0: ஒப்புரவு வாக்குதலின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த குடும்பத்திற்காக ஒரு சில ஆலோசனைகளை நான் யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை ஒப்புரவாகுதலை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக அவசியமானது என்னன்னா இந்த ஒப்புரவாகுதல் என்கிறது மிக மிக அவசியமானது. இந்த ஒப்புரவாகுதல் ஒரு வீட்டிலே இல்லாவிட்டால் கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகள் தாய் தகப்பனுக்குள்ள இந்த ஒப்புரவாகுதல் என்று ஒன்று இல்லாவிட்டால் நான் சொல்றேன் அந்த வீடு வந்து பரலோகமா இருக்காது, அந்த வீடு நரகமா இருக்கும். ஒப்புரவாகாத வீட்டில் சாப்பாடு சரியா சமைக்க முடியாது. ஒப்புரவாகாத வீட்டில் சமாதானம் என்கிறது கொஞ்சம் கூட இருக்கிறது. ஒப்புரவாகாத வீட்டில் செழிப்பை பார்க்க முடியாது. ஒப்புரவாகாத வீட்டில் நிறைய நான் நம்புகிற நிறைய வியாதிகள் வந்து ஒப்புரவாகாத வீட்டில் நிறைய வியாதிகள் எல்லாம் கடந்து வருகிறது. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த ஒப்புரவாகுதல் என்கிறது மிக மிக மிக அவசியம். ஆனால் நான் வந்து சிலரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானும் என்னுடைய கணவனாரும் பேசி 3 வருஷம் ஆச்சு பாஸ்டர், நானும் என் மனைவியும் பேசி 2 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, நானும் என் பிள்ளைகளும் பேசி 3 வருஷம் ஆச்சு, நான் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி 3 வருஷம் ஆச்சு. எனக்கு புரியவே இல்லை எப்படி வாழ முடியுதுன்னு தெரில, எப்படி வாழ முடியுதுன்னு தெரில. நான் வந்து உங்களுக்கு ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கூட வந்து கணவன் மனைவி குடும்பம் என்றும் போது கண்டிப்பாக வந்து வாக்குவாதங்களோ இல்லை என்றால் வந்து ஒரு ஒரு மாற்று கருத்துக்களோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. 100% ஆண்டவருடைய சித்தத்தின்படி திருமணம் செய்தாலும் சில மாற்று கருத்துக்கள் வரத்தான் செய்யும். எப்பாவது ஒரு டைம் ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்கிறது உங்களை நமக்கு பிடிக்காது, ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க என்ன செஞ்சிட்ருக்க, உடனே ஒரு சின்ன வந்து ஒரு வாக்குவாதம், நான் இனி கொஞ்ச நேரம் பேச மாட்டேன். ஆனால் இத்தனை நாளும் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் வந்திருக்கிறது, அந்த மாதிரி பிடிக்காமல் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிக்காமல் பண்ணுறது. ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒப்புரவாகிறதற்கு நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் வாழ்க்கையில் நரகமாக தான் இருக்கும். அவங்களா இருக்கலாம் நானாக இருக்கலாம், ஒப்புரவாகிறதற்கு தாமதம் பண்ணுகிற ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கவே முடியாது. டென்ஷனாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளுக்கு நாங்கள் இதுவரைக்குமே ஆண்டவருடைய கிருபையில் வந்து நான் வந்து ஒரு நாள் கூட வந்து ஒரு நாள் முழுக்க வந்து நாங்கள் ஒப்புரவாகாமல் இருந்ததே இல்லை. அதனுடைய தாக்கமே எங்களுக்கு என்னன்னே தெரியாதப்ப தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை தள்ளுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஒப்புரவாகலைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது, ஒப்புரவாகலைன்னா ஆராதனை நடத்த முடியாது, ஒப்புரவாகலைன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு போய் உட்கார முடியாது. ஆனால் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒப்புரவாகாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதை குறித்து தான் நான் பேசப் போகிறேன். வேதத்தில் நமக்கு சொல்லும்போது ரொம்ப அழகாய் ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 4 அதிகாரத்தில் நம்ம 26 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாக ஒரு வசனம் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் கோபித்தாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது.

இந்த கோபம் நமக்கு வந்து பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம கோபப்படுறதுனால தான் அவங்கள கண்டித்து சரியான விதத்தில் நடத்துகிறோம். அதனால் கோபம் என்கிறது ஆண்டவர் நமக்குள்ளே ஒன்று வச்சுருக்கிறார். இப்போ வந்து ஒரு ஜீவராசி எடுத்து பாருங்கள், அந்த ஜீவராசி வந்து நம்ம யாராவது வந்து அதை குத்துறாங்க இல்லைனா அதை நோண்டுறாங்க அப்படின்னா அது உடனே அதுக்கு அவங்க நமக்கு நேராக வந்து சீருது. ஏன் சீருது அப்படின்னா அதுக்கு கோபம் வருது. கோபம் வந்தவொடனே தன்னை தற்காத்து கொள்றதற்காக அது தன்னுடைய காரியத்தை செய்யுது. அதனால் சில நேரத்தில் வந்து நமக்கு அந்த கோபங்களை ஆண்டவர் நமக்குள்ளே சில வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கோபம் கொள்ளுகிறதல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கெட்ட கோபம் வரக்கூடாது. ஒருத்தரை வழி இப்போ ஒரு திருச்சபை நான் நடத்துகிறேன்னா ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது கோபப்பட்டு அவங்கள இது பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுனால நிறைய காரியங்கள் வந்து மாற்றப்படும். நம்ம அது பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அது தேவை. ஆனால் பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கல. சூரியன் உதிச்சு அது அஸ்தமிக்கிறதுக்கு என்ன, காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு அது உதிச்சிச்சு அப்படின்னா சாயந்தரம் 5 மணிக்கு அவ்வளோதான், ஒரு 12 மணி நேரம். அதற்குள்ள நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு மேலே நீங்கள் ஒப்புரவாகலைன்னா அது பாவமாய் மாறுறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாய் உங்கள் எரிச்சல் தனிய கடவுள், உங்கள் மனசில் இருக்கிற அந்த காயங்கள் ஆற்றப்படட்டும். நீங்கள் சமாதானம் ஆகியே ஆக வேண்டும், நீங்கள் ஒப்புரவாகியே ஆக வேண்டும். ஆண்டவரை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதம் 30 சங்கீதம் 5 வசனம் சொல்லுகிறது, ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் எவ்வளோ நிமிஷமோ, ஒரு நிமிஷம், அதுக்கு மேலே ஆண்டவர் கோபப்பட மாட்டார், அதுக்கு மேலே கோபப்பட மாட்டார். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒப்புரவாகுதலுக்குள்ளே கடந்து போவோம். நான் வந்து இந்த வேதத்தில் கடந்த நாட்களில் வந்து இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கும்போது ஒப்புரவாகுதலினால் வருகிற சில நன்மைகளை குறித்து நான் வந்து வேதத்தில் பார்த்தேன். ஒப்புரவாகிறதுனால ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன நன்மை வருகிறது. நீங்கள் வேதத்தில் வந்து முதலாவதாக ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 26 அதிகாரத்தில் 30-31 வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே 30-31, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள், அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கினுடைய இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். கேராரோ மேப்பர், இந்த துறவு தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு என்கிற துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள், சித்தினா என்கிற துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள். அவனோட வாக்குவாதம் பண்ணி அவங்க சொல்றாங்க, அவன் மேல அவனுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்பட்டு, ஆண்டவர் பஞ்ச காலத்தில் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு, நீ எங்களோட இருக்கக்கூடாது, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களில் பெரியவனாயிட்ட, நீ எங்களை விட்டு போயிருன்னு ஈசாக்க வந்து அந்த இடத்துலேருந்து துரத்தினார்கள். பல நஷ்டங்கள் அதனால் சம்பாதித்தான். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கோட கூட இருந்து ஈசாக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடனே அந்த ஜனங்கள் இவனை பகைச்சவங்க இவனை வெறுத்தவங்க எல்லாருமே வந்து அவனிடத்துல இப்போ ஒப்புரவாகிறதற்காக வர்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு தீமை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து இனி வந்து தீமைக்கா செய்ய மாட்டோம், உங்களுக்கும் எங்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று சொன்னபோது, வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். விருந்து அவர்களோட தனக்கு எதிராய் வந்தவர்கள், தன்னுடைய துறவை தூர்த்து போட்டவர்கள், தனக்கு நஷ்டம் வருகிறதற்கு காரணமானவங்க ஒப்புரவாக வந்த உடனே வேதம் சொல்லுது, ஈசாக்கு அவர்களை மன்னிச்சு ஒப்புரவாகி அவர்களுக்கு விருந்து பண்ணினான், சாப்பாடு போட்டான். நம்மளால பண்ண முடியுமா? நம்மளால பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்த நபர்,

0: உங்க வாழ்க்கையில அவமானத்தை உண்டு பண்ண நபர், நீங்க ஒரு இடத்துல இல்லாதபடி துரத்துன நபர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு விருந்து கொடுக்க முடியுமா? ஆனா ஈசாக்கு விருந்து பண்ணினார். இந்த விருந்து பண்ணி அவர்கள் எல்லாரையுமே சந்தோஷத்தோட இப்ப அனுப்பி வச்சிடறாங்க. விருந்தை சாப்பிட்டு எல்லாரும் போறாங்க. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுல நீங்க 32 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தங்கள் துறவை வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அந்நாளில் தானே, என்னாளில் தானே, இவர்களிடத்துல எப்ப ஒப்புரவாகனானோ, எப்ப இவர்களுக்கு சாப்பாடு போட்டானோ, எதிரிகளிடத்துல ஒப்புரவாகிய ஆகாரம் கொடுத்த அந்நாளிலே ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் துறவை வெட்டினது மட்டும் இல்ல, தண்ணீரை கண்டோம், தண்ணீரை கண்டோம், தண்ணியை பார்த்துட்டோம். பொதுவாக விவசாயம் பண்ற இடத்துல நிறைய கிணறு வெட்டுவாங்க, இல்ல அதை விட்டுருங்களேன், நம்ம வீடுகளில் நிறைய பேர் போர் போடுவாங்க. இந்த போர் போடும்போது ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து எது சந்தோஷம்னா, அந்த போர் போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி 100 அடிக்குள்ள தண்ணி நல்லா வந்துச்சு அப்படின்னா உடனே பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஐயோ தண்ணியை பார்த்துட்டோம், தண்ணியை பார்த்துட்டோம். தண்ணின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மஸ்ட் இல்லை, அது விவசாயத்தில் மிக முக்கியம் இல்லை. நான் சொல்கிறேன், ஒப்புரவான அடுத்த நிமிஷத்தில் வேதம் சொல்லுது தண்ணீரை கண்டோம். நீங்கள் எப்பொழுது ஒப்புரவாகிறீர்களோ, ஒப்புரவாகிற அடுத்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க தலை மேல கொடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கிறார். கண்டிப்பா ஆண்டவர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நீங்க ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகுங்க. நான் ஒப்புரவாகி என்ன பாசு கிடைக்க போகுது? அவர் சின்னவரோ பெரியவரோ, நம்மை விட தாழ்ந்தவரோ, நீங்க பெரிய ஆளா உயர்ந்திருக்கலாம், ஆனா இல்லவே இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஆசீர்வாதம், தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரணும் அப்படின்னா, நான் சொல்றேன், ஒப்புரவாயிட்ட அடுத்த நிமிஷத்துல ஒரு உயர்வை நீங்க பார்ப்பீங்க, அடுத்த நிமிஷத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு விசை, நான் இந்த சம்பவத்தை நிறைய விசை திருச்சபையில உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு விசை பாலியாங்கிச்சோ, அருமையான பாச பாலியாங்கிச்சோ வந்து தன்னுடைய லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அவருடைய திருச்சபையில பிலிவசா இருக்காங்க. கிட்டத்தட்ட 800,000 பேர் வந்து அவருடைய திருச்சபையில பிலிவஸ். டாய்லெட்டே ஒரு 5,000-6,000 இருக்குமாமா, அவ்வளோ பெரிய திருச்சபை. ஆனால் அவ்வளோ பெரிய திருச்சபையிலையும் ஒரே ஒரு வாலிப பெண்ணை வந்து அவளுக்கு நான் தான் திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம். அவ்வளோ அழகான ஒரு பெண்ணாம். அதே போல ஒரு அழகான அந்த பெண் அவர் அழகான ஒரு பையனை அந்த சர்ச்சில் பார்த்து அந்த திருமணத்தை ரொம்ப சந்தோஷமாக இவர் நடத்தி வச்சாராம். அந்த பையனும் அழகான பையன், அந்த பொண்ணு அழகான பொண்ணு, ரொம்ப அழகா நடத்தி வச்சிட்டாராம். ஆனா நடத்தி வச்சு ஒரு மூன்று மாதம் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை அவனுடைய கணவனாரும் அவங்களுடைய அப்பா அம்மாவும் எப்படி கூட்டி வந்தாங்களாமா, இந்த வாய் வந்து கோணி போய் ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்து வாயில நுரத்தள்ளி கூட்டிட்டு வந்தாங்களாம். இவருக்கு ஷாக் ஆயிடுச்சாமா, என்ன நடக்குது, என்னாச்சு, அழகான அந்த அவ்வளோ 100,000 பேர் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கிற புள்ள அப்படின்னு நினச்சது அவர். இவ்வளோ கோலமாச்சே. உடனே அவங்க சொன்னாங்களா, என்னாச்சுன்னே தெரில, சமையலில் செஞ்சிட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா. உடனே இவர் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே என்னாச்சு, என்ன இப்படி, ஏன் அனுமதிச்சிங்க, என்ன காரணம்? இவங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராமா, நீங்கள் போயிட்டு ஒரு 2 நாள் தாண்டி வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராமா, அந்த பெண்கிட்ட கேளு, என்ன நடந்துச்சுன்னு கேளு அப்படி. உடனே இந்த பொண்ணால் வாயில் பேச முடியாது, ஒரு பேப்பர் எடுத்து பென் எடுத்து என்ன நடந்துச்சுன்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். கொடுத்தா அந்த பொண்ணு எழுதிச்சாமா, கல்யாணமானதுலேருந்து இன்று வரையிலையும் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் என் கணவனாரிடத்தில் பேசுறதற்கு கூட அனுமதிக்கிறது இல்லை. 3 மாசமா அந்த வீட்டில் நரக வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் கணவனாரிடத்துல ஒரு வார்த்தை பேசினதில்லை, ஒரு ரூம்ல நாங்கள் படுத்ததே இல்லை. அதனால இவ்வளவு கொடுமையான இந்த அம்மா அப்பாவை நம்ம வச்சிருக்கிறத விட இவங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டோம் அப்படின்னா, நம்ம கணவனாரோட நம்ம சமாதானமாக வாழலான்னு ஒரு முடிவு எடுத்து நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் நான் சமைச்சேன். சமைக்கும் போது சமைச்சு முடிச்சுட்டு விஷத்தை வந்து அந்த சாப்பாட்டில் கலக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே அவர் சொன்னாராமா, நீ உங்க உங்க அம்மா அப்பாவை அவங்கள்ட்ட நீ ஒப்புரவாக, உங்க மாமனார் மாமியார்கிட்ட நீ ஒப்புரவானா தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த பொண்ணு சொல்லிச்சா, அம்மா என்னால் ஒப்புரவாக முடியாது பாஸ்டர், அவங்க எனக்கு பண்ணின கொடுமை ரொம்ப பெரிய கொடுமை, என்னால் ஒப்புரவாங்க முடியாது. ஆனால் சொல்லி அப்புறம் ஒப்புரவான அடுத்த நிமிஷத்திலேயே அந்த சகோதரனுடைய பலவீனெல்லாம் மாற்றப்பட்டு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஸோ என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மட்டும் ஒப்புரவாயிருங்க, உங்கள் வியாதிகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என்னால் முடியாதுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஆண்டவர் சில நேரங்களிலே உங்களிடத்துல அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு அதான் தேவை, ஆண்டவர் அதான் விரும்புகிறார். இந்த ஈசாக்கு ஒப்புரவான அடுத்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் அவனை தண்ணீரை பார்க்க பண்ணினார். அதை கேட்டு எத்தனை பேர் அப்படி செய்ய ஆசைப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கும்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, வேதத்தில் வந்து ஒப்புரவாகிறதுல ரெண்டாவதாக வந்து என் மனசை ரொம்ப தொட்ட, இல்லைனா என் மனசை கவர்ந்த ஒரு நபர் யார் அப்படின்னா இந்த ஏசா. நீங்கள் இந்த ஏசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமும் 33 அதிகாரம் வாசிச்சிங்கன்னா 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரர்கிட்டே சேர்ந்தார். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்ற. அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஏசா தன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாகிற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு சாதாரணமானதல்ல. இந்த யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களேயானால் ஏசாவுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ மிகப்பெரிய விரோதியாய் அவன் மாற்றப்பட்டான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது ஒரு கொஞ்சம் வந்து கூழுக்காக அந்த கூழை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். அது மட்டுமல்ல, தன்னுடைய தகப்பனார் தன்னை ஆசீர்வதிக்கிறதற்காக போய் இவன் வேட்டையாடி கொண்டு வருகிற பதார்த்தத்தை நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்டா நீ போயிட்டு வான்னு சொல்லி அப்பா அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரனுக்கே தெரியாமல் இவன் போய் அவனுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டு வரான். பயங்கரமான ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒரு பெரிய விரோதி மாதிரி. ஆனால் இப்பொழுது யாக்கோபு வந்து கடந்து வந்துட்டான், ஏசா அங்கிருந்து வருகிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லும். அவன் 4வது வசனம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தன் வாழ்க்கையில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டான், தன்னுடைய அப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டான். ஆனாலும் இந்த இடத்துல ஏசா வந்து அவனோடு ஒப்புரவான். பரவாயில்லப்பா, பரவாயில்ல. ஆனால் இவன் ஒப்புரவானதுனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பாருங்களேன், நீங்கள் உபாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், உபாகமம் இரண்டாம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நம்ம 6வது வசனம் வரை வாசிக்கும் போது, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை நாட்டிலே தங்கியிருந்தது போதும். நீங்கள் 5வது வசனத்தை வாசிக்கும் போது 4, 5வது வசனமும், ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உன் சகோதரன் எல்லையை கடக்கப் போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களோடு போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே 1 அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனுக்கு சரியா அனுப்பி இருக்கிறாரு. நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களுக்கு பக்கத்துல கிளம்பி வர்றாங்க. 20 லட்சம் ஜனங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசித்தாங்கன்னா நடந்தாங்கன்னா அவ்வளவுதான், அது சமபூமி ஆயிரும், அதுல எதையுமே பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நீங்க போறீங்க இந்த சேயீர் மலை நாட்டை வந்து நான் வந்து ஏசாவுக்கு கொடுத்துட்டேன், அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற எல்லா பகுதிகளிலையும் அவர்களுக்கு நீங்க கால் மிதிக்கிற தேசத்தை சுதந்திரிப்பேன்னு கொடுத்தாலும், ஆனா ஏசாவு தங்கி இருக்கிற ஏசா குடியிருக்கிற அந்த இடத்தை மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்றதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் அத்தனை தீமை செய்தும் தன்னுடைய சகோதரனிடத்துல ஒப்புரவானதுனால ஆண்டவர் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். நான் நம்புறேன் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்க எல்லாரையும் அன்போடு கேட்கிறேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஒப்புரவாகுதல் தாங்க அவசியமானது. ஒப்புரவாகுதல் தாங்க அவசியமானது. நீங்க ஒப்புரவாகிறதுனால நான் குறைஞ்சு போயிட்டேனோன்னு நினைக்காதீங்க. ஒப்புரவாகிறதுனால அவ்வளவுதான் நான் தாழ்ந்து போயிட்டனோ, இல்லை இல்லை இல்லை, ஒப்புரவாகும் போது நீங்க தாழ்ந்து போகல, ஒப்புரவாகும் போது அவர்களை விட நீங்க பெரியாளா மாறிடுவீங்க. யார் ஒருவர் முதல் ஒப்புரவாகிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்களை தவிர, ஒப்புரவுக்கு காலதாமதம் பண்றவங்க வந்து பெரியவங்க கிடையாது. அதனால இன்னைக்கு முழு இருதயத்தோட எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே அந்த ஒப்புரவாகிறதுடைய அபிஷேகத்தை கத்தர் எனக்கு தாங்கன்னு கத்தர் இடத்துல கேளுங்க. நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து 1 சாமுவேலில் நீங்கள் வாசிப்பீர்களேயானால் 24:16-17 வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சவுல் ராஜா தாவீதினிடத்தில் வந்து சொல்கிறான், என் மகனே. இப்போ பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவினிடத்தில் தாவீது ஒப்புரவாகிறான், உங்களுக்கு தீமை நான் செய்யலை, நீங்கள் என்ன பகைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன தேவையில்லாமல் நீங்கள் என்ன துரத்துறீங்க, இதை பாருங்க உங்களை கொல்றதற்காக எல்லா வாய்ப்புகளும் எனக்கு கிடைச்சிருச்சு, நீங்கள் பக்கத்தில் தான் இருந்தீங்க, ஆனால் நான் உங்களை கொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே ஏசா பார்த்தீங்க, அதை நீங்கள் வந்து சவுல் ராஜாவை பார்த்தீங்கன்னா தாவீதோடு அப்படியே ஒப்புரவாகிறான், என் மகனே நீ நல்லவன் நீ ராஜாவாவாய் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் தாண்டோன்ன திரும்பவும் அவருக்கு வந்து இல்லை இல்லை அவங்க மேலே கசப்பு இருக்கு. ஒப்புரவாகுதல் என்கிறது கொஞ்ச நேரத்தில் ஒப்புரவாயிட்டு திரும்பவும் சண்டை போட்டு, நிறைய பேர் ஃபேமிலியில் எப்படி ஒப்புரவாகிறாங்கன்னா, உடனே ஒரு காரியம் ஆகணும்னா உடனே ஒப்புரவாயிடுறாங்க, ஒரு காரியம் நடக்கணும்னா உடனே ஒப்புரவாயிடுறாங்க, ஆனால் அடுத்த நிமிஷத்தில் வந்து திருப்பிக்கிறாங்க. இல்லைங்க, இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மன்னிச்சிட்டோம் ஒரு காரியத்தை மறந்துட்டோம் அப்படின்னா அதோட விட்டுறணும், அதை திரும்ப நினைக்கக்கூடாது, திரும்ப நினைக்கக்கூடாது. இன்று ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு எல்லாருக்கும் தருவார். நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு ஒப்புரவாகாமல் கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னென்னா, எங்களுடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் கூட இந்த டைவோர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கேஸ் செக்ஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனங்கள் ஆண்களும் பெண்களும் லைனாக வந்து நின்றுட்டுருக்குறாங்க. இல்லை கணவனோட சேர்ந்து வாழ விரும்புகிறியா, நான் வாழ விரும்பலை, மனைவியோட சார்ந்து வாழ விரும்புகிறியா, நான் வாழ விரும்பலை, ரெண்டு பேரும் ஒப்புரை, அப்படி என்ன சண்டை அப்படின்னா, சாதாரணமான ஒரு ஒரு பிரச்சனை, சாதாரணமான ஒரு ஒரு ஒரு தண்ணி சண்டை, ஒரு டீ சண்டை, ஒரு சாப்பாடு சண்டை. நான் சொல்கிறேன் வேணாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒப்புரவானால் பெரிய மகிமை உனக்கு நான் தருவேன், நீ ஒப்புரவானால் பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். ஒப்புரவாகிறதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த செய்தியை நாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் நினைக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவாகுதலை தருவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? நான் நம்புகிறேன் நீங்கள் அதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில், எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒப்புரவாகிற ஆண்டவரேன்னு சொல்லு, மனசார ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. நன்றி நன்றி. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் வீடு ஒரு பரலோகமாக மாறும், உங்கள் வீடு ஒரு ஆசீர்வாதமான இடமாக மாறும், உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எப்போ தெரியுமா? ஒப்புரவாகிறதுனாலே வீடு பரலோகம் மாதிரி மாறிடும். ஒப்புரவாகிற இடத்துல எல்லா சந்தோஷமும் கடந்து வரும். என்னால் முடியல பாஸ்டர், நான் எப்படி பாஸ்டர் ஒப்புரவாகிறது, என் கணவனார் செய்த தீமை ரொம்ப பெருசு, என் மனைவி செய்த தீமை ரொம்ப பெருசு,
1: நான் நாளைய தினத்தில் தொடர்ந்து இந்த ஒப்புரவாகுதலை குறித்து ஒரு சில காரியங்களை நாளைய தினத்திலிருந்து இன்னும் நான் உங்களுக்கு விரிவாய் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பலாம். எல்லாரும் அப்படியே முழங்கால் பாடிடுவோம். ஆண்டவர் அவர் மிகவும் நல்லவர். ஆண்டவரே எனக்கு ஒப்புரவாகிறது கடினம் தான் ஆண்டவரே, எனக்கு முடியாத ஒன்று தான் ஆண்டவரே. ஆனால் நான் சொல்கிறேன் தேவ பிள்ளையே, உங்களுக்கு கடினமான ஒரு காரியம் தான் நான் சொல்கிறேன், லகுவானது அல்ல. பாஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க பாஸ்டர், ஆனால் எனக்கு அவங்க பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு பாஸ்டர், என்னை காயப்படுத்தினாங்க, என் மனசை உடைச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒப்புரவாகும் போது ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னித்து மறக்கிறதற்கு உங்க பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.

பெருமைப்படுத்துறதற்காக அல்ல, சாட்சிக்காக சொல்கிறேன். எங்கள் திருச்சபையில் வந்து நாங்கள் இருந்த திருச்சபையிலிருந்து துரத்துவதற்கு ஒரு நபர் வந்து காரணமாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். அந்த நபர் எப்போ என்ன பார்த்தாலும் வந்து ரொம்ப கோபத்தோட எரிச்சலோடு தான் பார்ப்பார். அப்போது என்னை பல விசை வந்து அவருடைய வாகனத்தில் வந்து என் வாகனத்தில் முட்டுறதுக்கெல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஆனால் நான் ரொம்ப அமைதியாக போயிட்டே இருந்தேன். ஆனால் என் மனசில் வந்து ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, அவன் மன்னிப்பு கேட்குறது அவங்க மன்னிப்பு கேட்குறனா இல்லையோ, நீ ஒப்புரவாகணும் அப்படின்னு என் மனசில் வந்துட்டே இருந்துச்சு. அன்றைக்கு காலையில் இந்த திருச்சபையில் 5 மணி ஜபம் முடிச்சுட்டு அன்றைக்கு தான் அந்த ஒப்புரவாகுதலை குறித்து யார் மேலேயும் நம்ம கசப்பே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு குறித்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் போகும்போது கரெக்டாக அவர் வந்து அவருடைய வாகனத்தில் அப்படின்னு நின்றுட்டு இருந்தார். அந்த வாகனத்தில் அவர் நிற்கும்போது அவருடைய பக்கத்தில் போய், அவர் எப்போவுமே ஒரு நல்ல புல்லட்டு வச்சிருப்பார், ஆனால் அன்னைக்கு வந்து அவர் TVS 50 தான் அவர் இருந்தார். அப்போ அவருடைய பக்கத்தில் போய் அவருடைய கை மேலே கையை வச்சு சொன்னேன், சார் உங்களுக்கு TVS 50 நல்லா இல்லை சார், உங்களுக்கு புல்லட்டு தான் சார் கெத்தாக இருக்குது. அவ்வளவு பகையான மனுஷன், எங்கள் திருச்சபையில் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்தவர் அவர் தான். நாங்கள் கட்டின திருச்சபையை அந்த இடத்துலேருந்து காலி பண்ணுறதுக்கு வச்சவர் அவர். அந்த ஓனர் இடத்துல போய் அவங்கள மிரட்டி அவங்கள காலி பண்ண வச்சிடணும்னு சொல்லி நாங்கள் திகச்சு போனேன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய கை மேலே வச்சு சொன்னேன், சார் புல்லட் சார் தான் உங்களுக்கு கெத்தாக இருக்குன்னு சொன்னேன். சிரிச்சிட்டார். அன்றைக்கு முதல் அவர் என்ன சிரிச்சிட்டே என்கிட்ட பேசுவார். அதில் 2 சாட்சி இருக்குது. ஒன்று, அவர் ஒரு அரிசி கடையை ஆரம்பித்தார். அந்த அரிசி கடை ஆரம்பித்தோடனே என்ன, நான் ரோட்டில் பைக்கில் போயிட்டுருப்பேன், சார் சார் சார்னு கூப்பிட்டார். திரும்பி பார்த்தா, ஃபாதர் நான் இந்த மாதிரி ஒரு அரிசி கடை ஆரம்பித்தேன், உங்கள் சர்ச்சுக்கு எந்த அரிசி வேணாலும் வந்து எடுத்துக்கங்க சார், உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தரேன்னாரு. இன்னொன்று, கடந்த ஒரு சில வருடத்துக்கு முன்பாக சில பசங்க சேர்ந்து எப்படியாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அந்த இடத்துல சொன்னாராம்மா, அந்த ஃபாதருக்கு விரோதமாக ஒன்றும் நீங்கள் பண்ணிடாதீங்கப்பா, ஒன்றும் பேச வேணாம், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் உங்களுக்கு எதிராக வரமாட்டார், அவர் உங்கள்கிட்ட சிரிச்சு தான் இருப்பார். அந்த சாட்சியை இன்னொரு ரவுடியாக இருக்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், உங்களை குறித்து அவர் இப்படி சாட்சி சொன்னார் ஃபாதர் அப்படின்னு. அப்போது ஒப்புரவாகுதல் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சாட்சியை உண்டு பண்ணும். முடிஞ்சவரை, அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார்ல, முடிந்து கூடுமான வரையிலும் யாவரோடும் சமாதானமாக இருக்க பாருங்கள். அவ்வளோதான், என்ன முடிஞ்சு அவங்கள்ட்ட கொஞ்சனும் அவ்வளோ அப்படியெல்லாம் இல்லை, சமாதானமாக. சரிப்பா, தெரியாமல் செய்கிறேன், நல்ல உப்பு கொடுப்போம், ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற நிறைய பேர், நான் தான் ஃபஸ்ட் ஒப்புரம் ஆகுவேன், நான் தான் ஃபஸ்ட் ஒப்புரம், எல்லா டிகினிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, நான் என்கிற கௌரவத்தை தூக்கி போட்டுருங்க, பெரியவன் சின்னவன் ஆண் பெண் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, கையை பிடிச்சி இந்த ஜபம் நடக்கும் போதே பக்கத்தில் மனைவி இருந்தா பிள்ளைகள் இருந்தா கையை பிடிச்சி சாரிப்பா மன்னிச்சுக்கா ஓகே ஒப்புரம் ஆயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் மறந்துடலாம், என்ன மனுச்சல் அப்படின்னு ஒப்புரவா, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்பட்றேன்.

தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்ன தெய்வமே, எனக்கு தாயும் நீர்தானப்பா, எனக்கு தகப்பனும் நீர்தானப்பா, எனக்கு தாயும் நீர்தானப்பா, தகப்பனும் நீர்தானப்பா. தாயை போல என்னை தேற்றீங்க, தகப்பனை போல என்னை தோளில சுமக்குறீங்க. நான் ஒப்புற வாங்குறாண்டவரே, நான் ஒப்புற வாங்குறாண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக, தெய்வீக சந்தோஷம் கடந்து வருவதாக. என் பிள்ளைங்க ஒப்புரவாக போனா கூட நிறைய பேருக்கு ஒப்புரவாகிறதுக்கு மனசு இல்லப்பா. ஆனா ஆண்டவரே, அவங்களுடைய இருதயத்துல பேசுங்கப்பா. இப்பொழுது கலங்கி போயிருக்கிற அந்த குடும்பத்துல தெய்வீக சமாதானம் வந்து சேருவதாக, அந்த ஒப்புரவாகுதலுடைய அபிஷேகம் உங்க பிள்ளைகளை இப்பொழுது தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்க மகிமை தாங்கட்டும், உங்க பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.

கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இத்தனை நாட்களாய் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அவரே நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. We worship you, Jesus. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, என்னை காத்த உம்முடைய கரங்களுக்காய் நன்றி, என்னை வழி நடத்துகிற உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, இத்தனை நாளாய் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் என்னை பாதுகாத்தீர். ஆண்டவரே, என்னுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் என்னோடு கூட இருந்து நீர் எங்களை காக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன், கண்ணின் மணி போல எங்களை காக்கிற தேவன் நீர் அப்பா.

எங்களை காக்கிற உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட ஒட்டாத தேவன், தீங்கு அணுகாமல் என்னை பாதுகாக்கிற தேவன், அவரே நம்முடைய கர்த்தர், அவரே நம்மை காக்கிற கர்த்தர்.

இன்றைக்கு நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் காக்கிற ஒரே ஒரு கரம் தேவனுடைய கரம் மாத்திரம்தான். நம்ம வீட்டை காக்கிறது ஏதோ ஒரு 7 லீவர் காத்ரேஜ் பூட்டு கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ கிரில்ல செஞ்ச டோர் கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ காம்பவுண்ட் வால் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. நம்மையும் நம்மை சுற்றியுள்ள யாவையும் காத்து கொள்ளுகிற தேவனுடைய கரங்கள், அந்த கரங்கள் எனக்கு உண்டு, என்னை காக்கிற கரங்கள் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா.

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சமய சஞ்சீவி, ஷியோர் கியோர். வாசிக்க வேண்டிய பகுதி 2 ராஜாக்கள் 20 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்றார். உன் நாட்களோட 15 வருஷங்களையும் கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்று சொன்னார். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு அடையாளமாகும் சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாலை 10 பாகை முன்னிட்டு போறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின் திரும்பும்படி செய்தார். இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு 5:16. நீங்கள் சுகமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பயனுள்ளதாயிருக்கிறது. Confess your faults to one another and pray for one another that you may be healed. நமது ஆரோக்கியத்திற்கு பிறரது ஜெப உதவியை நாடும்படி திருவசனத்தில் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். சுகமளிக்கும் வரம் பெற்ற ஊழியரது ஜெப உதவியை நாம் கண்டிப்பாக நாடலாம். சுகமளிக்கும் கூட்டங்களில் நாம் பங்கு பெறலாம். தங்கள் பகுதிகளுக்கு வந்த பேதுரு, பிலிப்பு, பவுல் ஆகியோரின் சுகமாக்கும் வரங்களை மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். 5 அப்போஸ்தலரிலே பேதுருவின் நிழலை அநேக நோயாளிகள் பெற்றதால் சுகமடைந்தனர். 8 பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று அநேக அற்புத அடையாளங்களை செய்தான். 28 பவுல் மால்டா தீவிலே போய் சேர்ந்த பொழுது அந்த தீவின் முதலாளியின் தந்தை ஜூரமாய் கிடந்த பொழுது அவரை தொட்டு குணமாக்கினார். ஆனால் துர்ப்பாக்கியமாக இன்று சுகமளிக்கும் ஊழியங்கள் பல வியாபாரமயமாகிவிட்டன. எப்படியாவது சுகம் பெற வேண்டும் என்ற தத்தளிப்பில் யாரும் நம்மை ஏமாற்றிவிட நாம் இடம் கொடுக்க கூடாது. விசுவாசம் உள்ள ஜபத்தை ஏறெடுக்கும்படி சபையின் மூப்பர்களை அடிக்கோடிடுகிறேன், சபையின் மூப்பர்களை நாம் வரவழைக்க வேண்டும் என்பதே நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான ஆலோசனை. யாக்கோபு 5:5. ஒருவேளை சபையின் மூப்பர்களுக்கு பகட்டான வரங்கள் இல்லாதிருக்கலாம், ஆனால் சபையை மெய்ப்பதற்கு

கண்காணிகளாய் கண்காணிகளாய் அவர்களை வைத்தது தூய ஆவியானவரானதால் அவர்களது ஜெபத்தை அவர் மதிக்கிறார். ஒரு வசன வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 20:28, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதற்கும் என்று வாசிக்கிறார். அப்படியானால் அவ்வளவு கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் மூப்பர்களை போதகர்களை நியமிக்கும் பொழுது அவர்களுக்கு பகட்டான வரங்கள் இல்லாதிருந்தாலும் அவர்கள் ஜபங்களை அவர் கனம் பண்ணுகிறார். முழு நேர ஊழியர் அல்லாத விசுவாசிகளும் நோயாளிகளுக்காக ஜெபிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால் அவர்கள் வியாதி உள்ளவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்று கிறிஸ்து ஆணித்தரமாய் சொன்னார் அல்லவா. எனவே விசுவாசிகளில் எவரையும் அலட்சியமாய் எண்ண வேண்டாம். பிரபல அப்போஸ்தலனாக மாற இருந்த பவுலுக்கு சுகமாய்ப்பு ஊழியம் செய்ய தேவன் சாதா சீடன் அனனியாவைத்தான் தெரிந்து கொண்டார். மற்றவர்கள் நமக்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் முடிவாக நாம் நமது விசுவாசத்தினாலேயே ஆண்டவரிடம் நெருங்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தீர்க்கன் ஏசாயா தனக்கு அருகிலேயே இருந்தாலும் கூட அரசன் எசேக்கியா அவரது ஜபத்திலேயே சார்ந்து விடாது, தானே கண்ணீரோடு கடவுளிடம் மன்றாடினார் என்று வாசித்தோம் அல்லவா. அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இதுல ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கிறது. ஒருவன் பாடுபட்டால் அவன் ஜபம் பண்ண கடவன். எதிர்மறையான வார்த்தைகளை குறித்தும் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிர்மறையான வார்த்தைகள், அதாவது நெகட்டிவ் கன்ஃபெஷன், நம்முடைய விசுவாசத்தை கொன்றுவிடும். தேவனது வாக்குகளையே நாம் அறிக்கையிடுவோம். கடந்த காலத்தில் ஏதாவது பாதகமாக நடந்திருந்தால் அதையெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இறந்தோரின் தேவனாயிராமல் இருப்போரின் தேவனாயிருக்கிறார். அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக சமய சஞ்சீவியாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். முறுமுறுக்காமலும் கவலைக்கும் குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமலும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம். ஏன் தெரியுமா? சங்கீதம் 30:4-5 எப்படி வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களே அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். ஏன் தெரியுமா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். ஒருவேளை பிரியமானவர்களே, உங்களுடைய வியாதி படுக்கையில் நீங்கள் இருக்கும் பொழுது போதுமான அளவு நீங்கள் விசுவாசிக்க முடியாவிட்டாலும் உங்களை நீங்களே குற்றஞ்சாட்டி கொள்ளாதிருங்கள். அந்த சிறுவனின் தகப்பனை போல அவன் என்ன சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். உள்ளதே உள்ளபடி சொன்னான். ஆண்டவர் அவனுடைய உணர்வுகளை மதித்து அவனுடைய மகனுக்கு அவர் அங்கே உடனே ஆரோக்கியம் வர பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளுகிறார். அருமையான தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் பாடிய ஒரு நல்ல பாடல் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அதை நான் பாட முயற்சிக்கிறேன். நான்

நீங்கள் சுகமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத முறைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் குணமாக்கும் வல்லமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். திருச்சபையில் அவர் கொடுத்திருக்கிற குணமளிக்கும் வரங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். அந்த வரங்களை செயலாற்றுவதற்கு நீர் வைத்திருக்கிற ஊழியர்களுக்காக, குறிப்பாக சபையின் மூப்பர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலே வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய திருவாக்குகளின் நிமித்தம், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு காயங்களின் நிமித்தம் நான் வந்து நிற்கிறேன். கர்த்தாவே, அவர்களை தொட்டு குணமாக்கும் உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், உம்முடைய தயையோ நித்திய வாழ்வு. ராத்திரியிலே வேதனை, காலையிலோ கழிப்பு. இந்த மேகம் சீக்கிரமாக அகன்று விடட்டும். கண்ணீரையும் கவலையையும் வேதனையும் சகித்த நாட்களுக்கு தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே களிப்பான ஆரோக்கியமான நாட்களை கட்டளையிட்டருளும். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று வாக்கு பண்ணினேன். அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து உரிமை பாராட்டி சுகவீனமாயிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு முத்தம் செய்து கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே குணமாக்கும் என்று நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

சிந்திப்போம், செயல்படுவோம். மார்க் ட்வெயின் ஒரு பிரபலமான கதாசிரியர். அவர் சொல்றத கேளுங்க, 100 கருப்பு எறும்புகளை சேகரிச்சு ஒரு மூடியுள்ள பாத்திரத்துல போடுங்க, அப்புறம் 100 சிகப்பு எறும்புகளை சேகரிச்சு அதே பாத்திரத்துல போடுங்க, எதுவுமே நடக்காது. ஆனா நீங்க அந்த பாத்திரத்தை எடுத்து அதை வேகமா பலமா குலுக்கி ஒரு மேஜ மேல வச்சீங்கன்னா அந்த எறும்புகள் ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டு கொல்ல ஆரம்பிக்கும். சிகப்பு எறும்புகள் கருப்பு எறும்புகள் தான் தங்களுடைய எதிரிகள்னு நினைக்கும், கருப்பு எறும்புகள் சிகப்பு எறும்புகள் தான் தங்களுடைய எதிரிகள்னு நினைக்கும். ஆனா உண்மையான எதிரி யார் தெரியுமா? அந்த பாத்திரத்தை குலுக்குனவங்க தான் உண்மையான எதிரி. நம்ம சமுதாயத்திலையும் இதேதான் நடக்குது. ஆண்களும் பெண்களும் சண்டை போடுறாங்க, ஒரு ஜாதிக்காரங்களும் இன்னொரு ஜாதிக்காரங்களும் சண்டை போடுறாங்க, வாலிபர்களும் வயதானவங்களும் சண்டை போடுறாங்க, நாட்டுக்கு நாடு சண்டை போடுறாங்க. இப்படி ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போடுறதுக்கு முன்னால நாம நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்கணும், பாத்திரத்தை குலுக்குனது யாரு? மார்க் ட்வெயின் கேட்கிற கேள்வி எவ்வளவு அர்த்தமுள்ள கேள்வி இல்லையா? சண்டைய நல்லா மூட்டி விட்டுட்டு அடுத்தவங்கள சண்டை போட வச்சுட்டு கை கட்டி அமைதியா வேடிக்கை பார்க்கிற கூட்டம் இந்த உலகத்துல நிறைய இருக்குது. இவங்களை குறிச்சு நாம எச்சரிக்கையா இருக்கணும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனைய உருவாக்கி அவங்கள பிரிக்கிற கூட்டம், தாய்க்கும் பிள்ளைக்கும் பிரிவினையை உண்டாக்கும் கூட்டம், சொந்த சகோதரர்களுக்குள்ளேயே விரோதத்தை உருவாக்கும் கூட்டம், இப்படிப்பட்ட ஆட்களோட நாம சகவாசமே வச்சுக்கிடக்கூடாது. இப்படிப்பட்டவங்களை பற்றி இயேசு என்ன சொல்றாரு கேளுங்க. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. மற்றவங்களுக்கு நாம இடரல் உண்டாக்குறவங்களா இருந்தா இன்னைக்கே நம்மளை திருத்திக்கிடுவோம், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லவங்களா வாழ முயற்சிப்போம், பயங்கரமான தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கிடுவோம்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் கடந்த நாட்கள் முழுவதும் நடத்தி வந்தார், இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. 119வது சங்கீதம் 98வது வசனம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் நீர் எனக்கு தந்த உம்முடைய கற்பனைகள், உம்முடைய வார்த்தைகள், அவைகள் என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாய் மாற்றினது. என் சத்துருக்களை பார்க்கிலும், என் சத்துருக்கள் வாழ்ந்திருக்கிற எல்லா நல்ல அனுபவத்தை பார்க்கிலும், என்னை உயர்த்தும்படிக்கு நீர் எனக்கு வார்த்தைகளை தந்தீர். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எது நம்மோடு இருக்கிறது? நம்மோடு எது இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நம் கையில் தான் இருக்கிறது. நம்ம கையில் பர்ஸ் வச்சிருக்கிறோம், லேடிஸ் ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இன்னொருவர் அல்ல, அவர்கள். அவர்களுக்கு எது கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, கூடவே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவைகளை அதிலே வைத்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை என்னும் எல்லைக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க தேவன் நமக்கு தான், நம் கையில் தான் கொடுத்திருக்கிறார். எனவேதான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்றார். நாம கதவை திறந்தால்தான் அவரும் உள்ள வருவார். தாவீதை பாருங்கள், தன்னோடு என்றைக்கும் இருக்கும்படி அவன் எதை வைத்திருக்கிறான் தெரியுமா? கர்த்தர் தந்த வார்த்தைகளை. சத்துரு செய்த தீமையே அல்ல, சத்துரு செய்த தீமையே அவன் தன்னோடு இருக்கும்படி வைத்திருப்பான். ஆனால் பழி வாங்குவது ஒன்றே அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாய் இருந்திருக்கும். அனுபவிக்க தவறியிருப்பான், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை காணாமலே போயிருந்திருப்பான். மாறாக சத்துரு செய்த தீமையை அல்ல அவன் உள்ளே வைத்திருப்பது, கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த நாளில் எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்கிறவர்களாய் கேட்டவர்களாய் நீங்கள் இருக்கலாம். அவைகளை நீங்கள் உங்கள் இருதயத்திலே சுமந்து கொண்டு செல்வீர்களே, ஆனால் உங்களால் மேன்மைப்பட முடியாது, உங்களால் மேலே எழும்ப முடியாது. மாறாக கர்த்தர் உங்களோடு பேசின நல்வார்த்தைகளை என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி அவைகளை உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பீர்களே. ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லாரை விட மேன்மையாய் உயர்வாய் உங்களை வைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. யோசேப்பு சகோதரர்கள் செய்த தீங்கை தன்னோடு வைத்திருக்காமல், கர்த்தர் 17வது வயதிலே அவனுக்கு கொடுத்த வார்த்தை, அவனுக்கு கொடுத்த சொப்பனம், அதை தன்னோடு வைத்திருந்தான். அப்படி வைத்ததுனால தான் சகோதரர்கள் யோசேப்பை தேடி வந்தபோது உடனே யோசேப்பு சகோதரர்கள் செய்த தீங்கை நினைத்தான் என்று சொல்லவில்லை. வேதத்தில் கர்த்தர் காண்பித்த சொப்பனத்தை நினைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவனை சகோதரர்களை விட உயர்த்தினது. யோபுவின் வாழ்க்கையிலே எல்லாமே இழந்தான். அப்படி இழந்த பிறகும் யோபு தன்னோடு வைத்திருந்தது எதை தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை. யோபு 23:12 அதே தானே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய உதட்டின் வார்த்தைகள், அது எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விட அதிகமாய் காத்து கொண்டேன் என்று. அந்த வார்த்தை என்ன செய்தது? அவனுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் விட அவனை மேன்மையாக உயர்த்தினது. எல்லா சொந்தக்காரங்களும் நினைச்சிருப்பாங்க, ஆமேன், வேற வழி இல்லாம கடைசியில நம்ம கிட்ட தான் வரப்போறான். ஆனா 42வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் யோபுவை தேடிதான் வராங்க. எஸ், என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், கர்த்தர் நம்மோடு ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிறாரே, இது என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு மற்ற களைகளை களைந்து போட்டு இதை உங்கள் இருதயத்தில் வைத்து வையுங்கள். இது உங்கள் சத்துருக்களை பார்க்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கலாம், உங்கள் சகோதரரை பார்க்கலாம், நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றை பார்க்கலாம். ஆமென், இந்த வார்த்தை உங்களை மேன்மை உள்ளவர்களாய் கனம் உள்ளவர்களாய் உயர்த்தும் என்பதிலே சந்தேகமில்லை. என்றைக்கும் நம்மோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் தந்த கர்த்தருடைய இந்த வார்த்தையை வைத்துக் கொள்வோம், வாழ்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, என்றைக்கும் எங்களோடு இருக்கும்படி எங்களுக்கு தந்த அப்படியே நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பல நேரத்தில் மனிதன் செய்த காரியங்கள், மனிதனுடைய வார்த்தைகள், இதை தான் நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறோம் அப்பா.
அது எங்களை கீழ் நோக்கி தான் கொண்டு போகிறது என்பதை பல நேரத்தில் உணராமல் இருக்கிறோம். மாறாக இந்த வார்த்தையை, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளை என்றைக்கும் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் வைப்போமானால் இது எங்களை மேன்மைப்படுத்தும். எங்கள் சத்துருக்களை பார்க்கலாம், மற்ற எல்லாரை பார்க்கலாம், இது எங்களை கனமுள்ளவர்களை, ஞானமுள்ளவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய் நிலைநிறுத்தும் என்று இந்த நாளில் எங்களோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நடத்தும், உணர்த்தும், காத்துக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் தலைப்பாக ஆகாரம் தேவை. அதற்கான ஜீவ வார்த்தை லூக்கா 8:55. அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆமேன். வேதத்திலே ஜவீர்வின் மகளை கத்தர் உயிரோடு எழுப்பியதும் பெற்றோரிடம் கத்தர் ஆலோசனையாக அல்லாமல் கட்டளையாக அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். இயேசு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டதினாலே ஆகார குறைவே அவளது மரணத்துக்கு காரணமாயிருக்க கூடும். சரீரத்துக்கு எப்படி உணவு தேவையோ அப்படியே ஆத்மாவும் ஆரோக்கியத்துக்கும் உணவு தேவை. ஆத்மாக்களுக்கு வேத வசனமாகிய உணவு சரியாக கிடைக்காததினால் பலவீனப்படுகிறார்கள், தள்ளாடுகிறார்கள். பாவங்களும் இச்சைகளும் ஆத்மாவை தாக்கும் போது அவற்றை எதிர்த்து நிற்க முடியாமல் ஆத்மா வியாதிப்பட்டு போய்விடுகிறது. தாவீது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சங்கீதம் 41:4 கெஞ்சினார். அவருடைய சரீரத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆத்மா பலவீனமடைந்தது. அதனால் தான் வியாதிப்பட்ட ஆத்மாவை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறார். சரீரம் ஜீவனுள்ளதாய் காணப்பட்டாலும் சரீரத்தில் செய்த பாவத்தினாலே ஆத்மா மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை தான். சிறுபண்ணே எழுந்திரு என்று தேவனுடைய வார்த்தை ஜபீரின் மகளை உயிர்ப்பித்தது. உயிர்ப்பிக்கப்பட்ட அவள் தொடர்ந்து உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவளுக்கு ஆகாரம் அவசியம், வசனமாகிய உணவு அவசியம். தேவனுடைய வசனம் ஆகாரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமம் 8:3, மத்தியு 4:4. அப்போஸ்தலர் பவுல், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று 1 பேதுரு 2:3 எழுதியிருக்கிறார். சிறு பிள்ளைகள் பசிக்கும் பொழுது உணவு கேட்டு அழுகின்றது, உண்டவுடன் அவர்களது அழுகை நின்று விடுகிறது. அவர்கள் வளர்ந்த பிறகும் பசிக்கும் போது ஆகாரத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார்கள், உண்டவுடன் அவர்கள் உற்சாகமாய் இருக்கிறார்கள். வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் ஆத்மாவுக்கும் உணவு அத்தியாவசியமானதாகவே இருக்கிறது. ஆத்மாவின் உற்சாகத்திற்கும் உணவாகிய வேத வசனம் அத்தியாவசியமானதாகவே இருக்கிறது. எரேமியா எழுதுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை ஆவலோடு உட்கொள்வீங்களா? உங்கள் நினைவுக்காக உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவர்கள், என் வாக்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். சங்கீதம் 119:3. ஆமென். இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளையும் உங்கள் மனதுக்கு இனிய சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் அதன் 7 வசனமும் 8 வசனமும் நான் படிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த நல்ல வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை படிக்கிறோம். ஜெபத்தை குறித்து, ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து, ஜெபம் ஏதோ ஒரு தேவைக்காக அல்ல, எந்த நேரத்திலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுரையாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்த ஜெபத்திற்கு பின்னாலே அந்த ஜெபத்தினுடைய மகிமையான ஒரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு ஓமையாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அதே பட்டணத்திலே ஒரு விதவையும் இருக்கிறாள். பாருங்கள், அந்த அந்த மனுஷனுக்கு அந்த அந்த பட்டணத்திலே வாழ்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்கள், ஒரு ஒரு எதிராளியான ஒரு மனுஷன், இந்த விதவைக்கு எதிராளியான ஒரு மனுஷன் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு அந்த பட்டணத்தில். அந்த பட்டணத்தில் ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, ஒரு வசதி படைத்த மனிதன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருக்கிறாள். அந்த விதவைக்கும் அந்த மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு முடியவில்லை. என்ன செய்கிறார்? அந்த பட்டணத்தில் இருக்கிற நியாயாதிபதியின் இடத்துல வந்து சொல்கிற, ஐயா, இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்கு, அநேக நாட்களாக இந்த காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கிற யார்? அந்த விதவை. அந்த விதவை என்ன கேட்கிறாள் பாருங்கள், எனக்கு ஒரு நியாயம் வேண்டும், இல்லாவிட்டால் எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கிறாள். கவனிங்கள், இப்போ பாருங்க, உலகம் எந்த பக்கம் சார்ந்து இருக்கும், உலகம் எந்த பக்கமாக இணைஞ்சிருக்கும்? எப்பவுமே பொதுவாகவே வசதி படைத்தவர்கள், பணம் இருக்கிறவர்கள், பணம் படைத்தவர்கள் பக்கமாகத்தான் எப்பவுமே நீதி நியாயங்கள் இருக்கும். உலகம் சாஞ்சிருக்கும். அப்போ இவள் விதவை, இவளுக்கு ஆள் இல்லை, இவள்கிட்ட பணம் இல்லை, இவளுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒத்தாசைக்கு ஆட்கள் இல்லை, உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை, யாராயிலும் தனக்கு உதவி செய்வார்கள் ஒருவர் வரமாட்டாங்க. அவள் ஒரு தனித்து விடப்பட்டவள். ஒருவேளை அவள் ஏழை விதவை, அவளுக்கு என்ன வசதி இருந்திருக்கும்? அப்போ அவளுக்கு ஒரு நீதி வேண்டும், அவளுக்கு ஒரு நியாயம் வேண்டும். ஆகவே அந்த நியாயாதிபதியினிடத்தில் போய் எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் பாருங்க நீதி செய்ய முடியவில்லை. என்ன செய்திருப்பார் அந்த நியாயாதிபதி? இந்த மனுஷனுக்காகவே அவன் காரியங்களை செய்வதை நினைத்திருக்க முடியும். இவள் விதவே தானே, இவளுக்கு யாருமே இல்லையே, இவகிட்ட பணம் இல்லையே என்று சொல்லி பாருங்க அவளை உதாசீனப்படுத்தி அப்படியே அவள் சொல்லுகிற காரியத்தை கேட்கவில்லையாம். இப்படியே காலங்கள் போகிறது. ஆனால் அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள்? விடவில்லை. அந்த நியாயாதிபதியை விடவில்லை. நீண்ட நாள் பிரச்சனை, எனக்கு ரொம்ப நாளாக இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வரணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு அனுகூலம் உண்டாகணும் அப்படின்னு அவள் போய் அந்த மனுஷனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். விடாமல் தொந்தரவு செய்தாள். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒருவேளை இவர் இன்னைக்கு பார்க்க முடியாது, இவர் இன்னைக்கு பிஸியாக இருக்கிறாரு என்றெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துருப்பார்கள். ஆனால் அவள் விடவில்லை. இதுக்கு ஒரு நியாயம் வேணும், இதுக்கு ஒரு நீதி வேணும், நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். அப்போ அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவள் செய்கிற தொந்தரவின் நிமித்தம் அதனுடைய 5 வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவள் விடாமல் தொந்தரவு செய்தாள், அவள் அலட்டி கொண்டிருக்கிறாள். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார், எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன், எனக்கு நியாயம் செய்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று அடிக்கடி போய் அந்த மனிதனை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாளா. இப்போ அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நம்ம முடியாதுன்னு சொல்லுகிறோம், நம்ம அமைதியாக இருக்கிறோம், எத்தனையோ நேரத்தில் தப்பித்து போகிறோம், ஆனால் அவள் விடவில்லையே, எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாளே. அப்படியானால் இவளுக்கு ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும், இவளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். பாருங்க, அப்ப அவர் என்ன செய்கிறார் என்றால், இவர் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம், இவளுக்கு நான் கண்டிப்பா ஒரு நீதி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஓமையான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு தான் இயேசு சொல்லுகிறார், ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷனிடத்தில் ஒரு காரியத்தை தொந்தரவு செய்யும் பொழுது, இல்லாவிட்டால் விடாமல் கேட்கும் பொழுது, அவன் அதற்கு நியாயம் செய்வானே ஆனால், அவன் அதற்கு நியாயம் செய்வாரே ஆனால், எது நிமித்தம், தன்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறது நிமித்தம். ஒரு மனிதன் இறங்கிவிட்டான், அப்ப இவளுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், இவளுக்கு ஏதாகிலும் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை அந்த மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷனே ஒரு ஒருவருக்கு இறங்கணும்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது, தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அதுவும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தீர்க்கமான வார்த்தை, சீக்கிரமாய் நியாயம் செய்வார். Praise the Lord. சீக்கிரமாய் நியாயம் செய்கிற கர்த்தர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தமது காரியத்தை இந்த பூமியிலே சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு நீண்ட நாட்களாக, நீண்ட காலங்களாக இந்த விஷயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு நீதி இல்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் காரியங்கள் அநேகரிடத்தில் பேசப்பட்டு அதை கவனிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் ஏழ்மையாய் வாழ்கிறது நிமித்தம் உங்கள் பக்கம் சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, ஆனால் நியாயம் புரட்டப்படுகிறது, நீதி புரட்டப்படுகிறது. உலகம் எங்கே சாஞ்சிருது பாருங்க, பணம் இருக்கிறவர்கள் பகுதியில், புகழ் இருக்கிறவர்கள் மத்தியில் உலகம் சாய்ந்து விடுகிறது. இந்த உலகத்தில் நீதி நியாயம் கெட்டு போய்விட்டது. ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். Praise the Lord. Hallelujah. அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாரு, உனக்கு சீக்கிரமா நியாயம் உண்டாகும். சங்கீதம் 37:28 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் என்று எழுதியிருக்கிறது. நியாயத்தை விரும்புகிறவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிறவர். ஒருவேளை உங்கள் பக்கத்தில் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருந்திருக்கலாம், உங்கள் பகுதியில் எந்த தவறும் இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்கள் பக்கத்தில் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் நீங்கள் எந்த தப்பும் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் வேண்டுமென்றே உங்கள் மேலே பழி சுமத்தப்பட்டு, வேண்டுமென்றே அருமை உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்து இன்றைக்கு நீதி கிடைக்காமல், நியாயம் கிடைக்காமல் ஒருவேளை நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நியாயம் புரட்டப்பட்டு விட்டதா? வேதம் சொல்லுகிறது, ஒரு அநீதி உள்ள ஒரு மனிதனுக்கு ஒருவன் இறங்குவானானால் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நான் நியாயம் செய்ய மாட்டேனா? உன் பக்கம் நீதி இருக்கு, உன் பக்கம் நியாயம் இருக்கு, உன் மேல எந்த தப்பும் இல்லை, உன் மேல எந்த தவறும் இல்லை, ஆனா உனக்கு நீதி கிடைக்கல, ஆனா உனக்கு நியாயம் கிடைக்கல, நியாயம் புரட்டப்படுகிறது. திரும்ப திரும்ப சில காரியங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கிறது என்று வருத்தப்படுகிறீர்களா? பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் நான் நியாயம் செய்வேன். கவனியுங்கள், ஆண்டவர் யாருக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார், எப்படிப்பட்டவர்களுக்கு? வேதம் அதில் எழுதியிருக்கிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நியாயம் செய்ய கர்த்தர் விரும்புகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 72 சங்கீதம் அதன் 4 வசனத்தை நீங்கள் வாசித்தால், சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்ய விரும்புகிறார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதமான செயல்களை பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சிறுமைப்படுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற கர்த்தர், சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். கவனிங்கள், நீதிமொழி 29 அதிகாரம் அதன் 26 வசனத்தை நீங்கள் படித்தால், நியாயம் கர்த்தராலே வரும் என்று எழுதியிருக்கிறது. நியாயம் கர்த்தராலே வரும் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், உலகத்தின் பார்வையில, சமுதாயத்தின் பார்வையில சிறுமைப்பட்டவர்களாய், யாருமே மதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாதவர்களாய், ஒருவேளை நீங்கள் பல ரீதியிலே ஒடுக்கப்பட்டவர்களாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்வார் சீக்கிரத்திலே. ஆமென். பாருங்கள், நம்ம வேதத்தில் எனக்கு ஒரு பகுதி ஞாபகத்திற்கு வருகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 8 அதிகாரம் பாருங்க. இந்த 8 அதிகாரத்தின் துவக்கத்திலே நம்ம படிக்கும் பொழுது, தேவனுடைய மனிதனாகிய எலிசா சூனேம் ஊராகிய அந்த ஸ்திரியை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார். ஒரு பயங்கரமான பஞ்சம் தேசத்தில் வரப்போகிறது. ஒரு 7 வருஷம் ஒரு பயங்கரமான பஞ்சம் வரப்போகிறது. அதனால நீ இந்த தேசத்தில் இருந்து வெளியே போய் தப்பித்துக்கொள், பிழைத்துக்கொள், கொடுமையான ஒரு பஞ்சம் ஆரம்பிக்க போகிறது என்று சொல்லி இருந்தாள். ஆகவே இந்த ஸ்திரீயானவள் அந்த பஞ்ச நாட்களில் அந்த தேசத்தை விட்டு அவள் வெளியே போய்விட்டாள். பாருங்கள், காலங்கள் கடந்து போகிறது. 7 வருஷம் அந்த பஞ்ச நாட்கள் முடிந்த பின்பு அந்த தேசத்திற்கு அவள் வருகிறாள். அந்த தேசத்திற்கு வருகிறாள். ஏற்கனவே அந்த தேசத்திலே அவளுக்கு பாருங்கள், எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இருந்திருக்கிறது. அந்த தேசத்திலே அவள் பல நிலைகளிலே வாழ்ந்து இருந்தவள் என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி தேசத்திற்கு வருகிறாள். அந்நாட்களிலே அவள் தேசத்திற்கு வருகின்ற காலங்களில் தன்னுடைய இடத்தை, தனக்கு உண்டான காரியங்களை தேடும் பொழுது அவளுக்கு அது கிடைக்கவில்லை. வருஷங்கள் கடந்து போயிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ ஒரு காரியம் அவளுக்கு வேணும், இப்போ ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறாள். அப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் ராஜாவின் இடத்துல கேயாசி பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் நடந்த சில காரியங்களை, சில சம்பவங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எலிசாவின் காலத்தில் நடந்த இந்த அற்புதம், இந்த சூனமியாளுக்கு நடந்ததான ஒரு அற்புதம் பாருங்க. அந்த வீட்டில் தேவனுடைய மனிதன் போய் இருந்தார். அந்த வீட்டில் தேவ மனுஷன் போய் இருந்த பிற்பாடு குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்தது. அப்புறம் ஒரு நாள் அந்த பிள்ளை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வியாதிப்பட்டது, மரித்து போய்விட்டது. தேவனுடைய மனுஷன் போனார், அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பிட்டாரு. இப்படி ஒரு பயங்கரமான அற்புதம் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் நடந்தது அப்படின்னு ராஜாவிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்திரீயானவள் ஒரு நியாயத்திற்காக, ஒரு நீதிக்காக அங்கே போகிறாள். அங்கே போன உடனே இந்த கேயாசி ஷாக் ஆயிட்டான். பாருங்க, அப்போ இவள் போய் நிற்கிற உடனே அவள் சொல்றாரு, ராஜாவே, நான் உமக்கு சொன்னேன் அல்லவா ஒரு சம்பவம், தீர்க்கதரிசியின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது என்று ஒரு ஸ்திரீயை குறித்து சொன்னேன் அல்லவா, அது வேறு யாரும் அல்ல, இந்த ஸ்திரீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்ல கவனிங்க. அப்போ நீங்க வேதத்தில் படிக்கும் பொழுது அவளுடைய நிலைகளை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஒரு காரியம் நடக்கணும். என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்கணும், என்ன வேண்டும், எதற்காக தேடி வந்திருக்கிறாய் என்று சொல்லுகிற நேரத்தில் என்ன சம்பவிக்கிறது? யா நீங்கள் அவர் நான் இப்படி தீர்க்கதரிசி சொன்னார், இந்த தேசத்தில் பஞ்சவரம்னு சொன்னார், நான் தேசத்தை விட்டு நான் வெளியே போனேன், இப்போ நான் திரும்பி வந்திருக்கிறேன், என்னுடைய நிலங்கள் என்னுடைய இடங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு நியாயம் வேண்டும், எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கிறாள். பாருங்கள் பாருங்கள், அந்த ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? உடனே ஆள் அனுப்பி இவளுடைய அந்த இடத்தையும் இந்த 7 ஆண்டுகள் யார் அதில் அந்த இடத்தை எடுத்தார்கள், அதில் பயிர் செய்தார்கள், அதில் என்ன நன்மைகள் இந்த 7 வருஷம் நடந்தா என்ன கிடைத்திருக்குமோ, இது எல்லாவற்றையும் இவளுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். நல்லா கவனியுங்கள், ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு நியாயத்திற்காக ஒரு நீதிக்காக ராஜாவினிடத்திலே போகும் பொழுது அந்த காரியம் அவளுக்கு சம்பவிக்கிறது, இந்த காரியம் அவளுக்கு கிடைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் உண்டு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். எதினாலே எதினாலே? நல்லா கவனிங்க, ஒரு வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:10 நம்ம படிக்க போகிறோம். என்ன படிக்கிறோம்? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினால் தமது நாமத்திற்காக காண்பித்த பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலே தமது நாமத்திற்காக காண்பித்த பிரயாசத்தை அவர் ஒரு நாளும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. நன்றி கவனிங்கள், இந்த இவளுக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்து ஒரு நியாயம் எதினால் கிடைத்தது என்றால், பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், தமது நாமத்திற்கு காண்பிக்கப்பட்ட பிரயாசம். அதை கவனியுங்கள், ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் தேவனுடைய காரியமாக, தேவனுக்குரிய காரியமாக எதை செய்கிறார்களோ அதை அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. இப்போ நான் இதிலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்திரீயானவள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், என்ன ஊழியம் செய்தாள்? வேதம் சொல்லுகிறது, அந்த தேவ மனிதனாய் எலிசா அந்த ஊருக்கு போன பொழுது இந்த ஸ்திரீயானவள் தன் வீட்டிலே வரவழைத்து அவருக்கு அடிக்கடி விருந்து கொடுத்து வந்தார். இவர் தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான் என்பதை நான் அறிவேன். பாருங்க, அப்போ அந்த ஸ்திரீ கனம்புருந்திய ஸ்திரீ, அவள் ஒரு ஒரு வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்ந்தவள் அல்ல. இப்போ அவளுடைய இருதயத்தில் இப்படி ஒரு எண்ணம் வருது, இந்த தேவனுடைய மனுஷன் வரும்பொழுதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து தங்கி போகிறது, இல்லாவிட்டால் நம்ம அந்த பரிசுத்தவானுக்கு செய்கிற ஒரு ஊழியம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று அவள் நினைக்கிறாள். அதனால அந்த வீட்டில் மாடி வீடு எடுக்கப்பட்டு தேவ மனுஷன் அந்த மாடி வீட்டில் தங்க வைத்து உணவு கொடுத்து அவளை விசாரிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை அவள் செய்கிறாள். எதி நிமித்தம்? இவர் தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான் அப்படிங்கிற நிலையில தங்க வீட்டில் தங்க வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த தேவ மனுஷன் கேட்கிறார், நான் வந்து போகிறேன், இந்த வீட்டிற்கு வருகிறேன், இங்கே ஒரு குறைவு இருக்கிறதை நான் பார்க்கிறேன், அப்படியானால் ஆண்டவர் இந்த வீட்டின் குறைகளை நிறைவாக்குவார், இந்த வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய அற்புதமான செயல்கள் அங்கே நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரீயானவள் தன் வாழ்க்கையிலே தேவ மனிதனுக்கு செய்த ஊழியம், பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், தமது நாமத்திற்காக காண்பிக்கப்பட்ட பிரயாசத்தை அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நியாயம் செய்கிற ஆண்டவர். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சீக்கிரத்தில் அவர் யாருக்கு நியாயம் செய்வார்? நம் ஆண்டவருக்காக செய்கிற விஷயங்கள், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்கிற தெய்வம் அல்ல, மறக்கிற தெய்வம் அல்ல. ஒரு மனிதன் நம்மிடத்தில் உதவி வாங்குகிறான், சில நேரங்களில் மறந்து போகிறான், சில உதவியை சில மனிதர்கள் மறந்து போவார்கள், சில நன்மையை மறந்து போவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்லங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம் படுகிற பிரயாசம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் செய்கிற ஊழியம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் விதைக்கின்றவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் கணக்கில் வச்சிருப்பாரு, கணக்கில் வச்சிருப்பாரு. நன்றி கவனியுங்கள். நம்ம கர்த்தருக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக நம்ம விதைக்கிறோமே, நம்ம கொடுக்கிறோமே, நம்ம தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமே, இது எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருப்பார். நம் அநேக நேரத்தில் உண்மையற்றவர்களாய் வாழும் பொழுது, தேவனுடைய காரியத்தில் உண்மையற்றவர்களாய் ஜீவிக்கும் பொழுது, கடைசி நேரத்தில் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே, இந்த போராட்டத்திலேருந்து விடுதலையாக்குங்க, எனக்கு வேலையில் பிரச்சனை, எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு உதவி செய். கடைசி நேரத்தில் வந்து சில நேரத்தில் கதறோம். நான் சொல்கிறேன், தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்வதில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதில் நியாயம் செய்ய அவர் உண்மை உள்ளவர். தேவனுக்காக நம்ம நிற்கும் பொழுது நமக்காக தேவன் நிற்பார். தேவனுக்கான காரியங்களை செய்ய முன் வரும் பொழுது நமக்காக ஒரு காரியத்தை செய்ய தேவன் முன் வருவார். ஆண்டவருடைய காரியத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்குரிய காரியங்களை நம்ம என்ன நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்காக படுகிற பிரயாசம், எத்தனை விதமான ஊழியங்களை நம்ம செய்கிறோம், அந்த ஊழியத்திற்காக நம்ம விதைக்கிறோம், அதற்காக நம்ம கொடுக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க, மறக்க மாட்டாருங்க. நீங்கள் கர்த்தருக்குன்னு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கில் தேவன் வைத்திருப்பார். அவர் ஞாபகம் வைத்து எந்த நேரத்தில் எந்த விதத்தில் எப்படிப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை சரியான நேரத்தில் ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கிற காரியம், தேவ ராஜ்யத்துக்காய் கொடுக்கிற காரியம், அருமையானவர்களே, நம்ம தப்பா நினைக்க கூடாது, தவறுதலாக யோசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கொடுக்க மறுத்தால், இன்றைக்கு கொடுக்க ஒருவேளை நம்ம ஸ்தோத்திரம் நினைக்காமல் போனால், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் போய் நிற்கும் பொழுது அவர் உங்களுக்கு நியாயம் செய்ய முடியுமா? தேவனுடைய காரியத்தில் நம்ம சரியாய் இருந்து கொண்டே இருக்கணும். அவரை தேடுறதில், அவரை விசுவாசிக்கிறதுல, அவரை ஆராதிக்கிறதுல, அவரை நம்புகிறதுல, ஸ்தோத்திரம், அவருடைய ராஜ்யத்தை கட்ட கொடுக்கறதுல, எல்லா விஷயத்திலும் நாம் கரெக்டாக இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் நீதி உள்ளவராய் வெளிப்படுவார். ஆமென். நியாயம் செய்கிறவராய் வெளிப்படுவார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கவனியுங்கள். இப்போ ஒரு அற்புதம், ஒரு அதிசயமான காரியம், ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்து, என் இடத்த காணல, என்னுடைய இடம் போயிட்டு, எப்படி எங்க போச்சுன்னு தெரியல, யார் எடுத்தானு தெரியலன்னு சொல்லும் பொழுது அவள் செய்த காரியத்தை நினைவு கூர்ந்து, அவள் செய்த காரியத்தை தேவன் மறக்காமல் ஒரு நியாயத்தை, ஒரு நீதியை ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் செய்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அருமையான இந்த நாளிலே தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்பட்டு ஒடுங்கி போனவர்களாக இருக்கலாம், பயப்படாதீங்க, உங்களுக்காக அவர் நியாயம் செய்வார். நம்ம தேவ கரத்தில், தேவனுடைய பாதத்தில், அவருடைய காரியத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் நியாயம் கிடைக்கும், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். உன் காரியம் ஒதுக்கப்படுதா? உங்கள் காரியத்தை கண்டுகொள்ளவில்லையா? உங்களுக்கு ஒரு பதிலும் வரவில்லையா? எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆமேன். புறக்கணிக்கப்படுகிறோம், நாங்கள் பல நாட்கள் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்படுகிறோம் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்காக கர்த்தர் ஒரு நபரை வச்சிருப்பார், உங்களுக்காக விசாரிக்க, நியாயம் செய்ய, வழிகளை திறக்க, உங்கள் காரியமாக உங்களுக்கு அனுகூலமான காரியத்தை செய்வதற்கு ஒரு ஆளை கர்த்தர் எழுப்புவார், ஒரு நபரை கர்த்தர் எழுப்புவார். நம்ம தேவனுடைய காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அதை நமக்கு செய்ய முடியும். சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் நியாயம் சீக்கிரமாய் செய்வார் என்று சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை கூட நான் வேதத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 3 தொடக்கத்தில் மொர்தெகாய்க்கு எதிராக ஆமானுடைய சதி திட்டங்கள் எழும்பி வருகிறது. அவன் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாரும் நமஸ்கரிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை போட்ட பொழுது மொர்தெகாய் முடியாது என்று சொல்கிறார். மொர்தெகாய் எப்பொழுது முடியாது என்று சொல்கிறானோ அப்பொழுது அவனுக்கு பிரச்சனை வருகிறது. அவனை அழிக்க திட்டமிடுகிறார்கள். இந்த கவனிங்கள், நியாயம் புரட்டப்படுகிறதா? உண்மை உள்ளவனுக்கு எதிராக, ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிறவர்களுக்கு எதிராக, வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு எதிராக இந்த உலகம் எழும்பும். ஆனால் தேவன் விடமாட்டார், சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார், அவர்களுடைய தந்திர செயல்களுக்கு தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். மொர்தெகாய் சொல்கிறார், முடியாது, நான் செய்ய முடியாது. ஆமானுடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது, அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவனுடைய மனசு குழம்பி போயிருக்கிறது, எல்லாருக்கும் செய்கிறாங்க, இவன் செய்ய மாட்டேங்கிறான். அப்படியானால் இவனை அழித்து விட வேண்டும். எப்படி அவனை அழிக்கலாம்? இவன் அழிப்பதற்கான காரணம் எப்படி? அவங்க திட்டமிடுகிறார்கள், திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துகிறார்கள், அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 வரும் பொழுது ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவர் அப்படியே புரண்டு படுத்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை எல்லாம் எழுதி வைக்கிற அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வர சொல்லி அதை வாசிக்க சொல்லுகிறார். அகாஸ்வேரு ராஜாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தில் அந்த காரியம் அவருக்கு சம்பவிக்க கூடாதபடிக்கு தப்புவிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது மொர்தெகாய் என்று எழுதியிருக்கிறது. ராஜா வாசித்த பொழுது அவர் கேட்கிறார், இப்படி ஒரு மனிதன் செய்திருக்கிறானா? அப்படியானால் அந்த மனிதனுக்கு ஏதாவது செய்தார்களா? அந்த மனிதனுக்கு ஏதாவது கொடுத்தார்களா? அவனை கனப்படுத்தினான், எவ்வளவு பெரிய காரியத்தை அவன் செய்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது தான் ஆமான் வருகிறான். இவர் கேட்கிறார், ஒரு ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மொட்டையாக கேட்குறார், என்ன செய்ய வேண்டும்? இவர் நினைக்கிறார், நாம தானே நம்மளை தான் சொல்கிறாரு போல அப்படின்னு. ஒரு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அந்த மனிதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ சொன்ன எல்லாவற்றையும் இந்த மொர்தெகாய்க்கு நீ செய். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற மனுஷனுக்காக ஆண்டவர் நியாயம் செய்வார். தேவ மனுஷனுக்கு ஆபத்து வருது, தேவ மனிதனை அழிக்க திட்டமிடுகிறார்கள், தேவ மனிதனுக்கு அருமையான நீதி புரட்டப்படுகிறது. அவன் வேறு எந்த தவறும் செய்யவில்லை, வேறு எந்த தப்பும் செய்யவில்லை. ஆனால் அவனை அழிப்பதற்காக உலகம் முயற்சிக்கும் பொழுது, சத்துரு முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் விடுவாரா? தப்பே செய்யாமல், தவறே செய்யாமல் உங்கள் மேலே தேவையில்லாத பழிகளை சுமத்தி உங்களை அழிக்க திட்டமிடுகிற சத்துருவின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரா? இல்லை, ஒப்பு கொடுக்க மாட்டார். சூழ்நிலை மாறும், காரியம் மாறும். அருமையானவர்களை, காரியம் மாறுதலாய் முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், கனவீனப்படுத்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மொர்தெகாய்க்கு எவ்வளவு கனம் வருது, எவ்வளவு மேன்மை வருது, எவ்வளவு உயர்வு வருது. ஏன் தெரியுமா? தேவனுக்கு அடுத்த காரியத்தில் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். உங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமா? ஆண்டவருடைய காரியத்தில் கரெக்டாக இருங்க, அவருடைய விஷயத்தில் உண்மையாக இருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நில்லுங்க. உலகம் என்ன சொல்லும்? எல்லாரும் செய்கிறாங்க, நம்ம செய்யணும். எல்லாரும் பின்பற்றுறாங்க, நம்ம பின்பற்றணும். எல்லாரும் இதைத்தானே செய்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் செய்யக்கூடாது? அவங்க கூடவே நம்ம செஞ்சிருவோமே. வேண்டாம், வேண்டாம். உங்களுக்கு, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களோடு தேவன் இருக்கிறார், உங்களை நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் செய்வதை போல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ, அதை செய்ய நம்ம வாழ்க்கையில் பழகிட்டோம்னா, நான் சொல்கிறேன், நீதி உள்ளவர் நமக்கு எப்பொழுதும் நம்ம பக்கத்தில் நிற்பார். நியாயம் செய்கிற தேவன் எப்பவும் நம்ம பக்கத்தில் இருப்பார். உன் வைராக்கியம் மனுஷனுடைய பார்வையில் கனவீனமாக தெரியும், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது விலையேறப்பெற்றதாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிற காரியம், தேவனுக்காக படுகிற பிரயாசம் ஒருவேளை மனுஷனுடைய பார்வையிலே அற்பமாகி தெரியும். எல்லாரும் செய்கிறாங்களே, செஞ்சுட்டு போக வேண்டியது தானே? எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, அவங்க கூட போயிட வேண்டியது தானே? உலகம் சொல்லும், உலகம் சொல்லும். ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை, ஒருவேளை என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நான் எடுத்த தீர்மானத்தில் நான் உறுதியாயிருப்பேன். ஒரு வைராக்கி ஆண்டவருக்காக இன்னைக்கு நம்மளால் நிற்க முடியுதா? ஆண்டவருக்காக செய்ய முடியுதா? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் வைராக்கியமாக நிற்பதற்கு ஒரு பலன் இருக்கா? ஒரு தைரியம் இருக்கா? யோசித்து பாருங்க, நின்று பாருங்க. நியாயம் செய்வார், யார் அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். யார் அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அவன் உயர்த்தப்பட்டான். யார் அழிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக தலை உயர்த்தப்பட்டது. சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிறேன், சீக்கிரமாய் உனக்கு நியாயம் செய்வார். நீதி புரட்டப்பட்டு விட்டதா? நியாயம் புரட்டப்பட்டு விட்டதா? ஒருவேளை யாரும் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இல்லையா? நீங்கள் நினைக்கலாம், என் பக்கத்தில் யாரும் இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லை, என் காரியத்தை சொல்ல யாரும் இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். உலகமே, குடும்பமே, சமுதாயமே, ஊரே என் பக்கத்தில் இல்லை, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, எல்லாம் எதிராக இருந்தாலும் உன் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். தாவீது சொல்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என் வலது வாரசத்தில் வீற்றிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்று இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீண்ட நாட்களாய் முடிக்கப்படாதவைகள், நீண்ட நாட்களாய் பதில் வராதவைகள், நீண்ட நாட்களாய் அருமையானவர்களை இழுத்து கொண்டே போகிற பிரச்சனைகள் சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகிறது, சீக்கிரமாக நன்மையாய் மாறப்போகிறது. எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்ம தேவனோடு இருப்போம், உண்மையுள்ளவர்களாய் இருப்போம், கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்வோம், தேவனுக்காய் நிற்க வேண்டிய இடத்தில் சரியாய் நிற்போம். நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆண்டவருக்காய் நிற்கிறவர்களை கை தூக்கி எடுப்பார், கை தூக்கி விடுவார் அவர்களை. ஒரு நாளும் தேவன் நம்மளை மறக்கிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. தேவனுக்காக எந்த காரியத்தை செய்தாலும் அதை ஞாபகத்தில் வைத்து அதில் ஒரு நன்மையை செய்வாரே தவிர, ஆமேன், அதில் ஒரு அற்புதத்தை செய்வாரே தவிர, அதில் ஒரு வழியை திறப்பாரே தவிர, அதில் ஒரு கனத்தை தருவாரே தவிர, ஒரு நாளும் நமக்கு எதிரான காரியங்கள் அருமையாக நடக்க தேவன் விடமாட்டார். அனுகூலமாக இருந்து காரியத்தை சீக்கிரமாய் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய காரியங்களிலே சரியாக இருக்கிறோமா? தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறோமா? யோசித்து பாருங்கள். தளர்ந்து விடாதிருங்கள், மனம் தளர்ந்து விடாதிருங்கள். ஆண்டவருக்காய் நின்று பாருங்கள், உங்களுக்காக கர்த்தர் நிற்பார். ஹாலேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நீதி உள்ள தேவன். ஒரு அநீதி உள்ள மனுஷன் கூட தன்னை தொந்தரவு செய்யும் பொழுது அவனுக்கு இறங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்குமானால், அவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில், அவர்களுடைய ஜனத்தினுடைய விஷயத்தில் அவர் எப்படிங்க அற்புதம் செய்யாமலே இருப்பார்? ஜெபிக்கிற எனக்கு அற்புதம் நடக்காதா? ஜெபிக்கிற எனக்கு நன்மை நடக்காதா? ஜெபிக்கிற எனக்கு தேவன் காரியத்தை செய்ய மாட்டாரா? நீண்ட காலமாக நான் போராடி போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு அதை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரே, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறாயே, இன்றைக்கு கர்த்தர் உனக்காக யாவையும் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அற்புதம் உனக்கு நடக்க போகிறது. மனம் சோர்ந்து போனீங்களா? மனம் தளர்ந்து போனீர்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் நியாயம் செய்வேன். நீதி உலகத்தில் புரட்டப்பட்டிருக்கலாம், உலக மனுஷனால் புரட்டி போட்டிருக்கலாம். நான் எந்த தீமையும் செய்யலை, நான் நன்மையை மட்டும்தான் செய்தேன். ஆனால் என் பக்கமாக எல்லா பிரச்சனையும் திரும்பிட்டு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நீதி உள்ளவராய் வெளிப்படுவார். உங்களோட தேவன் இருக்கிறதை உங்கள் சத்துருக்கள் காண்பார்கள். உன் ஜெபம் கேட்கப்பட்டு உனக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்கிறதை உன் சத்துருக்கள் காண்பார்கள், காண்பார்கள். கர்த்தர் அதை நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். நன்மையான எல்லா ஈவுகளையும் பரத்திலிருந்து கொடும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். என்னென்ன காரியங்களில் அற்புதங்கள் நடக்க நினைக்கிறார்களோ அத்தனை அற்புதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாம

சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுங்க. Lord, we pray that you will anoint, oh God. Oh, ஒருவரையும் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. யாரிடத்துல நாங்கள் போட்டிக்காக அல்ல ஆண்டவரே, ஆனால் சத்துருக்கு முன்பாக எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கை தம்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல அது. கட்டப்பட்ட நிலைமை ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அதிகாரத்தில்

குறை சொல்ல, ஹல்லேலூயா, குற்றம் சாட்ட அல்ல, ஆனால் தேவனை துதிக்கும்படியாய், தேவனை பாடும்படியாய் தீர்மானம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் திறந்து

உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரட போல. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் புள்ள வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் புள்ள வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் இந்த பேண்டமிக் நாட்களிலே உண்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் வேலை தருவீராங்க. Oh Jesus Lord, Oh Jesus Yesuve, umaiya raadikiro vilasa kolaandure thisai kattu aandure ulagathin pinbaga selipin pinaga manathin pinadi naga odada padike Christuvai siluviyai nokki paarpadarku amen hallelujah Philippians 3:13 amen Paul solugiraare அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்லுறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாம். இலக்கை நோக்கி ஓடுக

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம்

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போதும். இந்த உலகத்துல யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாமல் எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா, இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா,

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ, கொடுக்குறாங்களோ இல்லையோ, மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா? உண்மையா? தைரியமா? ஹல்லேலூயா! நான் தைரியமா சொல்ல

அழைப்பு பந்தய பொருளுக்காய் இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக, உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை, அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, the crown that the master has prepared, hallelujah, kept for me, I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah, பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால்

சிலுவையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டிக் கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்கள் வருகை சமீபத்திற்கிறதான். இந்த நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God. Amen. Amen.

எங்கள் ஆதாரம், எங்கள் நம்பிக்கை, எங்கள் பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. எவ்ரிதிங் யூ, எவ்ரிதிங் இஸ் யூ ஓ காட். இட்ஸ் ஆல் அபௌட் யூ ஓ காட். லீட் அஸ் அண்ட் கைட் அஸ் ஓ காட். வி நீட் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே எங்களை ஆளுதி செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி கால எழுப்புதலில் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்பொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் வசித்த வியாபாரி ஒருவன் தன்னுடைய பொருட்களை ஏற்றிச் செல்ல ஒரு கழுதையை பயன்படுத்திக் கொண்டிருந்தான். கிராமத்திலிருந்து வெவ்வேறு விளைபொருட்களை எடுத்துச் சென்று பட்டணத்திலே விற்றுவிட்டு கிராமத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து வருவான். ஒரு முறை அப்படி தன்னுடைய பொருட்களை விற்று கிராமத்தில் உள்ள கடைகளுக்கு தேவையான உப்பு மூட்டையை ஏற்றி வந்தான். வரும் வழியில் இருந்த நீர் ஓடையை கடக்கும் பொழுது கழுதை இடறி விழுந்தது. வியாபாரி கழுதையை நேராக எழுப்ப முயன்ற பொழுது மூடையிலிருந்த உப்பு தண்ணீரில் கரையவே கனம் எளிதானது. இதை புரிந்து கொண்ட கழுதை மீண்டும் மறுநாள் உப்பு கொண்டு வரும் பொழுது இதேபோல் எடையை குறைப்பதற்காக தண்ணீருக்குள் விழுந்தது. இந்த கழுதையின் தந்திரத்தை புரிந்து கொண்ட அந்த வியாபாரி மறுநாள் உப்பு அளவு கனத்திற்கு பஞ்சு மூட்டையை அதன் முதுகில் ஏற்றி கொண்டு வந்தான். தன் முதுகில் உப்புதான் இருக்கிறது என்று நினைத்து கழுதை தண்ணீரில் இடறி விழுவது போல சாய்ந்தது. பாவம் கழுதை, அது எதிர்பார்த்தது போல எடை குறையவில்லை. இப்பொழுது தட்டு தடுமாறி எழும்பிய பொழுது எடை மிக அதிகமாகிவிட்டது. வேலை செய்ய சோம்பல் பட்ட கழுதை தன்னுடைய முட்டாள்தனமான எண்ணத்தினால் வேதனையை அனுபவித்தது. நாமும் நம்முடைய வேலை பழுவை குறைப்பதற்காக தந்திரமாக காரியங்களை செய்ய முற்பட்டால் முடிவில் மிக அதிக வேதனையைத்தான் அனுபவிக்க நேரிடும். எனவே பொறுமையோடும் ஞானத்தோடும் கருத்தோடும் நம்முடைய பணிகளை நிறைவேற்ற பிரயாசப்படுவோமா? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்றும், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்றும் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா?

நியாயாதிபதிகள் 15 அதிகாரம். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காண போய், நான் என் பெண் சாதியிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பளியோ சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலேயே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது, திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான். அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியினால் சுட்டரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இழப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏதாம் ஊர் தன்மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதுக்கு வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏதாம் ஊர் கன்மலை சந்திக்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொண்டு போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிறுகளால் அவனை கட்டி கண்மல் இருந்து கொண்டு போனார்கள். அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கட்டருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்டு நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நெட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினாலே 1000 பேரை கொண்டேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடி எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்துக்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேசனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு நகோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஷ்டவேளை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நேற்றும் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. நீதிமான்களை அல்ல பாவிகளை நேசிப்பதற்கே பூமிக்கு வந்தேன்னு சொன்னார் நம்ம தகப்பன் ஏசப்பா. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னை கழுவி சுத்தம் படுத்தி நான் ஒரு சாக்கடலையும் கழுவிலையும் இருந்தேங்க. நான் ஒரு புழுவுங்க. என்னை கழுவி சுத்தப்படுத்தி என்னை குள்பாட்டி அபிஷேக தைலத்தால் என்னை கழுவி அவருடைய மடியில் வைத்து எனக்கு உங்கள் முன்பாக என்னை சாட்சியாக வைத்தார். என் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் சாட்சி சொல்வதற்கு முன்னாடி நான் எழுதி வச்சிருக்க என்னுடைய பாடலை உங்ககிட்ட பாட நான் விருப்பப்படுகிறேன்.

என்னுடைய பேர் வந்து சாய் பிரீத்தி. எங்கள் அம்மா பேர் ஜெயந்தி. எங்கள் அப்பா பேர் ராம்ராஜ். எங்கள் அக்கா சரிதா. எங்கள் பாட்டி இருந்தாங்க எங்கள் கூட, அவங்க பேர் வந்து சுந்தரி. எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க. எங்கள் அம்மாவோட அப்பா வந்து சின்ன வயசில் தாத்தா, அதாவது தாத்தா இறந்துட்டார். இது எங்கள் ஃபேமிலிங்க, கூட்டு ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலி பயங்கரமான ஹிந்து ஃபேமிலி. நாங்கள் வந்து பயங்கரமான ஹிந்து வைராக்கியத்துக்குள்ள ஒரு ஃபேமிலி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை எம்ஜிஆர் நகரில் தான். நான் படித்தது ஜெயகோபால் கருடியா ஹிந்து வித்யாலயா ஹை செகண்டரி ஸ்கூல், வெஸ்ட் மாம்பலம், தி நகர். அங்கே தான் நான் படித்தேன். எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பயங்கரம், அதான் ஹிந்துலே நாங்கள் இருந்தவங்க. எங்கள் அம்மாவோட அக்கா, அவங்க பேர் ராணி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஹிந்து வைராக்கியத்தோட, பயங்கரம் ஹிந்துவோட ஒரு வைராக்கியம் உள்ளவங்க அவங்க. எங்கள் பெரியம்மா பார்த்தீங்கன்னா குறி சொல்கிறவங்க. குறி எப்படி சொல்வாங்கன்னா, மேல் மருவத்தூருக்கு போயிடுவாங்க. போனாங்கன்னா இதுக்கு எங்கள் அம்மா தான் கூட அசிஸ்டண்ட், எங்கள் அம்மா தான் கூட போவாங்க, ரெண்டு பேர் தான் போவாங்க. போகும்போது எங்கள் பெரியமாவுக்கு இந்த குறி சொல்லும் போது 10 கோழியும் 100 எலுமிச்சைப்பழமும் கடித்து துப்புவாங்க, குடிச்சு அந்த மாதிரி சொல்லி ஒரு குறி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் பெரியமாக்குள்ள இருந்த ஆவிகள். இதுக்கு அசிஸ்டண்ட் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா தட்டில் இந்த விபூதியெல்லாம் வச்சுட்டு, கற்பூரம் வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு எங்கள் அம்மா தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க. இந்த மாதிரி வைராக்கியமான குடும்பத்தில் இருந்தவ என் பேர் சாய் பிரீத்தி. சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு வருஷம் வருஷம் சின்ன வயசில் ஷிரடியில் தான் கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிப்பாங்க, அதில் தான் என் பேர் சாய் பிரீத்தி வந்தது. நான் ரட்சிக்கப்பட்ட பேர் வந்து கிரேஸ் ஐசேக், என் கணவர் பேர் ஐசேக். இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் பெரியமா வந்து பயங்கர வைராக்கியத்துள்ள ஒரு ஹிந்து அவங்க. இந்த மாதிரி குறி சொல்கிற இது அவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வெள்ளச்சாரி கட்டிட்டு வந்து எங்கள் பெரியமா நிற்கிறாங்க. நின்றுட்டு எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் அக்கா எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ எனக்கு 5 வயசு. நான் எங்கள் பெரியமா பார்த்து, என்னடா இவங்க முகமே பிரகாசமாக இருக்கே, திடீர்னு வெள்ளச்சாரி கட்டிட்டு வந்து நிற்கிறாங்களே, எனக்கு சின்ன பொண்ணு தெரியாது. அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, என்ன ராணி ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்து நிற்கிற? அதுக்கு எங்கள் பெரியமா சொன்னாங்க, நான் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன், நான் வந்து கிறிஸ்டினா மாறிட்டேன் அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, யாருக்கும் எதுவும் புரியல. எங்கள் அம்மா பயங்கர சண்டை எங்கள் வீட்டில், நீ வந்து உங்கள் பெத்த தாய்க்கு தகப்பனுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, நீ கேவலமாயிட்ட, நம்ம ஜாதிக்கே நீ அசிங்கப்படுத்திட்ட, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அப்போ எங்கள் பெரியமா என்னை பார்த்து சொன்னாங்க, நீ என்ன என்ன பேசுறியோ பேசு, உன்னை விட வைராக, நான் பயங்கர இந்து வைராகத்தை உள்ளவ, என்ன ஆண்டவர் தொட்டார் ஜெயந்தி, உன்னை தொடமாட்டாரா, கண்டிப்பாக உன்னை தொடுவார், நீ வேணா பார், இவ சாய் என் பேர், இந்த சின்ன பொண்ணு வேணா பார், இவ பெரிய ஆளா ஆகி இவ ஊழியக்காரியாக வருவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆம் என்றும் அமேன் என்றும் ஆச்சுங்க. எங்கள் அம்மா அதே மாதிரி மாறினாங்க. அதே மாதிரி எங்கள் பெரியமா வீட்டில் வரும்போதெல்லாம் சண்டை தான் நடக்கும். அதே மாதிரி அவங்க வந்துட்டு போனாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஆனால் அவங்க வந்தாங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், சின்ன வயசில் அவங்கள மாதிரியே துப்பட்டா இருக்கும் இல்லைங்களா, துப்பட்டாலாம் எடுத்து அதே மாதிரி முக்காடு போட்டுட்டு எங்கள் சாமி ரூம் சொல்லுவாங்க, பூஜை ரூம், அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஃபுல்லாக ஃபோட்டோ தான் இருக்கும், ஃபுல்லாக ஃபோட்டோ, ரூம் ஃபுல்லாக எங்கள் அம்மா ஃபோட்டோ தான் வச்சுருந்தாங்க, இந்து ஃபோட்டோ தான். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், முனங்கால் போட்டு எங்கள் பெரியமா பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்தோன்னே அதே மாதிரி நானும் தலையில் முக்காடு போட்டு, ஏசப்பா நீங்கள் எங்கள் குடும்பத்தை தொடணும், நீங்கள் சீக்கிரம் வரணும், எங்கள் குடும்பத்தை தொடணும்னு சொல்லி நான் சின்ன வயசில் ஜெபிச்சேங்க. அப்போ எங்கள் பெரியமா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஐயோ இவ பாரு இவ ஊழியக்காரியாக வருவா, இவ ஊழியக்காரியாக வருவாருன்னு. எங்கள் அம்மா பார்த்துட்டோன்னே எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இவ ஊழியக்காரியா, இனிமேல் நீ வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத, நீ வீட்டுக்கு வந்தாலே என் பொண்ணை கெடுத்து விடுற, அவள் உன்னை பார்த்து அதே மாதிரி ஜெபிக்கிறா, அதே மாதிரி பண்ணுறா. எங்கள் பாட்டியை திட்டுவாங்க, மா இனிமேல் இவளை வீட்டிலலாம் சேர்க்காதம்மா, இவள் வந்தால் இந்த மாதிரிலாம் கெடுத்து விடுறா, கிறிஸ்தவ ஆணவா அப்படியே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்து எங்களெல்லாம் இது பண்ணோம், ஏன் இப்படிலாம் பண்ணோம், அது குழந்தை அது பார்த்து அதே மாதிரி ஜெபிக்குது. பாருங்கள், எனக்கு சின்ன வயசுலே ஏசப்பான்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும்,
ஏன்னா எனக்கு அவர் எவ்வளோ ஃபோட்டோ நிறைய எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க, கொண்டு வந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு பிடிக்காது. மீன்ஸ் என்ன இது, ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கே அப்படிலாம் நான் நினைப்பேன். அப்போ எனக்கு எங்கள் அம்மா பெரியமா பார்க்கும்போது ஒரு ஜபம், அதாவது மற்றவங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள், கிறிஸ்தவங்க மட்டும்தான் பிறவருக்காக ஜெபிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் பெரியமா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த ஆசையோடு நான் பார்க்குறது, அதை பார்த்து நானும் ஜெபிப்பேன். இந்த மாதிரி தாங்க என் காலகட்டம் போச்சு. அது மட்டும் இல்லை, நான் வந்து 5 வயதுலேருந்து சிங்கர், ப்ரொஃபஷ்னல் சிங்கராக நான் இருந்தேன். எப்படி வந்தேன்னா, எங்கள் அம்மாவோட அண்ணன், அவர் வந்து பெரிய ட்ரம்மர் பிளேயராக இருந்தவர். அவர் பேர் வந்து சிங்பாய், சிங்பாய் ஜெய் சிங் சொல்லுவாங்க. இளையராஜா வந்து அந்த காலத்தில் இளையராஜா சாரோடைய பாட்டுகள் எல்லாம் அதில் ஒரிஜினல் சாங்லாம் எங்கள் மாமா வாசிச்சது. இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா, சிவமணி சார், சிவமணி அண்ணா வந்து எங்கள் மாமா குரு. அப்போது அந்த மாதிரி பேக்ரவுண்டு, எங்களுடைய பேக்ரவுண்டு சினிஃபீல்டு பேக்ரவுண்டு. அது மட்டும் இல்லை, எங்கள் பாட்டியோட தாத்தா, எங்கள் அம்மாவோட அம்மாவோட அப்பா கொள்ளு தாத்தா, அவர் வந்து அந்த காலத்து நடிகர். அதாவது பரதநாட்டிய இளவரசி படம் வந்தது இல்லைங்களா, எம்ஜிஆர் படம், அதில் வந்து எங்கள் தாத்தா வில்லன் கேரக்டர், அதில் வந்து வில்லன் வருவார். சைலன்ஸ் படம்லாம் இருக்கும்ல, ஊமை படம் சொல்லுவாங்க அந்த காலத்தில், ஊமையாக போகல படம், அந்த படத்துலலாம் எங்கள் தாத்தா அந்த காலத்தில் நடித்தவர். ஏன் இது நான் சொல்கிறேன்னா, என்னடா டிடேனு 5 வயசுலேருந்து சிங்கருன்றாங்களேன்றீங்க. இல்லை, எங்கள் குடும்பமே வந்து ஹிந்து பேக்ரவுண்டு, கலை குடும்பம், இந்த மாதிரி கச்சேரி ப்ரோக்ராம் சினிமா துறையில் இருந்த ஒரு குடும்பம். அப்போ எங்கள் அக்கா பாடலாம் போவாங்க ப்ரோக்ராமுக்கு, அவங்க பெரிய பேனர்லேருந்து சிறிய பேனர் வரைக்கும் பாட போவாங்க. அப்போ போகும்போது நாங்கள் ஃபேமிலியாக தானே போவோம். அப்போ நான் என்ன பண்ணேன், நானும் பாடுறேன்ட்டு நான் ஏறின மொதல் மேடை 5 வயசில் நான் ஏறினேன். அப்போ பாடினேங்க, ஒரு பாட்டெலாம் பாடினேன், அம்மாவும் நீ அப்பாவும் நீ சாங், அதுதான் நான் முத முத பாடின பாடல். அதுலேருந்து தான் நான், ஐயோ நம்ம படித்தா நம்மளுக்கு சம்பாதனை வருதே, நம்ம நல்லா சம்பாதிக்கலாமே. ஆனால் எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு என்னென்னா நல்லா முன்னேறணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், பேர் எடுக்கணும், அப்படி நான் இருந்தவன், நான் அதுலேயே இருந்தவன். பாட்டு தாங்க என் வாழ்க்கை, பாடுவேன் பாடுவேன், நான் நிறைய ப்ரோக்ராம் போவேன். நான் போகாத ஊர்களில் சின்ன வயசுலேருந்து பாடுறேன், 18 வருஷமாக ஃபீல்டில் பாடுறேன். தமிழ்நாடு முழுவதுமாக நான் பாடி வந்திருக்கேன், பெரிய பெரிய சினிமா துறையில் பாடியிருக்கேன், பெரிய மேடையிலேருந்து சிறிய மேடை வரைக்கும் பாடியிருக்கேன். அதாவது சங்கர் கணேஷ் சார், தேவா சார், ஸ்ரீகாந்த் தேவா, அனுராதா, எல்லாரீஸ்வரி இவங்களோடலாம் நான் பாடியிருக்கேன், சாதக பறவை, அப்புறம் ஜோஸ்வா ஸ்ருதி, அதான் பெரிய பேனர்லேருந்து சிறிய பேனர் வரைக்கும் நான் பாடியிருக்கேன். என்னுடைய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் வந்து சினி ஃபீல்டு ஃபேமிலி, ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கர், சிங்கர்லேயே வாழ்ந்தவனா. இது தாங்க என் வாழ்க்கை, இப்படியே போயிட்டு இருந்தது. போயிட்டுருக்கும் போது எனக்கு ஒரு 17 வயசு வந்தது. அந்த 17 வயசு வரும்போது எங்கள் ஃபேமிலி மூலயமா எனக்கு ஒரு சொந்தம், தூரத்து சொந்தம் ரிலேஷன், அதாவது எங்கள் கணவர் தூரத்து சொந்தமாக எனக்கு வந்தார். அவர் சிங்கப்பூர், அவர் பிறந்து வளர்ந்ததுலாம் சிங்கப்பூர். திடீர்னு தூரத்துலேருந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ரிலேஷன், ஃப்ரெண்டாக நாங்கள் பேசணும் பழகணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எங்கள் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான். இந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 17 வயசு நான் சர்ச்சுக்கெலாம் போவோம், நான் எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அம்மாவும் கிறிஸ்தவங்களாம் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போவோம், நான் மாறலை, நல்லா கேட்டுக்கோங்க, நான் மாறலை, எங்கள் அம்மா மாறிட்டாங்க. நான் வந்து இப்போது சிங்கராகவே இருக்கனால ஃபீல்டுலே போகிறதுனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு தான். அப்போ என்னுடைய வாழ்க்கை என்னென்னா சம்பாதிக்கணும், என் வாழ்க்கை அதுதான், சம்பாதிக்கணும், இது பண்ணணும், அதுதான் என் வாழ்க்கையே. அப்போது நான் வந்து சபைக்கெல்லாம் போவேன், ஹேப்ரான் சர்ச் போவேன், கோடம்பாக்கம் ஹேப்ரான் சர்ச் இருக்கு இல்லைங்களா, பாஸ்டர் எடிசன் பாஸ்டர் அவருடைய சபைக்கு நான் போவேன். அங்கே போனால் நான் வந்து அந்த கிறிஸ்மஸ் டைம் போனேன், அப்போ வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸ் தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு 5000 ரூபாய், செகண்ட் ப்ரைஸுக்கு 3000 ரூபாய், தேர்ட் ப்ரைஸ் வரவங்களுக்கு 2000 ரூபாய், அந்த மாதிரி. அப்போ நான் போகும்போது அந்த சபைக்கு நான் புதுசாக போகிறேன், அப்போல்லாம் போகும்போது நான் இந்த ப்ரைஸ் அந்த இதெல்லாம் வைக்கும்போது நானும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினேன்.
பாடும்போது திடீர்னு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் 5000 ரூபாய் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸில் 5000 ரூபாய் கிடச்சிது. அப்புறம் நான் வாரம் நாங்கள் சபைக்கு போவேன். ரொம்ப தங்கமான ஒரு ஊழியக்காரங்க, சொல்ல வந்து எடிசன் பாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு தங்கமான ஒரு பாஸ்டர் எங்களுக்கு அவர். வாரம் நான் போவேன். நல்லா பாருங்கள், நான் வந்து கிறிஸ்தவில் ஆகலை, நான் சினிஃபீல்டில் தான் இருக்கேன். இதுதான் என் வாழ்க்கை. அது இல்லாமல் சினிஃபீல்டில் இருக்காமல் 4-5 படம் நான் நடிச்சிருக்கேன். நான் அது பேர் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா நான் அது பேர் சொல்லிட்டேன்னா நிறைய பேர் அதை போய் பார்க்குறாங்க, ஓ எந்த படத்தில் நடிச்சிங்க, எந்த படத்தில் வந்தீங்க. அது நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தர் வந்து களியாட்டத்தை அறிவறுக்கிறன்றாரு இல்லைங்களா. இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுங்க. அப்போ நான் அந்த ஹேப்ரான் சர்ச்சுக்கு நான் போயிட்டு இருக்கும் போது என்னை கூப்பிட்டு வாரம் பாட சொல்வார். அவர் கூப்பிடும் போது நான் போவேன். போனால் இதால் நான் பாடுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சண்டை போடுவாங்க, ரொம்ப சண்டை போட்டாங்க. எப்படி நீங்கள் வந்து இப்போ வரவங்க அவங்கள எப்படி நீங்கள் பாட வைக்கலாம், அவங்க கிறிஸ்தவங்களே இல்லையே, அவங்க லைட் மியூசிக் சிங்கர் தானே, உங்களுக்காக நாங்கள்லாம் இவ்வளோ பேர் பாடுறோமே, நீங்கள் எப்படி ஐயா பாட வைக்கலாம் சொல்லி எடிசன் பாஸரை திட்டுவாங்களாம். அப்போ அவர் சொல்வார், அது நீங்கள் சொல்லாதீங்க, கர்த்தர் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் இவங்களை இவ்வளோ சொல்கிறீங்கள, கர்த்தர் பாருங்கள் இவங்க மூலியமாகவே உங்களை வெக்கப்படுத்த போகிறாரு. அவங்க பாருங்கள் திடீர்னு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு முழுசாக வந்து ஆண்டவருடைய பாட்டு படிக்க போகிறாங்க, அப்போல்லாம் நீங்கள் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்கன்னு. ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் முழுக்க முழுக்க கிறிஸ்தவளாகி நானும் என் கணவரும் அங்கே போய் சாட்சி சொல்லி பாடணும். அப்போ அவர் சொன்னார், பார்த்தீங்களா நீங்கள் மேடைக்கு ஏற்ற வேணான்னு சொன்னீங்க, ஆனால் ஆண்டவர் அவங்கள தொட்டு மாற்றிருக்காரு. அதனால் நிறைய தேலந்துள்ளவங்க சபையில் இருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய தேலந்துள்ளவங்க சபையில் இருக்கும்போது அதை எடுத்து பயன்படுத்த மாட்றாங்க. ஒரு சில ஊழியக்காரங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, பயப்படுறாங்க நம்ம எடுத்து பயன்படுத்தினா இவங்க வந்து வேறு சபைக்கு கூட்டத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் மகளாக என்னை பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஊழியக்காரங்க, நான் உங்கள் மகள் போல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க. தேலந்துள்ளவங்களை தயவு செஞ்சு எடுத்து பயன்படுத்துங்க. ஆனால் இது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கோம் அந்த இடத்துல. இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதில் கூட்டத்தை எடுத்துகிட்டு போயிடுவோமா, பயப்படாதீங்க. இது தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குன்றாரு. அதனால் நம்ம தேலந்துள்ளவங்களை எடுத்து பயன்படுத்தணும். அந்த இடத்துல என்னை பாஸ்டர் எடிசன் ஐயா ரொம்ப தைரியத்தை கொடுத்து, வாமா நீ வந்து பாடுமா. நான் அப்போ கூட சொல்லுவேன், எல்லாம் அங்கிள் நான் பாடினா எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறேன், அது யார் சொல்கிறா, அதெல்லாம் நீ பயப்படாதம்மா, நீ வந்து பாடுமா சொல்லி என்ன. ஏன்னா அவருக்கு என்னென்னா, அவருக்கு தெரியும், ஊழிக்கார் பாருங்கள், அவருக்கு தெரியும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் சொன்னால் ஆண்டவர் இவர் தொடுவார், இவர் ரட்சிக்கப்படுவான், கண்டிப்பாக இவங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வருவாருன்னு சொன்னபடி அதே மாதிரி ஆச்சு. அதனால் நிறைய தேலந்துள்ளவங்களை எடுத்து தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் போயிட்டுருக்கும் போது நான் என் கணவரை பார்த்தேன். 17 வயசு. இப்படியே போயிட்டுருக்கோம். இவர் வருவார், இவர் வந்தார்னா சிங்கப்பூர், இவர் வந்தார்னா நான் இவரை கூட்டிட்டு ஃபீனிக்ஸ் மால் போயிடுவேன். ஆனால் நான் ஃபுல்லாக சினிஃபீல்டில் இருக்கிறேன், என் லைஃபே அதுதான், சினிஃபீல்டு தான் என் வாழ்க்கை. அப்போ இவரை கூட்டிட்டு நான் போயிடுவேன். இவர் ஊர்லேருந்து வந்துட்டார்னா ஃபீனிக்ஸ் மாலு, எக்ஸ்பிரஸ் மாலு, ஃபாரம் மாலு, எல்லா மாலுக்கும் போயிருக்கேங்க. ஆனால் நான் களியாட்டத்தில் உள்ளவன், இவரை கூட்டிட்டு போயிடுவேன். வாங்க நம்ம இன்னைக்கு படம் பார்க்கணும். இவரும் வேறு வழி இல்லாமல் வருவார் என் கூட. என்ன பண்ணுறது, என் ஒய்ஃப் ஆச்சு, என்ன பண்ணுறது, நான் லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், சரி வா போகலாம். அப்போ இவர் சொல்லுவார், ஏன் படம் பார்க்க மாட்டீங்கன்னா ஜபம் பண்ணே இருப்பார் மனசில், ஆண்டவரே இவளை தொடுங்க, இவளை தொடுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் படம் போய் உட்காந்து பார்த்தேனா, காலையில் நான் மாலுக்கு போனேன்னா நான் ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் பார்க்காம வீட்டுக்கு வரமாட்டேன். அவ்வளோ வெறி கொண்டு நான் சினிமாவில் இருந்தவன். ஏன்னா என் சினிமா தான் என் லைஃபே பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பாடுறதுனால, நான் நடித்ததுனால என் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு சினிமா, சினிமா வந்து சம்பாதிக்கணும் என்னுடைய ஆசை அதுதான். இப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் எனக்காக ஜபம் பண்ணுவார், என் கணவர், ஆண்டவரே இந்த மகளை தொடுங்க, சீக்கிரத்தில் தொடுங்க, சீக்கிரமாக ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு வரும்படி கிருபை செய்யுங்க. நான் வந்து ப்ரோக்ராம்லாம் போகும்போதுங்க, பெரிய பெரிய பப்ளிக் ஷோலாம் போவேன். அதாவது தமிழ்நாடு முழுவதும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா போயிருக்கேன்னு. ஊர் தாண்டி மதுரை, திருச்சி அந்த மாதிரிலாம் நாங்கள் போவோம். போகும்போது பெரிய பெரிய பப்ளிக் ஷோவில் நான் போகும்போது, இந்த பப்ளிக் ஷோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, லைட் மியூசிக்னா பப்ளிக் ஷோ, திருவிழா வைப்பாங்களே கோவில் திருவிழா, அந்த மாதிரி நான் பாடுவேன்.
இந்து பாட்டுன்னா அப்படியே பயஹேடாக அப்படியே பாடுவேன். நான் ஃபோனில் கூட நான் அந்த பாட்டு வைக்க மாட்டேன், நான் பயஹேடாக பாடுவேன். அந்த மாதிரி நான் இருந்தவன். இப்படி இருக்கும்போது என் கணவர் எனக்காக எப்போவுமே ஜெபிப்பார். இவர் வந்தார்னா நான் இவரை விட மாட்டேன். இவரை கூப்பிட்டு நான் எப்போவுமே வெளில சுற்றுறது. அதே மாதிரி காரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் வச்சுருந்துருப்பேன், இளையராஜா ஹிட்ஸ் வச்சுருந்துருப்பேன். இதுதான் என் வாழ்க்கை. எனக்கு இதாலே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப படிக்கலை. ஆனால் படிப்பு நான் கான்சென்ட்ரேட்டனால பண்ண முடியாது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபீல்டு ஃபீல்டு ஃபீல்டு ஃபீல்டு வந்ததுனால நான் 7வது வரைக்கும் தான் படித்தேன். 7க்கு மேலே என்னால் படிக்க முடியல. ஆனால் திடீர்னு எக்ஸாம் சொல்லுவாங்க, நாளைக்கு திடீர்னு ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்லுவாங்க,

அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எங்கள் அம்மா கிட்டேயும் அதான் சொல்லுவார், அக்கா இவன் முத கிறிஸ்தவலாக மாறட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்க்கா, இப்படி தான் சொல்லுவார். நான் பார்ப்போம் பார்ப்போம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூர்டு ஒரு சம்பாதனை இதெல்லாம் வந்த பிறகு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, எல்லா சாமியும் ஒன்று அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சம்பாதனை பார்த்த பிறகுங்க ஆலம்பரமாக ட்ரெஸ் பண்ணுவேன். நான் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பார்த்து, ஆனால் நான் ப்ரோக்ராம்லாம் போகிறதுனால நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். என் ட்ரெஸ்ஸே பார்த்தா 11,000 5,000 அந்த மாதிரி காஸ்ட் தான் நான் வாங்குவேன். ஆனால் நான் பெரிய பெரிய பேனர் போகிறதுனால நான் அந்த மாதிரி தான் நான் போடுவேன். இந்த மாதிரி காலங்கட்ட போயிட்டுருக்கும்போது என் கணவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வந்தால் என் கூட நான் சினிமா கூட்டிகிட்டு போயிடுவேன், ஆண்டவரே இவங்களை தொடணுன்ட்டு. ஏன்னா அவர் முழுவதுமாக கிறிஸ்தவராக இருந்ததுனால என்ன ஆண்டவர் தொடணும்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் ஜபம் பண்ணுவார். என் கூட வந்து படத்தில் உட்காந்தா கூட, ஆண்டவரே இவ சீக்கிரமாக ஆண்டவரே மாறணும் ஏற்றுக்கணும்னு சொல்லி எனக்காக உட்காந்து ஜபம் பண்ணே இருப்பார். இவன் இன்னும் களியாட்டத்திலே இருக்காளே, இன்னும் சினிமாலே இருக்காளே, ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்க, ஆண்டவரே சீக்கிரத்தில் என்னுடைய என்னை என் வாழ்க்கை துணை சீக்கிரமாக, ஆண்டவரே என் துணை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வரப்போகிறவ இவ சீக்கிரமாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்வார். அப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது ஒரு வயசு வந்ததுங்க, இப்படியே போச்சு. என் காலகட்டம் வந்து இப்படி தான் போயிட்டுருந்தது. ஏன்னா என் சிங்கர் சிங்கர் சிங்கர் அதான் நான் 18 வருஷமாக பாடிட்டுருந்தவ. இப்படி போயிட்டுருக்கும் போது 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு சொல்லும் போது, ஆ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அக்கா, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பதாக இவன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னாரு என் கணவர். அப்போது நான் ஞானஸ்தானம் தானே எடுத்தால் போகுது என்ன இப்போது அப்படிதான். ஆனால் நான் எல்லாம் சாமி ஒன்று, நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் பெரிய பெரிய ப்ரோக்ராம் போகிறதுனால நாம் ஞானஸ்தானம் தானே அப்படி ஆயிடுச்சு. சின்ன வயசில் எங்கள் பெரியம்மா பார்த்தேன், கிறிஸ்டினா வந்தாங்க கொண்டாங்க, அது நம்ம வளர வளர நம்மளுக்கு அது இருக்காது இல்லைங்களா. இந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்கோம். சரி ஞானஸ்தானம் தானே நான் நீங்கள் நம்மாட்டிங்க, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒப்புக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்தேனே, 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆன உடனே எங்கள் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் சொன்னேன் இல்லைங்களா, அவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் மூலிமா போயிடுவார் வருவார். அப்போ ஒரு 10 நாள் கழித்து அவர் போயிட்டார் ஊருக்கு திடீர்னு. போனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுங்கன்னா பயங்கரமான போராட்டம் எங்கள் வீட்டில். என்னன்னா திடீர்னு வெளில ஓடி போயிடுவேன், கத்துவேன், திடீர்னு டென்ஷன் ஆவேன், நைட் ஆனால் கதவு சாத்திட்டு அழுது நிற்பேன், யாரும் பேசுகிற மாதிரி இருக்கும், கண்ணாடி இருக்கு இல்லைங்களா பீரோ கண்ணாடிலாம் உடைப்பேன், நடு ராத்திரி ஆனால் வெளில ஓடிப்போம், எங்கள் அம்மா பின்னாடி வரும், ஏன்ப்பா இவளுக்கு இப்படி ஆகுது என்ன ஆகுது ஏதாவது ஒன்றும் புரியலையே என்ன ஆச்சு அப்படிலாம் பார்க்கும்போது, எங்கள் சொந்தத்தில் ரிலேஷனில் எங்கள் அண்ணன் வந்து ஃபேமிலி எங்கள் மாமா பையன் வந்து, அத்தை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீங்கள் எதுக்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னா பயமாக இருக்கு அத்தை, நீங்கள் எதுக்கோ போய் ஒரு தெரிஞ்சவங்க ஒரு மந்திரவாதம் இருக்காங்க போய் பாருங்களேன் அப்படின்னாரு. ஆனால் இது வேறு ஏதோ சம்திங் ராங் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. அப்போ போய் மந்திரவாதங்களை பார்த்தாங்க, பார்க்கும்போது சொன்னாங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து சேவனை பண்ணியிருக்குமா அப்படின்னாங்க. இந்த சேவனை எப்படி ஐயா சேவனை, இது எப்படின்னா நான் நிறைய ப்ரோக்ராம் போகிறதுனால இந்த செல்ஃபி எல்லாம் எடுப்பேன், இந்த செல்ஃபி நான் இல்லை நிறைய பேர் எடுப்பாங்க, அந்த செல்ஃபி எடுக்கும் போது அதுலேருந்து யாரோ ஒருத்தவங்க என்னை அடையணுன்றதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்காக நிறைய செலவும் பண்ணாங்க, நிறைய இது பண்ணாங்க. அப்போ என் கணவருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி திடீர்னு அழுகுறாப்பா ஓடுறாப்பா கண்ணாடி ஓடிக்கிறா ஒன்றும் புரியல, என் தம்பி வந்து சொன்னோடனே நான் இப்போ அவன் சொன்னோடனே போய் பார்க்குறேன், மந்திரவாதிங்களை போய் பாருங்க அத்த சொல்லி சொன்னோடனே நான் போய் பார்த்தேன், பார்த்தா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கப்பா. நானே இவர் என்ன சொன்னார், அக்கா பயப்படாதீங்க ஜபம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ சரி. ஏன்னா அந்நேரத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யாருக்கும் ஒன்றும் புரியல, மைண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு எங்களுக்கு. எங்கள் அம்மாவுக்கு நான் சுகமாகணும், என் கணவருக்கு மனைவி சுகமாகணும், இதுதான் மைண்டில் தோணுச்சு. அப்புறம் என் கணவரும் வந்தார், ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், எங்கள் வீட்டில் அவ்வளோ சண்டை நடக்கும், இவர் கூப்பிட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு வீடு தனியாக இருக்கும், நாங்கள் போய் இருந்தேன்னா திடீர்னு சண்டை போடுவேன், திடீர்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், ஒரு வாரம் தாங்க நான் நல்லா இருப்பேன், சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன், 20 நாள் 10 நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பேன், அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி இவரே திட்டுவேன், ஏன் என்னை விட்டுட்டேன்

ஏன் என்ன தனியா அமிச்ச? அப்போ இவர் சொல்லுவார், நான் எங்கப்பா உன்னை விட்டேன், நீயே சண்டை போடுற, திடீர்னு இந்த மாதிரி ஓடி போயிடுற, திடீர்னு இந்த மாதிரி நீ பண்றனோன்னு. அப்போ என் கணவர் என்ன பண்ணுவாரு, ஜபம் பண்ணுவாரு, ஜபம் பண்ணினே இருப்பாரு. இதுதான் இப்படி போயிட்டு இருக்கும் போது எங்க அம்மாக்கும், ஏன்பா இவ திடீர்னு இப்படி வரா, இப்படி போறா, இப்படி வரா, என்னுடைய அழக்க ரொம்ப அழக்கழிச்சேன். ரொம்ப ரொம்பனா ரொம்ப நம்ம சொல்லிடுறோங்க, ஆனால் அந்த மந்திரத்தில் வந்து அலக்கழிக்கிறோன்றது ரொம்ப ஒரு போராட்டமானது. சொல்ல வந்தா அவ்வளோ ஒரு போராட்டம். இந்த மாதிரி மறுபடியும் போவேன், நல்லா இருப்பேன், சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நைட் ஆனால் உலக்க இருக்கு இல்லைங்களா, அந்த உலக்கை எடுத்துட்டு இவரை நெத்தி படுத்துட்டு இருக்கும்போது இவரோட தலைமாட்டாண்ட பெசாம போட்டு அடிச்சிடலாமா, அடிச்சுட்டு இவரை சாவடிச்சுட்டு நம்மளும் போய் செத்துடலாம், நம்மளுக்கு இந்த மாதிரி வேண்டாம், நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம், அப்படிலாம் தோணும் என் மைண்டு. அதில் பெல்ட் எடுத்து கட்டிக்கலாமா, நைட் ஆனால் நைட்டு நைட்டு விடிய விடிய விடிய விடிய சண்டை, விடிய விடிய விடிய பிரச்சனை. இவருக்கு ஒரு நிம்மதி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை. அப்புறம் அந்த மந்திரவாதிங்க என்ன சொல்கிறாங்க, ஊர் விட்டு ஊர் போனால் சுகமாயிடுவாங்க அப்படின்னோடனே, ஊரை விட்டு கலவு தாண்டி சிங்கப்பூரும் போயிட்டு வந்தோம், அப்பவும் சுகமாகலை, இவ்வளோ வளக்கழிச்சோம், இவ்வளோ இது பண்ணியும் எனக்கு சுகமே ஆகலைங்க. அப்போதான் ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி மோகன் சென்னா 2020 இந்த லாக்டவுனில் 2020 இது போயிட்டுருக்கு. அன்னைக்கின்னு தட்டும்போது அவர் சொல்கிறாரு, மந்திர சேவனை உள்ளவங்க, பிசாசு போராட்டம் உள்ளவங்க இன்னைக்கு அந்த விடுதலை ஆக போகிறீங்க அப்படின்னாரு. அப்போது அது பார்க்குறேன் டிவியில், ஏன்னா அது ஜெபிக்கலாம் வாங்க போகும்போது நானும் என் கணவர் உட்காந்துருக்கோம், எனக்கு கூப்பிட்டு உட்கார இருக்கிறாரு, எனக்கு பிடிக்கல பார்க்க, நான் வந்து அது பார்த்தா கூட வெட்ட வெறுப்பாக தான் நான் பார்ப்பேன், எனக்கு கோவம் வரும், என்ன இப்போ என்ன இப்போ, நான் அப்படி உட்காந்து நான் சொல்கிறத கேளு உட்காரு அப்படின்னோடனே அந்த ஜெபிக்கலாம் வாங்கல சொன்னது, மனைவி கணவர் தலைமையில் கை வைங்க, கணவர் மனைவி தலைமையில் கையை வைங்க, இன்றைக்கி அந்த விடுதலை ஆக போகுதுன்னொடனே என் மனசில் ஏதோ ஒரு பாரமாயிடுச்சு. ஆண்டவரே, ஆமாம் தகப்பனே, சின்ன வயசுலேருந்து ஆண்டவரே நான் உங்களை பார்க்குறேன், ஆனால் நான் உங்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்ளலை, நான் ஒப்புக்கு கிறிஸ்துவில் தான் ஆண்டவரே இருந்தேன். ஆண்டவரே, என்னால் எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்கள் கணவர் கஷ்டப்படுறாங்க, போதும் ஆண்டவரே, நான் ரொம்ப அழுக்கழிக்கிறேன் ஆண்டவரே, இதுலேருந்து எனக்கு முற்றிலும் ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா 10:19 அதிகாரத்தை சொல்லுங்கள், இதோ சர்பங்களையும் இதோ தேள்களையும் இதோ பிசாசின் சத்துருத்தரை மெதிக்கவும் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக மெதிச்சு போடுங்க, இன்னைக்கு அந்த பிசாசு விடுதலை ஆகும் சொன்னாங்க. இதை பார்க்குற அநேக பேர் பார்க்குறீங்க, இன்னைக்கு அந்த மாதிரி மந்திர சேவனை போராட்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த வசனம் மூலியமாக உங்களுக்கும் விடுதலை ஆகும். அல்லேலூயா. அந்த லூக்கா 10:19 அதிகாரத்தை என் தலையில் நான் கையை வைத்து சொன்னேங்க, இதோ சர்பங்களையும் இதோ தேள்களையும் இதோ பிசாசின் சத்துருத்தலை மெதிக்கவும் எனக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கீங்க தகப்பனே அப்படி நான் சொல்லும் போதே அலக்கழிச்சு என்னை விட்டு ஒரு ஆவி பொறுப்பட்டு போனது நான் பார்த்தேன், வாந்தி எடுத்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவரே இவ்வளோ நாள் ஆண்டவரே நான் உண்மை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளலை, இவ்வளோ நாள் நான் உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் பாவியாக வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லி அப்போ தான் ஆண்டவரே நான் யோசித்தேங்க, ஆண்டவரே எனக்காக தானே நீங்கள் முழுக்கிறிடும், எனக்காக தானே முழுக்கிறிடும் உங்களுக்கு சூட்டினாங்க, எனக்காக தானே ஆண்டவரே உங்கள் வலா வெலும்பில் குத்துனாங்க, எனக்காக தானே ஆண்டவரே உங்கள் கையிலலாம் ஆண்டவரே ஆணி அடித்தாங்களே ஆண்டவரே, எல்லாம் இந்த பாவிக்காக தானே ஆண்டவரே, அப்பா இந்த பாவி உண்மை ஏற்றுக்கொண்டு வர ஆண்டவரே முழு இதத்தோடு நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லி அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேங்க. சினிமா பார்க்குறத ஒப்பு கொடுத்தேன், மொதல் இவ்வளோ நாள் ஆண்டவரே சினிமாலே நான் ஊர்னவன், சினிஃபீல்டு தான் என் வாழ்க்கை ஆண்டவரே, சினிமா பார்க்குறது அவன் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, டிவி பார்க்குறது ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த குரல் ஆண்டவரே இவ்வளோ நாள் நான் சின்ன வயசுலேருந்து உலகத்துக்கு பாடுன ஆண்டவரே, இன்னைக்கு சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்காக நான் பாடுற ஆண்டவரே, இந்த குரல் உமக்காக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இவ்வளோ நாள் பாருங்கள் நான் உலகத்துக்கு பாடினேன், உலகத்தார் கை தட்டினாங்க, ஆனால் இன்னைக்கு நான் பாடும் போதுங்க பரலோகத்தில் இருக்க தூதர்கள் கை தட்டுறாங்க, எனக்கு இதுதான் ரொம்ப ஒரு சந்தோஷம். அப்போ தான் நான் ஒப்பு கொடுத்தேன்.

இந்த மாதிரி முழு இதயத்தோடு ஒப்பு கொடுத்தேன். அறவேக்காடை ஒப்பு கொடுக்கலிங்க, முழு இதயத்தோடு ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள், சினிமா தான் வாழ்க்கைன்னு ஊர்னவ, சினிமா தான் என் லைஃபே பார்த்தீங்கன்னா சினிமா சினிமா, பாட்டு பாட்டு, அது இல்லாமல் நான் நடிச்சிருக்கேன், இதுதான் நான் வாழ்க்கைன்னு ஊர்னவ முழுசாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். தகப்பனே, இப்போ என்னை நீங்கள் கழுவி ஆண்டவரே உன் பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீர் எடுத்து என்னை பயன்படுத்தும். தகப்பனே, நீர் பெரியவரும் நான் சிறியவருமா இருக்க வேண்டும்ப்பா, நீங்கள் எடுத்து என்னை பயன்படுத்துங்க. என்ன இந்த மாதிரி என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாருங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்க நிலையில் என் கணவர் வந்து எனக்கு அவர் தான் மெயின், ஏன்னா பைபிள் சொல்லி கொடுக்குறது அவர் தான், எனக்கு ப்ரே பண்ண சொல்லி கொடுத்ததும் அவர் தான். அவர் இல்லைனா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருந்திருக்க மாட்டேன். எனக்கு கட்டாய் பண்ணி பண்ணி உட்கார வச்சு பைபிள் கற்றுக் கொடுப்பாரு, கட்டாய் பண்ணி உட்கார வச்சு எனக்கு ப்ரே பண்ணுறது சொல்லி கொடுப்பாரு. நிறைய எனக்கு என் கணவர், அதாவது எப்படி சொல்கிறது, என்னுடைய அபிஷேகப்படுத்தின என்னை, எனக்கு வந்து ஒரு தகப்பேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே அவர் தான். அந்த அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தவர். எனக்கு ஆனால் நான் அவ்வளோ படிக்காததுனால, எனக்கு அவ்வளோ படிப்பு இல்லாததுனால எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, அதனால எனக்கு உட்கார வச்சு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. ஆண்டவர் பற்றி எனக்கு ஒன்றுனா இப்படி ஒரு கதை போல் எனக்கு மனசார எனக்கு முழுவதுமாக எனக்கு ஒரு சொல்லி கொடுத்தது என் கணவர் தான். இந்த மாதிரி போயிட்டுருக்க நேரில் பெரிய சம்பவம் நடந்தது எங்கள் குடும்பத்தில். கணவர் தானே எல்லாம் சொல்லியிருந்தேன், ஆனால் அவர் தானே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நான் ஆண்டவருக்கு முழுவதுமாக வந்துட்டேன் இல்லைங்களா, அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், மகளே நீ உன் கணவரை ரொம்ப நம்புகிற, ஃபோன் எடுத்து பாரு அப்படின்னாரு. அப்போது ஃபோன் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது, சொல்ல முடியாத ஒரு மனவேதனை. என்ன பண்ணிட்டாருன்னா, வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார், ஏன்னா அவர் சிங்கப்பூர் போகிறனால ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்தது, விபச்சாரத்தின் ஆவி இருந்தது. அப்படி இருக்கும்போது ஃபோட்டோ கீட்டோலாம் பார்த்தோன்னே ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஆண்டவரே, இவ்வளோ நாள் ஆண்டவர் நான் உலகத்துக்குன்னு இருந்தேன், உண்மை பற்றி எனக்கு அறிய எனக்கு சொல்லி கொடுத்ததே இவர் தான், எனக்கு எல்லாமே இவர் தானே சொல்லி கொடுத்தாரு ஆண்டவரே, இவர் தானே எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, இப்போ இவரே எப்படி இருக்காரு ஆண்டவரே, என்ன பண்ணுறதுப்பா சொல்லி ரொம்ப உடஞ்சி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி நானும் அவர் பிரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் பிரிஞ்சு போனால் கூட என் கணவர் எனக்கு எப்படி சொல்கிறது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், சண்டை போட்டுட்டேன், ஏன்னா ரொம்ப பெரிய சண்டை ஆகிடுச்சு. இந்த மாதிரி தொடர்பு இருக்கணுன்னு எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சிட்டேன். ஆண்டவரே, இந்த மாதிரி பார்த்தோன்னே என்னால் முடியல ஆண்டவரே, நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன், உடஞ்ச பாத்திரமா இருக்கு ஆண்டவரே. அப்போ தான், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்

0: தேவக்குமாரா தேவக்குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வரம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா,
1: நான் அப்படி உடஞ்சி போய் நிற்கிறேன். நேரம் எந்த கணவரை நான் ரொம்ப இதுவாக நினைச்சனோ, பக்தியில் பயங்கரமான பக்தி அவர் அப்படின்னு நினைச்சனோ, அந்த மாதிரி உடஞ்சி போயா நிற்க நான் நின்னேன். எங்கள் அம்மா பிரிஞ்சிடலான்ற மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ கூடங்க என் கணவரை நான் சொல்லணுன்னா, ஒரு மனைவிக்கு என்ன சேவை செய்யணுமோ அப்போ கூட என்னை வந்து வந்து ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிருப்பா. நான் பண்ணியது பாவம் பாவம்னு நான் சொல்லுவேன்ப்பா. உன்னை தானேப்பா நம்பினேன், எப்படிப்பா என்னையா மாற்றிட்டீங்க. அப்போ கூட எங்களுக்கு நாங்கள் ரெண்ட்டு தான் வீடு, அப்போது வாடகைத்துல வந்து இந்தா வாடகை கட்டு. ஒரு கணவர் என்ன மனைவிக்கு செய்யணுமோ அது செஞ்சார். அப்போது என்னை கூப்பிட்டாரு, நீ வா நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலான்னு. நான் சொன்னேன் நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு. வாயே அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் 100 அடி சர்ச்சில் என்னை கூட்டிகிட்டு போய் என் கையை பிடிச்சி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாருங்க. ஆண்டவரே, நான் பாவிலும் கேடுகட்ட பாவி ஆண்டவரே. என் மனைவி பக்கத்தில் இருக்கும்போது கூட நான் சொல்லுவேன், எங் உண்மையாங்க எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு. அப்போ நான் கேட்பேன், என்ன பாவம் பண்ணீங்க, நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க, ஆனவுனா பாவம் பாவம் பண்ணுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என் கணவரை நான் கேட்பேன். அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் மனைவி கூட நான் கேட்டா, நான் பாவிலும் கேடு கேட்ட பாவி, இந்த பாவி முழுவதுமாக ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன். இனிமேல் என் மனைவிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டாண்டவரே, என் மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பாண்டவரே. ஆண்டவரே இனிமேல் நான் உம்முடைய ஊழியத்தை செய்வாண்டவரே சொல்லி என் கரத்தை பிடித்து அங்கே ஒப்பு கொடுத்தாருங்க. அப்போதான் நான், எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுறானோ அவன் வாழ்வடைவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் கணவர் என் கைப்பிடித்து சொன்ன வார்த்தை. அப்போதாங்க அவர் சொன்னோன்னே நானும் சரி நான் வரேங்க, நம்ம வாழலாம், நம்ம ஊழியம் செய்யலாம். அப்போதாங்க எங்களுக்கு எங்கள் ஊழியம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு, தேவனின் கண்கள் ஊழியம், God Eyes Ministry ஊழியம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இங்கே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டெல்லாம் பாடுவேன், அவர் பேசுவார். ஏன் நான் சொல்கிறேன்னா, முழுவதுமாக அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அதான் ஒரு மனுஷன் எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுறானோ அவன் வாழ்வடைவான், அவன் பாக்கியவான். நம்ம பாவத்தை நம்ம மனசுலேயே வச்சுருந்தாங்கன்னா அது நல்லது இல்லைங்க. அதனால் பாவத்தை அறிக்கிட்டு விட்டோன்னே அதே மாதிரி கர்த்தரும் சொல்கிறல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல் கணவருக்கு எல்லா விதத்திலையும் கீழ்ப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என் கணவரே எனக்கு மனம் திரும்பிட்டார். அப்போ நான் அவருக்கு எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிந்து நடக்கணும் இல்லைன்னு சொல்லி நானும் அவரும் கை கோர்த்து ஜெபிச்சு அதுலேருந்து நாங்கள் ஊழியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ஊழியம் இப்படி போயிட்டு இருந்ததுங்க. எங்கள் ஊழியம் போயிட்டுருக்கும் போது இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, என் கணவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அவருக்கு வந்து சிங்கப்பூர்லேயே வந்து பைபாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இருந்த பிளாக் இருந்தது, அவருக்கு இருந்த பிளாக்கில் 2 ஸ்டென்ட் வச்சாங்க. ஸ்டென்ட்டு வச்சும் அவருக்கு பிளாக் வந்துடுச்சு. பாருங்கள், ஒரு பாவத்தை பண்ணோன்னே ஆண்டவர் எவ்வளோ ஒரு இது பண்ணுறாரு பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சிங்கன்னா, அங்கே பைபாஸ் பண்ண சொன்னாங்க. 2 வாட்டி அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. நான் பண்ணிக்க மாட்டேன்னா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னு பயம். யோசிச்சு பாருங்கள், ஒரு உடலை பொழந்து அந்த ஹார்ட் எடுத்து பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அந்த உயிர் இல்லைங்களா. அந்த உயிர் ரொம்ப பயத்திலே இருந்தார். ஐயோயோ, இது கர்த்தர் கொடுத்த சரீரம், என் கர்த்தர் கொடுத்த சரீரத்தில் நான் கத்தியெல்லாம் வைக்க விட மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நியூ இயரில், இந்த போன வருஷம் 22 ஸ்டார்ட் ஆகும்போது டிசம்பர் 31 நான் பைபாஸே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவர் வலி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் நரகத்துக்கே போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோ வலிங்க. யாரும் அம்மிக்கல், முன்னாடியும் பின்னாடியும் வச்சு அம்மிக்கல் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வலி வலிக்குமோ அந்த வலி, அப்படி செவத்துலலாம் அடிக்கிறாரு, அவ்வளோ வலி வந்துடுச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா என்னடா ஆண்டவரே, ஒன்றுமே புரியலையே. நான் தைல் எடுத்து தேய்க்கிறேன், சுடுதண்ணி கொடுக்குறேன், அழுகிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து ப்ரேயர் ரூம் நாங்கள் தனியாக வச்சுருப்போம், நாங்கள் அங்கே தான் ஜெபிப்போம் கொள்ளுவோம். அங்கே உடனே ஒரு நான் சொல்கிற சயாங் வேணா எல்லாரையும் கூப்பிட்டுமா ஹாஸ்பிட்டல் போகலாமா, ஒன்றும் செய்யலை வாங்க சொல்லி அந்த ப்ரேயர் ரூம் கூட்டிகிட்டு போனார். நாங்கள் எப்பவுமே கிராஸு பைபிள் எல்லாம் ஏன்னா நாங்கள் ப்ரேயர் ரூம், நாங்கள் டெய்லியும் ப்ரே பண்ணுவோம். அந்த ரூமில் போய் முனங்கால் போட்டார், ஆண்டவரே இந்த பாவியை நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டேனேப்பா, எனக்கு இந்த வழி தாங்க முடியல ஆண்டவரே, இந்த வழி எடுத்து போடுங்க ஆண்டவரே, நான் முழுசாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் உன்ன ஏதாச்சும் குற்றம் குறைவு ஏதா பண்ணியிருந்தேன் என்னை மன்னிங்கன்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ வழியில் துடித்தவர் 5 செகண்டில் அந்த வழி அப்படியே நின்றுச்சிங்க. பெரிய அதிசயம் இல்லைங்களா? பாருங்கள், இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் சாட்சி, இதுதான் சாட்சிங்க, இதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்குது சாட்சி. இப்படி இருக்கும்போது அப்போது நைட்டு ப்ரேயர், ஆனால் நியூ இயருக்கு நம்மளுக்கு எப்பவுமே ப்ரேயர், நைட் ப்ரேயர் போனேன். போகும்போது அங்கே ஒரு புது சபை நாங்கள் போனோம், புது சபை என்ஜிசி சபைன்னு ஓஎம்ஆரில் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போனோம். அங்கே போகும்போது படிக்கட்டு ஏறாரு, மறுபடியும் கொண்டாறு கழிச்சு அந்த வழி வந்துடுச்சு. அப்போது நியூ இயர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சர்ச்சு ஃபுல்லாகவே எல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ அன்றைக்குன்னு பார்த்து 2 சேர் அந்த ஓரமாக இருந்தது. அப்போது ஓடி போய் பொறுமையாக ஒரு ஏற வச்சு உட்கார வச்சா, வலிக்குது, என்னால் முடியல, என்னால் முடியல, நான் அவ்வளோதான் போல அப்படின்னாரு. அப்போ அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், சயாங். அவர் என்னை சயாங்னு கூப்பிடுவார், ஏன்னா அவர் சிங்கப்பூர்னால அந்த சயாங்கன்றது அன்புன்னு சொல்லுவாங்க, அது மலாய் மொழி சொல்லுவாங்க. அவர் என் கைப்பிடித்த தான் சொன்னார், சயா நான் இந்த வருஷம் செத்துருவேன் போல இருக்கு ஆண்டவர், ஒருவேளை அதனால தான் என்னை லாஸ்ட்டாக இந்த புது சபை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. பரவாயில்ல சயா, நான் அப்படி செத்துட்டா கூட என்னை இங்கேருந்து எடுத்து போட்டுருவாங்க, ஏன்னா சபையில் இறந்தா அவங்க தூக்கி எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லுவோம் நான் சொன்னேன், அப்படிலாம் எதுவும் ஆகாதுப்பா, ஏன் பயப்படுறீங்க, ஏசப்பா அவங்களோட இருக்கிறாரு, அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு. அப்போ லாஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க, யாராச்சும் பாட்டு பாடுறீங்களா வாங்க அப்படின்னாங்க. அப்போது ஓடி போகிறேன் நான், ஓடி போயிட்டு மைக் எடுத்து இவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் பாடு, நீ போய் பாடினா என் வழி நிற்கும், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்பார் போ அப்படின்றாரு. நான் ஓடி போகிறேங்க, போயிட்டு மைக் வாங்கி ஒளர்ற, அது அந்த பதத்திட்டத்தில் நம்மளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒளரி சொன்னேன். அன்றைக்கி நான் இதே பாட்டு மறுபடியும் பாடினேன், உடஞ்ச பாத்திரன்னா, எல்லாரும் நியூ இயருக்கு சந்தோஷமாக பாடுறாங்க அந்த இடத்துல, அந்த இடத்துல நான் நின்று ஒன்றே ஒன்று சொன்னேன், அதே லைன் நான் மறுபடியும் பாடினேன், உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பாயன் படுத்துகிறே இது யாருக்கு புரியும். இதே மாதிரி ஆண்டவரே, நான் உடஞ்ச பாத்திரமா இப்போ இங்கே நிற்கிற ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துறீங்க, நான் உமக்காக எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து வந்துட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்துறீங்கப்பா ஆண்டவரே, நான் உடஞ்சி போய் இந்த இடத்துல நிற்கிறேன், என்னுடைய கஷ்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆண்டவரே, இந்த வழி எப்படியாச்சும் நிறுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, நான் அவரை பார்க்குறேன், என் கணவர் இப்படி சொல்கிறாரு, அதான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்றாரு. நான் இறங்கி போயிட்டு பாடி முடிச்சுட்டு நான் போனோன்னே நான் சொல்கிறேப்பா இப்போ வழி எப்படி இருக்குது, நல்லா ஆயிடுச்சுல்லா அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரா போரூர் ஹாஸ்பிட்டல், போரூரில் இருக்கு இல்லைங்களா ஸ்ரீ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், அங்கே தான் இவருக்கு என்ன பண்ணும், ஆப்ரேஷன் பண்ணலாம். அப்புறமா போய் செக் பண்ணி பார்த்தா 5 பிளாக்குன்னு சொல்கிறாங்க. இவருக்கு என்னென்னா பயம், பயத்தில் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன்ப்பா ஒரு வாட்டி அந்த என்ஜிஓ பார்ப்பாங்க இல்லைங்களா, என்ஜிஓ பார்க்கலாமே, ஆனால் நீங்கள் வலி வலின்னு ரொம்ப சொல்கிறீங்க, ஒரு வேளை பிளாக்கு அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரியலையே, பார்ப்போம், ஆனால் உங்களை அங்கேயே பைபாஸ் பண்ண சொன்னாங்க சிங்கப்பூர்லேயே, நீங்கள் எதுக்கோ பார்க்கலான்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணார், சரி பார்க்கலாம் அப்படின்னோடனே இவருக்கு பயம், அந்த என்ஜிஓ பார்க்குறாங்க. பார்த்தாங்கன்னா அந்த சிடி போட்டு பார்த்தா ஃபுல்லாக 90% எல்லாமே 5 பிளாக்கு, அந்த குழாய் இருக்குது இல்லைங்களா, ஹார்ட்டோட குழாய், பெரிய குழாய், மேலேருந்து கீழே அது ரத்தம் போகிற இடமே, அந்த மேலேயே வந்து ஃபுல் பிளாக்கு 90%. இன்னும் 10% அவருக்கு வந்ததுன்னா அவர் அவ்வளோதான். அப்போது என்ன ஆயிடுச்சு, விஜய் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்த்தேன், வடபழனி விஜய் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் என்ஜிஓ பார்த்தேன். எனக்கு பயம் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேப்பா, ஹார்ட்டு நம்ம எதுக்கும் நீங்கள் வந்து வாங்க, ஏன்னா எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரிஞ்ச டாக்டர், போரூர் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் அவர், அப்போது அவர் மூலயமா நாங்கள் இப்போ போகலாம் அப்படின்னோடனே, அவர் வந்து ஒரு ஹார்ட்டு ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஒரு சீஃபு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டனே, அவர் சிடி போட்டு பார்க்குறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான இதில் இருக்காரு, 4 பிளாக்கில் இருக்குது, 4 குழாய் ஃபுல்லாக பிளாக்கு, 5 பிளாக் இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல்ங்க. ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஸ்டென்ட் வச்சா கூட 4 ஸ்டென்ட் வைக்கணும். ஒரு ஹார்ட்டில் எத்தனை ஸ்டென்ட் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னோடனே எனக்கு என்ன சொல்கிற இரு காரில் வருமா சொல்கிறார். அவ்வளோதான் சையா, என் வாழ்க்கை முடிய போதும். நான் சொன்னேன், அப்போ கூட நான் இவர்கிட்ட சொன்னேன், இல்லை சையா பயப்படாதீங்க, நீங்கள் கத்தியே வைக்கக்கூடாதுன்னு வேண்டலாம். ஆனால் கர்த்தர் அது நினைக்க மாட்டார்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல நினைக்கலாம்ல, நீங்கள் கத்தி வைக்கக்கூடாதுன்னு வேண்டலாம். ஆண்டவர் நீ வச்சு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீ நல்லா ஆயிடுவப்பா, அப்படி கூட ஆண்டவர் நினைக்கலாம்ல, நீங்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்னோடனே இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது, அந்த நெஞ்சு பொழுக்கிறது எனக்கு பயம், நான் பண்ணிக்க மாட்டேன் இப்படி தான் சொன்னார். நான் சொன்னேன் இல்லைங்களா, புது சர்ச்சுக்கு போனேன்னு. ஜோதி பிரகாஷ் ஐயா அவர்கிட்ட போய் சொன்னோன்னே, ஐயா இந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, நீங்கள் கத்தி வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். இதே வார்த்தை ஐயா சொன்னார். இவருக்கு டபுள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் கூட இருந்து உங்களுக்கு பண்ணுவாருங்க, நீங்கள் பயப்படாமல் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். ஐயா சொன்னோடனே இவருக்கு ஒரு பாருங்க, அவ்வளோ நாள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயந்துட்டு இருந்தவர் அந்த பயமே மைண்ட்லேருந்து போயிடுச்சுன்றாரு. எனக்கு பயம்லாம் போயிடுச்சுலா, வாழா நம்ம போய் அட்மிட் ஆகலாம் அப்படின்றாரு. எப்போ இதுன்னா பிப்ரவரி நடக்குது, 1st 2nd இந்த மாதிரிலாம். அப்போது வா நம்ம போய் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னோடனே சரிங்க, நானும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். 7th தான் நாங்கள் அட்மிட் ஆனோம். 9th தான் இவருக்கு சர்ஜரி பண்ணாங்க. 9th இவருக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு காலங்காத்தால 5 மணிக்கெலாம், உங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் பண்ணுனாலே காலங்காத்தாலே எழுப்பிடுவாங்க, அதுவும் பைபாஸ் ஆப்ரேஷனால மேஜர் ஆப்ரேஷன். காலங்காத்தாலே இவர் எழுப்பிட்டாங்க. 4 மணிக்கெலாம் வந்து எழுப்பிட்டு பிபி செக் பண்ணுறாங்க, ஹார்ட் பீட் எப்படி இருக்குது செக் பண்ணுறாங்க, சுகர் செக் பண்ணுறாங்க, எல்லாம் செக்கிங் போயிட்டு இருக்கு. ஷேவ் பண்ணுறாங்க, அந்த ஒரு லிக்விட் கொடுப்பாங்க, அது தேய்ச்சிட்டு குளிச்சா தான் ஆப்ரேஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு 5:30 எல்லாம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என்னை கையை பிடித்து ரொம்ப அழுதார் என் கணவர். என்னை கட்டி பிடிச்சி ஓன் அழுகுறாரு, சொல்கிறாரு, சயா இவ்வளோ நாள் நான் தடுத்துட்டேன் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு, இப்போ நான் போகிறலா, நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், போயிட்டு வரணும். நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக போங்க, ஆண்டவர் உங்களுக்கு அங்கே நின்று ஆப்ரேஷன் செய்வார், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு. சரிலா, நீ எனக்காக ஜபம், நான் உங்களுக்காக ஜபம் பண்ணிக்கிறேன் போங்கன்னொன்னு ட்ரெயினை தள்ளிட்டு அவரை கூட்டிகிட்டு போனாங்க. மேலே போகும்போது 6 மணி, ஃபஸ்ட்டு மேஜர் ஆப்ரேஷன், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனே ஃபஸ்ட்டு இவருக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் ஆகுது. அப்போது கூட்டிகிட்டு போகும்போது என்னை ஒரு பார்வை பார்த்தார். அதாவது நான் போகிறேன், நான் இதோட வருவேன்னு தெரியல. நான் விட்டுட்டு கீழே வந்து அவர் எதிர்க்க நம்ம அழுதா பயந்துருவாருன்ட்டு நான் கீழே வந்து ஊன் அழுகுறேன். ஆண்டவரே நான் விட்டுட்டு வந்துட்டேன், என் கணவரை நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, ஒருவேளை நான் போய் கூட்டிகிட்டு வந்துருட்டுமா, எனக்கு பாருங்க விஸ்வாசம் இருக்குது ஆனால் பயம், ஆண்டவரே இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டாரு. அவருக்கு அவர் அப்போ கூட சொல்கிறாரு, சரி நான் இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டேன், இப்போது எனக்கு பயமாக இருக்குல்ல, நான் இப்போ போகிறேன், இப்போ தப்பிக்க முடியாது, நான் இப்போ வந்துட்டேன், மேலே என்னை கூட்டிகிட்டு போகிறாங்களான் சொல்லி என்ன அந்த ட்ரெயில தள்ளினே போகிறாங்க, படுத்துட்டு பார்த்துட்டே போகிறாரு என்கிட்ட பேசிட்டு. நான் கீழே வந்து ஒவ்வொன்றும் அழுகுறேங்க, ஐயோ என் கணவராச்சே ஆண்டவரே, நான் ஒரே வார்த்தை சொன்னேன், தகப்பனே உண்மை நம்பி நான் வந்திருக்கேன் தகப்பனே ஆண்டவரே, நான் விக்ரத்தில் இருந்தாண்டவர், சின்ன வயசுலேருந்து நான் சினிஃபீல்டு களியாட்டத்தில் இருந்தாண்டவர், என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேவலமாக இருந்தாண்டவர், நான் சாக்கடையில் இருந்தேன், ஒரு காவால இருந்து என்னை தூக்கி என்னை கழுவி என்னை சுத்தப்படுத்தி இன்னைக்கு உம்முடைய ஊழியக்காரே என்னை வச்சிருக்கீங்களே தகப்பனே, நீர் என்ன தலைகுனியை விடுவீரோ என் தகப்பன் கிட்ட கேட்டு அந்த இடத்துல நான் ஜெபிச்சேங்க. முனங்கால் போட்டு அந்த ரூம்ல ஜெபிக்கிறேன். பாருங்க என்கிட்ட டாக்டர் சொன்னாரு, டோன்ட் வரி, எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஆப்ரேஷன் 4 hours, மிஞ்சி மிஞ்சி போனால் 4.5 hours, பைபாஸ் ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன்னா 4 hours 5 hours நான் முடிச்சிருவேன், பயப்படாதீங்க அப்படின்னாரு டாக்டர். போனாருங்க, 7 மணி ஆச்சு. ஆனால் 1 hour ஆகும் ஆப்ரேஷன் பண்ணும்போது. ஓகே, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12 ஆச்சு. ஆறரை மணி நேரம் அவங்க சொன்னதை விட அவர் நாலரை மணி நேரம் முடிச்சிடன்னு சொன்னது ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எனக்கு உதிரில் எடுத்துக்கிச்சு பயத்தில். நான் சொன்னேன் எல்லாரும் வந்து கையெழுத்து வாங்குவாங்க, ஆனால் நர்ஸுங்கெல்லாம் வாங்க கையெழுத்து போடுங்க, சந்திரமோகன் பேஷண்ட் வாங்க கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்க அப்படின்வாங்க. அப்போது நான் கையெழுத்து போடுறேன், எனக்கு உதிருது கை. நான் சொன்னேன் ஆண்டவரே ஆறரை மணி மேலே ஆயிடுச்சு ஆண்டவரே, ஏழு மணி நேரம் ஆகப்போகுதுப்பா, ஒருவேளை ஏதோ ஆயிடுச்சோ ஆண்டவரே, எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்களேப்பா, நான் உன்னை நம்பி வந்தேனே, நான் தலை குனிஞ்சு போக மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் தலை குனிஞ்சு போனேன், நீங்கள் தலை குனிஞ்சதுக்கு சமம் ஆண்டவரே, என் கணவரை நீங்கள் மீட்டுட்டு கொண்டு வந்தீங்கன்னா தகப்பனே நான் அதே ஐசியூ ரூமில் நான் முனங்கால் போட்டு என் தேவனை நான் அங்கே நான் துதிச்சு சொல்லுவேன் ஆண்டவரே, உங்களை நான் மகிமைப்படுத்து ஆண்டவரேன்னு சொல்கிறேங்க. ஒரு விஷயம் எனக்கு ஆண்டவர் காமிச்சாருங்க, என்னதுன்னா நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன் வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்டு, நான் சொல்லிட்டுருக்கேன் இதே சொல்லிகிட்ருக்கேன் வெயிட்டிங் ரூமில் உட்கார்ற, ஒரு விஷயம் எனக்கு ஆண்டவர் சொன்னார். எப்படின்னா என் கணவர் படுத்திருக்கார் ஆப்ரேஷன் தியேட்டரில், சுத்தி டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு வெள்ள உருவத்தை நான் பார்த்தேங்க, அவர் ஹைட்டும் அவ்வளோ நல்ல ஹைட், அவர் முடி பார்த்தீங்கன்னா தங்கமும் சொல்ல முடியாதுங்க, ஒரு மாதிரி மின்னுது அவருடைய முடி, வெளிச்சமான ஒரு உடை, அவர் ஒரு உடையை எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோ ஒரு பிரகாசமாக அவர் நின்னதை நான் பார்த்தேன். பார்த்துட்டு என்ன பண்ணார்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த டாக்டரோட கையை தட்டி விட்டு அந்த ஹார்ட்டை இப்படி எடுத்து சிரிச்சுக்கிட்டேங்க எடுத்து அந்த ஹார்ட் உள்ளே வச்சாருங்க. வச்சுட்டு அப்போ நான் சொன்னேன் ஆண்டவரே, நான் டக்குன்னு கண்ணு திறந்துட்டேன். அப்போது சிரித்த முகத்தோடு அந்த ஹார்ட் எடுத்து சிரித்த முகத்தோடு நான் பார்த்தேன், எடுத்து உள்ளே வச்சது. அப்போ நான் சொன்னேன் தகப்பனே நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் புது இருதயத்தை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் அவருக்கு புது இருதயத்தை வச்சுட்டீங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு இருக்கேங்க. நான் பார்த்துட்டேன் அப்போனா நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்துடுவீங்க, நீங்கள் ஐசியு கூட்டிகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அஞ்சு நிமிஷத்தில் சந்திரமோகன் பேஷண்ட் வாங்க ஐசியுக்கு வந்துட்டாங்கன்றாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், மனசு சந்தோஷம் தாங்க முடியல, ஓடுற இவரை பார்க்கணுன்ட்டு. அந்த ஷூ அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, கோட்டு எல்லாம் போட்டு தான் நம்ம பைபாஸ் பேஷண்ட்டை பார்க்கணும். ஓடுறங்க இவரை தள்ளிட்டு போகிறாங்க, உள்ளே போய் அந்த வச்சுருக்காங்க பாருங்க, நான் ஓடி போனேன். போனோடனே பார்த்தா இவ்வளோ பெரிய பைப்பு வாயிலேருந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க, ஆனால் பச்சையாக கட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் இவர் கட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து அஞ்சு பிளாக்குங்க, மேஜர் ஆப்ரேஷன், தொட்டைக்கு மேலேருந்து கால் கீழே வரைக்கும் இவ்வளோ பெரிய நரம்பு எடுத்திருக்காங்க இவருக்கு ஆப்ரேஷனுக்கு. அவ்வளோ இந்த பக்கம் ரத்தம் கெட்ட ரத்தம்லாம் வரும்ல, இவ்வளோ பெரிய டேங்க், இந்த பக்கம் டேங்க், இந்த பக்கம் டேங்க், அந்த பிபி சவுண்டு, அந்த ஹார்ட் பீட், அந்த கீக்கின்னு அந்த சவுண்டெல்லாம் அடிக்கும் பாருங்கள், அதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பயம். ஒரு பக்கம் ஏதோ என்ன என்னாச்சு, நான் சொன்னேன் ஆண்டவரே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அந்த ஐசியூவில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்னேன் எப்படிங்க இருக்காரு, பரவாயில்ல, ஒன்றும் பயப்படாதீங்க, நார்மல், நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. என் வாய்ஸ் அவர் கேட்டோன்னே இப்படி இப்படி தலையாட்டுறாரு. நான் போய் முனங்கால் நான் சொன்னேன் சிஸ்டர் நான் ஒரு ப்ரே பண்ணிக்கிட்டுமா அந்த ஐசியூ ரூமில், ஆனால் அந்த ஐசியூ ரூமில் யாரும் ப்ரே பண்ண விடமாட்டாங்க. அன்றைக்கி பாருங்கள் என்னை சொன்னாங்க, ப்ரே பண்ணிக்கோங்கம்மா, கர்த்தர் அங்கேயும் எனக்கு ஒரு மிராக்கல் பண்ணார். ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆண்டவரே அவர் கூட்டிகிட்டு வந்தால் நான் ஐசியூவில் முனங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன்னு. அப்போ நான் சொன்னேன் முனங்கால் போட்டேங்க, முனங்கால் போட்டு தலையில் முக்கால் போட்டு நான் சொன்னேன், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது தகப்பனே, இதோ இவ்வளோ நாள் என் காதுகளால் உண்மை கேள்விப்பட்டேன், ஆனால் இன்றோ என் கண்களால் உண்மை காணுகிறேன் அப்பா. யோபு 42:2 வசனம் ஆண்டவர் நான் உண்மை நம்பி வந்த நீ சகலத்தையும் செய்தீரப்பா சொல்லுறேன். இவர் இவ்வளோ பெரிய பைப்பு வச்சுன்னு இப்படி இப்படி தலையாட்டுறாரு, கண்ணு திறக்க முடியல, ஆனாலும் அவர் ஆமேன் அந்த ஆன்றார் ஆமேன் சொல்றதுக்கு பாருங்க. அப்புறம் நான் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு போனேங்க. அப்போ அவங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது இல்லைங்களா, நான் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு நான் சொன்ன தகப்பனே நீங்கள் தான் இங்கே இருக்கீங்க, உங்களுடைய தூதர்கள் இங்கே இருக்காங்க ஆண்டவர் சொல்லிட்டு நான் தைரியமாக போனேங்க. போயிட்டு 3 hours, ஆனால் நான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து வந்து பார்க்கணும் தானே மனசில் இருக்கும், நம்மளுக்கு எப்படிங்க நம்மளுக்கு மனசு அதுதானே. போகிறேன் வரேன் போகிறேன் வரேன். அப்புறம் வந்துட்டு மறுபடியும் பேஷண்ட் பார்க்கலாம் வாங்க, 6 மணிக்கு மறுபடியும் பார்க்கலான்னு ஈவினிங் மறுபடியும் ஓடி வந்து பார்க்குறேன். அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டு இருக்காரு, நல்லா தூங்கினாரு. அப்போ நான் சொன்னேன், பாப்பா கண்ணு முழிச்சாரா, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு கிண்ணு முழிச்சு பார்த்தாரா, முழிக்காமையும் இருக்கக்கூடாது இல்லைங்களா அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் ப்ரே பண்ணிட்டு போனீங்க, ஒரு 2 ஹவர் இருக்கும்க்கா, திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தாருக்கா. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, பயப்படாதீங்கக்கா, பயப்படாதீங்க சார், அண்ணன் பயப்படாதீங்க சார், பயப்படாதீங்க, நாங்களாம் சொல்லிவிட்டு அவரை இது பண்ணோன்னு படுத்து படுத்துட்டா இருக்கா அப்படின்னாங்களா. அப்போ நான் சொன்னேன், சரிங்க சிஸ்டர் சொல்லி. அப்போ என் கணவர் சொல்கிறாரு, நான் போய் மறுபடியும் பார்க்கும்போது 2வது நாள் அவருக்கு மறுபடியும் 2வது நாள் தான் டியூப் எடுத்தாங்களே, ஈவினிங் தான் எடுத்தாங்க, 2வது நாள் தான் எடுத்தாங்க. அப்போ அவரால் பேச முடியல, நான் போய் சொன்னேன், சயா இப்படி பேசினார், வலிக்குதுலா, சஃபரிங், நான் ரொம்ப சஃபரிங் பண்ணுறேன், ஆனாலும் பரவாயில்லல்லா, நான் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம், அப்போ நான் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் பரவாயில்லல்லா, நான் கஷ்டப்படுறேன்லா, பரவாயில்லல்லா, நான் பண்ணதில்ல, அப்போ ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நான் பண்ண பாவத்துக்கு, அதனால இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வழி இல்லைல்லா. அப்போ நான் சொல்வேன், என் கணவர் நான் அப்போல்லாம் தைரியப்படுத்துவேன், நான் சொல்வேன், சயா இதுவே உங்களுக்கு வலிக்குதுங்களா, அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆண்டவர் அடித்தாங்கல்ல, ஒரு கையிலையும் அவ்வளோ பெரிய பெரிய ஆணி குத்துனாங்கல்ல, அடிக்கும் போது அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அவர் காலில் அடித்தாங்களே சயா, வல வெலும்பில் குத்துனாங்க சயா, அவருக்கு அவ்வளோ வலி இருந்திருக்கும்ல சயா, அதை விட இது ஒன்றும் இல்லையே, அவருக்கு தைரியம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது ஆமாம் ஆமாம், அதை விட எனக்கு எதுவும் இல்லை, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இது அடையாளமாக கொடுத்துருக்காருல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பண்ண பாவத்துக்கு நீ இதுக்கு சொல்கிறீங்களா, பாண்டவருக்கு அன்றைக்கி எவ்வளோ மனசு வலிச்சிருக்கோம், எனக்கு நான் அடிக்கடி சிலுவையில் அடிக்கிறியப்பான்னு சொல்லி அவர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாரு. ஒன்றும் இல்லை, நல்லா ஆயிட்டீங்க, நீங்கள் எப்போது என்னாச்சுன்னா, அப்போ சொன்னால், நீ என்ன போன பிறகு நீ மறுபடியும் வந்தியா சயா, திடீர்னு என்ன மாதிரி ஒரு உருவம் போய், நீ நல்லா ஆயிட்டீங்க, எந்திரிங்க, சூப்பராக ஆயிட்டீங்க, உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு என்ன மாதிரியே உருவத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு பட்டோன்னு திடீர்னு ஏஞ்சி பார்த்தாருங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்லைங்களா, நீங்கள் போனோடனே 2-3 ஹவரில் முழிச்சிட்டா இருக்கான்ட்டு. அதுதாங்க, முழிச்சோடனே ஃபுல்லாக லைட்டாக இருக்குதுங்களா சுற்றி, அது என்ன டைம் என்ன நேரம் அது தெரியாது, ஆனால் பேஷண்ட்டுக்கு தெரியாது இல்லைங்களா, ஃபுல்லாக லைட்டாக சுற்றிஞ்சி, நீ என்னை எழுப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு சயா, நான் ஏஞ்சிட்டேன். அப்போ பாருங்கள், ஆண்டவர் கூடவே இருந்திருக்காரு, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனுங்க அவர், அவர் வாக்கு மாறாத தேவனுங்க. இப்படி தாங்க நான் அவரை தைரியப்படுத்திட்டு வந்து நாங்கள் தனி ரூம் எடுத்துருந்தோம், பைபாஸ் பண்ணிட்டு நம்ம தனி ரூம் எடுத்துட்டேன். எடுத்தோடனே இவரை படுக்க போட்டிருக்காங்க, இவர் படுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி 1, 2, 3, 4, 5வது நாள் அந்த 5வது நாள் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க, 3 நாள் ஐசியூவில் இருந்தார், 2 நாள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 5வது நாள் வரும்போது சண்டே ஓய்வு நாள், சண்டே ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் நம்பமாட்டீங்க, ஓய்வு நாள் எந்திரிச்சாருங்க, இவருக்கு ஆக்சிஜன் வச்சுருக்காங்க, ஆனால் இவருக்கு கொஞ்சம் குண்டுனால ஆக்சிஜன் ரொம்ப இதுவாக இருக்குன்னு ஆக்சிஜன் மூக்கிலே வச்சுருந்தாங்க. பாத்ரூம் போனார், எந்திரிச்சார், கொஞ்சம் நல்லா நடக்க பொறுமையாக நடக்க சொன்னாங்க, அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம். 5வது நாள்லாம் சொன்னேன், இன்றைக்கி சண்டேயா அப்படின்னாரு. ஆமாப்பா, என்ன பண்ணார், ஆக்சிஜன்லாம் எடுத்து, நான் பாத்ரூம் போகணும், கேளுங்க, பாத்ரூம் போகணுன்னாரு. சரி பாத்ரூம் தான் போகிறார், நீ இறக்கி விட்டு பாத்ரூம் கூட்டிகிட்டு போகலான்னா ஒரு நிமிஷம் இற. அப்போது அந்த சேரு, உட்கார்ற சேருக்கு 2 ஸ்டாண்டு இருக்கும், அந்த ஸ்டாண்டுக்கு மேலே தான் கால் வைக்கணும், அப்போ தான் அந்த வீக்கம் பிளட் சர்க்குலேஷன் மேலே ஏறுது இறங்குதா இருக்கும். அது என்ன பண்ணார், ஒரே நிமிஷம் அப்படின்னாரு. பா வாப்பா, நான் தான் பிடிச்சிட்ருக்கேனே பாத்ரூம், கை விடுப்பா, நான் நிற்பேன், நீங்கள் நம்பமாட்டீங்க, அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 3வது நாளே ஏஞ்சி நடக்கிறாரு, யாரும் மேஜர் ஆப்ரேஷன், 5 பிளாக் அவருக்கு. என்னை டாக்டர் கூப்பிட்டு சொன்னார், உள்ளே வாங்கம்மான்னாரு. நான் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, நான் ஆப்ரேஷன் பண்ண பிறகு போய் பார்க்குறோம் டாக்டர், டாக்டர் சொல்கிறார் உள்ளே வாங்கினார். போய் உட்காந்தா, இவர் எப்படி இவ்வளோ நாள் நடமாடினார், உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா, நான் சீடியில் பார்க்கும்போது கூட 4 பிளாக் தான் அவருக்கு இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணும்போது 5 பிளாக் இருந்திருக்கு, 4 வருஷமாக இவருக்கு ஒரு அட்டாக்கு கூட வரல. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க சார், அப்போ நான் மனசில் நினச்சேன், என்னிலும் இருக்கிறவர், உலகத்திலையும் பெரியவர். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க டாக்டர், எப்படிம்மா இவ்வளோ நடமாடினாரு, மிராக்கிள் தான், பெரிய விஷயம், அதுவும் இவ்வளோ பிளாக் வச்சுட்டு ஒரு அட்டாக் கூட வரலன்றது பெரிய விஷயம், பரவாயில்ல, நீங்கள் அவருக்கு நாங்கள் இப்போ மோஸ்டாக பைபாஸ் பண்ணுறவங்களுக்கு மே கீழே கால்லேருந்து முட்டி வரைக்கும் தான் எடுப்பாங்க. இவருக்கு முட்டிக்கும் மேலே தொடக்கி ரொம்ப மேலே எடுத்திருக்காங்க பைபாஸ். இப்போ 5 பிளாக்கே இருந்தால் கூட 2 நரம்பு இல்லை 3 நரம்பு வச்சு தான் தைப்பாங்க. இவர் என்கிட்ட டாக்டர் சொல்கிறாரு, இந்த சாட்சி பாருங்கள், என்னை டாக்டர் கூப்பிட்டு சொன்னார் அன்னைக்கு, உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா அப்படின்னாரு. சொல்லுங்கள் டாக்டர் சார், நாங்கள் 3 நரம்பு வச்சு தைக்கணும்னா, அதாவது மெயினான ரத்த குழாய், அதாவது இங்கேருந்து இங்கே ரத்தம் போகுது, அங்கேருந்து அங்கே ரத்தம் போகுது, நாங்கள் தைச்சா போதும். நான் இவருக்கு 5 இடத்துலையும் ரத்தம் போகிறதுக்கு தைச்சிட்டேன், நீங்கள் சொல்ல வந்தால் நான் புது ஹார்ட் அவருக்கு வச்சுருக்கேன்னாரு. அல்லேலூயா, நான் விஷன் பார்த்தேன் சொன்னேன் இல்லைங்களா, புது ஹார்ட் ஆண்டவர் வச்ச மாதிரி சிரிச்ச முகத்தோட அதே வார்த்தை டாக்டர் சொன்னார், நான் புது ஹார்ட்டை பார்த்தேன், நான் புது ஹார்ட்டை அவருக்கு வச்சுருக்கேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவருக்கு 5 இடத்துலையும் நான் நரம்பு வச்சுட்டேன், அதனால் இப்போ அவர் புது ஹார்ட்டு ஒரு குழந்தை ஹார்ட் போல் நான் அவருக்கு வச்சுருக்கேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னாரு. அப்போ பாருங்கள், அதான் இவர் பாத்ரூம் போகிறதுக்கு நான் இவர் பிடிக்கிறேன், இவர் என்ன சொன்னார், கையை விட அப்படின்னாரு. சரி, கையை விட்டு நடக்கிறேன்னு முடங்கால் 5வது நாளுங்க, 5வது நாள் அந்த ஸ்டாண்ட் இப்படி பிடிச்சி முடங்கால் போடுறாருங்க அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில். நான் பயந்துட்டேன், ஆனால் ஸ்டிச்செல்லாம் அப்படி புண்ணு, எனக்கு அந்த கால் மடக்கும் போது என்னன்னா, ஸ்டிச்சு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மேஜர் ஆப்ரேஷன் இல்லைங்களா, ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தைக்கணுமா நான் சொல்கிறேன். ஆனால் அது இவர் குண்டுன்றனால சதை என்னாவதுனா முனங்கால் போடும்போது விரியுது. நான் சயாங் சயாங் இப்படி போடாதீங்க என்ன சொன்னார். அப்பால போ சாத்தானே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம், இது கர்த்தர் கொடுத்த ஜீவன்லா. அப்போ சொன்னார், ஆண்டவரே நான் போகும்போது அழுது, ஆண்டவரே நான் இந்த மறுபடியும் இந்த உலகத்தை வந்து பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல, நான் அழுது, ஆண்டவரே எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை என்னை காணும்படி வைத்தீரே, இந்த சண்டே ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே உண்மை நான் துதிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல முனங்கால் போட்டு ஒரு மேஜர் ஆப்ரேஷன், 5 பிளாக் உள்ளவர் ஹார்ட்டு, ஆனால் அவர் நில்டவுன் இப்படி போடும்போதே அந்த ஹார்ட்டு குலுங்கக்கூடாது, ஆனால் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, போட்டு ஜெபிச்சு நான் அப்புறமா அவர் 5 நிமிஷம் அவர் அப்படியே முனங்கால்லே ஜெபிச்சாருங்க, ஜெபிச்சு எந்திரிச்சு உட்காந்தார். இது ஆண்டவர் செஞ்ச 2வது அற்புதங்க பாருங்கள். ஆண்டவர் செய்கிறது அற்புதம் 1, 2, 3, 4 அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிக்கிட்டே போவேன் நான், அவ்வளோ அற்புதம் ஏசப்பா செய்கிறாரு. ஜெபிச்சு முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே அவரை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் படுக்க வச்சு அப்புறம் சொல்வார், எனக்கு ஆண்டவர் பற்றியா எனக்கு புது ஹார்ட்டு கொடுத்துட்டாரு, அப்போது என்னை பழசெல்லாம் ஆண்டவர் என்னை கழுவிட்டார், எனக்கு புது இருதயத்தை ஆண்டர்ண்ணா அப்படிலாம் பேசுவார் என் கனவு. நான் சொல்வேன், தகப்பன் உன்னோடு நம்மளோடு இருக்கிறாருப்பா, சர்வ வல்லமுள்ள தேவனுங்க அவர், அவர் நம்மளோடு இருக்கிறதுக்கு இதுதான் சாட்சிங்க. அல்லேலூயா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அப்படி இருந்தும் இவர் வந்து 2வது மாதத்துலேயே நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா எப்படி சொல்கிறது, அந்த பைபாஸ் பண்ண அந்த அறிகுறியாக அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆண்டவர் இவரை மீட்டு கொண்டு வந்து வச்சார். அதே மாதிரி இவர் ஒரு நாளும் கண்ணாடி பார்த்தானா, கண்ணாடி முன்னாடி சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தழும்புலா, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த தழும்புலா அப்படின்வாரு. இதெல்லாம் அதான் எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கிடுறானோ அவன் வாழ்படைவான். அதனால் நம்ம பாவத்தை எப்போவுமே நம்ம அறிக்கிட்டு ஜபிக்கணுங்க, அப்போ தாங்க நம்மளுக்கு. அதே போல் நானும் இது நிறைய பேர் பார்ப்பீங்க, இது என்னடா இது சிஸ்டர் இவ்வளோ பேசுகிறாங்களே டேட்டு குத்திருக்காங்க. ஆமாம், நான் இது டேட்டு குத்திருந்தேன். எப்போனா நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இந்த சினிஃபீல்டில் ப்ரோக்ராம்லாம் போவேன் வருவேன், அப்போ எல்லாம் குத்துவாங்க, அவங்களெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கும் நம்ம குத்துணும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால நான் இதை அப்போ குத்துனேன். இதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே இது உம்முடைய சரீரம், இது நான் தங்கும் ஆலையும் சொல்கிறீங்கப்பா, இந்த டாட்டூ நான் குத்திட்டாண்டவரே என்னை மன்னிங்க, நான் அறியாமல் குத்திட்டாண்டவரே, அறிந்து செய்யலாண்டவரே, அப்போ நான் ப்ரோக்ராம்லாம் போவாண்டவரே, நான் தெரியாமல் பண்ணிட்டாண்டவரே, என் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னிங்காண்டவரே சொல்லி இந்த பாவம், இதுக்கே நான் பாவம் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பேன். ஆண்டவரே இது நான் உம்முடைய சரீரம், ஆண்டவரே நான் தப்பாக குத்திட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உம்முடைய சரீரம் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் தெரியாமல் குத்திட்டேன் ஆண்டவரே சொல்லி அறியாமல் நான், அதுதான் நம்ம அறியாமல் செய்த பாவத்தை நான் மன்னிப்பு கேட்கணும். அப்போது நம்ம அறிந்து செய்த பாவம் அநேகம், அப்போ அதுவும் நான் சொல்லி சொல்லி நான் ஆண்டவரே நான் அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம், தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும்ப்பா, நான் இப்படி சொல்லி தாங்க ஜெபிப்பேன். இது தாங்க என்னுடைய வாழ்க்கை. இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஊழியத்தில் போயிட்டுருக்கோம். எங்களுடைய ஊழியம் தேவனின் கண்கள் ஊழியம், காட் ஐஸ் மினிஸ்ட்ரி. யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் போய் நீங்கள் காட் ஐஸ் மினிஸ்ட்ரி போட்டால் நான் பாடுற பாடல்கள், என் கணவர் செய்கிற ஆராதனைகள் வரும். நீங்கள் அப்படி எங்களை கூப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, டேனியல் அண்ணா, பாச டேனியல் அண்ணாவோடய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா, அண்ணாவே எனக்கு சொல்லி உங்களை அமுச்சு விடுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்னை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். திடீர்னு நானும் என் கணவரும் ஒரு 3 மணி இருக்கும் எழுப்புறேன் என் கணவரை. நாங்கள் எப்பவுமே 4:30 இல்லை 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிப்போம் விடியகால. 3 மணிக்கு எழுப்பணுன்னு இவர் பயந்துட்டார். என்ன 3 மணி டைம் பார்க்குறாரு, 3 மணி என்னலா என்னப்பா 3 மணிக்கு எழுப்புற அப்படின்னோடனே நான் சொன்னேன், இல்லைங்க ஜெபிக்கலாம் வாங்களேன், நம்ம போய் நம்ம ப்ரேயர் ரூம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இல்லை வாங்க நம்ம ப்ரே பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி 3 மணி தானே, சரி வா போகலாம் ஜெபிக்கலாம். அவருக்கு என்னென்னா, எப்பவுமே 4 மணிக்கு தானே எழுப்புவேன், 4:30 தானே எழுப்புவேன், திடீர்னு உடனே நான் சொன்னேன், இல்லைங்க வாங்க கர்த்தர் சொல்கிறாருன்னு 3 மணிக்கு நாங்கள் போய் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ உபாசம் எடு அப்படின்னு. நிறையா மனசில் இது வந்து நேற்று நைட்லேருந்தே என் மனசில் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. இது என் கணவருக்கு நான் சொல்லலை, சரி இது கர்த்தர் எனக்கு சொன்னது. ஆனால் நீ உபாசிக்கும் போது உன் அரை கதுவை பூட்டி கொண்டு உன் தலைக்கு எண்ணெய் பூசி அந்தகரத்தில் இருக்கு பரமபிதா காணும்படி நீ உபாசின்றாரு. என்னை பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நல்லா பயங்கரமாக சாப்பிட்றவ, திடீர்னு உபாசனா சிரிப்பாங்க என்னை பார்த்து. இல்லை எனக்கு ஆண்டவர் மனசில் சொன்னார் உபாசம் எடுக்க சொன்னார். முக்கியமாக என்ன காரியத்துக்கு எடுக்க சொன்னார்னா, முதலாவது இந்தியா தேசத்துக்காக, இரண்டாவது வந்து நிறைய குழந்தைங்களை கடித்து கொண்டு போகிறாங்க. நிறைய குழந்தைங்களை, பெண் குழந்தைங்க, அதில் விசேஷமாக பெண் குழந்தைங்க நம்ம இந்தியாவில் நிறைய பேர் காணாமல் போகிறாங்க. குழந்தைங்களை கடித்துட்டு கொண்டு போய் விபச்சாரத்தில் விட்டுடுறாங்க, ரெட் லைட்டில் விட்டுடுறாங்க, கண்ணை நோண்டிடுறாங்க, ஆம்பளை பசங்களெல்லாம் கொண்டுட்டு போய் கை காலை உடைச்சி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, கண்ணை நோண்டிடுறாங்க, உற்பத்திகள் வந்து உயிரோடு கட் பண்ணி அந்த கிட்னி அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் என் மனசில் ஏவுறாரு, எனக்கு சொல்லுறாரு, நீ இதற்காக நீ பார் எடுத்து ஜெபிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப இது பாரமாயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், சரி ஆண்டவரே நான் எடுக்கிறேன். ஒரு நாள் போய் மொதல் 3 மணிக்கு எந்திரிச்சு நான், தகப்பனே என்னை காண்கின்ற தேவனே இது ஆண்டவரே நான் உபாசிக்கிறேன்ப்பா சொல்லி நான் ஜெபம் பண்ணி அந்த உபாசத்தை எடுத்தேங்க. நான் எப்படி எடுத்தேன்னா, 40 நாள் உபாசம் எடுத்தேன். 40 நாளும் நான் 3 வேளையும் சாப்பிட மாட்டேன். என்னை பார்த்தா நம்ப மாட்டாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, உங்களை பார்த்தா நம்புற மாதிரியா இருக்குது, இவ்வளோ குண்டாக இருக்கீங்களே அப்படின்வாங்க. நான் நல்லா சாப்பிட்றவேன். எனக்கு கர்த்தர் எப்படி அந்த பலத்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. 40 நாளும் நான் 3 வேளையும் என்னுடைய சாப்பாடு வந்து தண்ணி, ஜூஸு, மோர், இதுதான் என் சாப்பாடு, வேறு எதுவுமே இல்லை. இப்படி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பாரம், எனக்கு இந்த குழந்தைங்கள நான் காலங்காத்தால் எழுந்து ஜெபிக்கிறதே அதுதான், ஆண்டவரே இந்த குழந்தைங்கள்லாம் ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்தியாவில் எவ்வளோ போராட்டம், எத்தனை லேடிங்க வந்து இந்த தாஸ்மாக் கடை இதெல்லாம் நிறைய, அதால் எத்தனை குடும்பம் அழிந்து போகுது. அதுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். கரெக்டாக 33வது நாள் அதே மாதிரி அதிகாலையில் நான் எந்திரிச்சு ஜெபிக்கும் போது, ஒரு 4 மணி இருக்கும், எந்திரிச்சு ஜெபிக்கும் போது என் ப்ரேயர் ரூமில் நான் சாஸ்தாங்கமாக ஃபஸ்ட்டு முனங்கால் போட்டேன். முனங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன். என் கணவர் ஜெபிப்பார், நான் முனங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சாஸ்தாங்கமாக விழுந்துட்டேன். அதாவது நம்ம குண்டாக இருக்கனால நம்ம கீழே படுத்தா நம்ம வயிறு எப்படின்னா மூச்சு வாங்குறது நல்லா தெரியும். அந்நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு மூச்சு வாங்குறது எந்த உணர்வும் இல்லை. அப்போ என் கணவர் ஜெபித்து கொண்டே இருக்காரு. இவர் பயந்துட்டார், ஐயோ ஒருவேளை சாப்பிடாதனால ஏதோ ஆயிடுச்சோ, ஒருவேளை எங்கள் கணவர் ஃப்ராங்காக சொல்லணுன்னா என் கணவர் என்ன என்ன நினச்சார்னா, செத்து போயிட்டாலோ மூச்சு இல்லையே, அதாவது மூச்சு விடுறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் கூட எனக்கு தெரியல, ஒருவேளை இறந்து போயிட்டாலோ இப்படி விழுந்து கிடக்குறாளே ஒன்றும் புரியலையே, தட்டி எழுப்புறதுக்கும் பயம். ஆனால் நான் தட்டி எழுப்புனா நான் திட்டுவேன், ஏன் என்ன எழுப்புனீங்க, நான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேனே டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே சொல்லி திட்டுவேணுன்ற பயத்தில் அவர் தட்டி எழுப்பவும் பயம், ஆனால் அவர் பயத்திலேயே ஜபிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, 2 தூதர்கள் என்னை தூக்கி கொண்டு போய் பரலோகத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஒரு படிக்கட்டில் இறக்கி விட்டாங்க. அந்த படிக்கட்டு எப்படின்னா, ஒரு ஆள் மட்டும்தான் ஏற முடியும் அந்த படிக்கட்டு. அந்த படிக்கட்டு முழுவதுமாக தங்க படிக்கட்டு, தங்கத்தில் இருக்குது, என்னை விட்டோடனே ஒரு ஒரு படிக்கட்டுலையும் எக்கால சத்தம் ஊதிக்கிட்டே இருக்காங்க. தூதர்கள் நிற்கிறாங்க, இந்த பக்கம் தூதர்கள் அதிகமாக நிற்க, இந்த பக்கம் பயங்கரமான தூதர்கள் எல்லாம் எக்காலம் ஊதிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு படிக்கட்டுலையும். என்னை விட்டோடனே நான் எந்த இடத்துக்கு வந்தேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி திரும்பி பார்க்குறேன், ஒரு தூதர்கள் இறங்கினா இந்த உலகத்தையே அழிச்சு போட்டுருவாங்க போல இருக்காங்க. அவ்வளோ ஹைட் ஹைட்டாக இருக்காங்க. நான் சொல்கிறது ஜீவனுள்ள சாட்சிங்க, நான் பொய் சொல்ல, ஆனால் இது தேவனுக்கு நம்ம இது பொய் சொல்கிற காரியம் இல்லை, இது உபாசங்கிறது விளையாட்டு இல்லை. இதை நான் பார்த்தேங்க. படிக்கட்டில் விட்டோடனே நான் ஏறுறேன் ஏறுறேன் ஏறுறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்த மாதிரி ஆயிடுத்து அந்த இடத்துல. அப்போ எனக்கு நல்லா ஒரு குரல் கேட்டது. ஆணி பாய்ந்த கரத்தோடு நான் அந்த கையை பார்த்தேன். மகளே மேலே வா, அந்த குரல் கேட்டுச்சு. எனக்கு கேட்டோடனே எனக்கு அந்த கரத்தை நான் பார்க்குறேன், கை இப்படி காமிக்கிற மாதிரி மேலே வா அப்படின்றார். அந்த அந்த கை மட்டும்தான் எனக்கு தெரியுது. அந்த கையில் என்னன்னா ஆணி பாய்ந்த கரம், அந்த ஹோல்ஸ் மட்டும் இருக்குது. அதை பார்த்தோன்னே நான் ஏறுறேன். அப்போ இந்த குரல் கேட்டோடனே ஏசப்பா தான், இந்த குரல் ஏசப்பா தான் சொல்லி நான் ஏறுறேன், சந்தோஷமாக ஏறுறேன். மறுபடியும் ஏறும்போது ரெண்டாவது வாட்டியும் அதே குரல் கேட்குது, மகளே மேலே வா. அந்த கரத்தை மட்டும்தான் எனக்கு தெரியுது, ஹோல்ஸாக இருக்கு. நான் ஏறுறேன் ஏறுறேன். அந்த சந்தோஷத்தில் ஏறி போகும்போது படிக்கட்டு ஏறி இருந்தது விசாலமாகச்சு. அந்த படிக்கட்டு யூ மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக. என்னால் நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியல, நான் முனங்கால் போட்டிருக்கேன், என்னால் அவரை பார்க்கக்கூட முடியல. நான் இப்படி இப்படி தான் நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பயம் வந்துடுச்சு. எனக்கு தெரியுது சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தார். அந்த சேர் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் மின்னுது, இப்படி ராஜா போல் உட்கார்ந்தார். பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன ஆணி பாய்ந்த கரம் மேலே வானு சொன்னதுன்னு. அப்போது அவர் எனக்காக வழக்காடுற மாதிரி இப்படி இப்படி பேசுகிறாரு, என்னை காமிச்சு காமிச்சு பேசுகிற மாதிரி நான் பார்த்தேன். ஆனால் ரெண்டு பேர் முகமும் என்னால் பார்க்க முடியல. ஆனால் அவ்வளோ சூரியனை விட பல மடங்கு பிரகாசமான ஒரு முகம் ரெண்டு பேர் முகமும் பார்க்க முடியல. ஆனால் அந்த இரண்டு பேர் முகம் அந்த வெளிச்சத்தால் தான் அந்த இடமே வெளிச்சமாக இருக்குது. அல்லேலூயா. இந்த மாதிரி நான் பார்த்தேங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் போது பயந்துட்டார்ல என் கணவர், பயந்துட்டார் சொன்ன பாருங்க. அப்போ என் கணவருடைய குரல் அங்கே கேட்குது, கத்தி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே அப்பா மனமிறங்குங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அந்த இடத்துல கணீர் கணீர்னு கேட்குது. அந்த குரல் கேட்டோடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, கூட்டிகிட்டு வந்து இறக்குன மாதிரி இருந்துச்சு. நான் படுத்திருந்தவன் என்ன ஆச்சுன்னா திடீர்னு அந்த ஒரு இதுவாக நான் என்னால் முடியாமல் நான் எந்திரிச்சேன். ஒரு மூச்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு உட்கார உட்கார முடியாமல் நான் உட்காறேன். அப்புறம் என்னால் எந்திரிக்க முடியல, ஆனால் எனக்கு உடம்பு வலி எடுத்துக்கிச்சு. அவ்வளோ உடம்பு வலி மாதிரி ஆயிட்டேன். தண்ணி தண்ணி தண்ணி கேட்குற. அப்போ என் கணவர் ஜெபிச்சிருந்தவர் திடீர்னு தண்ணியை எடுத்து வந்து பிடிச்சி எனக்கு கொடுத்து அழுதாரு. என்னாச்சு, நான் பயந்துட்டேன், நான் பயந்துட்டேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னும் போது நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் தரிசனத்தில் என் தேவனை போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே இதாண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் ஆசீர்வதியும் உயிர்த்தெழுந்த வல்லமுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜுன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. 1755 ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் பிரிட்டனுக்காக பிரெஞ்சு அண்ட் இந்தியன் யுத்தத்தில் போரிட்டார். சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதிகள் தினம் என்று கொண்டாடப்படும் ஒரு நாளில் அமெரிக்காவின் காங்கிரஸ் நூலகம் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் எழுதிய 8000 கடிதங்களை இணையத்திலே பதிவிட்டது. அதில் ஒரு கடிதம் யுத்தம் முடிந்த பின்பு அவர் தன் தாயாருக்கு எழுதிய கடிதம். அதில் ஜார்ஜ் வாஷிங்டன் இவ்வாறு எழுதியிருந்தார்: இந்த யுத்தத்தில் நான் ஒரு காயமும் படாமல் மிகவும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துக் கொண்டேன். என்னுடைய சட்டையில் 4 துப்பாக்கி குண்டுகள் பட்டது. என்னை குறிவைத்து குதிரையிலிருந்து சுடப்பட்ட 2 குண்டுகள் எனக்கு கீழே சென்றன என்று எழுதியிருந்தார். 4 குண்டுகள் அவர் அணிந்திருந்த சட்டை வழியாக சென்றும் குதிரையிலிருந்து சுடப்பட்ட 2 குண்டுகள் அவருக்கு அடியில் சென்றும் அவர் சாகாமல் ஒரு காயமும் படாமல் உயிர் பிழைத்துக் கொண்டார் என்றால் பின்னாட்களில் தேவன் அவரை குறித்து மிக உன்னத திட்டம் வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல முடியும். ஆம், பின்னாட்களில் அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அவரை அன்று பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பலவிதமான ஆபத்துகள் வழியாக கடந்து சென்றிருக்கிறோம். ஆனாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி தேவன் இத்தனை நாட்களாக நம்மை காப்பாற்றி வருகிறார் என்றால் தேவன் நம்மீதும் ஒரு உன்னத நோக்கம் வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். எபிரேய குடும்பங்களில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் அல்லது நைல் நதியில் போட்டுவிட வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்ட போது எபிரேய குடும்பத்தில் பிறந்த ஆண் குழந்தைகள் அனைத்தும் கொலை செய்யப்பட்டன. ஆனால் மோசேயை மட்டும் தேவன் பாதுகாத்தார். பார்வோன் அரண்மனையிலேயே வளர தேவன் உதவி செய்தார். காரணம், பின் நாட்களில் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு அழைத்துச் செல்வதற்காக மோசேயை தலைவனாகவும் அதிபதியாகவும் பயன்படுத்த தேவன் திட்டம் வைத்திருந்தார். ஆகவேதான் நைல் நதிக்கும் பார்வோனின் பட்டயத்திற்கும் இரையாகாமல் தேவன் மோசேயை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை இந்நாள் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும் வரை எந்த தீங்கும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆம், தேவ பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு. ஆகவே நம்மை சுற்றி இருக்கும் பயங்கரமான வியாதிகளையும் மரணங்களையும் மரண செய்திகளையும் கேட்டு பயப்படாமல் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுவோம். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் தேவன் நம்மை தமது செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாப்பார். ஆகவே வியாதிகளை பார்த்து பயப்படாமல் விசுவாசத்தோடு இருப்போம். தேவ பாதுகாப்பு

0: தேவன் நம்மேல் வைத்த திட்டம் என்ன என்ற தலைப்பில் சகோதரன் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவே, தேவ பர்வதமாகிய ஓரேப் என்று சொல்லுகிற இடத்திற்கு தேவ மனிதனாம் மோசேயை வழி நடத்தினார். இதுவரை போகுமிடம் தெரியாமல் தன் எதிர்காலத்தை குறித்த நினைவுகள் மறந்தவராக, ஆடுகளுக்கு பின் சுற்றித் தெரிந்த தேவ மனிதனாக இருக்கின்ற மோசேயை ஆண்டவர் தேவ பர்வதமாகிய பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்தார். இது மோசேயினுடைய ஓரேபின் அனுபவத்தின் ஒன்று. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறாரோ, அந்த நிமிடம் முதல் அவன் மேல் உள்ள தேவ திட்டம் அவனில் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். நல்ல கவனிங்க, எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்கிற, கர்த்தர் வெளிப்படுகிற, தேவனுடைய சத்தம் கேட்கிற ஒரு இடத்திற்கு வருகிறானோ, அந்த நிமிஷம் முதல் அவனுடைய வாழ்வில் தேவ திட்டம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், பாஸ்டர் என் வாழ்விலே தேவ திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய ஊழியத்தில் தேவனுடைய திட்டத்தின் சரியான இடத்தில் நான் வந்துவிட்டேனா என்று சொல்வதற்கு நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருப்பதே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்வதே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுதான் தேவ திட்டம் உங்களில் ஆரம்பித்தாயிற்று என்பது அர்த்தம், அதனுடைய அடையாளம். இரண்டாவதாக, அவன் தேவனை தரிசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ மனிதனாகிய மோசே தேவனை ஓரேபிலே தரிசித்தார். எப்பொழுது ஒரு தேவ மனிதன் தன்னை இதுவரையும் கண்ட அந்த நல்ல தெய்வத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறானோ, அந்நிலை தேவ திட்டத்தின் இரண்டாவது நிலை என்பதை மறந்துவிடக் கூடாது. நன்றாய் நீங்கள் கவனிங்க, தன் புருஷன் அபிரகாமனுடைய வீட்டிலிருந்து இறக்கிவிடப்பட்ட பொழுதே ஆண்டவருடைய கண்கள் ஆகாரை கண்டது. ஆனால் வெகு நேரத்திற்கு பின், பல மணி நேரத்திற்கு பின்புதான் ஆகாரை கண்ட தெய்வத்தை ஆகாருடைய கண்கள் கண்டது. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஆகாரை எப்பொழுதோ பார்த்து விட்டார், ஆனால் தன்னை கண்ட தெய்வத்தை ஆகார் சமீபத்தில் தான் கண்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், என்னை அழைத்த, என்னை அபிஷேகித்த, என்னை ஆளாக்கின, என்னை காண்கிற ஒரு தெய்வத்தை என் கண்கள் எப்பொழுது தரிசிக்கிறதோ, இது தேவ திட்டத்தின் இரண்டாவது நிலை. வராமின் சொல்லுங்க. மூன்றாவதாக, அமீன், இதுவரையிலும் கடமைக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, உலகத்திற்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, மனிதனை பிரியப்படுத்த வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்தவர்களாக இருந்தும் தெய்வ சிநேகம், தேவ அன்பு அற்றவர்களாக இருந்த நாம் இப்பொழுது நமக்குள்ளே ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், இன்னும் ஆண்டவரிடத்திலே, இன்னும் தேவ சமூகத்திலே நெருங்கி சேர வேண்டும் என்ற ஒரு இருதயம் உங்களுக்கு வந்ததல்லவா? இது ஆண்டவருடைய திட்டத்தின் மூன்றாவது நிலை. வராமேன் சொல்லுங்க. முன்னால ஜெபிக்கணுங்கிறதே தெரியாது, முன்னால ஜெபிக்கணு வேண்டும் என்று தெரிந்தும் ஜெபிக்கிறது கிடையாது. ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று தெரிந்தும் ஆலயத்திற்கு போவது கிடையாது. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, இன்னும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஆராதிக்க வேண்டும், இன்னும் வேதம் படிக்க வேண்டும், இந்த உணர்வு இருக்கிறதல்லவா? இது தேவனுடைய திட்டத்தின் மூன்றாவது நிலை. முன்னாடி 10 நிமிஷம் கிடைக்குமா, நான் ஓய்வெடுக்கலாம் என்று ஆசைப்பட்டவர்கள், அரை மணி நேரம் கிடைக்குமானால் வீட்டிலே சொந்த கடமைகளை செய்யலாம் என்று அமை நினைத்திருந்தவர்கள் இப்பொழுது 10 நிமிடம் கிடைத்திருந்தாலும் ஓடி வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யக்கூடாதா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடாதா, ஆண்டவரே என் ஊழியத்தை ஆசீர்வதிக்க கூடாதா, ஆண்டவரே என்னை போல சிறைவிட்டு கிடக்கும் என் ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீ தரக்கூடாதா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு எண்ணம், துதிக்கிற ஒரு எண்ணம், வேண்டுதல் செய்கிற ஒரு உணர்வு, தேவனை துதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள் வந்திருக்கிறது அல்லவா? இந்த விருப்பம் தேவனுடைய திட்டம் முன்னில் செயல்பட ஆரம்பித்து விட்டது என்கிற நிலையின் 3வது நிலை. இது தேவ பர்வதத்தின் அனுபவம். அல்லேலூயா, ஆமென். இதுவரையிலும் நம்முடைய வாழ்விலே பல சப்தங்கள், ஒன்று நம்முடைய சுய சப்தம், நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மனித சப்தம், நம்மை வளர விடாதபடி நமக்கு விரோதம் செய்கிற சத்துருவின் சத்தமாக எத்தனையோ சப்தங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த சத்தத்தின் நடுவிலும் ஓரேவிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? அதுதான் ஆமீன் தேவ திட்டம் என்னில் நிறைவேற ஆரம்பித்தது என்கிற அடுத்த நிலை. வராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் சொல்லுவீர்கள், பாஸ்டர் நான் ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம் என்னால் தேவ சப்தத்தை கேட்க முடிகிறது என்று. ஆமீன் ஸ்தோத்திரம். கான்பிடன்ட், உறுதி உள்ளவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ், நான் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாடல்களை பாடும் பொழுதும், உன்னதமான தேவனை ஆராதனை செய்யும் பொழுதும், மகிமையான கர்த்தரின் சத்தம், அவருடைய சித்தம் என் காதுகளில் துணிக்கிறது, என்னால் உணர முடிகிறது. That is new experience in our life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவமாய் நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் அமைந்து நிறைவேற ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். போகாத புனித ஸ்தலங்கள் இல்லை, போகாத ஆலயங்கள் இல்லை, போகாத ஜப கூடாரங்கள் இல்லை, செய்யாத மாந்திரீகங்கள் இல்லை, பார்க்காத அமை அஞ்ஞான வழிபாடுகள் இல்லை. ஆனால் எத்தனையோ இடங்களில் கிடைக்காத கர்த்தருடைய வார்த்தையை நான் பெறுகிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமே. ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நான் தேவனுடைய திட்டத்தின் பகுதியில், ஆண்டவருடைய சித்தத்தின் பகுதியில், ஆண்டவருடைய வார்த்தையின் பகுதியில் வந்திருக்கிறேன். தேவ திட்டம் என்னில் நிறைவேற ஆரம்பித்து விட்டதே. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் தெளிவாய் சொல்லுகிறேன், ஐயா தேவனுடைய வார்த்தைகளின் காதுகளில் கேட்கிறது, முன் போல அல்ல. வேத வசனங்களை கேட்க என் இருதயம் ஆவல் கொள்ளுகிறது. தேவனுடைய வார்த்தை எங்கு துணித்தாலும் என்னோடு பேசுகிறதாய் நான் உணர்கிறேன். என்ன வார்த்தைகள் வந்தாலும் என்னோடுதான் ஆண்டவர் பேசுகிறார், என் குடும்பத்தோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை என்னை பார்த்து தான் வருகிறது என்று சொல்கிற ஒரு உணர்வு வருகிறதா? அப்ப புரிந்து கொள்ளணும், தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் இணைந்து விட்டீர்கள். உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இப்ப மோசேக்கு ரொம்ப சந்தோஷம், அமே தேவ சமூகத்திற்கு வந்து விட்டார், தேவனை தரிசிக்கிற அனுபவம் கிடைச்சிருச்சு. ஆமீன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர ஆரம்பித்து விட்டார். தேவனோடு நெருங்க வேண்டும் என்ற உணர்வு, இப்ப தேவ சத்தத்தை கேட்டுட்டு இன்னும் கிட்டே இன்னும் ஆண்டவரோடு நெருங்குகிறார். ஓரேவனுடைய 5வது அனுபவம், தேவ சமூகத்திலே வருகிறார், தேவ உற்சாகத்தோடு வருகிறார். இன்னும் ஜபம், இன்னும் ஆராதனை, இன்னும் பாடல், இன்னும் தேவனோடு உள்ள உறவு, இன்னும் ஊழியம், இன்னும் போதகரோடு கூடிய ஐக்கியம், சபையோடு கூட ஐக்கியம் கிட்ட வர வர வர ஆண்டவர் என்ன சொல்லணும், வா சீக்கிரமாய் வா, என்னிடத்தில் வா. ஆண்டவர் பொதுவா நம்மை ஆண்டவர் எப்படி அழைப்பார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அதான உண்மையான ஆண்டவருடைய அழைப்பு. நம்முடைய ஆண்டவர் என்னைக்கு ஒன்னு மாதிரி இருக்க மாட்டார் பிரதர். நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் மாறுபட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விதம், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தோடு பேசுகிற விதம் சில நேரங்களில் வித்தியாசமாக இருப்பது உண்டு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு இப்படி கூப்பிட்டார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், சீக்கிரமாய் வாருங்கள் என்று அழைத்தவர். இங்கே மோசே இன்னும் ஆண்டவரோடு இன்னும் கிருபையின் பிரசன்னத்தோடு இணைந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய சப்தம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். மூன்றாம் அதிகாரம், யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னா. அல்லேலூயா. வாய் என்று அழைத்து பழக்கமுடைய ஆண்டவர், வாய் என்று அழைப்பதை விரும்புகிற ஆண்டவர், வாருங்கள் என்று இன்று வரை கூப்பிட்டு கொண்டிருக்கிற தெய்வம் ஒரு மனிதனை பார்த்து இனி வராதே என்றார், வராதே என்று சொல்லுகிறார். பாருங்க, இது உண்மையாகவே ஒரு ஆண்டவருடைய செயலா? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் நீங்க என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய அவர் இனி வராதேன்னு சொன்னார். ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமை தேடின தெய்வம் இங்கே ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ என் பக்கத்தில் வராதே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? நீங்க நல்லா கவனிங்க. தேவ மனிதனாகிய மோசேயினால் அப்போது அவர் அனுபவித்த சில ஆயத்தங்கள் அது வரைக்குத்தான் கொண்டு செல்லுமே தவிர, இனி அவர் முன் செல்ல வேண்டுமானால் மோசே தனது வாழ்வில் ஒழுங்குபடுத்த வேண்டிய சில பகுதிகள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தன்னுடைய வாழ்வில் இருந்த வாஞ்சை, தன் வாழ்வில் இருந்த விசுவாசம், தன் வாழ்வில் இருந்த ஏக்கம், இதெல்லாம் இப்ப தூரத்தில் கண்ட ஒன்றை சமீபத்தில் காண்கிற அளவிற்கு கொண்டு வந்துருச்சு. தெய்வ சத்தத்தை கேட்டார். அதிசயமான ஒரு நிகழ்ச்சியை அவருடைய கண்கள் கண்டது. ஆனால் தன்னையும் தன்னுடைய வாழ்க்கையும் குறித்த ஒரு தேவ திட்டத்தை வைச்சிருக்கிற ஆண்டவரையும் அவருடைய சித்தத்தையும் மோசே புரிந்து கொள்ள வேண்டுமானால் மோசே இன்னும் தன்னை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, சபையிலே பல வருடமாய் ஆராதிக்கின்ற பலரும், சபையில் பல வருடமாய் தேவனை ஆராதிக்கிற பலரும், ஊழியத்தை பல ஆண்டுகளாய் செய்கிற பலரும் ஒரு எல்லையை விட்டு கடவ முடியாதபடி நிற்கிறார்களே. காரணம் என்ன? அவர்களுக்கு பின் வந்த பலர் கிருபையில் வளர்கிறார்கள், அவர்களுக்கு பின் வந்த பலரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு பின் வந்த பலரும் ஊழியத்தை செய்கிறார்கள், அவர்களுக்கு பின் வந்த பலரும் ஆண்டவருக்காக செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு பின் வந்த பலரும் முந்தினோராக மாறும் பொழுது அநேகர் ஒரு எல்லையை கடக்க முடியாதபடி, ஒரு இடத்தை தாண்ட முடியாதபடி, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடி தடுக்கப்படுகிறார்களே. காரணம் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலரிடத்தில் சொல்லுவார்கள், பாஸ்டர் நன்றாக செபிக்கிறேன் ஆனால் நிறைவை காண முடியவில்லை, ஊழியத்தை செய்கிறேன் ஆனால் அந்த ஊழியத்திலே ஒரு பிரகாசத்தை காண முடியவில்லை, ஆவியிலே ஆராதிக்கிறேன் நிரம்பி வழிகின்ற ஒரு நிலையை காண முடியலை, ஆராதனை ஜெபம் தேவ சமூகத்திலே வருகிறேன் எல்லாரும் பாடி களி கூறுகிறாங்க, பட் அநேக நேரங்களிலே நான் மட்டும் வெறுமையாக நின்று விடுகிறேன். காரணம் என்ன? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே அவன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி என் கிட்டே சேர முடியாதபடி, இனி என் சத்தத்தை கேட்க முடியாதபடி, இனி என் பிரசன்னத்தை உணர முடியாதபடி, இனி என் ஆளுமையை அனுபவிக்க முடியாதபடி, ஏதோ ஒன்று உனக்கும் எனக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்துகிற ஒன்றை உன் காலில் நீ தொடுச்சிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டவன்தான், ஆலயத்திற்கு சென்றவன்தான், தேவ சமூகத்திற்கு வந்தவன்தான், பண்ணிய பாசை பேசுகிறவன்தான், தேவனுடைய மகிமையின் பூரணத்தை, தேவனுடைய வல்லமையின் பூரணத்தை, தேவனுடைய வார்த்தையின் நிரம்பி வழிகின்ற அந்த தேவ மகிமையை உணர முடியலையே. ஏதோ ஒன்று உன்னை தேவ சமூகத்திலே, தேவ பாதத்திலே, தேவ வார்த்தைக்குள்ளே செல்ல விடாதபடி தடுக்கிற ஒரு ஆயத்தம் உனக்குள்ளே கிடக்கிறது. இனி மோசே முன்னால போகணும்னா அவன் தன்னுடைய வாழ்வில் இருக்கிற ஏதோ ஒன்றை கலட்டி வீசியே ஆகணும். நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆர்வமா தேவ சமூகத்திற்கு ஓடி வருகிற, இவ்வளவு ஆர்வமா தேவ சமூகத்திற்கு வருகிற, விடுதலை கிடைத்தது, சுகம் கிடைத்தது, அற்புதம் நடந்தது, ஆவிக்குரிய மாற்றம் வந்தது. இப்போ ஒரு எல்லையில் இருக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி வராத முன்னாடி. யாருடைய சத்தம்? ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவர் அதற்கு சொல்லுகிற காரணம் என்ன? இனி கடக்க போகிற இடம், இனி நீ தாண்ட போகிற இடம், நீ இனி வர வேண்டிய இடம் பரிசுத்த பூமி. உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றாத பட்சத்தில் இனி நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஆனா இதுவரைக்கும் நீ கண்டாய், தெய்வ சத்தம் கேட்டாய், ஆண்டவரோடு நெருங்கி சேருகிற ஒரு இருதயம் இருந்துச்சு, அது கிறிஸ்தவத்தினுடைய துவக்க நிலை. ஆனால் இரண்டாம் நிலை, அவரை அறிகிறதும், அவருடைய சித்தத்தை அறிகிறதும், அவருடைய நோக்கத்தை நீ அறிய வேண்டுமானால் சில காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். சில காரியங்களை கலற்றி வீசியே ஆக வேண்டும். சில காரியங்களை விட்டே ஆக வேண்டும். சில காரியங்களை மறந்தே ஆக வேண்டும். சில காரியங்களை மன்னித்தே ஆக வேண்டும். சில இருதயத்தை மாற்றியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்ல என்றால் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும், ஆனால் கிறிஸ்து உனக்குள்ளே இருக்க முடியாது. நீ ஆலயத்திற்குள் இருக்க முடியும், ஆனால் நீ ஆலயமாய் இருக்க முடியாது. நீ தெய்வ சத்தம் கேட்க முடியும், ஆனால் தெய்வ சித்தம் கேட்க முடியாது. நீ ஆராதிக்க முடியும், ஆனால் உன்னால் இந்த பூமியில் ஆண்டவருடைய சித்தம் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் கடமைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள், அல்லது பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள்? நான் இப்படித்தான் இருப்பேன் பிரதர், இனி என்னுடைய சுபாவத்தை மாற்றுவது இல்லை, இனி என்னுடைய வேகம், என்னுடைய கோபம், என் வரட்டு சுபாவம், என் வரட்டு கௌரவம், இதை நான் விடுவது இல்லை, பாரம்பரியத்தை விடுவது இல்லை, நான் நேசிக்கிற உலகத்தை விடுவது இல்லை என்று நீ சொல்லுவாயானால் இன்று இரப்பகல் வேளை கத்த சொல்லுகிறார், இனி நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அக்கறை செல்ல வேண்டிய அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் நடுவழியில் நிற்கிறார். கர்த்தருடைய சத்தம் சொல்லுகிறது, இனி வராதே. அநேகரால ஏன் வளர முடியல? அநேகரால ஏன் தேவ மகிமையை காண முடியல? வேதம் சொல்லுகிறது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோ, நிரம்பி வழிகிற. வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிலை காண முடியலையே. அல்லேலூயா சொல்லுங்க. எதுவும் என்னைக்கும் போய் ஆண்டவரே ஆண்டவரே என்னைக்கும் கதறுகிற ஒரு சத்தமா, என்னைக்கு இந்த தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள்? என் அருமையான மோசே, உனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுத்துவது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதே. உனக்கு ஒரு விடுதலை தருவதல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகரை விடுதலை ஆக்குவதே. உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது. உன் வியாதியை சுகமாக்குவது அல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகருடைய வியாதி சுகமாக்கப்படுவது. உன் கடனை மாற்றுவது அல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகருடைய கடன் தீர்க்கப்படுவது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான இரவு பகல் நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன்னுடைய நோக்கம் தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு மதிகட்டவனாக இராது. என் ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், எப்பா இதுவரை உன் விசுவாசம், உன்னுடைய ஜபம், உன்னுடைய வாஞ்சை, இதெல்லாம் உன்னை எல்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இனி நீ கடக்க வேண்டுமானா இன்னும் உன்னை ஒழுங்குபடுத்தணும். இனி நீ கடக்க வேண்டுமானா உன்னை உருவாக்கணும். இனி நீ கடக்க வேண்டுமானா உன்னை மாற்றி அமைக்கணும். நீ மாறணும் சொல்லுங்க. அல்லேலூயா. சில சொல்றாங்க, இப்படி எல்லாம் இருந்தா போதும் பாஸ்டர், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தமா கொஞ்ச நேரம் பாட்டு பாடணுமா? கைகளை உயர்த்தி கத்தரை ஆராதிக்கணுமா? நம்மால முடிஞ்சதை கத்தருக்கு கொடுத்தனுமா? தோத்திரம் ஆமே. பாஸ்டரை பார்த்து ஒரு பிரைஸ் சொல்லான், ஆமே. லீடரை பார்த்து ஒரு பிரைஸ் சொல்லான். எல்லாரையும் பார்த்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்த மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டு அந்த வண்ணமா தோத்திரம் தோத்திரம் ஆமே. பால்ல நழுவின பழம் மாதிரி போணுமா? அப்படி வாழ்கிறவர் வாழ்க்கை அல்ல. அஞ்சு நாட்களில் நீ உலகத்தில் உயிர் வாழ்ந்தாலும் தேவனுடைய திட்டம் அறிவதற்காகத்தான் என் தேவன் உன்னை ஓரேவுக்கு கொண்டு வந்தான். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் மோசேயை ஓரேவுக்கு கொண்டு வந்தது தான் யார் என்று காண்பதற்கல்ல. மோசே யார், மோசே குறித்த தெய்வ திட்டம் என்ன என்று மோசே அறிவதற்கு. அல்லேலூயா. இயேசு நல்லவர்னு நீ பாடிட்டு போகிறதுக்கு அல்ல, ராஜாவின் மாளிகையில் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிறதுக்கு அல்ல. இத்தனை வருடங்கள் ஆடுகளுக்கு பின் நடந்து கொண்டிருந்த நீ கண்ணீரிலோ கவலையிலோ பாடுகளின் நடுவிலோ ஆமீன் மிகுந்த வேதனையின் நடுவிலே வாழ்கிற உன் வாழ்க்கை என்ன? உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன? நீ யார்? உன்னை ஏன் ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்? நீ சாதாரணமானவன் இல்லை என்பதை நீ அறிவதற்காகத்தான் நான் உன்னை கொண்டு வந்தேன். அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட சுகத்தினால் திருப்தி அடைந்திருக்கிறாயா? குழந்தை கிடைத்தது, thank you Jesus. வீடை கட்டினேன், thank you Jesus. நல்ல ஒரு சபையை தந்தி, thank you Jesus. ஆண்டவரே கடன் மாறிற்று, உமக்கு நன்றி. இப்படி சொல்லி போகலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை மகனே, என்னை யார் என்று அறிவதற்கோ, உன்னை அழைத்த தெய்வம் யார் என்று மட்டும் நீ அறிவதற்கோ அல்ல. இன்றைக்கு நீ யார் என்று தெரியாமல் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்க உன்னை, நீ யார், உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை நீ அறியும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அநேக நேரங்களிலே நமக்கு தெரியல நம்ம யாருன்னு. அது ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள் தன்னை வெளிப்படுத்த முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு முன்னே சிலரை பிரயோஜனப்படுத்த வேண்டிய நாட்கள் உண்டு மகனே. இதற்கு முன் சிலரை அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாற்று, தேசம் அறிகிற ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் நான் மாற்றும்படி நினைத்தேன். ஆனா அவர்கள் ஒரு பாதரட்சை, அவர்கள் காலில் விழுந்து கிடக்கிற ஒரு ஆமீன் ஆயத்தம் உண்டு. அவன் என்னிடத்தில் வரவிடாதபடி, அவன் தேவ திட்டத்தை அறிய முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. உன் வரட்டு கௌரவம். எத்தனை பேர் இன்றைக்கு பகல் வேளை உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க பிரதர்? முடியுமா பிரதர், முடியுமா? இந்த எழுப்புதலின் காலத்திலே என் தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாய் பேசுகிறார். என் வார்த்தையை கேட்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான பகல் வேளை சொல்லுகிறேன். நாலு சுவற்றுக்குள்ளே, நாலு சுவற்றுக்குள்ளே தேவ திட்டத்தை மறந்தவனாக வாழுவதற்காக ஒரு வாழ்க்கை இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீ செய்கிறாயோ இல்லை. உன் தெருவிலே அநேகரை கர்த்தருக்குள், உன் கிராமத்தில் அநேகரை கர்த்தருக்குள், நீ வேலை செய்கிற அலுவலகத்தில் அநேகரை கர்த்தருக்குள், தெருவிலே நின்று கொண்டு சுகமளிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனத்தை விடுவிக்கும்படி அழைக்கப்பட்டவன் நீ. பட்டயத்தை பிடிக்கிறதுக்கு திராணி படைத்த மனுஷன் மோசே, பட்டயத்தை கையில் எடுத்து யுத்தம் செய்வதற்கு திராணி இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் நினைச்சார். அவரால் முடிஞ்சுச்சா? இல்லை. ஒரே ஒரு எகிப்தியன் இடத்தில் இருந்து ஒரே ஒரு இஸ்ரவேலனை காப்பாற்றத்தான் முடிஞ்சிச்சு. பட்டயத்தை எடுத்து யுத்தம் செய்வதற்கு திராணி இருந்த காலத்தில் மோசே ஆயுதத்தை கையில் எடுத்த பொழுது ஒரே ஒரு மனுஷன்தான், ஒரே ஒரு மனுஷனைத்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா ஆடு மேய்க்கிறதற்கு பயன்படுத்துகிற ஒரு கோலை கையில் வைத்துக் கொண்டு ஒரு மனுஷனை கூட இழக்காம அத்தனை பேரையும் விடுவிச்சாரே, அதுதான் இனி நீ வாழ்க்க போகிற வாழ்க்கை. பட்டயம் கையில இருந்து ஒரு மனுஷனை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா அவர் கம்பு கையில வச்சுட்டு ஒருவனை இழக்காம கத்தர் விடுதலைக்கு நடத்தினார். நீ நினைக்கிற பணம் இல்லையே, பொருள் இல்லையே, பட்டயம் இல்லையேன்னு அது ஒண்ணு வேண்டாம். கிருபையின் கரம் உன் உன்னோடு கூட இருக்குமானால் இனிதான் உனக்கு எதிர்காலம். நீ விசுவாசித்தால் கைகளை தட்டி கத்தருக்கு நின்று சொல், இனி இருக்கு வாழ்க்கை, இனி இருக்கு வாழ்க்கை, இனி இருக்கு வாழ்க்கை. நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையை உன்னாலேயே நம்ப முடியாது.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு கூட

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டு

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்க.

ஆண்டவரே, மத்தேயுவின் சுவிசேஷம் 8 வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்ட ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில வர

நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எஸ், தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள்

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுபர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையின் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர் நமக்காகப்பட்ட தழும்புகளினாலே சுகம் உண்டு. உம் காயத்தா சுகம்.

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

யாவரும் யாவருடைய முழங்கால்களும் முழங்குகிறதாகவே அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்பொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் வசித்த வியாபாரி ஒருவன் தன்னுடைய பொருட்களை ஏற்றிச் செல்ல ஒரு கழுதையை பயன்படுத்திக் கொண்டிருந்தான். கிராமத்திலிருந்து வெவ்வேறு விளைபொருட்களை எடுத்துச் சென்று பட்டணத்திலே விற்றுவிட்டு கிராமத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து வருவான். ஒரு முறை அப்படி தன்னுடைய பொருட்களை விற்று கிராமத்தில் உள்ள கடைகளுக்கு தேவையான உப்பு மூட்டையை ஏற்றி வந்தான். வரும் வழியில் இருந்த நீர் ஓடையை கடக்கும் பொழுது கழுதை இடறி விழுந்தது. வியாபாரி கழுதையை நேராக எழுப்ப முயன்ற பொழுது மூடையில் இருந்த உப்பு தண்ணீரில் கரையவே கனம் எளிதானது. இதை புரிந்து கொண்ட கழுதை மீண்டும் மறுநாள் உப்பு கொண்டு வரும் பொழுது இதேபோல் எடையை குறைப்பதற்காக தண்ணீருக்குள் விழுந்தது. இந்த கழுதையின் தந்திரத்தை புரிந்து கொண்ட அந்த வியாபாரி மறுநாள் உப்பு அளவு கனத்திற்கு பஞ்சு மூட்டையை அதன் முதுகில் ஏற்றிக் கொண்டு வந்தான். தன் முதுகில் உப்புதான் இருக்கிறது என்று நினைத்து கழுதை தண்ணீரில் இடறி விழுவது போல சாய்ந்தது. பாவம் கழுதை, அது எதிர்பார்த்தது போல எடை குறையவில்லை. இப்பொழுது தட்டு தடுமாறி எழும்பிய பொழுது எடை மிக அதிகமாகிவிட்டது. வேலை செய்ய சோம்பல் பட்ட கழுதை தன்னுடைய முட்டாள்தனமான எண்ணத்தினால் வேதனையை அனுபவித்தது. நாமும் நம்முடைய வேலைப்பழுவை குறைப்பதற்காக தந்திரமாக காரியங்களை செய்ய முற்பட்டால் முடிவில் மிக அதிக வேதனையைத்தான் அனுபவிக்க நேரிடும். எனவே பொறுமையோடும் ஞானத்தோடும் கருத்தோடும் நம்முடைய பணிகளை நிறைவேற்ற பிரயாசப்படுவோமா? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்றும், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்றும் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா?

അപ്പോസ്തലർ അധികാരം 22. സഹോദരരെ, പിതാക്കളെ, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் ஜூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரிகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிர்பங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும் படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசீரனாகிய ஜீசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல ஜூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்ததற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியில் இருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமில்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்து விட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னார்கள். அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுத்தம்
அழுத்த கட்டும் போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு நியாயமா என்றான். நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல்லென்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானும் இந்த சிலாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருக்கிறவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள். சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் ஜூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். ஆமேன்.

மனிதரை பிடிப்பதற்காய் நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மீனவன், ஃபிஷர்மேன். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 21 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீடருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திய விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானாவரனாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீடரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீடர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, சாப்பிடுகிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சியோன் பேதுரு கேட்ட உடனே தான் ஆடை இல்லாதிருந்தவனாடுபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீடர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கிய போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீடருக்கு அருளிய தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 4:19, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். Follow me, I will make you fishers of men. மீன் பிடிப்பதில் சிறந்து விளங்க ஒரு மீனவனிடம் காணப்பட வேண்டிய காரியங்களை எல்லாம் நாம் இன்று பார்ப்போம். அவைகளை அப்படியே ஆத்தும் ஆதாயத்திற்கென்று நாம் மாற்றிக்கொள்ளலாம். முதலாவதாக, மீனவன் மீன்களை தேடி செல்ல வேண்டும். அதுபோல ஆத்தும் ஆதாயம் செய்ய விரும்புவோர் பாவிகளை தேடி அவர்கள் இருக்கும் இடத்திற்கே செல்ல வேண்டும். அவர்கள் நம்மை தேடி வரட்டும் என்று நாம் காத்திருக்க கூடாது. பாவிகளை சந்திக்க இயேசு தாமே பரத்திலிருந்து வந்தார். அது மட்டுமல்ல, பரத்திலிருந்து இகத்திற்கு வந்த பிறகும் பாவிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்தார். ஃபெஸ்டிவல்ஸ், ஆங்காங்கே நடைபெற்ற வைபவங்களுக்கு போனார். ஃபியூனரல்ஸ், ஆங்காங்கே நடைபெற்ற அடக்காராதனைகளுக்கு போனார். சீஷோர்ஸ், கடற்கரைகளுக்கு போனார். கிரேவியார்ட்ஸ், கல்லறை தோட்டங்களுக்கு போனார். He went out where the sinners were. பாவிகள் எங்கே இருந்தார்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சென்று அவர்களை சந்தித்தார். அப்படியே தம்மை பின்பற்றுகிறவர்களையும் பார்த்து அவர் கொடுக்கிற பிரதானமான கட்டளை, புறப்பட்டு போங்கள், கோ. உன்னுடைய நண்பர்களிடத்திலே போய் கடவுள் உனக்கு இறங்கி செய்ததையெல்லாம் சொல்லு என்றார். லூக்காவிலே, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அல்லது ஆங்காங்கே இருக்கிற சந்திகளிலும் ஆங்காங்கே இருக்கிற தெருக்களிலும் வேலிகள் அருகிலும் நீங்கள் போங்கள் என்று சொன்னார். மார்க்குவிலே, உலகமெங்கும் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தி அறிவிக்கும்படி புறப்பட்டு செல்லுங்கள் என்றார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தம்மை பாவிகளோடு அடையாளப்படுத்திக் கொள்ள அவர் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. பிலிப்பியர் 2 அத்தியாயத்தில் எப்படி வாசிக்கிறோம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மானிட சாயலானார். பிள்ளைகள் சதையும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே சதையும் இரத்தமும் உடையவரானார். பாவிகளை மீட்க வந்த இயேசு பாவிகளின் சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் என்ற பட்டப்பெயரையும் பெற்றுக்கொண்டார். அவரை பின்பற்றிய பவுலும் ஆகையால் தான் சொன்னான், எப்படியாயிலும் சிலரை ஆயிலும் ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஐ பிகேம் ஆல் டு ஆல் சோ தட் ஐ மே வின் சம்.
இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ராக்லாண்ட் ஐயர், ரிங்கல் தோபே போன்ற மிஷனரிகள் தங்கள் தொப்பிகளில் கஞ்சியை வாங்கி குடித்து கொண்டு சாலையோரங்களிலும் திண்ணைகளிலும் குளிரில் படுத்துறங்கி இந்தியாவின் ஏழை மக்களோடு ஏழைகளாக வாழ்ந்து அவர்களை ஆதாயப்படுத்தினதால் அன்றோ இன்று நம்மில் பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நமது அந்தஸ்தை, சோக்கால் பிரஸ்டீஜை நாம் கவனியாமல் அதை களைந்து வைக்க வேண்டும். மூன்றாவது, ஆத்ம ஆராயகன் ஒரு மீனவனை போலவே தனது திறமையில், தனது தொழில்நுட்பத்தில் வளருவதில் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். ஹீ ஷுட் பிகம் மோர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் இன் ஹிஸ் ட்ரேட். இதற்கு கண் விழிப்பு வேண்டும். கடின உழைப்பு மிகவும் அவசியம். சீமோன் பேதுருவை பாருங்கள், ஒன்றும் கிடைக்காத நிலையிலும் சோர்ந்து போகாமல் ரா முழுவதும் அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தான். இதுதான் கடின உழைப்பு. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே தள்ளிக்கொண்டு வலைகளை போட்ட போது வலை கிழியத்தக்கதாக ஏராள மீன்களை அவனால் பிடிக்க முடிந்தது. அப்படியே நாமும் கூட திருவசனத்திலிருந்து ஆத்ம ஆதாயத்திற்கு தேவையான புதிய புதிய படிப்பினைகளை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆத்ம ஆதாய கலையில் நாமும் சிறந்து விளங்குவோம். மிஷினரி சரிதைகளை அதிகமாக வாங்கி வாசியுங்கள். கடினமான பாறை போன்ற நிலத்தில் கூட அவர்கள் விடா முயற்சியோடு நின்று எவ்விதமாக திருச்சபைகளை நிறுவினார்கள் என்பதை நான் வாசிக்கும் பொழுது அநேக நடைமுறை படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை, மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்த போது பேதுரு மற்ற படகில் இருக்கிற பிற மீனவர்கள் தங்களுக்கு உதவி செய்ய வரும் பொழுது அவன் கூப்பிட்டான். அப்பொழுது இரண்டு படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இதுதான் the blessing of partnership, the effectiveness of partnership in the gospel work. ஒருவர் தனியாய் செய்வதை விட இருவர் அல்லது பலர் ஒரு மனதோடு கூடி ஆத்மாதாயம் செய்யும் பொழுது அறுவடை பன்மடங்காய் பெரிதாகும். உபாகமம் 32:30 ஒரு கணக்கு இருக்கிறது, தெரியுமா? ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவர் 2000 பேரை அல்ல 10,000 பேரை துரத்துவார்கள். இது வேனிற்கால விடுமுறையின் நாட்கள். எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சென்று பிரியமானவர்களே நற்செய்தி அறிவியுங்கள். ஆத்மாதாய பயிற்சியும் மிஷினரி பாரமும் கிடைக்கக்கூடிய நல்ல முகாம்களுக்கு சென்று நீங்கள் பலனடையுங்கள். சகோதரி சாரால் நவரோஜி அழகான ஒரு பாடலை ஏற்றினார்கள். அவமானங்கள் பரிகாசங்கள் அடைந்தாலும் நாம் உழைப்போம். ஆத்ம பாரமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம். என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது இரட்சிப்பின் நாள், இது மீட்பின் நாள், இது அறுவடையின் காலம். இந்த நாட்களிலே உம்மை பின்பற்றி வரும்படி நீர் எங்களை பயில் காட்டி அழைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனாலும் கூட நாங்கள் இரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தோம், ஆண்டிற்கு ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரையாவது உம்முடைய கிறிஸ்துவின் பாதத்தண்டைக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்காத எங்களுடைய குற்றத்தை, எங்களுடைய பாவத்தை, எங்களுடைய நிர்விசாரத்தை நீர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவிகள் எங்களிடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி சும்மா உட்கார்ந்திராதபடி நாங்கள் அவர்களை தேடி சென்று அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, எப்படி இருக்கிறார்களோ, அங்கே அவர்கள் தோள்களிலே கரங்களை போட்டு அணைத்து கொண்டு பாவிகளின் சிநேகிதனுடைய பாணியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஜீவனுக்கு ஈடாக ஆத்மாக்களை தருவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்நாட்களிலே தினமும் ஒரு நபருக்காவது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த தீர்மானத்திற்குள், அந்த ஒரு நடைமுறை செயலாற்றத்திற்குள் நிறங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வீணாக கழித்த நாட்கள் போகட்டும். இனி வருகிற காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக அறுவடை நிறைந்த ஒரு காலமாக இருக்கட்டும். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவன் 10,000 பேரை துரத்துவான் என்று சொன்னீர்கள். எல்லாரோடும் எந்த சபையை அவர்கள் சேர்ந்தவர்களாக இருந்தால் கரங்கோத்து ஒரே அறுவடையின் ஆண்டவருக்கு
நாங்கள் அரிக்கட்டுகளை சேர்க்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

glory and honor.

0: நீங்கள் கேட்க போவது
1: அனுதின தியானம்.
2: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 வசனம். 1755 ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் பிரிட்டனுக்காக பிரெஞ்சு அண்ட் இந்தியன் யுத்தத்தில் போரிட்டார். சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதிகள் தினம் என்று கொண்டாடப்படும் ஒரு நாளில் அமெரிக்காவின் காங்கிரஸ் நூலகம் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் எழுதிய 8000 கடிதங்களை இணையத்திலே பதிவிட்டது. அதில் ஒரு கடிதம் யுத்தம் முடிந்த பின்பு அவர் தன் தாயாருக்கு எழுதிய கடிதம். அதில் ஜார்ஜ் வாஷிங்டன் இவ்வாறு எழுதியிருந்தார்: இந்த யுத்தத்தில் நான் ஒரு காயமும் படாமல் மிகவும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து கொண்டேன். என்னுடைய சட்டையில் 4 துப்பாக்கி குண்டுகள் பட்டது. என்னை குறிவைத்து குதிரையிலிருந்து சுடப்பட்ட 2 குண்டுகள் எனக்கு கீழே சென்றன என்று எழுதியிருந்தார். 4 குண்டுகள் அவர் அணிந்திருந்த சட்டை வழியாக சென்றும், குதிரையிலிருந்து சுடப்பட்ட 2 குண்டுகள் அவருக்கு அடியில் சென்றும், அவர் சாகாமல் ஒரு காயமும் படாமல் உயிர் பிழைத்து கொண்டார் என்றால் பின்னாட்களில் தேவன் அவரை குறித்து மிக உன்னத திட்டம் வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல முடியும். ஆம், பின்னாட்களில் அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அவரை அன்று பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பலவிதமான ஆபத்துகள் வழியாக கடந்து சென்றிருக்கிறோம். ஆனாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி தேவன் இத்தனை நாட்களாக நம்மை காப்பாற்றி வருகிறார் என்றால் தேவன் நம்மீதும் ஒரு உன்னத நோக்கம் வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். எபிரேய குடும்பங்களில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் அல்லது நைல் நதியில் போட்டுவிட வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்ட போது எபிரேய குடும்பத்தில் பிறந்த ஆண் குழந்தைகள் அனைத்தும் கொலை செய்யப்பட்டன. ஆனால் மோசேயை மட்டும் தேவன் பாதுகாத்தார். பார்வோன் அரண்மனையிலேயே வளர தேவன் உதவி செய்தார். காரணம், பின்னாட்களில் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு அழைத்துச் செல்வதற்காக மோசேயை தலைவனாகவும் அதிபதியாகவும் பயன்படுத்த தேவன் திட்டம் வைத்திருந்தார். ஆகவேதான் நைல் நதிக்கும் பார்வோனின் பட்டயத்திற்கும் இரையாகாமல் தேவன் மோசேயை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை இந்நாள் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும் வரை எந்த தீங்கும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆம், தேவ பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு. ஆகவே நம்மை சுற்றி இருக்கும் பயங்கரமான வியாதிகளையும் மரணங்களையும் மரண செய்திகளையும் கேட்டு பயப்படாமல் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுவோம். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் தேவன் நம்மை தமது செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாப்பார். ஆகவே வியாதிகளை பார்த்து பயப்படாமல் விசுவாசத்தோடு இருப்போம். தேவ பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு. அவர் நம்மை கைவிடவே மாட்டார்.

0: வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் கடைசி அதிகாரத்தை முதல் பகுதியாக 1-14 முடிய உள்ள வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனால் இந்த 14 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் என்று சொன்னார். ஏன் அதை மென்ஷன் பண்ணோம் மூன்றாவது தரிசனம் என்று? அப்போ ஏற்கனவே ரெண்டு தரிசனம் கொடுத்துட்டார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மத்தியில் ரெண்டு தடவை தரிசனம் கொடுத்துருக்கிறார். கொடுத்த போதிலும் என்ன நடந்தது அங்கே பாருங்கள். உயிர்த்தெழுந்தார், நானும் மறிப்பேன், உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி காட்சியும் கொடுத்துட்டார். நான் அதை பாரு என் விழாவில் கையை போட்டுப்பார், என்னுடைய கையில் கையை போட்டுப்பாருன்னு பேதுருட்டெலாம் சொல்லிட்டார். இது தோமாட்டெலாம் சொல்லிட்டார். ரெண்டு தடவை காட்சியும் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டார். ஆனாலும் இவர்கள் என்ன செய்யவில்லை, அதை நம்பாமல் என்ன செஞ்சாங்க பாருங்கள். பேதுரு 21 அந்த யோவான் 21 மூணாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்றார்கள். அவர்களும் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரிலே அவள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்கள், திரும்பவும் பேக் ஸ்லைட் ஆகிறதுக்கு அந்த பேதுரு மொதல் காரியமாக சொல்கிறான். நான் சரி, நம்ம தலைவரை என்ன செஞ்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் உயிரோ இருந்தார் பரவாயில்ல, ஓகே, இருந்தாலும் நமக்கு இங்கே இப்போ இன்மை என்ன வேலை இல்லை, ஒரு வேலைகளும் இல்லை, நம்ம திரும்பி சுவிசேஷம் அது இதுன்னு சொன்னால் நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிடணும், நமக்கு ஏன் வம்பு வேலை, நம்ம பொழப்பை பார்க்கலாம் அப்படின்ட்டு வலையை எடுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டான். இவன் போனது இல்லாமல் இவன் பின்னாடி எல்லாருமே என்ன செஞ்சான் போகிறான். இன்றைக்கி அதே போல் தான் இன்றைக்கி நாம் ஒருத்தவங்க ஒன்று செஞ்சாக்கா பின்னாடி என்ன செய்வோம், எல்லாமே செய்வோம், எல்லாருமே அதை செய்வோம். ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டோம், ஆனால் கெடுதல் செய்கிறதுக்கு ஒருத்தன் போனோம்னா பின்னாடி எல்லோரும் போவோம். ஒருத்தன் பாவம் செய்ய போனோன்னா பின்னாடி எல்லோரும் போவோம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒருத்தர் போனால் பின்னாடி யாருமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஆனால் சீசல் எப்படி இருந்தாங்கன்றத கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்குறோம். அந்த மாதிரி அவன் பேக் ஸ்லைடர் ஆகி நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி போன பிறகு திரும்பி என்ன செய்கிறார் ஆண்டவர், அந்த மூன்றாவது முறையாக அவர்களுக்கு காட்சி கொடுக்குறார். இப்போ எப்படி காட்சி கொடுக்குறாருனா, ராத்திரி எல்லாம் ஃபுல்லாக மீனை பிடிச்சாங்க ஒரு மீனை என்ன செய்யலை இவங்களுக்கு ஆகப்படலை. அப்போ ஆண்டவரை விட்டு பின்மாறி போகும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் இருக்காதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம. இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி ஆண்டவரை விட்டு பின்மாறி போய் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அன்பாமலை. அதில் நானும் ஒருத்தன் தான். நான் சென்னையில் படிக்கும்போது எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, டிப்ளமா ஃபார்மசி படிக்கும்போது. அப்போ நான் அதை ஏற்றுக்கலை. அதை ஏற்றுக்காமல் பைபிளை பீச்சு கையில் தூக்கி போட்டுட்டு நான் எங்கள் அப்பா அம்மா வணங்குற தெய்வம் தான் தெய்வம்னு சொல்லி நான் போய் வணங்க ஆரம்பித்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 5 நான் ரொம்ப விக்ரஸாக வணங்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஜாதகம் ஜோசியம் குறிசு கேட்கறது இப்படி ஊறி போனேன், அதிலே முழுவி போனேன். பக்தியிலே வேணும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பக்தி விட்டால் வேறு வழியில் கோயில் கோயிலாக தவம் கடந்தேன். ஏன்னா அவ்வளோ கடன் பிரச்சனை, மெடிக்கல் ஷாப் வியாபாரம் நடக்கலை, கடன் பிரச்சனை, இப்படியே இருக்கும்போது தான் 5 ஆண்டவர் அப்படியே நூல் விடுற மாதிரி விட்டார். 5 பிறகு வாழ முடியாது, சாகிறத தவிர வேறு வழி இல்லைன்னு அந்த சாவை நோக்கி போகும்போது தான் ஆண்டவர், நான் வெறுத்த என் தேவன் இயேசு ஆண்டவர் என்னை தேடி ஓடி வந்தார். எப்படி பேதுரு பேக் ஸ்லைட் ஆகி எல்லாரும் பின்மாறி போனாங்களோ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய அவங்கள தேடி போனார். பாருங்கள் 4 வசந்த பார்த்தீங்கன்னா, விடிய காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவர் உனக்காக எனக்காக ஏங்கி கொண்டே இருக்கிறார். அன்பான்ல நான் பேக் ஸ்லைட் ஆகி அத்தனை பேருக்கு சொல்லுவேன், நீ இன்றைக்கி பேக் ஸ்லைட் ஆகி ஆண்டவரை விட்டு அன்பை விட்டு நீ பிரிஞ்சு போகலாம், ஆனால் உன்னை என்றைக்குமே ஆண்டவர் என்ன செய்வார், சுற்றி சுற்றி தான் வருவார், உன்னை தேடிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்வேன். அன்பான்ல அதே போல் என்ன தேடி வந்தார் அந்த 5 வேலையில், எனக்கும் கால வேலையில் தான் வந்தார். ஏன்னா 6 நான் என் மனைவியை கொலை பண்ணணும், 6:30 அந்த 6 கரெக்டாக என் வீட்டுக்கு வந்தார், வந்து என்னோட பேசினார். அப்போ விடிய காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்று அவரை இயேசு என்று சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். அப்போ பார்த்தாங்க, அவங்க இயேசு தான்னு நினைக்கிறாங்க. இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்துல உண்டோ அப்படின்றார். இப்போ பாருங்கள் எவ்வளோ பசியில் இருக்கிறாரு, எவ்வளோ தாகத்தில் இருக்கிறார், ஆத்ம தாகம் ஆத்ம பசி. ஆனால் இவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை, இவங்க என்ன செய்யலை புரிஞ்சிக்கவே இல்லை.

இவங்க என்ன சொன்னாங்க, அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வலதுபுறம் வலையை போட்டாங்க. அதற்கு அவர்கள் போட்டுட்டு திரளான மீன் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பான சீஷன் பேதுரு பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதவன பழியால் மேற்சட்டையை கட்டி கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்களும் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகிலிருந்து கொண்டே மீன்களும் வலைகளையும் இழுத்து கொண்டு வந்தார்கள். பாருங்கள், பேதுரு புரிஞ்சுக்கிட்டான், அவர் ஆண்டவர் தான், ஆண்டவர் சொல்லி நம்ம ஆண்டவர் பேச்சை கேட்காம நம்ம என்ன செஞ்சோம், வலையை தூக்கிட்டு மீன் பிடிக்க போனோம். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த தொழில் விருத்தி ஆகலை. ஆண்டவர் என்ன, சில பேருக்கு இதை நான் சொல்லும்போது ஒரு சிலருக்கு அழைப்பு வரும். ஏசு ஆண்டவர் ஊழியத்துக்குன்ற அழைப்பு கொடுத்துருப்பார். அவன் என்ன செய்வான், வியாபாரம் பண்ணுறதுக்கோ அல்லது வேலைக்கு போகிறதுக்கோ போகணும், அந்த அழைப்பை தெரியாதபடிக்கு போவான். ஆனால் எதில் போனாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, அந்த ஆசீர்வாதம் இருக்காது, உருப்படாது, நஷ்டம் கஷ்டம் இப்படிலாம் வரும். அப்போ கூட அழைப்பை என்ன செய்வாங்க, அவங்க உணரவே மாட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு தம்பி அதேமாதிரி தான் இருந்தான். ஏதோ வேலைக்கு போனான், எங்கெங்கேயோ போய் லஞ்சம் கொடுத்து பார்த்தான், ஒரு வேலையும் கிடைக்கல. வாங்கலை, லஞ்சம் வாங்கினவெல்லாம் ஏமாற்றிட்டான். அப்போ தான் நான் சொன்னேன், தம்பி உனக்கு அழைப்பு இருக்குது, காஸ் கால் இருக்குது, ஆனால் நீ என்ன செய்கிற, அதை அறியாதபடிக்கு புரியாதபடிக்கு நீ என்ன செய்கிற, வேலைக்கு போவோம், உலக பிரகாரமாக நான் உழைக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கு ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறதுனால நீ ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டுடைய வேலையை செய்ய, ஆண்டு உன்னை ஆஸ்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். அதே போல் அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் சென்று தான் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து கேட்டான், அப்புறம் பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டு இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக இன்றைக்கி உட்காந்துருக்கிறான். எதுக்கு சொல்ல வரனா, இன்றைக்கி அதே போல் அழைப்பு தெரியாமல் போனாலும் எதுவுமே நமக்கு வாய்க்காத போகும், எதுவுமே வாய்க்காதே போகும். அதனால் நீங்கள் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஜெபித்து நான் எதுக்காக நான் எது செஞ்சாலும், ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உன் மன விருப்பத்தின் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடினா நான் எல்லாம் உனக்கு கூட கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்படி எல்லாம் கூட கொடுக்குறேன்னு சொன்னவர் ஏன் குறைவுபட விடுறார், அப்போ ஏன் எங்கள் பேதருக்கு கிடைக்கலன்னா, அவனுடைய அழைப்பு அது கிடையாது, மீன் பிடிக்கிற வேலை கிடையாது, மனிதர்களை பிடிக்கிறதுக்கு தான் அவர் என்ன செஞ்சார், அழைத்தார். ஆனால் இவன் என்ன செஞ்சான், ஏசாண்டவர் மறிச்சிட்டாரு, அதனால் நம்ம திரும்பி மீன் பிடிக்கிற தொழிலே போகணும்னு தொழிலுக்கு போனான். ஆனால் அதில் தான் ஒன்றுமே கிடைக்கல. அதனால் ஆண்டவர் சொன்ன பிறகு மீனை போட்ட பிறகு என்ன செஞ்சுது, வலை கிழியத்தக்கதாக 53 பெரிய மீன்கள் கிடைத்தது என்று பார்க்குறோம். அப்போ தான் ஆச்சரியப்பட்டு, ஓஹோ இவர் தேவ மனுஷன்தான், இவர் உயிரோடு இருக்கிறாரு, நம்ம தான் இவருடைய நோக்கத்தை அறியாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், பின்மாறி போயிட்டோன்னு சொல்லி தான் அவன் அந்த கடலில் குதித்தான். அன்பாவிலே குதித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், அவர் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறார் உணவை. அதுதான் ஆண்டவர். அன்பாக இல்லை, இன்றைக்கி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அவர் அல்ப சொல்பமாக, இன்றைக்கி ஆண்டவரால் நினச்சார்னாக்கா எப்படி வேணாலும் நம்மளை போஷிக்கிறதுக்கு அவரால் முடியும். அதுதான் ஆண்டவர். அந்த சராசரத்தை உருவாக்கின தேவன் அவர் தான். ஆனால் அவர் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சிறுமையாக நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவரை ரொம்ப லோவாக எடை போட்டு வச்சுருக்கிறோம். அவரால் முடியாது, நம்ம தான் எல்லாம் உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு. அவர் தான் என்ன சொல்கிறார், காக்கா வைப்பார். நேற்று ஒரு பாஸ்ட் மெசேஜ் கொடுக்கும்ல சொன்னார், ஒரு தம்பி ஒரு எலக்ட்ரிஷியன் வந்தானா, இந்த லாக்டவுன் உனக்கு என்னடா கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னாங்கண்ணா, கேட்டாராம், லாக்டவுன் உனக்கு என்னடா கற்றுக் கொடுத்ததுன்னு. எனக்கா லாக்டவுனில் உக்காந்தே சாப்பிட்லான்னு கற்றுக் கொடுத்தது அப்படின்னாண்ணா. அது உங்கள் வேதத்தில் கூட சொல்லியிருக்குதே அப்படின்னு நானா, என்னடா சொல்லியிருக்குன்னா, அந்த எலக்ட்ரிஷியன் புறஜாதி மக்கள் கூட அறிஞ்சு வச்சிடறான் பாருங்கள், காக்காவை கவனித்துப்பார், அது நூக்கிறதும் இல்லை, அது உழைக்கிறதும் இல்லை, அதனுடைய களஞ்சியங்களை சேர்க்கறதும் இல்லை, அதை கூட பிழைப்பு விட்டுக்கிறாருன்ற மாதிரி. சார் இந்த லாக்டவுனில் எனக்கு அருமையாக பொழப்பு போச்சு சார், எனக்கு பொழப்பே இல்லாட்டாலும் நாங்கள் 3 வேளைக்கு நல்லா சாப்பிட்டோம் சார் அப்படின்னு நானா. அப்போ என்ன அது, அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பொழப்பிட்டுக்கிற தேவன், பிழைப்புட்டுகிற அதை அறியாதபடிக்கு அதை விசுவாசிக்காதபடிக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், எதோ செஞ்சுக்கிட்டு எதோ பண்ணுறோம், சுயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அன்பால் இன்றைக்கி இவர் என்ன செய்கிறாரு, மீன்லாம் கறி நெருப்புலாம் போட்டு மீன்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கிறார். ஆனாலும் அவங்க அறிவு வரணுன்றது தான் அதெல்லாம் செய்கிறார். 10வது வசனம் பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ சீமோன் பேதுரு படகில் ஏறி
153 பெரிய மீன்களில் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அதுதான் அதிசயம். இன்றைக்கி ஆண்டவர் 153 மீனை, இன்றைக்கி 153 மீனை வந்து அந்த வலை வந்து இந்நேரம் கிழிஞ்சிருக்கும், அது சின்ன வலை, ஆனால் கிழியாமல் வந்ததுன்னா ஆண்டவர் செய்த அற்புதம் பாருங்கள். இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் சொல்ல, சீமோன் பேதுரு இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கி அவர் எவ்வளோ நேசிக்கிறாரு, எப்படியாக ஆண்டவர் போஷிக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அன்பாலே அந்த 153 மீன்கள் பெரிய மீன்கள் தான் இன்றைக்கி அநேக ஆத்துமாக்களை பிடிக்கிற ஒரு மனுஷனாக பேதுரு மாறினார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவரை விட்டு நாம் பின்மாறி போனாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் நமக்காக போஜனத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அதுக்காக நாம் பிரயாசப்படுறோன்னு சொல்லி பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம வந்து ஆண்டவர் அவர்கள் என்ன செஞ்சார், அழகாக அப்பத்தி மீனையும் எடுத்து அவர்களுக்கு பரிமாறினார் என்று பார்க்குறோம். அவர் மூணாவது முறையும் காட்சி கொடுத்த பிறகு அவங்க கண் என்ன செய்யப்படணும், திறக்கப்படணும். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு ஒரு தடவை பேசுகிறார், ரெண்டு தடவை பேசுகிறார், மூணு தடவை பேசுகிறாரு, பேசியும் நமக்குள்ளார என்ன வரல, விசுவாசம் வரல, ஆண்டவரை நம்ப மறுக்கிறோம், நம்ம சொந்த புத்தியில் தான் போகிறோம், சொந்த இஷ்டப்படி தான் நடக்கிறோம். அன்பாவில் இதுக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எப்படி பேதுரு தான் சொந்த இஷ்டப்படி அவன் சென்று செல்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் என்ன செய்கிறான், கூட கூட்டிகிட்டு போகிறான். அது அந்த மாதிரி நாம் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கென்று வாழ்வோம், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம், கர்த்தரையே நம்பியிருப்போம், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன மாதிரி அவரையே நம்பிக்கொண்டு உக்காந்துட்டு இருப்போம். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். வலை கிழியாதபடிக்கு 150 பெரிய மூன்களை தந்த மாதிரி இன்றைக்கி உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், என் வாழ்க்கையிலையும் செய்வார், என் வாழ்க்கையிலையும் செய்திருக்கிறார் அன்பானுள்ளே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்ம வளருவோம். ஆண்டவர் நம்மளை போஷிக்க ரெடியாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறீர். 2 முறை நீர் காட்சி கொடுத்தும் அந்த பேதுரும் மற்ற சீஷர்களும் நம்பாதபடிக்கு ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பை மறந்து போனவர்களாய், ஆண்டவரே கண் சுருகி போன குருடர்களாய், ஆண்டவரே மீன் பிடிக்க பொழப்பை தேடி ஓடினார்கள், அதே போல் நானும் நாங்களும் எவ்வளோ ஆண்டவரே ஊழியக்காரர்களும் இன்றைக்கு ஆண்டவரே இந்த லாக்டவுனில் எவ்வளோ ஆண்டவரே, நேற்று கூட ஒரு ஊழியக்காரர் கேட்குறார் ஆண்டவரே, ஐயோ நாங்கள் வந்து வேறு எங்கேயாவது இந்த அந்த ஒரு சாமியார் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம், அங்கே தான் லாக்டவுனே இல்லை, அங்கே தான் வந்து கொரோனாவே இல்லை, இங்கே பொழப்பே இல்லை, எங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை, ஒரு சாப்பாட்டுக்கு என்னன்னு ஆண்டவரே புலம்புறதை பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுனால் அங்கே புலம்பாதபடிக்கு நீர் ஒவ்வொருவரையும் காக்காவை கூட நீர் பிழைப்பூட்டுகிற தேவன் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை பிழைப்பூட்டாத இருப்பீரோ, அல்லது எங்களை பிழைப்பூட்டாத இருப்பீரோ, விசுவாசிகளை பிழைப்பூட்டாத இருப்பீரோ, எப்படியாக ஆண்டவரே இந்த சீஷர்களுக்கு ஆண்டவரே நீர் பிழைப்பூட்டும்படியாக ஆண்டவரே போஜனம் கொடுக்கும்படியாக தயாராக வைத்திருந்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணராதபடிக்கு எங்கள் இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தயவாக என்னை எங்களை மன்னியும், இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை மன்னியும். உன் மேலே நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்ன அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற உதவி செய்யுங்கப்பா. நீர் அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே. என்னையும் எங்களையும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்யவும் அநேகருக்கு உம்மை வெளிப்படுத்தவும் உதவி செய்யுங்க. எங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. நீர் அப்படியாக செய்ய போகிறீங்க நன்றி ஆண்டவரே. நீர் அதிசயத்தை செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால்

அருள்நாதன் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

என்று பாலைவனத்தில் முச்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தால் நெகேமியா 9:19.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47 அதிகாரம் அதனுடைய 5 வசனம். பின்னும் அவர் 1000 மூலம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆலயத்திலிருந்து ஒரு நதி பாய்கிறது. எசேக்கியேலை அந்த நல்ல அனுபவத்தை கிணறாய் நடத்தி செல்லுகிறார். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று. மனுக்குலத்துக்கு பரலோக தகப்பன் அருளுகிற நல்ல ஈவாகிய பரிசுத்தாவியை குறித்து சொல்லப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இங்கே எசேக்கியேலை நடத்தின அனுபவம், முதலாவது இந்த தண்ணீரின் அளவு என்பது கணுக்கால் அளவா இருக்கிறது. கணுக்கால் என்று சொல்லும் போது பாதம் தண்ணீருக்குள்ளே, மீதி எல்லாமே வெளியே. ஒருவன் கணுக்கால் அளவு தண்ணீரில் நிற்கிறவனை பார்த்தால் கொஞ்சம் பகுதி தண்ணீருக்குள் இருப்பதை அறிய முடியும், மீதி எல்லாமே ஏற்கனவே இருந்தது போல வெளியே இருப்பதை காண முடியும். இன்னும் 1000 மூலம் அளக்கும் போது முழங்கால் அளவு, முழங்காலுக்கு கீழே தண்ணீருக்குள்ளே, மீதி எல்லாமே வெளியே. இதோடு நிறுத்தவில்லை, எசேக்கியேலும் போதும் என்று சொல்லவில்லை. அந்த உன்னத அனுபவத்துக்கு நேராக ஒரு தேவ பிள்ளை செல்ல வேண்டுமானால் போதும் என்று சொல்லக்கூடாது, மாறாக இன்னும் உம்மை அறிய வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பூமிக்குரிய காரியங்களை குறித்து ஒரு நிறைவு, ஒரு திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனை அறிகிற காரியம், அபிஷேகத்தின் நிறைவு கடுத்த காரியம், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியம், தேவனுக்காய் செயல்படுகிற காரியம், இதுல ஒரு தேவ பிள்ளை கடைசி வரை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த அனுபவத்துல வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைதான் இந்த எசேக்கியேல் 47 அதிகாரம் நமக்கு காண்பித்து தருகிறது. முழங்கால் அளவு அளக்கப்படுகிறது, இடுப்பளவு அளக்கப்படுகிறது. இப்பொழுது நீச்சாலத்தின் அனுபவம் என்று சொல்லும் போது ஏறக்குறைய கழுத்து பகுதி. இதுவரை அளர்ந்து தண்ணீரின் அளவை பெருக்கெடுத்து கழுத்துக்கு கீழே முழுவதும் தண்ணீருக்குள் இருக்கும்படிக்கு, தலை மாத்திரம் வெளியே தெரியும்படிக்கு இந்த அனுபவம் நமக்கு காண்பித்து தருகிறது. இதோடு அளந்து முடிக்கப்படுகிறது. இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அது நீச்சாலமாயிருந்தது என்று. ஆமென். இங்கே நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு அபிஷேகத்தின் நிறைவு, ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் அதை எப்படி கண்டுகொள்ள முடியும் தெரியுமா? தலை மாத்திரம் வெளியே இருக்கும், மீது எல்லாமே தண்ணீருக்குள் மறைக்கப்பட்டிருக்கும். தண்ணீருக்குள்ளே கை கால்கள், ஒரு மனிதனுடைய மற்ற எல்லா அவயவங்களும் தண்ணீருக்குள்ளே, தலை மாத்திரம் வெளியே. தலை யாரு தெரியுமா? கிறிஸ்து. அபிஷேகத்தின் நிறைவு என்பது நம்மில் வெளிப்படுகிற வரங்களை அல்ல காண்பிக்கிறது. அபிஷேகத்தின் நிறைவு என்பது நம்மில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே. ஆமே. வரங்கள் ஆவியானவர் தருகிற கிஃப்ட். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் பிரயோஜனத்துக்காக தேவன் தம்முடைய சித்தப்படி வரங்களை கொடுக்கிறார். ஆனால் இந்த நிறைவின் அனுபவம் என்பது ரெண்டு வரங்களை வெளிப்படுத்துவதல்ல, நிறைவின் அனுபவம் என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து பூரணமாய் வெளிப்படுகிறாரா, இல்லை இன்னும் கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பளவில் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் ஆவியில நிறைந்து கொஞ்சம் அந்நிய பாஷை பேசினதும் அதில் நம்ம திருப்தி அடைகிறோமா? அல்லது ரெண்டு வரங்கள் நம்மில் வெளிப்பட்டதும் அதில் திருப்தி அடைகிறோமா? ஒரு தேவ பிள்ளையினுடைய தாகம் எப்பொழுது தணியும் தெரியுமா? கிறிஸ்து அவனில் பூரணமாய் வெளிப்பட்ட பிறகே. இது நம்முடைய ஏக்கமாகட்டும், இது நம்முடைய வாஞ்சையாகட்டும். என்னை காண்போர் உம்மை காணட்டும் ஆண்டவரே, உம் சாயல் என்னில் வேண்டும் என்று பழைய ஒரு பாடல் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஒவ்வொருவருடைய ஏக்கமும் வாஞ்சையும் இதுவாயிருந்தது, நம்முடைய ஆசையும் மிதுவாயிருக்க வேண்டும். ஆமே. கிறிஸ்துவை நம்மில் காண வேண்டும். யோவான் ஸ்நானன் சொல்கிறான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதுதான் அவனுடைய ஏக்கம், அவனுடைய ஜபமாயிருந்தது. அவனிடத்தில் வந்தவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீ எந்த பைபிள் காலேஜில் படிச்சேன்னு கேட்கல, மாறாக நீர்தான் கிறிஸ்துவா, மேசியாவா என்று கேட்டார்கள். அப்படி கேட்க காரணம் என்ன? யோவான் என்ன பெரிய அற்புதம் செய்தார்? ஒன்றும் செய்யவில்லையே. வனாந்திரத்தில்
கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறான். ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்த வார்த்தைகளை பேசுகிறான். ஒரு சாதாரண வாழ்க்கை, அப்படிப்பட்டவனிடத்துல ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து நீங்க தான் கிறிஸ்துவா என்று கேட்கிற அளவுக்கு அவரில் கிறிஸ்து வெளிப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மாம்சம் தண்ணீருக்குள்ளே மடியட்டும், கிறிஸ்து மாத்திரம் வெளியே தெரியட்டும். நம்மில் கிறிஸ்துவை என்று இந்த உலகம் காண்கிறதோ அன்றே இந்த உலகம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மில் கிறிஸ்துவை எப்பொழுது நம் தேசம் காண்கிறதோ அப்பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும் என்பதை ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை வெளிப்படுத்த இன்னும் அந்த அபிஷேக நிறைவுக்குள்ளாய் செல்ல அவர் கரத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மறைத்து தம்மை வெளிப்படுத்துவாராக. செவிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே காண்பித்து தந்த, கற்றுத்தந்த, உணர்த்தின இப்படி நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை வெளிப்படுத்தணும், நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. எங்களில் உள்ள மாம்சம் ஆண்டவரே உமக்குள்ளாய் மறைந்து ஆண்டவரே நீரங்களில் வெளிப்பட எங்களை முழுவதுமாய் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வின் தலைப்பாக ஆகாரம் தேவை, அதற்கான ஜீவ வார்த்தை லூக்கா 8:55. அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆமேன். வேதத்திலே ஜவீர்வின் மகளை கத்தர் உயிரோடு எழுப்பியதும் பெற்றோரிடம் கத்தர் ஆலோசனையாக அல்லாமல் கட்டளையாக அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். இயேசு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டதினாலே ஆகார குறைவே அவளது மரணத்துக்கு காரணமாயிருக்க கூடும். சரீரத்துக்கு எப்படி உணவு தேவையோ அப்படியே ஆத்மாவும் ஆரோக்கியத்துக்கும் உணவு தேவை. ஆத்மாக்களுக்கு வேத வசனமாகிய உணவு சரியாக கிடைக்காததினால் பலவீனப்படுகிறார்கள், தள்ளாடுகிறார்கள். பாவங்களும் இச்சைகளும் ஆத்மாவை தாக்கும் போது அவற்றை எதிர்த்து நிற்க முடியாமல் ஆத்மா வியாதிப்பட்டு போய்விடுகிறது. தாவீது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சங்கீதம் 41:4 கெஞ்சினார். அவருடைய சரீரத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆத்மா பலவீனமடைந்தது. அதனால் தான் வியாதிப்பட்ட ஆத்மாவை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறார். சரீரம் ஜீவனுள்ளதாய் காணப்பட்டாலும் சரீரத்தில் செய்த பாவத்தினாலே ஆத்மா மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை தான். சிறுபண்ணே எழுந்திரு என்று தேவனுடைய வார்த்தை ஜபீரின் மகளை உயிர்ப்பித்தது. உயிர்ப்பிக்கப்பட்ட அவள் தொடர்ந்து உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவளுக்கு ஆகாரம் அவசியம், வசனமாகிய உணவு அவசியம். தேவனுடைய வசனம் ஆகாரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமம் 8:3, மத்தியோ 4:4. அப்போஸ்தலர் பவுல், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று 1 பேதுரு 2:3 எழுதியிருக்கிறார். சிறு பிள்ளைகள் பசிக்கும் பொழுது உணவு கேட்டு அழுகின்றது, உண்டவுடன் அவர்களது அழுகை நின்று விடுகிறது. அவர்கள் வளர்ந்த பிறகும் பசிக்கும் போது ஆகாரத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார்கள், உண்டவுடன் அவர்கள் உற்சாகமாய் இருக்கிறார்கள். வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் ஆத்மாவுக்கும் உணவு அத்தியாவசியமானதாகவே இருக்கிறது. ஆத்மாவின் உற்சாகத்திற்கும் உணவாகிய வேத வசனம் அத்தியாவசியமானதாகவே இருக்கிறது. எரேமியா எழுதுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை ஆவலோடு உட்கொள்வீங்களா? உங்கள் நினைவுக்காக, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவர்கள், என் வாக்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். சங்கீதம் 119:3. ஆமென். இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளையும் உங்கள் மனதுக்கு இனிய சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

Rama Shakala Rahantarabanama.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஒரு பயாலஜிஸ்டும் அவருடைய குழுவும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தாங்க. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, மூணு பூந்தொட்டிகளை எடுத்தாங்க, அதுல சில விதைகளை தூவினாங்க, நல்லா தண்ணி ஊத்துனாங்க. இதுல முதல் தொட்டிய அவங்க தொடவே இல்லை, அத ஒரு ஜன்னல் பக்கத்துல வச்சாங்க. ரெண்டாவது தொட்டி தான் எதிர்மறை தொட்டி. இவரும் இவருடைய குழுவும் அந்த தொட்டி பக்கத்துல போவாங்க. சின்னதா வளர்ந்த செடிய பார்த்து, நாங்க உன்னைய வெறுக்கிறோம், நீ ஒரு முட்டாள் செடி, நீ பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்க, நீ வளர்ந்தாலும் நரங்கி போய் தலைகீழ தான் வளருவ, நீ குட்டையா இருப்ப, மத்த செடிகளுக்கு உன்னைய பிடிக்கவே பிடிக்காது, உன்னைய பார்த்தாலே பரிதாபமா இருக்குது, எங்களுக்கு உன்னைய பிடிக்கவே இல்லை. இப்படி எதிர்மறையா அதை பார்த்து சொல்வாங்க. அந்த மூணாவது தொட்டி நேர்மறை தொட்டி. அது பக்கத்துல போய் எல்லாரும் அதை பாராட்டுவாங்க, நீ எவ்வளவு அழகா இருக்க, உனக்கு அழகான பச்சை வர்ணத்துல இலைகள் வரும், அதுவும் அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கும், நீ இருக்கிற இடமே பிரகாசமா இருக்கும், எங்களுக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும், உன்னைய பார்க்கவே பெருமையா இருக்குது, நீ இன்னும் கம்பீரமா உயரமா ஆரோக்கியமா வளருவ. இப்படி தினமும் சொல்வாங்க. ரெண்டாவது தொட்டிக்கிட்ட எதிர்மறையாவும் மூணாவது தொட்டிக்கிட்ட நேர்மறையாவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஒண்ணுமே சொல்லாம கண்டுக்காம விடப்பட்ட முதலாவது தொட்டியில செடி ஓரளவுதான் வளர்ந்து இருந்தது. ரெண்டாவது தொட்டியில் இருந்த செடி, அதாவது எதிர்மறை வார்த்தைகளையே கேட்டு வளர்ந்த செடி, சின்னதா குட்டையா கோணல் மானலா வளர்ந்துருந்துச்சு. அதோட இலைகள் தலைகீழா இருந்துச்சுது. மூணாவது தொட்டியில இருந்த செடி, அதாவது பாராட்டு வார்த்தைகளை கேட்டு வளர்ந்த செடி, உயரமா செழிப்பா அழகா வளர்ந்துருந்துச்சுது. ஆச்சரியமா இருக்குது இல்லையா? சில பள்ளிகள்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்க சொல்றாங்க. அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணா அது அவங்களை எவ்வளவு தூரம் பாதிக்கிறது அப்படிங்கறத பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய சொல்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல காமிக்கப்பட்ட மூணு செடிகளுக்கும் ஒரே அளவு சூரிய ஒளி தான் கிடைச்சது, ஒரே அளவு தண்ணி தான் ஊற்றப்பட்டுச்சுது. ஒரே வித்தியாசம் என்னன்னா, அந்த செடிகள் கிட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள். நம்முடைய வார்த்தைகள் செடிகளையே இவ்வளவு தூரம் பாதிக்கும்னா மனுஷங்களை எவ்வளவு தூரம் பாதிக்கும்? வார்த்தைகள்ல கவனமா இருப்போம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளில் புஸ்தகம் நமக்கு தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான புஸ்தகம்.
2: This book of Proverbs is a book that reveals the wisdom of God.
1: இந்த ஞானம் நம்மை நோக்கி கூப்பிடுகிறது.
2: This wisdom calls aloud towards us.
1: முதலாம் அதிகாரம் 20-21 லே அதை நாம் வாசித்துக் கொண்டிருந்தோம்.
2: That is what we were reading in Proverbs 1 verses 20 and 21.
1: ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது.
2: Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares.
1: அது தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது.
2: She cries out in the chief concourses.
1: வசனத்தை வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. It is sounding her voice. அதனுடைய சத்தத்தை வசனித்து சொல்லுகிறது என்று வாசிக்கிறோம்.
2: It says that she raises her voice in the open squares.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த ஞானம் கூப்பிடுகிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் 23 வசனத்துல வாசிக்க போறோம்.
2: So today we going to read from the verse 23 about the call of wisdom.
1: இந்த ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா?
2: What does wisdom says?
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள்.
2: Turn at my rebuke.
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள்.
2: Turn at my rebuke.
1: ஞானம் நம்மோடு பேசுகிற விதத்தில ஒரு விதம் என்னவென்றால் நம்ம இடத்துல கடிந்து கொண்டு பேசுகிறது.
2: One of the ways wisdom speaks to us is by rebuke.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப இன்பமான ஒரு அனுபவம் கிடையாது.
2: Rebuke is not going to be a sweet experience.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் அப்படினா அர்த்தம் என்னன்னா ஒருவருடைய தவறுகளை, குற்றங்களை, பிழைகளை நேரடியாக கூர்மையாக அவர்களுக்கு நல்லா புரியும்படி உரைக்கும்படி அதை வந்து கொஞ்சம் காட்டமா சொல்றது, அதுதான் வந்து கடிந்து கொள்ளுதல்.
2: So rebuke means it is to express sharp disapproval or criticism of someone because of their behavior or actions.
1: அதாவது இன்னொரு விதமா சொன்னா இந்த கடிந்து கொள்ளுதல்ல கொஞ்சம் ஒரு சிட்டிகை சொல்லுவாங்க, ஒரு சிட்டிகை கோபமும் இருக்கும்.
2: So in other words you can say you can have a pinch of anger also in this rebuke.
1: உங்களுக்கு அது பிடிக்கல, நீங்க அதை விரும்பல, அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்றத கொஞ்சம் காட்டமா, கொஞ்சம் கோபமா, கொஞ்சம் கடிந்து சொல்றதுதான் கடிந்து கொள்ளுதல்.
2: So when you don't approve is when you disapprove or you want to criticize or you don't like it, but when you add a pinch of anger to that, that is rebuke.
1: அதாவது இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது நம்ம அநேகருக்கு விருப்பமாய் இராவிட்டாலும் கடிந்து கொள்ளுதல் என்பது ஞானம் நம்மை வந்து அடைகிற ஒரு பாதை அல்லது அது கொண்டு வருகிற ஞானம் நம்மை வந்து அடைகிறதுக்கு ஒரு விதம் என்பதை மறந்து போக கூடாது.
2: Though rebuke is not desirable for most of us, but it is one of the way that wisdom can reach us.
1: அது நமக்கு பிரியமாய் இராவிட்டாலும் அதை நாம் கவனித்து ஏற்றுக்கொண்டால் அதுல பெரிய நன்மை உண்டாகும்.
2: Though it is not pleasing to us, but if we accept it, there's a great blessing out of it.
1: இந்த கடிந்து கொள்ளுதலை குறித்து இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் தியான உதவி செய்தார்.
2: Today the Lord enabled me to meditate on this rebuke.
1: இன்றைக்கு இந்த கடிந்து கொள்ளுதலை குறித்து 3 முக்கியமான சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
2: Today I'm going to share 3 important truths about rebuke.
1: முதலாவது,
2: First,
1: கடிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் அரிதான ஒரு காரியம்.
2: True rebuke is rare.
1: உண்மையான கடிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் அரிதான ஒரு காரியம்.
2: True rebuke is rare.
1: நீங்கள் நீதிமொழிகள் 15:31 வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 15:31,
1: ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும் என்று வாசிக்கிறோம்.
2: We read the ear that hears the rebuke of life will abide among the wise.
1: இதுல கடிந்து கொள்ளுதலுக்கு ஒரு இன்னொரு ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு.
2: Here there is also an explanation that is given to rebuke.
1: அதாவது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல்.
2: Here it is a rebukes of life.
1: அப்பனா கடிந்து கொள்ளுதல்லயும் ஒரு குவாலிட்டி இருக்கு.
2: So it means there's a quality also in rebuke.
1: அதாவது கோவறவங்க எல்லாம் பேசுறது எல்லாமே கடிந்து கொள்ளுதல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது.
2: It's not that who speak out of anger or rebuke.
1: ஒருவருக்கு பிடிக்காம அவங்க போடுற சத்தத்தை எல்லாம் நல்ல கடிந்து கொள்ளுதல் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது.
2: You cannot consider or accept those people who don't like and make sound as a true rebuke.
1: அதாவது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
2: So there's something called rebukes of life.
1: அதனாலதான் சொல்றேன் நானு, உண்மையான கடிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ரொம்ப அரிதான அன்புவானது கிடைக்க பெறாதது.
2: That's why I tell you, true rebuke is a rare thing.
1: இன்னொரு விதமா இதை சொல்ல வேண்டுமானால்,
2: If I want to say in other words,
1: நம்மை சரியாக நம்மை வந்து கடிந்து கொள்ளுகிறவர்கள் வந்து நீங்க ரொம்ப சீக்கிரத்துல பொதுவாக நீங்க கண்டுபிடிக்க முடியாது.
2: So in other sense, if you want to say, there are not many people who can rebuke us in the proper way.
1: அதாவது நல்ல தரமான கடிந்து கொள்ளுதல் என்பது கிடைக்க பெறாத ஒரு காரியம்.
2: Good quality rebuke is rare.
1: ஏன் அது கடிந்து கொள்ளுதல், கடிந்து இப்படிப்பட்ட தரமான கடிந்து கொள்ளுதல் ஏன் வந்து கிடைக்க பெறாத ஒரு அரிதான காரியமா இருக்கிறது என்றால்,
2: Why this good quality rebuke is rare?
1: அநேகர் வந்து கோபமா பேசுறதுக்கு அவங்க பழக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை கொடுக்கறதுக்கு அநேகருக்கு பழக்கம் இல்லை.
2: Because it's because there are many who outbursts out of anger but they don't rebuke that is towards our life.
1: நீங்கள் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்தால்,
2: If you read 2 Timothy 2:1 verse 14,
1: இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு என்று வாசிக்கிறோம்.
2: Remind them of these things, charging them before the Lord not to strive about words to no profit to the ruin of the hearers.
1: அதாவது இன்றைக்கு ஒரு விதமான கடிந்து கொள்ளுதல் ரொம்ப பிரபலமாக எல்லா இடத்திலும் காணப்படுகிறது.
2: So today you can find a kind of rebuke that is very popular and found everywhere.
1: அதாவது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு கருத்தும் இல்லாம, எந்த ஒரு நோக்கமும் இல்லாம, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, கண்ணாபுனான்னு கடிந்து கொள்றது. இது நம்ம பொதுவா பாக்குறோம்.
2: So it is a kind of a bashing or rebuking which is
1: indiscriminate.
2: Which is an indiscriminate bashing or rebuke.
1: Indiscriminate bashing. அதாவது ஒரு வரம்பு இல்லாம, ஒரு எல்லை இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம, இஷ்டத்திற்கு கடிந்து கொள்றது.
2: So it is like you bash or you rebuke without any constraint or any control or without any boundaries.
1: அதாவது இது எப்படினா, எந்த காரியத்தை கடிந்து கொள்ளணுமோ, எந்த பிரச்சனையை வந்து கையாளணுமோ அதற்கு கடிந்து கொள்ளுதல் இல்லாம, தனிப்பட்ட நபரின் விமர்சனம், தனிப்பட்ட நபரை பற்றிய கடிந்து கொள்ளுதல் தான் ரொம்ப வீரியமாக இன்றைக்கு வந்து பிரபலமாக இருக்கிறது.
2: So now it is more popular where the rebuke is more person oriented than problem oriented.
1: அதாவது இன்றைக்கு உண்மையான பிரச்சனையை தீர்க்கிற கடிந்து கொள்ளுதல் இல்ல, யாரோ யார் மேலேயோ இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை வந்து தீர்த்து கொள்ளுகிற கடிந்து கொள்ளுதல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
2: So the today rebuke is not to solve a problem but it is a vengeance against some person.
1: இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, பிரசங்கிமார்கள் கூட கோபமான பிரசங்கிமார்கள் அப்படின்னு சில பேர் பெற்று இருக்கிறாங்க.
2: Even today we know many preachers known as angry preachers.
1: அதாவது எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம், அவங்க பிரசங்கத்திலே ஒரு கோபம் கொப்பளித்து கொண்டு வரும்.
2: So whenever you see in all their preachings they just outburst and anger would be found in all their preachings.
1: இதை அவர்களை வந்து தனித்துவம் உள்ளவர்களாக காண்பிக்கிறது. இதற்காக ஒரு பெரிய கூட்டம் அவர்களை பின்பற்றியும் செல்லுகிறது.
2: So this shows them as a well known and is a significant to them and there is a following of such people. இங்க
1: பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இப்படி கோபமான பிரசங்கியார்களை கேட்பதற்கு விரும்புகிறாங்க.
2: So these people love to hear such preachers who speak out angrily.
1: நீங்க இந்த டிவி ப்ரோகிராம்ஸ்ல வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்ச காலத்துக்கு முன்பாக நிறைய பிள்ளைங்க ரொம்ப கவரப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, WWF னு ஒரு ப்ரோகிராம் ஒன்னு இருக்கும்.
2: So few years ago most of the children were attracted towards a program, TV program that is WWF.
1: அதாவது World Wrestling Federation ஃபவுண்டேஷன் என்னன்னு தெரியல.
2: So it is something called World Wrestling Foundation of.
1: இது பாத்தீங்கன்னா உண்மையான பாக்ஸிங் கிடையாது இது.
2: So this is not a true boxing.
1: இது என்னன்னா, கூட்டத்தை வந்து குஷிப்படுத்துற மாதிரி ஒரு ஒழுங்கே இல்லாம, ஒரு கட்டுப்பாடு இல்லாம, கண்ணாபுனான்னு போட்டு ஒருத்தனை அடிக்கிறது, குத்துறது, அவனை மிதிக்கிறது, தலைமுடிய பிக்கிறது, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, சபிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விதமான கொடூரமான ஒரு பாக்ஸிங் இது.
2: So this is a kind of horrible boxing where they don't have any kind of rules or regulation or constraint, where they beat as they like, they wrestle, they just curse words and use whatever they want.
1: அதுல பாத்தீங்கன்னா நிறைய வயலன்ஸ் இருக்கும், நிறைய வந்து பெறன விரும்பத்தகாத வார்த்தைகள் இருக்கும், விரும்பத்தகாத நடக்கைகள் இருக்கும். ஆனா இதை விரும்புகிற ஒரு பெருங்கூட்டம், உலகத்துல இருந்தது.
2: You can find more of violence and undesirable words being spoken out, undesirable behavior being seen, but there are people who follow it and like it.
1: ஆனா இத வந்து நீங்க ஒலிம்பிக்ஸ்ல சேர்க்க மாட்டாங்க. இத வந்து ஒரு சரியான சீரான விளையாட்டுக்குள்ள இத கொண்டு வரவே முடியாது.
2: So this cannot be brought under a proper sport or you cannot add it in the Olympics even.
1: இன்னைக்கு சில பேர் கடிந்து கொள்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி WWF ஆ மாத்திட்டாங்க.
2: So today people say that they rebuke but it has they have changed it to a WWF.
1: இந்த கடிந்து கொள்ளுதலே ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல மாறி விட்டது.
2: Today this rebuke has become our entertainment in the Christian world.
1: நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு?
2: Can you understand what I say?
1: அவர் நல்ல திட்டி பேசுவார். வாங்க போய் பார்த்துட்டு வரலாம்.
2: So he will scold very well. Come let us go and watch it.
1: நல்ல திட்டுவாரு. நம்ம போய் கேட்கலாம்.
2: He will scold very well. Let us go and hear it.
1: அவர் நல்ல திட்டுவாரு. அதான் நான் கேட்டுட்டே இருக்கேன்.
2: So he will scold very well and that is what I am hearing.
1: இது என்ன? இது என்ன விளையாட்டா இது?
2: Is this a game?
1: திட்டுறது வந்து என்ன? நம்மள எல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஒரு என்ன ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இது?
2: So is bashing or scolding is an entertainment or some game?
1: அதனால தான் நான் சொன்னேன் தரமான கடிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ரேரா மாறிடுச்சு.
2: That's why I said your good quality rebuke is very rare.
1: அதனால தான் இன்னைக்கு நிறைய பிரசங்கமார் கூட மேடையில் ஏறின உடனே இப்படிப்பட்டவர்கள் தங்களால் கவரப்படுகிறார்கள் தெரிந்து வாய்க்கு வந்தபடி இஷ்டத்திற்கு பேசுவார்கள்.
2: That's why even today many preachers since they know that some people are attracted towards this kind of preaching they just bash out or disturb or speak out of anger words.
1: பாருங்க இதுல வந்து கேட்க போறவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கடிந்து கொள்ளுதல் தங்களுக்கு நேரா வருதுன்னு அப்படிங்க சந்தோஷப்படுறது இல்ல. இவங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருவருக்கு விரோதமா அந்த போதகர் பேசுறாரு அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றாரு அவங்க தவறுகளை பற்றி சொன்னாரு அப்படின்னா இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம்.
2: So here the problem is that the people the rebuke does not comes to or speaks to the people themselves but because it lashes out people whom they dislike or don't approve or appreciate.
1: That is why they enjoy this. தங்களை பார்த்து தங்களுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை குறித்து எச்சரிப்பான செய்திகள் அதுல கிடையாது.
2: There is no kind of warning or cautious sermons for their own life.
1: ஆனா யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை போட்டு நல்லா போட்டு வெளு வெளுன்னு வெளுத்தாரு நல்லா திட்டினாரு நல்லா போட்டு அவங்கள நாசம் பண்ணிட்டார் அத கேக்குறதுல உங்களுக்கு ரொம்ப பிரியம்.
2: But he lashed out that person whom he doesn't like and he just scolded and blasted out and that they actually enjoy in that.
1: சில கணவன்மார்க்கு சில போதகர்கள் ரொம்ப பிடிக்கும் சில மனைவிமார்க்கு சில போதகர்கள் ரொம்ப பிடிக்கும்னா ஏன் அப்படினு கேட்டா என்னால திட்ட முடியாதலாம் பாஸ்டர் நல்லா திட்டிப்றாரு.
2: Some husbands and some wives like certain preachers it's because what I cannot tell the preacher is telling out.
1: நல்ல கோவமா காரமா பேசுறாரு.
2: So he speaks in a spicy way.
1: பாருங்க திட்டுறதெல்லாம் வந்து கடிந்து கொள்ளுதல் தரமான கடிந்து கொள்ளுதல் எடுத்துக்கொள்ள முடியாது.
2: You cannot consider all this rebuke and scolding to be a good or a true rebuke.
1: கோமா பேசுறது எல்லாமே ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல்னு சொல்ல முடியாது.
2: And whatever you speak out of anger cannot be taken as a rebuke of life.
1: இந்த கால நான் இதை யோசித்த போது I wrote a sentence ஒரு வரியை நான் எழுதினேன். Emotional preaching does not guarantee edification in your personal life. உணர்ச்சி வசமாய் பேசுவது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று எந்த ஒரு உறுதியும் தர முடியாது.
2: Emotional preaching does not guarantee edification in your personal life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் நான் சொல்வேன் இந்த உண்மையான ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப அரிதானது.
2: That's why I could tell you this true rebuke of life is very rare.
1: நான் சொல்வேன் இந்த இந்த இன்றைக்கு இருக்கிற அநேக கடிந்து கொள்ளுதல் வந்து சில பேர் பொறாமையினால கூட கடிந்து கொள்றவங்க இருக்காங்க.
2: I can tell you even today many people rebuke that comes out of jealousy.
1: ஏன் இது வந்து ரொம்ப rare ரொம்ப அரிதானதுன்னு நான் சொல்றேன் அப்படினு சொன்னேன்னா
2: why do I say it is very rare
1: கடிந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்கள் கூட இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வர்றாங்கன்றது உண்மை.
2: It's because people have the credibility to rebuke are also a rare find.
1: நீங்கள் பிரசங்கி 7 அதிகாரம் 5 வசனம் வாசிப்பீர்கள் ஆனால்
2: if read Ecclesiastes 7:5
1: வேதம் சொல்கிறது ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம்.
2: It is better to hear the rebuke of the wise than for a man to hear the song of fools.
1: யாருடைய கடிந்து கொள்ளுதல்?
2: Whose rebuke?
1: ஞானியின் கடிந்து கொள்ளுதல்.
2: Rebuke of the wise.
1: அப்போ வாய் வச்சிருக்கவங்க எல்லாம் கடிந்து கொள்ளுங்கன்னு சொல்லல.
2: So it doesn't say that whoever have a mouth can rebuke.
1: ஞானி கடிந்து கொள்ளுகிற ஒரு கடிந்து கொள்ளுதல் ஒன்னு இருக்கு.
2: There is something called rebuke of the wise.
1: இது நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாத்துற முடியாது.
2: This you cannot find everywhere.
1: நிறைய பேர் சத்தமா பேசுறதனால அவங்க ரொம்ப கருத்தா பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
2: So just because people speak aloud it doesn't mean that they speak meaningful.
1: நல்ல கோபமா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக சத்தியத்தை பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
2: Just because they speak out of anger doesn't mean they speak the truth.
1: அநேக இடங்கள்ல சத்தம் ரொம்ப ಜಾಸ್ತಿ இருக்கும், காரம் ரொம்ப ಜಾಸ್ತಿ இருக்கும், கோபம் ரொம்ப ಜಾಸ್ತಿ இருக்கும், கருத்து ஒன்னு இருக்காது.
2: Many places the sound would be higher, the anger would be higher, but they will not be meaningful.
1: அதுல வந்து சத்தியம் இருக்காது.
2: There will not be truth in that.
1: அதுல ஞானம் இருக்காது.
2: There will not be wisdom in that.
1: ஞானமுள்ள கடிந்து கொள்ளுதல் ஒன்னு இருக்கு.
2: There is something called rebuke of the wise.
1: பாருங்க நிறைய பேருக்கு உண்மையா சொல்றேன், இந்த ஞானம் மாத்திரம் கிடையாது, இந்த கடிந்து கொள்ளுகிற அதாவது ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிற தைரியமும் அநேகருக்கு இந்த காலங்களிலே இல்லாமல் போகிறது உண்மை.
2: And not only the wisdom or wise rebuke, many people do not have the guts to also have this rebuke of life.
1: அதாவது ஒரு தரமான கடிந்து கொள்ளுதலை கொடுக்கக்கூடிய தரமான வாழ்க்கையும் அநேகருக்கு இல்லாதது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம்.
2: Not many have the standard life to give a genuine and standard rebuke.
1: நான் சொல்றது விளங்குது நான் நினைக்கிறேன்.
2: I hope you can understand.
1: நிறைய பேர் கடிந்து கொள்ளாம இருக்கிறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய வாழ்க்கையும் தரவில்லாம போயிருச்சு.
2: The reason why many people could not rebuke is because they don't have a proper standard of their life.
1: அவர்களுடைய வாழ்க்கையில ஏராளமான கோளாறுகள் குளறுபடிகள் இருக்கிறதுனால அவங்களுடைய வார்த்தைகள்ல அந்த கடிந்து கொள்ளும் ஒரு அதிகாரம் இழந்து நிக்கிறாங்க.
2: Since they have many flaws in their own life, they lost the authority to rebuke at others.
1: அவருடைய கடிந்து கொள்ளுதல் அது வந்து ஒரு ஒரு ஒரு கூர்மை இல்லாத ஒரு வலிமை இல்லாத ஒரு வார்த்தையா மாறிடுது.
2: They are rebuke becomes a blunt words.
1: அதுல நிறைய காம்ப்ரமைஸ் ஓட தான் வரும்.
2: It also may come with compromise.
1: வேதத்துல நீங்க வாசித்தீங்கனா,
2: if you read in the Bible,
1: ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவருடைய பேர் வந்து யோவான் ஸ்நானகன்.
2: There was a man of God named John the Baptist.
1: நீங்க லூக்கா 3 அதிகாரம் 19ல இருந்து 20 வாசித்தீங்கனா,
2: if you read Luke chapter 3 verses 19 and 20,
1: கார்பங்க தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளுக்குள்ளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான் என்று வாசிக்கும்.
2: But Herod the tetrarch, being rebuked by him concerning Herodias, his brother Philip's wife, and for all the evil which Herod has done, also added this above all, that he shut John up in the prison.
1: ஹெரோதுவின் வாழ்க்கையில அநேக துன்மார்க்கங்கள் இருந்தது.
2: There were many wickedness in the life of Herod.
1: இந்த துன்மார்க்கங்கள் நிமித்தமாக அவன் யோவான் இதை கடிந்து கொண்டதுக்காக அவனை கொண்டு போய் சிறைச்சாலை அடைத்து வைத்துட்டான்.
2: Since John rebuked about this wickedness, he shut them or imprisoned John.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: யோவான் ஸ்நானகன் கடிந்து கொண்டதனால ஏரோதுக்கு கோபம் வந்தது.
2: Since John the Baptist rebuked Herod became furious.
1: அவனுக்கு அது பிரியமில்லாம போயிருச்சு.
2: It was not pleasing to him.
1: ஆனால் நீங்கள் மார்க் 6 அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசித்தால்,
2: But if you read Mark 6 verse 19 and 20,
1: வேதம் சொல்கிறது ஏரோதியாளும் அவனுக்கு சதி செய்ய நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள், ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று.
2: Therefore Herodias, he held it against him and wanted to kill him, but she could not.
1: கடிந்து கொள்ளுகிற யோவான் ஸ்நானகனை கொன்று போடணும்னு நினைச்ச கொன்று போட முடியலையா?
2: They wanted to kill John the Baptist who rebuked them, but they could not do it.
1: ஏன் கடிந்து கொள்ள முடியல?
2: Why was not able
1: Sorry,
2: to kill him?
1: ஏன் அவனை கொல்ல முடியல?
2: Why they were not able to kill him?
1: 20 வசனம் பாருங்க.
2: Verse 20.
1: அது என்னவென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான்.
2: For Herod feared John, knowing that he was a just and holy man, and he protected him, and when he heard him, he did many things and heard him gladly.
1: நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
2: Can you understand what I say?
1: யோவான் ஸ்நானகன் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை தான் பேசி கடிந்து கொண்டாரு.
2: John the Baptist rebuked using harsh words.
1: அவர் தன்னிடத்துல ஞான ஸ்நானம் வந்த பெற வந்தவர்களை பார்த்து எப்படி கூப்பிட்டாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிட்டாரு.
2: Even he called those who came to be baptized as a brood of vipers.
1: அவர் அந்த ஞானஸ்தன் எடுக்க வந்தவங்களை பார்த்து சொன்னாரு, இதோ கோடரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருந்ததுன்னாரு.
2: And the people who came to be baptized, he said, here an axe is laid up at the near the tree.
1: வேர் அருகே, on the roots of the tree, on the root of the tree ன்னு சொன்னாரு. அந்த ஆளை பார்த்தாலும் ரொம்ப கடுமையா தான் இருப்பாரு.
2: So he should be very rough and tough.
1: ஒட்டகமயிர் தரித்தவராக,
2: who wore the camel's hair,
1: வெட்டுக்கிளிகளையும் காட்டு தேனையும் பிடிக்க புசிக்கிறவராக, ஒரு மாதிரி காட்டு மனுஷன் மாதிரி தான் இருந்தார்.
2: He was like a wild man eating the locust and wild honey.
1: அவர் வார்த்தையும் காட்டமா தான் இருந்தது.
2: Even his words were very wild.
1: இந்த ராஜாவே கடிந்து கொண்டார்.
2: Even he rebuked the king.
1: ஆனா அந்த மனுஷன், இந்த ராஜா இந்த யோவான் ஸ்நானகனை பார்த்து பயந்தானா?
2: But this king was afraid of John the Baptist.
1: Yeah.
2: Why?
1: அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று அவன் அறிந்து அவனை கொலை செய்யறதுக்கு ஏரோதியாளுக்கு இடங்கூடாதபடி பாதுகாத்துட்டான்.
2: Because he know that he was a just and holy man, I did not give room for Herodias to kill him.
1: அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தரமான கடிந்து கொள்ளுகிறவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம்.
2: That's why I told you good quality rebuke is very rare.
1: கத்தி பேசுறவங்க, சத்தம் போட்டு பேசுறவங்க, கோபத்துல பேசுறவங்க, எரிச்சல்ல பேசுறவங்க கண்டுபிடிக்கலாம்.
2: When you speak people, when you see people who speak aloud, who speak out of anger, who speak out of jealousy, you can easily find out.
1: ஆனால் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்க்கை வாழ்ந்து கடிந்து கொள்றவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது.
2: But it is very rare to find people who live a just and holy life, a righteous life, and who rebuke with that righteousness.
1: நான் ஏன் வந்து தரமான கடிந்து கொள்ளுதல் வந்து கண்டுபிடிப்பது ரொம்ப அரிதுன்னு சொல்றேன்னா இன்னொரு காரணமும் இருக்கு.
2: Why do I say that this true rebuke is rare? There's one more reason.
1: ஏனென்றால் அநேகருக்கு தாங்கள் கடிந்து கொள்ளும் காரியத்தை பற்றி சரியான ஞானம் இல்லாமல் போகிறதை நாம் இந்த காலங்களில் பார்க்கிறோம்.
2: It's because not many have the wisdom to realize or identify that rebuke.
1: அவங்க எதை பற்றி பேசுறாங்க, எந்த பிரச்சனையை பற்றி கையாளுறாங்க அப்படின்ற சரியான ஞானமற்றவர்களாய் கடிந்து கொள்வதனால அது ஒரு தரமற்ற கடிந்து கொள்ளுதலாக மாறுகிறது.
2: So since they don't have wisdom to realize or identify where the problem is and then rebuke, that rebuke becomes useless.
1: நீங்கள் 2 தீமோத்தேயு 2:15 வாசிப்பீர்களானால்,
2: If you read 2 Timothy 2:15,
1: அவர் சொல்லுகிறாரே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு.
2: Here he says, be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth.
1: இதே பவுல் தான் தீமோத்தேயு சொன்னார், கடிந்து கொண்டு புத்தி சொல்லுனாரு.
2: So the same Paul said, you exhort and you condemn people.
1: Rebuke. கடிந்து கொண்டு புத்தி சொல்,
2: ரெபியூக் அண்ட் எக்ஸாட் ஹிம்.
1: அப்போ இந்த கடிந்து கொள்ளுன்னு சொன்னதுலயும் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா சொன்னாரு, நீ வந்து வேத வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாக தான் கடிந்து கொள்ளணும்.
2: So even in rebuking he said you should rightly divide the word of truth and rebuke.
1: இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிரச்சனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இல்ல, அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வையும் அவங்க வேதத்துல இருந்து கொடுக்கிறது இல்ல.
2: Today many people don't find where the problem is and they don't give a proper solution for that problem.
1: அவர்களுடைய கடிந்து கொள்ளுதல் வந்து ஜீவனுக்கு எதுவா இராத காரணம் என்னன்னா அதுல ஞானம் இல்ல.
2: So why there are rebuke is not towards life, it's because there is no wisdom in that.
1: அதுல வந்து தரம் இல்ல, அது தேவனுடைய வெளிச்சத்தை அது கொண்டு வர்றது இல்ல.
2: It does not bring the light of God and there's no standard in it.
1: அது வந்து ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரி தான்.
2: So it is like waving in the sky.
1: வாய்க்கு வந்தபடி பேசுறது தானே தவிர அதுல ஒரு சத்தியமோ ஒரு தெளிவோ ஒரு ஜீவனோ ஒரு தீர்வோ அதுல இருக்காது.
2: So they just speak out words as such, but there is no truth or no wisdom or no solution in that.
1: இதை நீங்க எல்லா இடத்துலயும் இப்ப கேட்க ஆரம்பிக்கிறோம்.
2: This you can hear in every places.
1: Lot of noise, no substance. நிறைய சத்தம் பட் எந்த கருத்துமே கிடையாது.
2: It is lot of noise and no substance.
1: நீங்க கடிந்து கொள்ளுதல்ல வந்து ஞானம் இருக்கணும்ன்றது முக்கியத்துவத்தை வந்து நீங்க ஒரு சம்பவத்தை படித்தீங்கன்னா நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 16 படிக்கலாம்.
2: When you read an incident in Matthew chapter 16, you can read about being wise in rebuking.
1: அதாவது 16:22-23 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: chapter 16 verses 22 and 23,
1: இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேச ஆரம்பித்த உடனே பேதுரு என்ன செய்தான்னா, இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான்னு போட்டிருக்கு.
2: When Jesus began to speak about his death, then Peter took him aside and began to rebuke him saying, far be it from you Lord, this shall not happen to you.
1: இவரும் கடிந்து கொண்டாரு.
2: He rebuked him.
1: இயேசுவையே கடிந்து கொண்டாரு.
2: He rebuked Jesus.
1: ஆனா இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அவர் பாராட்டு பெறல.
2: But he was not appreciated for this rebuke.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் அங்கீகரிக்கப்படல.
2: This rebuke was not approved.
1: ஏன்?
2: Why?
1: இயேசு அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு கொடுத்த பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா,
2: what was the reply given by Jesus?
1: கடிந்து கொண்ட பேதுருவை பார்த்து சொன்னாரு,
2: and Peter he said,
1: எனக்கு பின்னாக போ சாத்தானே,
2: get behind me Satan,
1: நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய்,
2: you are an offense to me
1: தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொன்னாராம்
2: he said for you are not mindful of the things of god but the things of men
1: அதாவது தேவனுக்கு கடுக்காத கடிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கு
2: so there is some rebuke which is not accepted by god
1: மனுஷருக்கு ஏற்ற விதமான கடிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கு
2: so there is a rebuke which is pleasing to men
1: ஆனா அது தேவனால வந்து அங்கீகரிக்கப்படல
2: but that was not approved by god
1: அது தேவ சித்தத்தின்படி கிடையாது
2: that is not according to god's will
1: தேவ ஞானத்தை வெளிப்படுத்துற கடிந்து கொள்ளுதல் கிடையாது
2: it is not a rebuke that reveals the wisdom of god
1: ஆனா நல்ல சத்தம் இருக்கும் கூச்சல் இருக்கும் பயங்கர கோபம் இருக்கும் எரிச்சல் இருக்கும் காரம் இருக்கும்
2: but there would be a noise and voice and a sound spiciness and also jealousy in that
1: adu vandu unarchigala vandu thoondum
2: it will stir up your emotions
1: irudayatha paadikum
2: it will affect your heart
1: manidanudaiya unarchigala vandu romba kaayapaduthum
2: it will hurt the emotions of men
1: ana adu devanukku uriyadhu kidaiyadhu
2: but that does not belong to god
1: veru maamsigamanadhu
2: it is something physical
1: adula gnanam kidaiyadhu
2: there is no wisdom in that
1: adu prachanaigalukku seriyana theerva kodukadhu
2: it will not give us proper solution for the problem
1: solluven adunala dhaan naan ungalukku solren தரமான உண்மையான நேர்மையான கடிந்து கொள்ளுதலை கண்டுபிடிப்பது என்பது மிக மிக அரிது
2: that's why I tell you finding a true rebuke a standard rebuke is truly rare
1: நீங்க முதலாவது எனக்கு ஆண்டவர் கற்று கொடுத்த சத்தியம் வந்து உண்மையான கடிந்து கொள்ளுதல் கண்டுபிடிப்பது அரிது ஆனால் நீ கண்டுபிடித்து விட்டாயானால் அதை இழந்து விடாமல் நாம் அதை கனப்படுத்தி பாதுகாக்க வேண்டும்
2: the first truth that god taught me today was true rebuke is rare but if you find it then you should keep it and protect it that we may not lose it
1: இரண்டாவது சத்தியம் ஒன்று இருக்கு இந்த கடிந்து கொள்ளுதல பற்றி கர்த்தர் எனக்கு நீ கற்று கொடுத்தது
2: there's a second truth about this true rebuke
1: இரண்டாவது கடிந்து கொள்ளுதல் அதாவது உண்மையான கடிந்து கொள்ளுதல் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது
2: செகண்ட் ட்ரூ ரெபியூக் இஸ் ரிவார்டிங்
1: உண்மையான கடிந்து கொள்ளுதல் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது
2: ட்ரூ ரெபியூக் இஸ் ரிவார்டிங்
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா
2: glory be to the name of the lord
1: 2 தீமோத்தேயும் 3 அதிகாரம் 16 17 வசனங்களை வாசியுங்களேன்
2: செகண்ட் தீமோத்தி chapter 3 verses 16 and 17
1: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது
2: All scripture is given by inspiration of God.
1: தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது
2: and is profitable for doctrine for reproof for correction for instruction in righteousness that the man of god may be complete thoroughly equipped for every good work
1: நல்ல கவனிங்க
2: listen carefully
1: தேவனுடைய வசனம் வந்து எதெல்லாம் கொண்டு வருது அப்படினு கேட்டா
2: what does the word of god brings
1: எதற்கெல்லாம் அது பிரயோஜனமா இருக்குன்னு கேட்டிங்கனா
2: it is profitable or useful for what
1: உபதேசத்துக்கு
2: for doctrine
1: கடிந்து கொள்ளுதலுக்கு
2: for reproof
1: சீர்திருத்தலுக்கு
2: for correction
1: நீதியை படிப்பிக்கிறதுக்கு
2: for instruction righteousness
1: பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது
2: it is profitable for that
1: அப்போ கர்த்தருடைய வேத வசனம் நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது நம்மை கண்டித்து கடிந்து உணர்த்துகிற ஒரு கூரான ஒரு பட்டயம் போல நம்மை நோக்கி வருது
2: therefore when you read the word of god it comes like a very sharp edged knife that will reproof and rebuke and correct us
1: like a sword கர்த்தருடைய வசனம் ஒரு பட்டயத்தை போல உருவின பட்டயம் போல ரொம்ப கூரான பட்டயம் போல நம்மை நோக்கி வருது
2: so this word of god comes like a sharp sword
1: அநேக வேளையில அது நம்மை கடிந்து கொள்றது
2: many times it rebukes us
1: நம்ம செய்ற தவறுகளை நேருக்கு நேரா பேசுது
2: it pinpoints our mistakes directly to us
1: நாம அத பத்தி என்ன நினைக்கிறோனோ அத பத்தி கவலைப்படுறது இல்ல நேருக்கு நேர் உண்மையை தெளிவாக தெள்ளந்தெளிவாக அப்படியே உரைக்க சொல்லுது
2: it doesn't bother what we think about it but it says truly what is the problem and what is our point
1: ஆனா அது நம்மை கடிந்து கொண்டாலும் முடிவு என்னன்னா அந்த கடிந்து கொள்ளுதல் ரொம்ப பிரயோஜனமுள்ளதா இருக்கு
2: but though it rebukes the end of the rebuke is rewarding
1: பாருங்க அதனால தான் தீத்து 1:13 வாசிக்கும்போது
2: that's why when you read titus 1:13
1: அங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள்
2: this testimony is true therefore rebuke them sharply that they may be sound in the faith
1: கண்டிப்பா கடிந்து கொள்ளணுமா
2: you should rebuke them sharply
1: கண்டிப்போடு அதாவது இங்கிலீஷ்ல வந்து நல்ல கூர வெற்ற மாதிரி கடிந்து கொள்ளணுமா
2: so in english it says you should rebuke them sharply like how you cut
1: அப்ப கூரா இருக்கிற மாதிரி கடிந்து கொண்டாலும் நீங்க ஒன்றும் மறந்துடக்கூடாது. அது முடிவு என்னன்னு சொன்னா, விசுவாசத்துல ஆரோக்கியம் உண்டாக வேண்டும்.
2: Though you rebuke sharply, what is the end of it? That they may be sound in the faith.
1: நீங்கள் நீதிமொழிகள் முழுவதும் வாசித்தீங்கன்னா, இந்த கடிந்து கொள்ளுதல் கொண்டு வரும் நன்மைகளை குறித்து ஒரு பெரிய பட்டியலே நீங்க எழுதலாம்.
2: If you read the book of Proverbs, you can list out the benefits that this rebuke brings in.
1: நான் உங்களுக்கு வேகமா அது பட்டியல் சொல்றேன்.
2: I will list out very fast.
1: வேணா குறித்து கொள்ளுங்க.
2: You can note it down.
1: இன்னும் அநேகம் இருக்கிறது. ஒரு சுருக்கமான ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுக்கிறேன்.
2: There are many more, but I give only short list.
1: நீதிமொழிகள் 13:18.
2: Proverbs 13:18.
1: வேதம் சொல்கிறது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தில் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான் என்று வாசிக்கிறோம்.
2: Poverty and shame will come to him who disdains correction, but he who regards a rebuke will be honored.
1: நீதிமொழிகள் 15:22 பாருங்களேன்.
2: Proverbs 15:32.
1: புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான்.
2: He who disdains instruction despises his own soul, but he who heeds rebuke gets understanding.
1: நீதிமொழிகள் 28:23 வாசித்து பாருங்க.
2: Proverbs 28:23.
1: தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான்.
2: He who rebukes a man will find more favor afterward than he who flatters with a tongue.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீதிமொழிகள் 29:15.
2: Proverbs 29:15.
1: நீங்கள் அதிலே வாசிக்கும்போது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும்.
2: The rod and rebuke gives wisdom.
1: தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான்.
2: But a child left to himself brings shame to his mother.
1: நீங்கள் 29 அதிகாரம் முதலாம் வசனம் வாசித்தீங்கன்னா,
2: Proverbs 29:1.
1: கடிந்து கொள்ளுதல கேட்காம இருந்தா என்ன நடக்கும்னு போட்டிருக்கு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசம்
2: அடைவான்.
1: சிறந்த கடிந்து கொள்ளுதல், ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல ஒருவன் பெற்றுக் கொள்வானால், ஏற்றுக் கொள்வானால், அவன் முடிவு வந்து ஞானம், அவன் முடிவு கனம், அவனுடைய முடிவு வந்து பெரிய ஆசீர்வாதம்.
2: So even when you read in the Bible, if a person accepts this true rebuke or rebuke of life, and the end of it is a wisdom, honor and a great blessing.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் எபிரேயர் 12:5 வாசிக்கிறோம்.
2: That's why we read in Hebrews 12:5.
1: அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே.
2: And my son, do not despise the chastening of the Lord, not be discouraged when you are rebuked by him.
1: கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து
2: Don't be discouraged when you are rebuked.
1: கடிந்து கொள்ளது பத்தி அவர் பேசும்போது சொல்லுவாரு, தொடர்ந்து பாசித்தீங்கன்னா,
2: when you continue to read, you can read it.
1: 11 வசனத்துல வாசிக்கும் போது,
2: verse 11 says,
1: அதாவது நல்ல கடிந்து கொள்ளுதல் வந்து நம்முடைய செவிகளுக்கு வந்து அது கசப்பாக வேதனையாக இருக்கும், ஆனா நம்முடைய ஆத்துமாவுக்கோ பெரிய நன்மையை கொண்டு வரும்.
2: No chastening seems to be joyful for the present but painful, but afterward it yields a peaceable fruit of righteousness.
1: வாசிக்கிறோம் பாருங்க, பிற்காலத்தில், அதாவது எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் தான் காணும்.
2: So no chastening seems to be joyful for the present but painful.
1: ஆனா பிந்தின காலத்துல அதில் பழகினவர்களுக்கு நீதியான சமாதான பலனை தரும்.
2: Nevertheless, afterward it yields a peaceable fruit of righteousness to those who have been trained by it.
1: அதனால தான் சங்கீதக்காரன் எழுதும் போது சங்கீதம் 141:5 வாசித்தீங்கனா,
2: That's why when you read in Psalm 141 and verse 5,
1: நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை என்று வாசிக்கிறோம்.
2: Very let the righteous strike me, it shall be a kindness, and let him rebuke me, it shall be as excellent oil.
1: எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: தரமான கடிந்து கொள்ளுதல், ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் நமக்கு நேரா வருமானா, அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரும்.
2: When good quality rebuke and rebuke of life comes to us, it always brings blessing to us.
1: நல்லா கவனிக்கணும் நீங்க.
2: You have to listen carefully.
1: இந்த சிறந்த கடிந்து கொள்ளுதல் எப்படி இவ்வளவு நன்மையை பயக்கிறதா வரணும்னா, அந்த கடிந்து கொள்ளுதல் வேத வசனத்தை சரியாக பகுத்து நிதானித்து போதிக்கிறாங்க பாருங்க, அந்த கடிந்து கொள்ளுதல் தான் நமக்கு ஜீவனையும் மேன்மையையும் ஞானத்தையும் கனத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளையும் வெளியே கொண்டு வரும்.
2: So only this true rebuke that brings reward of this rebuke that is being given by people who discern the word of God and preach that and rebuke in such a way that will bring out a great blessing, great honor and great things in our life.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் நான் சொன்ன தரமான கடிந்து கொள்ளுதல் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ரொம்ப rare.
2: I told you true rebuke is very rare.
1: ரெண்டாவது சொன்ன இந்த உண்மையான நேர்மையான தரமான கடிந்து கொள்ளுதல் என்பது நம்ம வாழ்க்கையில மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது.
2: And next I told you true rebuke or the standard rebuke is a rewarding in our life.
1: மூன்றாவது கடைசியா சொல்வேன்.
2: Third and the last.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது நம்மை ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே கொண்டு வரும்.
2: True rebuke is relational.
1: True rebuke will actually bring people close together than anything else. நேர்மையான தரமான கடிந்து கொள்ளுதல் ஒருவரை நல் உறவுக்குள்ளே கட்டி எழுப்பும்.
2: This true rebuke will build a person in good relationship.
1: நீங்கள் வெளிப்படுத்தல் 3:19 வாசித்தீங்கன்னா,
2: Revelation 3:19 says,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்.
2: As many as I love, I rebuke and chasten.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: உண்மையான அன்பை வெளிப்படுத்துறது வந்து கடிந்து கொள்ளுதலின் மூலமாகவும் என்பதை மறந்து போக கூடாது.
2: So when you express a true love, it can be expressed through rebuke as well.
1: இந்த வசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ண கூடாதுன்னா, உண்மையான அன்பு இருந்தா எப்பவுமே திட்டிகிட்டே இருக்கணும் அர்த்தம் கிடையாது.
2: We should not misinterpret this as when you have true love, we should always rebuke and scold.
1: நேசிக்கிறவர்களை நான் கடிந்து கொள்றேன் ஆண்டவர்
2: சொன்னார். The Lord said, whomsoever I love, I rebuke them.
1: நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டே இருக்கிறேன்னு போடல.
2: He never said, I will keep on rebuking those I love.
1: இல்ல.
2: It's not that way.
1: எங்க தேவையோ கடிந்து கொள்ளுதல் வருது.
2: So wherever it is necessary, I rebuke them.
1: ஆனா இந்த கடிந்து கொள்ளுதல் கோபத்தினாலோ எரிச்சலினாலோ காழ்ப்புணர்ச்சியினாலோ வருகிறது இல்ல, அன்பினால் வருகிறது.
2: But this rebuke does not come out of anger or jealousy or vengeance, but it comes out of love.
1: இன்னைக்கு பாருங்க, பொதுவாகவே ஜனங்கள் வந்து இந்த கடிந்து கொள்ளுதல விரும்புறது கிடையாது.
2: Generally today people don't like this rebuke.
1: உண்மைய சொல்லப்போனா இந்த நேர்மையான நேரடியான தரமான கடிந்து கொள்ளுதல்களை அவங்க வெறுக்குறாங்க.
2: Truly people hate this kind of true rebuke or standard rebuke or a best rebuke.
1: இன்றைக்கு நிறைய பேர் வந்து எதை விரும்புறாங்க அப்படினு சொன்னா, நீ என்ன தடவி கொடு, நான் உன்னை தடவி கொடுக்கறேன்.
2: So today people actually, you pat me back and I will also pat you on your back.
1: நீ வந்து என்ன பாராட்டு, நான் உன்னை பாராட்டுறேன்.
2: I will appreciate you and you also appreciate me.
1: இப்படி ஒரு ஒருவரை ஒருவர் பாராட்டி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையிலேயே வாழணும் நிறைய பேர் விரும்புறாங்க.
2: Today people always desire to live in such kind of appreciating situation.
1: அப்பம் கூட பிள்ளைங்க தகப்பன் தாயிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க.
2: பட் ஈவன் தென் தி சில்ட்ரன் வில் பீ வெரி லவ்விங் டு தேர் பேரண்ட்ஸ்.
1: பெற்றோர் வந்து பிள்ளைகளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க.
2: பட் டுடே பேரண்ட்ஸ் ஆர் அஃபைட் ஆஃப் சில்ட்ரன்.
1: ஏன்னா அவங்க சின்ன வயதுல இருந்து எப்படி வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னா, பாராட்டி சீராட்டி அப்படியே அவங்கள பதுக்கி அவங்கள அப்படியே தடவி கொடுத்து அவங்கள அப்படியே ரொம்ப கொஞ்சியே வளர்த்துட்டாங்க.
2: So it's because they have been grown up right from their childhood by pampering, patting, appreciating and loving so much.
1: அதனால அவங்களுக்கு இந்த கடிந்து கொள்ளுதல்ன்ற அனுபவமே அவங்களுக்கு நெருங்க செய்யாது, அது உறவுகளை வந்து கசந்து போக பண்ணும்.
2: But doing so will not bring an intimacy in relationship, that it will bring a bitterness in a relationship.
1: ஆனால் ஒரு அன்பான உறவுல வந்து கடிந்து கொள்ளுதல் என்பது நிச்சயமா ஒரு பகுதியா இருக்கணும்.
2: But when it is a true love, there will be a rebuke as a part in it.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: நீதிமொழிகள் 27:5 வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 27:5,
1: மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று வாசி.
2: We read open rebuke is better than love carefully concealed.
1: நல்லது இது.
2: It is better.
1: இது ஒரு நன்மை இருக்குன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க.
2: You have to understand there is something good in that.
1: நம்ம தவறு செய்யும் போது அதை வந்து கண்டிப்பா நம்மட்ட கண்டித்து உணர்த்துகிறவர்களை நம்ம நண்பர்களா வைத்துக் கொள்வது நல்லது.
2: And it is better to have friends who can pinpoint our mistakes when we do some wrong in that.
1: நம்ம எந்த நேரமும் பாராட்டி சீராட்டி புகழ்ந்து கொண்டே இருக்கிறவர்களை பத்தி எச்சரிப்பா இருக்கணும்.
2: And you should be very cautious and careful about people who always keep on appreciating you.
1: ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை வந்து நேரடியாக வந்து நமக்கு மன நோவு உண்டானா கூட அதை பாரபட்சம் இல்லை இல்லாமல் நேர்த்தியா நேர்மையா சொல்றாங்க பாருங்க, அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாங்க.
2: But people who just pinpoint our mistakes and says directly no matter whether it hurts us or not, those people will bring a great blessing.
1: அதனால நாம ஏற்கனவே ஒரு வசனத்தை வாசித்தோம், நீதிமொழிகள் 28:23.
2: That's why we read already we read Proverbs 28:23.
1: தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான்
2: போட்டிருக்கு.
1: கஷ்டமா தான் இருக்கும்,
2: இனிஷியலி தட் வுட் பி ரியலி டிஃபிகல்ட் அண்ட் ஹார்ட் டு அக்செப்ட்.
1: ஆனா நாளாக நாளாக நீங்க புரிந்து கொள்வீங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் நம்ம ரொம்ப அங்கீகாரம் தரணும்ன்றத புரிந்து கொள்வீங்க.
2: பட் as days goes by you will understand we have to give or accept and appreciate only those kind of people.
1: இன்னைக்கு நிறைய பேர் வந்து எப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை வந்து அவங்க கொடுக்காத காரணம் என்னன்னா, ஜனங்கள் எதை விரும்புகிறாங்களோ அதுதான் பேசுறாங்களே தவிர ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை அவங்க பேசுறது இல்ல.
2: Today why people are not able to rebuke it's because they just speak what people need to hear than what they want to hear.
1: Let me repeat, there are many people who speak what people like to hear than what people want to hear. ஜனங்கள் எதை கேட்கிற விரும்புகிறாங்களோ அதை பேசுறாங்களே தவிர ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பேசுறது இல்ல.
2: There are people who speak what people like to hear than what people want to hear.
1: நீங்க இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதல் இல்லாத உறவுகளை பாருங்க, அது ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது.
2: When you see such kind of relationship without rebuke that will not stand for a long time.
1: நீங்க தேன் வந்து கண்ணை தெளிவிக்கும், உண்மைதான்.
2: So the honey will brighten your eyes, that is true.
1: ஆனா ரொம்ப தேனை குடிச்சிங்க வச்சுக்கிடுங்க, அது ரொம்ப வியாதியா மாறிடும்.
2: But if you consume more honey it becomes a disease.
1: சுகர் வந்து நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும், உண்மைதான்.
2: சுகர் கிவ்ஸ் எனர்ஜி, தட் இஸ் ட்ரூ.
1: ஆனா நீங்க ரொம்ப சுகர் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வியாதியா மாறிடும்.
2: பட் டூ மச் இன்டேக் ஆஃப் சுகர் பிகம்ஸ் அ டிசீஸ்.
1: பாராட்டு வந்து மனிதர்களுக்கு தேவை.
2: அப்ரிசியேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மேன்.
1: அவர்களை நம்ம எப்பொழுதாவது தட்டி கொடுத்து அவங்கள உயர்த்தி உற்சாகப்படுத்துறது ரொம்ப தேவை.
2: வி பேட்டிங் அண்ட் என்கரேஜிங் பீப்பிள் இஸ் நெசசரி அட் டைம்ஸ்.
1: பட் கடிந்து கொள்ளாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையோடு நமக்கு இருக்கிற உறவு ரொம்ப நாள் தொடராது.
2: But if you don't rebuke them then the relationship with them will not last for.
1: ஏன்னா ஒரு காலம் வரும்போது பிள்ளைகள் வந்து நாம் அவளுக்கு மேல் செலுத்தின அன்பை மாத்திரம் அல்ல கடிந்து கொண்டு சொன்ன புத்திமதிகள் அவள் வாழ்க்கையில பிந்தின காலங்களில் கொடுக்க போகும் கனிகளை அவங்க பார்க்கும் போது தங்கள் பெற்றோரை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப பாராட்டுவாங்க.
2: It's because when children not only when they look at the love but also they rebuke that brings a great fruit at the later days when they see that they will really appreciate and love the family.
1: ஒரு முறை ஒரு பிள்ளை வந்து அவங்க அம்மாட்ட இப்படி சொன்னால் கேள்விப்பட்டேன்.
2: Once a child came and told his our mother it seems.
1: அவள் வளர்ந்து கல்யாணமாகி பிள்ளைகள் எல்லாம் பெற்ற பிறகு அவள் சொன்னாள் தன் தாயிட்ட வந்து.
2: When she grew up when she is married and got children she told this to our mother it seems.
1: நான் அன்னைக்கே தவறு செய்யும்போது என் கைய கால உடச்சு நீ வீட்டில் வச்சிருந்தீனா நான் திருந்தி இருக்க பார்த்தேன், இன்னைக்கு நான் படுற வேதனைகளை அனுபவிக்காம போயிருப்பேன்.
2: If you have rebuked me, you would have bet me and hit me on in that day when I committed that mistake, I would have sat at home peacefully, but now I really suffer for that.
1: I have destroyed my life. என் வாழ்க்கையை நான் நாசமாக்கிட்டேன்.
2: I have destroyed my life now.
1: எனக்கு எல்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்க.
2: You gave me whatever I asked for.
1: பட் எனக்கு வந்து புத்திமதியை வந்து கடிந்து சொல்லாததுனால நான் என் கண்ணில் ரொம்ப நீதி ரொம்ப ஞானியா அன்னைக்கு தெரிஞ்சது, இன்றைக்கு எவ்வளோ பரிதபிக்கப்பட்டவனா மாறிட்டேன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
2: பட் சின்ஸ் யூ டிட் நாட் ரெபியூக் அண்ட் எக்ஸாட் மீ தட் டே ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் பி வைஸ் இன் மை ஓன் ஐஸ் பட் டுடே ஐ நோ ஹவ் ஐம் பேத்தட்டிக் ஐ ஆம்.
1: இன்றைக்கு நிறைய பேர் கடிந்து கொள்ளுதலுடைய விலையை உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க, பட் காலம் வரும்போது புரிந்து கொள்வாங்க.
2: But today many people will not understand the value of a rebuke immediately, but when time comes they will understand it.
1: நம்ம உண்மை அந்த டைம்ல தான் இந்த கடிந்து கொள்ளுதல் எவ்வளவு அன்பினால் நம்ம கொடுக்க முடியும், அது எவ்வளவு நம்முடைய உறவுகளை நீண்ட காலம் கொண்டு போகும்ன்றதை கண்டுபிடிப்பீங்க.
2: And only then you can find out how much love this rebuke can bring you and how this relationship can go for a long time.
1: உண்மையா நான் சொல்றேங்க, இப்படிப்பட்ட போதகர்களோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவுகள் it will actually grow stronger.
2: When you have such kind of relationship with some preachers that relationship will make you grow stronger.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: நம்மட்ட பாராட்டி சீராட்டி காது கிருமியா பேசுறவங்க வந்து தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க.
2: People who appreciate you and who speak a sweet words to your ears just give a temporary joy to you.
1: ஆனால் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு, வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானம் எடுக்கிறதுக்கு நம்மை நினைவில் கொண்டு வருகிற ஒரு முக்கியமான ஒரு சத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எச்சரிப்பின் சத்தம்.
2: But only those sound of a rebuke and warning will come to us and help us in times of our struggles, our hardships and the times of our important decisions.
1: நாம தற்காலிகமான சந்தோஷங்கள்ல நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஆபத்து நாள் வரும்போது இன்றைக்கு அந்த ஆலோசனை நம்மகிட்ட இல்லையே, நம்மளை கடிந்து கொண்டு நமக்கு உரைக்கிற மாதிரி புத்தி சொல்றதுக்கு யாருமே இல்லையான்னு அன்னைக்கு கவலைப்படுவோம்.
2: When we stop with the temporary joy, when we go through these hardships and times of struggle, we will not find a person to give a good rebuke and counsel.
1: அன்றைக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம்.
2: That day we will feel for that.
1: என்ன ஒழுங்கா கண்டிச்சு திட்டி கொஞ்சம் வழிபடுத்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
2: If you'd have rebuked me, if you'd have exhorted me and set right my way, how better it would have been.
1: என்ன கொஞ்சம் சீர்படுத்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
2: If you'd have set right me, how better it would have been.
1: என்ன நீ செய்யறத தப்பு தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம போச்சே.
2: I did not find a person who can pinpoint my mistake.
1: இவ்ளோ பெரிய நஷ்டத்துக்கு நான் ஆளாயிட்டேனே.
2: I have to encounter such a great loss.
1: இவ்ளோ பெரிய ஒரு புத்தியீனத்துக்கு நான் வந்து செஞ்சிட்டேனே.
2: I have done a great foolishness.
1: நான் சொல்றேன், கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில உண்மையா நீங்க பார்ப்பீங்களா, நீண்ட கால உறவுகளை அது ஆழமாய் வளர்க்கும்.
2: I tell you, rebuking will bring a long term relationship in our life.
1: நீங்க நிறைய குடும்பங்களை பாத்தீங்கன்னா,
2: when you look at many families,
1: வளருகிற காலங்கள்ல வந்து பிள்ளைகளை கண்டிப்போடும், பிள்ளைகளை கடிந்து கொண்டு தவறுகளை சுட்டி காண்பித்து சீரா வளர்க்கறாங்க பாருங்க. அந்த டீனேஜ் பருவம் வரைக்கும் அவங்க பிள்ளை பெற்றோருக்கு விரோதியா தங்களை பார்ப்பாங்க. ஆனா அவங்க வளர்ந்த பிறகு தங்களுக்குன்னு குடும்பத்தை கட்டின பிறகு திரும்பி பார்த்தா, அப்படிப்பட்டு கடிந்து கொண்டு, நான் சொல்றேன் சும்மா சத்தம் போடுறது இல்ல, நியாயமான நேர்த்தியான தரமான கடிந்து கொள்ளுதல கொடுக்கிற பெற்றோரை திரும்பி பார்த்து நிச்சயமா அவங்களை பாராட்டுவாங்க.
2: So when even in certain families, when the parents give the good quality rebuke to the children, they may appear to be enemies until they're teenage, but later when they grow up and build their life, those are rebuking and exhortation have built their life, and that would be
1: a ஆரம்ப கட்டத்துல பெற்றோர விட்டு பிரிஞ்ச மாதிரி தெரியற பிள்ளைகள் கூட நேர்த்தியான கடிந்து கொள்ளுதல பெற்றிருப்பார்களானால், பிந்தின நாட்கள்ல அந்த உறவுகள் சீரடைந்து முதிர்ச்சி அடையும் போது அந்த உறவுகளை நேசித்து பாராட்டுகிறவர்களாக மாறுவாங்க என்பதுல சந்தேகமே கிடையாது.
2: Children who seem to have been separated in the initial stage of rebuking, but later stage when they become mature enough, they will really understand that this is for the good and their life has been set right, and surely they will be blessed.
1: இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன்.
2: This I have experienced in my personal life.
1: சில வேளையில உண்மையா சொல்ல போனா நிறைய வாலிப பிள்ளைங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க.
2: And many times even many young children have come and told me this.
1: அங்கிள், நீங்க அன்னைக்கு வந்து கடிந்து கொண்டு எனக்கு சொன்ன புத்திமதிதான் நான் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறது காரணமா இருக்கு. அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப வெறுத்தேன், பட் இன்னைக்கு நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்வாங்க.
2: Uncle, that day you rebuked me and gave this counsel, and that is the reason that I am today, because that day I hated you, but today I am well just because of that.
1: வளர்ந்த பிள்ளைகள் சொல்றதை கேட்டிருக்கேன்.
2: I have seen people who grown up have told
1: this. அந்த சின்ன வயதுல அந்த கடிந்து கொண்ட அந்த உபதேசம் கேட்டதுதான் எங்களை அந்த காலத்திலையும் காப்பாற்றுச்சு, இன்னைக்கு எங்களை வந்து மேன்மைப்படுத்தி இருக்கு.
2: அங்கிள், தட் ப்ரீச்சிங் ஆஃப் ரெபியூக்கிங் ப்ரீச்சிங் தட் யூ டிட் தட் டே வாஸ் த ஒன் விச் ஹஸ் மேட் அஸ் டு க்ரோ அப் ஈவன் டுடே.
1: பல வருடங்களுக்கு முன்பு, பல வருடம் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு தம்பி வந்து ஒரு இமெயில் பண்ணியிருந்தான்.
2: 2 years ago, a brother sent me a email.
1: அந்த தம்பி வந்து, நான் நினைக்கிறேன் நான் ஸ்கூல் மினிஸ்ட்ரி பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால என் கிளாஸஸ் அவன் அட்டன் பண்ணியிருந்தான்.
2: So he, that brother studied in my class when I used to do school ministry 10 years ago.
1: 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கிளாஸஸ் அட்டன்
2: பண்ணியிருந்தான். He attended my classes 10 years ago.
1: அந்த பையன் எழுதியிருந்தான்.
2: He wrote this.
1: அங்கிள், நீங்க எவ்ரி வீக் எங்க ஸ்கூலுக்கு வருவீங்க.
2: Uncle used to come to our school every week.
1: நான் வந்து உங்களுடைய பிரசங்கங்கள், உங்களுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டே இருந்தேன்.
2: I was here listening to your preachings and sermons.
1: அதெல்லாம் சிலது ரொம்ப நேரடியாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். நீங்க சொல்ற சில அட்வைஸ்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும்.
2: Some of your advices would be very straight forward to me.
1: கேட்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
2: That was really hard to accept.
1: நீங்க சொன்ன எல்லா கதைகளும், நீங்க பேசின எல்லா டாபிக்ஸும் எனக்கு இன்னைக்கு மறந்துருச்சு.
2: I have forgotten all the topics, all the stories that you told them.
1: ஆனா எனக்கு நிச்சயமா சொல்ல முடியும்.
2: But surely I can tell.
1: அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப், நான் அந்த 14 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும், 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க எடுத்த அந்த பாடங்கள், அந்த காலத்துல என் வாழ்க்கையை நான் கடந்து செல்ல வேண்டிய முக்கியமான பகுதிக்கு அது எனக்கு ஒரு வெளிச்சமாக இருந்ததுன்றது இன்றைக்கு நான் உணர்றேன்.
2: But today I realize those lessons that you taught during that phase of life from 14 years to 16 years where actually helped me to pass through the life and made me to stand today.
1: I could not remember the exact words that you told me, the exact topics I cannot able to recollect, but in that phase of life, if you had not come into my life and you have not given that strong and strict counsel, I would not be the person I am today. எனக்கு அன்றைக்கு தான் விளங்குச்சு.
2: Only then I realized
1: சில வேளையில் நம்ம அந்த கடிந்து கொள்கிற உபதேசங்களை கொடுக்கும்போ சில பேரால் நம்ம வந்து நிராகரிக்கப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம், பரிகசிக்கப்படுவோம்.
2: Sometimes when we preach rebuking words, we will be despised, will be rejected and will be hated by some people.
1: ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதல் கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து மனதின் உண்மையிலிருந்து நேர்மையாக வந்திருக்குமானால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், பல ஆண்டுகள் கழித்து அது நல் உறவுகளை துளிர்விட செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை.
2: And but if that rebuke comes truly from the word of God from my heart, then I tell you that will bring a good relationship and that will blossom again.
1: நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் ரெண்டு வசனங்களை சொல்றேன், நீ வீட்ல அப்பமா வாசிங்க.
2: I will tell you two verses about our Lord and Savior Jesus Christ.
1: தம்முடைய சொந்த சீஷர்களை பலமுறை பல காரணங்களுக்காக ஆண்டவர் கடிந்து கொண்டு பேசியிருக்கார்.
2: The Lord rebuked his own disciples in many times and many places for many reasons.
1: ரெண்டு வசனம் இருக்கு.
2: There are two verses.
1: மார்க் 16:14.
2: Mark 16 and 14.
1: அதுல அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கடிந்து கொண்டார்.
2: He the Lord rebuked their unbelief.
1: நீங்கள் லூக்கா 9:55 வாசிக்கும் போது,
2: If you read Luke 9:55,
1: நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி அதட்டினார்னு சொல்லி பார்க்கிறோம்.
2: Yeah, we read he rebuked them saying you do not know what manner of spirit you are of.
1: அதனால இயேசு எப்பவுமே கிருபையா, ரொம்ப அன்பா, ரொம்ப எளிமையா, ரொம்ப பக்குவமா பேசிட்டு இருந்தா நினைக்காதீங்க.
2: So don't think that Jesus was always speaking words of compassion, words of affection, loving words always.
1: உற்சாகப்படுத்தி கண்ணீரை துடைத்து அன்பாக பேசி கிருபையுள்ள வார்த்தைகளால் நிறைந்திருந்த அதே இயேசு எங்க கடிந்து கொள்ளணுமோ கடிந்து கொண்டார்.
2: The same Jesus who was filled with the words of comfort, the words that will wipe away tears and loving words, also rebuked at the same time.
1: அந்த கடிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் தான் கடைசியில இயேசுக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க.
2: Only these disciples who were rebuked by Jesus were prepared to undergo a martyr death for Christ.
1: ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், முடிக்க போறேன்.
2: We'll read a verse and finish this.
1: நீதிமொழிகள் 9:8.
2: Proverbs 9:8.
1: பரிகாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான்.
2: Do not correct a scoffer lest he hate you. Rebuke a wise man and he will love you.
1: ஞானம் உள்ளவனை கடிந்து கொண்டா என்ன செய்வான்?
2: What he will do when you rebuke a wise man?
1: நேசிப்பான்.
2: He will love you.
1: இன்னொருதமா சொன்னா,
2: In other words,
1: கடிந்து கொள்ளுதலை நேசிக்கிறவன் ஞானம் உள்ளவன்.
2: The one who loves rebuke is a wise man.
1: நாம யாருன்னு நாம தெரிந்து கொள்ளலாம்.
2: So it is who we are to identify.
1: ஒரு கூட்டம் கடிந்து கொள்ளுதல பரிகாசம் பண்ணுது, இன்னொரு கூட்டம் கடிந்து கொள்ளுதல நேசிக்குது.
2: On one side they mock at the rebuke and other side they love the rebuke.
1: நாம எந்த கூட்டத்துல இருக்கோம் நீங்க பாத்துக்கிடுங்க.
2: So you just find out in what group you are.
1: ஆனால் வேதம் சொல்லுது கடிந்து கொள்ளுதலை நேசிக்கிறவன் ஞானம் உள்ளவன்.
2: But the Bible says he who loves rebuke is a wise man.
1: பிரியமானவர்களே,
2: My dear ones,
1: கடிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப அரிதானதுங்க.
2: True rebuke is very rare.
1: நேர்த்தியான, நேர்மையான, தரமான கடிந்து கொள்ளுதல் இந்த காலங்களில் கண்டுபிடிக்க முடியல.
2: You cannot find good quality rebuke these days.
1: நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்களானா தயவு செய்து அதை அசட்ட பண்ணிடாதீங்க.
2: If you find it, please do not despise it.
1: கடிந்து கொள்ளுதல் ஆரம்பத்தில் வேதனையா இருக்கும்.
2: True rebuke might be very hard and difficult at the beginning.
1: முடிவிலே மிகுந்த பலனை தரும்.
2: But the end, it will bring great reward.
1: மூன்றாவது,
2: Third,
1: கடிந்து கொள்ளுதலை உங்கள் இருதயம் வெறுக்காமல் இருக்க, மூன்றாவது, கடிந்து கொள்ளுதல் நல் உறவுகளை கட்டி எழுப்பும்.
2: True rebuke is a relational that will build up good relationships.
1: கர்த்தர் இந்த கடிந்து கொள்ளுதலை, தரமான கடிந்து கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவாராக.
2: May God command this good quality rebuke in our life.
1: பெற்றோராக நாம் நல்ல தரமான கடிந்து கொள்ளுதலை கொடுக்க கர்த்தர் நமக்கு போதிக்கணும்.
2: The Lord should teach as parents we should give good rebuke, good quality rebuke to others.
1: போதகர்களாக கர்த்தர் நம்மை வசனத்தை நிதானித்து பகுத்து போதித்து கடிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரணும்.
2: And as preachers the Lord should give us grace that we may discern, we will identify, decipher the word of God and rebuke the people.
1: நண்பர்களாக தவறு செய்கிற நம்முடைய சிநேகிதர்களை முத்தமிடுவதை பார்க்கிலும் நேரடியாக கடிந்து கொள்கிற தைரியத்தை கர்த்தர் தருவாராக.
2: As friends, when they commit mistake, rather than kissing them, let God give us guts to pinpoint their fault.
1: கடிந்து கொள்கிற பெற்றோரை பாராட்ட அவர்களை அங்கீகரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா.
2: Let God give us grace that we may appreciate and accept parents who rebuke us.
1: நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கடிந்து கொள்ளுகிற சிநேகிதர்களை கர்த்தர் நமக்கு தருவாராக.
2: Let God give us friends who could rebuke us and exhort and correct us.
1: சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதித்து கடிந்து கொள்ள வேண்டிய காலத்துல காரியங்களை தவறுகளை கடிந்து கொள்ளுகிற நேர்மையான ஊழியர்களை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் இன்னும் அதிகமாக எழுப்புவாராக.
2: May God raise more honest preachers in our nation that would rebuke us according to the word of God.
1: கோபம் அல்ல,
2: not angry.
1: எரிச்சலினால் அல்ல,
2: not out of jealous.
1: பொறாமையினால் அல்ல,
2: not out of jealousy.
1: உண்மையினால்,
2: but truly.
1: ஜெபம் பண்ணுவோமா?
2: Shall we pray?

0: rather than despising it, Lord.
1: தரமான கடிந்து கொள்ளுதலை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஞானம் தாரு.
0: Lord, give us wisdom to find out good quality.
1: கடிந்து கொள்ளுகிறவர்களோடு நெருங்கிய உறவுகளை நாங்கள் வளர்த்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரு.
0: Give us wisdom that we may maintain a good relationship with people.
1: தற்காலிகமாக கடிந்து கொள்ளுதல் எங்களுக்கு வேதனை கொடுத்தாலும் பிந்தின காலத்தில் எங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும் என்பதை அறிந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரு.
0: Lord, give us grace to accept, knowing that true rebuke will be hard to accept at the beginning, but at the end it will be a rewarding to us, Lord.
1: கிருபை தந்து வழிநடத்து.
0: Give us grace and lead us,
1: Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. கேரிபால்டி என்பவர் இத்தாலி நாட்டின் விடுதலைக்காக போராடிய வீரர், புரட்சியை ஏற்படுத்தியவர். அவர் எப்படியாவது நமது தேசத்துக்கு சுதந்திரம் பெற்று தந்து விடுவார் என்று இத்தாலி மக்கள் நம்பினார்கள். ஒருநாள் அவர் மிக பெரிய கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்களை பார்த்து, நீங்கள் அனைவரும் நம் தாய் மண்ணுக்காக போராட வேண்டும், நம் தேச விடுதலைக்காக நீங்கள் பாடுபட வேண்டும், எத்தனை பேர் ஆயத்தம் என்று மிக பெரிய அழைப்பை கொடுத்தார். அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கானவர்களில் ஒரு வாலிபன் மட்டும் எழுந்து நின்று, நான் என் தேசத்து விடுதலைக்காக போராடினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். அதற்கு கேரிபால்டி சற்றும் யோசிக்காமல் மின்னல் வேகத்தில் அவனுக்கு பதிலளித்தார். நீ தேசத்துக்காக போராடினால் உனக்கு காயங்களும் அதனால் ஏற்படும் தழும்புகளும் தான் கிடைக்கும். ஒருவேளை மரணம் கூட பரிசாக கிடைக்கலாம் என்று பதிலளித்தார். ஆனால் இத்தாலிக்காக நீ ஏற்றுக்கொண்ட காயங்களும் தழும்புகளும் மரணமும் இத்தாலிக்கு மிகப்பெரிய விடுதலை கொண்டு வரும் என்று நீ ஒருபோதும் மறந்து போகாதே என்று கேரிபால்டி கூறினார். அதை கேட்ட அந்த இளைஞன், என் மரணம் என் தேசத்துக்கு விடுதலை பெற்று தருமானால் நான் மரிக்கவும் ஆயத்தம் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய பரலோக மேன்மையை துறந்து இப்பூலோகத்திற்கு வந்தார். இங்கே வருவது மனுக்குலத்தின் பாவத்தை நீக்குவதற்காக என்றும், அவ்வாறு மனுக்குலத்தின் பாவத்தை நீக்க தான் சிலுவையை சுமக்க வேண்டும், வாரினால் அடிபட வேண்டும், காயப்பட வேண்டும் என்று தனக்கு தெரிந்திருந்தும் மனு குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்க தம்முடைய சரீரத்தை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார். அவர் சிந்திய இரத்தத்தினாலே நம் பாவங்கள் கழுவப்பட்டன. அவருடைய காயத்தின் தழும்புகள் நம்மை குணமாக்குகின்றன. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றன. நம் பாவங்கள் கழுவப்பட்டபடியால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லாமல் கோடிக்கணக்கானோர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பிசாசினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்கும்படி பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல நாம் ஆயத்தமா? அதனால் வரும் பாடுகளை சகிக்க ஆயத்தமா? பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவுக்காக தான் அடிபடவும் கட்டப்படவும் மரிக்கவும் தயார் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே அவர் மூலமாக அநேகர் இயேசுவின் விடுதலையை பெற்றுக்கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, இதற்காக நம்மையும் அர்ப்பணிப்போம். ஆயிரங்கள் இயேசுவின் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும்.

எல்லா நாமத்திற்கும் மேலான உடைய நாமத்தை, எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா. ஒருவரை ஆராதனைக்கும் கனமகிமைக்கும் பார்த்தினர். We lift your holy name, O God. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக, வியாதிகள் சுகமாக தக்கதாய், கொல்லாத வல்லமைகள் அதமாக தக்கதாய், என் தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக. நல்லவன் சேர்ந்து அந்த தேவன் ஆராதிக்கலாமா? சொல்லுங்க ஆண்டவரே.

கன மகிமைக்கு பார்க்கிறார், ஆராதனை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மேன்மையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மகிமையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா கனத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள நீர் பார்க்கிறார். என் மகிமை உள்ளவர், என் மகத்துவமானவர், என் மாறாதவர், ஒன்றான மெய் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர். ஓ, உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறு ஒரு ரட்சகர் இல்லையே, உம்மை போல எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் ஒருவரும் இல்லையே, தகுதி உள்ள தெய்வம் ஒன்றும் இல்லையே. இவ்வொருவரே தகுதி உள்ளவர், ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரும் மேல, ஒவ்வொருவரும் மேல நிறைவாய் நிறைவாய்.

பார்த்தீங்கன்னா எஸ் இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக, தொடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமை நிதமாக்கப்படுவதாக, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இப்பொழுது சரீரங்களுக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதம்

ஆத்மீகர், ஏ பரிசுத்தர், ஏ மகத்துவமுள்ளவர், உம்மை உயர்த்துகிறோம். மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிசயமான நாமமே, ஓ எங்களை மீட்டுக் கொண்ட பரிசுத்தமுள்ள நாமமே, பரிசுத்தமுள்ள நாமமே. மேல கட்டுடைய மகிமை இறங்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொருவரை சுகமாக்குகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக, இப்பொழுது நன்மை உண்டாவதாக. எல்லா கொலைகள், எல்லா பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்திலே அத

0: சத்தமா சொல்லுங்களை பாத்திரு
1: பாத்திர
0: எஸ் ஹல்லேலூயா யூ அலோன் வர்தி ஆஃப் காட் நீ பரிசுத்தமானவர்
1: இயேசுவே நீ பாத்திரரே
0: நல்ல கரங்களை தட்டி அந்த பாத்திரரை அந்த பரிசுத்தம் உள்ளவரை அந்த மேன்மை உள்ளவரை ஆச்சரியமானவரை நல்ல கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம் எஸ் ஜீசஸ் வி தேங்க் யூ லார்ட் வி தேங்க் யூ லார்ட் நீ ஒருவரே பாத்திரர் பாத்திரர் பாத்திரர் மகிமையும் கனமும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் மேன்மை பெற்றுக்கொள்ள பாத்திரர் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர்

There is none like you, Lord. எங்களை நேசிக்க உம்மை போல ஒருத்தர் இல்லப்பா. எங்களை ஆதரிக்க உம்மை போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. எங்களை வழி நடத்த உம்மை போல வேறொருவர் இல்லவே இல்லப்பா. உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லையே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே.

0: Me voy a artear a Me voy a artear a ti, Mandamos a tener lugar tu rapa. We lift your holy name. Parishutta namathinal uyarthukurappa. Idu uyarndavar, maaradavar, kirubaiyullavar, irakkamullavar, anbullavar, dayavullavar appa.
1: Enga avamanapattingalo, enga odukapattingalo, anga dhaan thala uyarthuva, anga dhaan neenga uyarvinga. Hallelujah. Daavida kurichu paakumbodhu, daavid than sonda பட்டணத்தில் பெத்லஹேமில் சொந்த தேசத்தில் சொந்த இடத்துல உறவுகளால் சகோதரிகளால் தாய் தகப்பினால் கைவிடப்பட்டவன். அவனை யாரும் கண்டுகிறது இல்லை. தாவியுடைய சரித்திரம், சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவன் எட்டாவது பிள்ளையாக இருந்த போதில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. தகப்பின தகப்பனுக்கு அவன் வேண்டாதவன். தாவீது பிறப்பு வந்து ஒரு பெரிய சரித்திரம். தகப்பனால் வேண்டாம், என் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டவன். அதனால தான் அவன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய வீட்டில் தன் மகன் ஒருத்தனை ராஜாவை மாற்ற போறாங்க, ஆக்க போறாங்க தெரிஞ்சும் எல்லாரையும் வர வச்சவன் தாவீதை வர வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் தாவி சொல்ற, என் தகப்பனும் என் தாயுமே கைவிட்டாலும் கத்தர் சேர்த்துக் கொள்வார். பாதி பேர் முறைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்ல போறேன், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கத்தர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால தாவீது சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றீர். உண்மையில சொல்ல போனா ஈசாயின் வீட்டுல ஒருத்தனை ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்கிறதுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வந்த உடனே ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா ஏற்படுத்த போறேன்னு சொன்ன உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. சொந்த வீட்டுல விருந்து ஆன தாவீதுக்கு அழைப்பு இல்ல. சொந்த வீட்டுல விருந்து, சொந்த சகோதரர்ல யாரோ யாருன்னே தெரியாது ராஜாவாக போறது, யாரோ ஒருத்தர் ராஜாவாக போறாங்க. சொந்த சகோதரருக்கு பெத்த பிள்ளைக்கு அழைப்பு இல்ல. அவன் ஒதுக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். விருந்துக்கு அவனை யாரும் என்ன செய்யல, அழைக்கல. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் விருந்தே ஆரம்பிக்காது. ஐயோ உங்களுக்கு போறாம். நீங்க ஒன்னு சாமியில் 17 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சரித்திரம் ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அவர் சாமுவேல் சொல்றாரு, எந்த தாவீதை விருந்துக்கு நீ அழைக்கலையோ அந்த தாவீது இல்லாம விருந்தே இல்லை. ஐயோ அவர் சொல்றான், தாவீது இங்க வராம நான் சாப்பிட மாட்டேன். தீர்க்கதரிசியை சாப்பிடலாம், வேற ஒருத்தன் சாப்பிட முடியாது. யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவர் கை வச்சா தான் எல்லாரும் கை வைப்பாங்க. எந்த தாவீத விருந்துக்கு அழைக்காம புறக்கணிச்சாங்களோ அந்த தாவீதம் விருந்துக்கே தலைவனா மாறிட்டா. ஐயோ கையை தட்டு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஊராருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா? ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு, அதை குறிச்சு ஒரு பெரிய பிரசங்கமே இருக்கு. ஊராரே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொல்ற, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் ஈசாயின் பிள்ளைகளும் ஈசாயுமே நினைச்சாங்க, இது வேற யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளுக்கான. உண்மையாகவே அந்த பந்தியும் அந்த வரவுமே தாவீதுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றேன், எந்த பெத்லகேமில் தாவீது தகப்பன் தான் ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தன் சகோதரனால் புறந்தள்ளப்பட்டானோ, கண்டுக்காம விடப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் ஊரார் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டானோ, அந்த ஜனங்கள் கண்களுக்கான அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தாயிலே கொம்பை எடுத்து, இதோ இஸ்ரவேலிலே ராஜாவாக ஏற்படுத்த போகிற இரண்டாவது ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார்னா, அதே தேவன் எந்த இடத்துல நீங்கள் தலைப்பிடிவை சந்தித்தீர்களோ அங்கே உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா எந்த இடத்துல நீங்க தலை குனிவை சந்திச்சீங்களோ அதே இடத்துல கத்த ஒரு தலை உயர்வை, ஒரு தலை நிமிர்வை உண்டாக்குகிறவர். எந்த சொந்தக்காரன் தூக்கி எறிஞ்சானோ, எந்த உறவுகள் தூக்கி எறிஞ்சாங்களோ, யார் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக பிறந்தெழுந்தாங்களோ, எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சொந்தமே வேண்டான்னு சொன்னானோ, அதே கண்கள் காண, அதே கண்களுக்கு முன்பாக தேவன் தலை உயர்த்துகிற நாள் வருகிறது.

0: நீங்க மட்டும்தான் அங்க தலையை உயர்த்துகிறவர், நல்ல கரங்களை தட்டி நீங்க மட்டும்தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை புறக்கணிக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை விட்டு கொடுக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை உயர்த்துகிறவர்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்க

0: நியாயாதிபதிகள் 15 அதிகாரம். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண்சாதியை காண போய், நான் என் பெண்சாதியிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பளியோ சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலேயே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுக்களையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது, திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான். அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏதாம் ஊர் தன்மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதுக்கு வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏதாம் ஊர் தன்மலை சந்திக்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்னே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிர்களால் அவனை கட்டி கண்மலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கட்டருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிர்கள் நெருப்புப்பட்டு நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நெட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினாலே 1000 பேரை கொண்டேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடி எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேசனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு நகோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஷ்டவேளை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான்.
1: அன்பினால் வந்த தேவன், அகிலமும் ஆளுகின்ற தேவன், இயேசுவாக பிறந்தேன்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்கு பூரண சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் புயல் போன்ற போராட்டங்கள், கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தை போன்ற எதிர்ப்புகள், சூறை காற்றை போன்று எப்பக்கம் திரும்பினாலும் அடித்து வீசுகின்ற துன்பங்கள் போன்றவற்றில் நீங்கள் கடந்து போய் அவைகளிலிருந்து எப்படி கரை சேர்வது என்று அறியாது திகைத்து இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் அவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றி பூரண சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு பூரண சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களை பற்றி தியானிப்போம். முதலாவதாக விரும்பினவர்களால் சோதிக்கப்பட்டான். சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்க்கின்றோம். தாவீது தன் ராஜ்ய பாரத்தில் அநேகரால் துன்பப்படுத்தப்பட்டவன். ஒரு பக்கம் பகைவர்களின் முற்றுகை, மற்றொரு பக்கம் சவுலினால் செய்யாத குற்றத்திற்காக சோதனைகள், வேறொரு பக்கம் தன் சொந்த மகன் அப்சலோமால் பொறாமையின் நிமித்தமாக பகை. அதற்கு மேலாக தனக்கு உண்மையாக வேலை செய்து கொண்டிருந்த, நல் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருந்த அகித்தோபேல் மூலமாய் வஞ்சிக்கப்படுதல். இப்படியாக தன்னுடன் இருந்தவர்களினால் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு காடுகளிலும் மேடுகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்தான். ஆனால் ஒன்றை மட்டும் தாவீது பற்றி கொண்டான். பின்வாங்கி போகாமல், சோர்ந்து போகாமல், தன்னை எப்பொழுதும் திடப்படுத்தி கொள்ளும்படிக்கு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். அதனால் தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ராஜ்ய பாரத்தில் நீண்ட நாள் ஆட்சி செய்தான். தாவீது இப்படியாக சொல்கிறார், அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார், என்னை உயர்ந்த ஸ்தலத்திலே நிறுத்தினார், அவரே என் விளக்காயிருக்கிறார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதை வாசித்து அறிகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சார்ந்தவர்களாலும் உங்களுக்கு தூரமாய் இருப்பவர்களாலும் நீங்கள் நம்பினவர்களாலும் அல்லது உங்களின் சொந்த உறவுகளினாலும் நீங்கள் ஏமாற்றப்பட்டு துன்பங்களை அனுபவித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கு விடாய்த்து போய் காணப்படுகிறவர்களே, உங்களை தாயின் கற்பத்திலேயே உண்டாக்கினவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் சமூகத்தையே தேடி வாஞ்சிப்பீர்களானால் உங்களுக்கு எதிரான பகையை முறித்து உங்களுக்காய் யுத்தம் செய்து எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவித்து பூரண சமாதானத்தை இன்றைக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் சோதிக்கப்பட்டான். தானியேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தையும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற அறிவையும் கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியும் கொடுத்திருந்தமையினால் தானியேல் ராஜ்யத்தின் பிரதானி என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தான். இதனால் பொறாமை கொண்டவர்கள் தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரம் தேடி பல வழிகளில் சோதனைக்கு உட்படுத்தினார்கள். விக்கிரகங்களுக்கு படைத்ததை உண்ணும்படிக்கும் ஜபம் பண்ணுவதிலும் துன்பப்படுத்தி சிங்கத்தின் கெபிகளே போடுகிற அளவுக்கு அவனுக்கு தீங்கு செய்து அதையும் நிறைவேற்றினார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் தானியேல் கர்த்தரை விடாது பற்றி கொண்டு அவரையே நம்பியிருந்தவனால் உயர்த்தப்பட்டான். பகைவர்கள் அழிக்கப்பட்டனர் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பணியிடங்களில், சமுதாயத்தில், ஊழியத்தில் நம்மை சுற்றி பொறாமைக்காரர்களும் போட்டியாளர்களும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். பொறாமையின் நிமித்தமாக உங்கள் பணியிடங்களில் உண்மையாயிருந்தும் தேவனுக்கு பயந்து நடந்தும் இருக்கிறோமே, ஆனாலும் நமக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள், முன்னேற்றம் இல்லை, செய்கிற வேலைக்கேற்ற சம்பளம் இல்லாமல் ஏமாற்றங்கள், மனதளவில் உண்டான காயங்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. உன் பொறுமையை, உன் சகிப்புத்தன்மையை, உன் கிரியையை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தும் சகிக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலன் உண்டு என்கிறார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பியிருக்கிற உங்களை இன்றைக்கு அவர் தலையாக்கி மேலாகும்படி செய்து பணியிடங்களில், குடும்பத்தில், ஊழியத்தில் உங்களை இதுவரையில் இல்லாத அளவில் உயர்த்தி மேன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக வியாதியினால் சோதிக்கப்பட்டான். யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவை குறித்து நாம் பார்க்கையில், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறனுமாயிருந்தவன். அதோடு மட்டுமல்லாமல் யோபு கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயும் மிகுந்த ஆஸ்திகளை உடையவனுமாயிருந்தவனுக்கு பிசாசினால் பெரும் சோதனை உண்டானபடியினால் அவனிடமிருந்த எல்லா செல்வமும் உறவுகளும் நண்பர்களும் இல்லாமல் போன நிலைக்கு தள்ளப்பட்டான். இறுதியில் அவன் உடல் முழுவதும் பருக்களால் நிறைந்து அதனால் அவன் ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருக்கும்படியான கொடிய வியாதியினால் வாதிக்கப்பட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டமையினால் யோபு சொல்லுகிறான், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரையே பார்ப்பேன் என்று, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அவரையே நம்பி இருந்தமையினால் கர்த்தர் யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார், இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டு இருப்பீர்களானால், விரும்பினவர்களினால் சோதிக்கப்பட்டும் விசேஷித்த ஞானம் இருக்கிறபடியினால் முன்னேற விடாமல் தடை செய்து இருக்கிற நிலையிலேயே இருப்பீர்களானால், சரீரத்தில் உண்டான வியாதியின் மூலம் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் கண்ணீரோடு விண்ணப்பங்களோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பி உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற உங்களை இன்றைக்கு கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்து உங்களை எல்லாவற்றில் மேலும் அதிகாரியாக்கி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் பூரண சமாதானத்தை தருகிற இயேசுவை இதுவரையில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களையும் ஆசீர்வதித்து பூரண சமாதானத்தை தந்து காத்து நடத்துவார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவே நமது வழியாயும் சத்தியமாயும் ஜீவனுமாயும் இருக்கிறார். ஆமேன்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைவதாக. நீங்கள் அநேக நாட்களாக தொடர்ச்சியாய் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். சில அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். தாமதம் ஆகிற போது ஒரு பெரிய சோர்வு, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை மறந்து விட்டார் என்கிற உணர்வு வந்து விசுவாசத்திலே, ஜப வாழ்க்கையிலே, வேத வசனத்தை வாசிக்கிறதிலே ஒரு சோர்வு ஏற்பட்டு அநேகர் சோர்ந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே தாமதம் என்பது தேவன் வைத்திருக்கிற திட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கூட ஆண்டவர் நமக்கு அருளி செய்வதற்காக தாமதிக்கலாம். மற்றொன்று, நம்மை சரிப்படுத்துவதற்காக தேவன் இந்த தாமதத்தை வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியாவின் புத்தகம் 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், இந்த உணர்வு நமக்குள்ளே எழும்ப வேண்டும். சில நேரங்களில் தேவன் தாமதிக்கிறதோ அல்லது சில ஜபங்களுக்கு பதில் வராத போதோ கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய தவறுகள் உணர்த்தப்படும். செப்பனியா 2:2, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று வாசிக்கிறோம். 1 Corinthians 11 வாசிக்கும் போது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்பட மாட்டோம். 1 Corinthians 8:10 வாசிக்கும் போது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். பாருங்கள், சில நேரங்களிலே நம்மை தவிர மற்றவர்களை எடை போடுகிறோம். அவங்க அதை செஞ்சிட்டாங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு மற்றவங்களை எடை போடுவோம். ஆனால் நம்மை சரிப்படுத்துவதற்கு யோசிக்க மாட்டோம். என்றைக்கு நம்மை சரிப்படுத்துவதற்கு, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமோ, நம்முடைய தவறுகளை தேவனுடைய சமூகத்திலே போய், ஆண்டவரே நான் திரும்பி வருகிறேன், கெட்ட குமாரனை போல நான் திரும்பி வருகிறேன், நீர் என்னை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். அதனால்தான் இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவர் நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவர் சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளை சரிப்படுத்துவதற்காக பொன்னை எடுத்து அக்னியிலே போட்டு புடமிட்டு சுத்திகரித்து அதை ஒரு நல்ல பொண்ணாக மாற்றி அதை பயன்படுத்துவதற்கு எப்படி ஒரு மனிதன் முயற்சிக்கிறாரோ, அதே போல நம்மை ஏவன் சரிப்படுத்துவதற்கு சில சூழ்நிலைகளுக்குள்ளாய் கொண்டு போய் நம்மை ஒரு விலையேறப்பெற்ற ஒரு விசுவாசியாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் முயற்சி செய்யலாம். தேவன் இப்பொழுது உங்களின் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே, ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன், கடந்த காலங்களிலே நான் செய்த குறைகள் குற்றங்களை மன்னியும் அப்படின்ற ஒரு உணர்வோடு கூட நம்மை நிதானித்து அறிந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்யும். தல் பிழைகளை உணர்கிறவன் யார், தன்னுடைய பிழைகளை எந்த தேவனுடைய பிள்ளை உணர்ந்து திருந்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். தாவீது அடிக்கடி தன்னை பரிசோதனை செய்து கொள்வார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களை பரிசோதனை செய்து கொள்வார்கள். ஒருவேளை உங்களை தற்பரிசோதனை செய்வதற்காக தேவன் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கலாமே, ஜபத்திலே தாமதத்தை கொண்டு வந்திருக்கலாமே, அற்புதத்திலே தாமதத்தை கொண்டு வந்திருக்கலாமே. இன்னைக்கு உணர்வடைவோம், நான் என்னுடைய கிரிகளினாலோ, என்னுடைய வார்த்தைகளினாலோ, என்னுடைய பார்வையினாலோ, என்னுடைய செயல்களினாலோ நான் குறைவுள்ளவனாய் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய காரியங்களிலே குறைவுள்ளவனாய் இருக்கலாம். திருந்துவதற்காக தேவன் சில அற்புதங்களை நிறுத்தி வைத்திருக்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, கர்த்தாவே நான் செய்த தவறுகளை எனக்கு உணர்த்தும், நான் செய்த குறைகளை எனக்கு உணர்த்தும், நான் மனம் திரும்புகிறேன், உம்முடைய கல்வாரி இரத்தத்தால் என்னை பரிசுத்தமாக்கும், என்னை மீட்டுக் கொள்ளும். என்னுடைய தவறுகளை உணர்ந்து நான் மனம் திரும்பி இனி ஒரு நல்ல ஜீவியத்தை நான் வாழ்வேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாளில் அர்ப்பணிப்போம். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை அர்ப்பணித்து பாருங்களேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதை நீங்கள் காண முடியும். வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம், இன்றைக்கு திரும்புவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற எல்லாமே சகலம் நன்மைக்கு எதுவாக என்று அறிந்திருக்கிறோம். அந்த நன்மைக்கு எதுவான காரியத்திலே எங்களை சரிப்படுத்துவதற்காக அந்த உணர்வு எங்களுக்குள் உண்டாவதற்காக நீர் சில நேரம் தாமதித்திருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். இதை காண்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க. அவ உணர்வடைந்து கர்த்தாவை சரிப்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. இன்றைக்கு சரிப்படுத்திக் கொண்ட உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களை அற்புதங்களால் நிரப்புவார். நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொன்ன வேத வசனங்களின்படியாய் இன்றைக்கு பரிசோதித்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் அதன் 7 வசனமும் 8 வசனமும் நான் படிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Praise the Lord. அருமையான இந்த நல்ல வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை படிக்கிறோம். ஜெபத்தை குறித்து, ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து, ஜெபம் ஏதோ ஒரு தேவைக்காக அல்ல, எந்த நேரத்திலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுரையாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்த ஜெபத்திற்கு பின்னாலே அந்த ஜெபத்தினுடைய மகிமையான ஒரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு ஓமையாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அதே பட்டணத்திலே ஒரு விதவையும் இருக்கிறாள். பாருங்கள், அந்த அந்த மனுஷனுக்கு அந்த அந்த பட்டணத்திலே வாழ்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்கள், ஒரு ஒரு எதிராளியான ஒரு மனுஷன், இந்த விதவைக்கு எதிராளியான ஒரு மனுஷன் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அந்த பட்டணத்தில் ஒரு வித

அவையும் இருந்தாள். அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு அந்த பட்டணத்தில், அந்த பட்டணத்தில் ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, ஒரு வசதி படைத்த மனிதன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருக்கிறாள். அந்த விதவைக்கும் அந்த மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு முடியவில்லை. என்ன செய்கிறார்? அந்த பட்டணத்தில் இருக்கிற நியாயாதிபதியின் இடத்துல வந்து சொல்கிற, ஐயா, இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்கு. அநேக நாட்களாக இந்த காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கிற யார்? அந்த விதவை. அந்த விதவை என்ன கேட்கிறாள் பாருங்கள், எனக்கு ஒரு நியாயம் வேண்டும், இல்லாவிட்டால் எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கிறாள். கவனிங்கள், இப்போ பாருங்க, உலகம் எந்த பக்கம் சார்ந்து இருக்கும், உலகம் எந்த பக்கமாக இணைஞ்சிருக்கும்? எப்பவுமே பொதுவாகவே வசதி படைத்தவர்கள், பணம் இருக்கிறவர்கள், பணம் படைத்தவர்கள் பக்கமாகத்தான் எப்பவுமே நீதி நியாயங்கள் இருக்கும். உலகம் சாஞ்சிருக்கும். அப்ப இவள் விதவை, இவளுக்கு ஆள் இல்லை, இவள்கிட்ட பணம் இல்லை, இவளுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒத்தாசைக்கு ஆட்கள் இல்லை, உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. யாராயிலும் தனக்கு உதவி செய்வார்கள், ஒருவர் வரமாட்டாங்க. அவள் ஒரு தனித்து விடப்பட்டவள். ஒருவேளை அவள் ஏழை விதவை, அவளுக்கு என்ன வசதி இருந்திருக்கும்? அப்போ அவளுக்கு ஒரு நீதி வேண்டும், அவளுக்கு ஒரு நியாயம் வேண்டும். ஆகவே அந்த நியாயாதிபதியினிடத்தில் போய் எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் பாருங்க, நீதி செய்ய முடியவில்லை. என்ன செய்திருப்பார் அந்த நியாயாதிபதி? இந்த மனுஷனுக்காகவே அவன் காரியங்களை செய்வதை நினைத்திருக்க முடியும். இவள் விதவை தானே, இவளுக்கு யாருமே இல்லையே, இவகிட்ட பணம் இல்லையே என்று சொல்லி பாருங்க, அவளை உதாசீனப்படுத்தி அப்படியே அவள் சொல்லுகிற காரியத்தை கேட்கவில்லையாம். இப்படியே காலங்கள் போகிறது. ஆனால் அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள்? விடவில்லை. அந்த நியாயாதிபதியை விடவில்லை. நீண்ட நாள் பிரச்சனை, எனக்கு ரொம்ப நாளா இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வரணும். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு அனுகூலம் உண்டாகணும் அப்படின்னு அவள் போய் அந்த மனுஷனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். விடாமல் தொந்தரவு செய்தாள். பிரியமானவர்களே பாருங்கள், ஒருவேளை இவர் இன்னைக்கு பார்க்க முடியாது, இவர் இன்னைக்கு பிஸியா இருக்கிறாரு என்றெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்திருப்பார்கள். ஆனால் அவள் விடவில்லை. இதுக்கு ஒரு நியாயம் வேணும், இதுக்கு ஒரு நீதி வேணும், நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். அப்போ அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவள் செய்கிற தொந்தரவின் நிமித்தம் அதனுடைய ஐந்தாம் வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவள் விடாமல் தொந்தரவு செய்தாள், அவள் அலட்டி கொண்டிருக்கிறாள். அப்ப அவ என்ன சொல்லியிருப்பார்? எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன், எனக்கு நியாயம் செய்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று அடிக்கடி போய் அந்த மனிதனை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். இப்ப அவன் மனசுகளை நினைக்கிறான், நம்ம முடியாதுன்னு சொல்லுகிறோம், நம்ம அமைதியா இருக்கிறோம், எத்தனையோ நேரத்துல தப்பித்து போகிறோம், ஆனால் அவள் விடவில்லையே, எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாளே. அப்படியானால் இவளுக்கு ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும், இவளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். பாருங்க, அப்ப அவர் என்ன செய்கிறார் என்றால், இவர் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம், இவளுக்கு கண்டிப்பா ஒரு நீதி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஓமையான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு தான் இயேசு சொல்லுகிறார், ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷனிடத்தில் ஒரு காரியத்தை தொந்தரவு செய்யும் பொழுது, இல்லாவிட்டால் விடாமல் கேட்கும் பொழுது, அவன் அதற்கு நியாயம் செய்வானே ஆனால், அவன் அதற்கு நியாயம் செய்வாரே ஆனால், எது நிமித்தம்? தன்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறது நிமித்தம். ஒரு மனிதன் இறங்கி விட்டான், அப்ப இவளுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், இவளுக்கு ஏதாகிலும் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை அந்த மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷனே ஒரு ஒருவருக்கு இறங்கணும்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது, தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அதுவும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தீர்க்கமான வார்த்தை, சீக்கிரமாய் நியாயம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாய் நியாயம் செய்கிற கர்த்தர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தமது காரியத்தை இந்த பூமியிலே சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு நீண்ட நாட்களாக, நீண்ட காலங்களாக இந்த விஷயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே, எனக்கு ஒரு நீதி இல்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் காரியங்கள் அநேகரிடத்தில் பேசப்பட்டு அதை கவனிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் ஏழ்மையாய் வாழ்கிறது நிமித்தம் உங்கள் பக்கம் சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, ஆனால் நியாயம் புரட்டப்படுகிறது, நீதி புரட்டப்படுகிறது. உலகம் எங்கே சாஞ்சிறது பாருங்க, பணம் இருக்கிறவர்கள் பகுதியில், புகழ் இருக்கிறவர்கள் மத்தியில் உலகம் சாய்ந்து விடுகிறது. இந்த உலகத்தில் நீதி நியாயம் கெட்டு போய்விட்டது. ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாரு, உனக்கு சீக்கிரமா நியாயம் உண்டாகும். சங்கீதம் 37:28 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் என்று எழுதியிருக்கிறது. நியாயத்தை விரும்புகிறவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிறவர். ஒருவேளை உங்கள் பக்கத்தில் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருந்திருக்கலாம், உங்கள் பகுதியில் எந்த தவறும் இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்கள் பக்கத்தில் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் நீங்கள் எந்த தப்பும் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் வேண்டுமென்றே உங்கள் மேலே பழி சுமத்தப்பட்டு, வேண்டுமென்றே அருமை உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்து இன்றைக்கு நீதி கிடைக்காமல், நியாயம் கிடைக்காமல் ஒருவேளை நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நியாயம் புரட்டப்பட்டு விட்டதா? வேதம் சொல்லுகிறது, ஒரு அநீதி உள்ள ஒரு மனிதனுக்கு ஒருவன் இறங்குவானானால் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நான் நியாயம் செய்ய மாட்டேனா? உன் பக்கம் நீதி இருக்கு, உன் பக்கம் நியாயம் இருக்கு, உன் மேல எந்த தப்பும் இல்லை, உன் மேல எந்த தவறும் இல்லை, ஆனா உனக்கு நீதி கிடைக்கல, ஆனா உனக்கு நியாயம் கிடைக்கல. நியாயம் புரட்டப்படுகிறது. திரும்ப திரும்ப சில காரியங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கிறது என்று வருத்தப்படுகிறீர்களா? பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் நான் நியாயம் செய்வேன். கவனியுங்கள், ஆண்டவர் யாருக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார், எப்படிப்பட்டவர்களுக்கு? வேதம் அதில் எழுதியிருக்கிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நியாயம் செய்ய கர்த்தர் விரும்புகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 72 சங்கீதம் அதன் 4 வசனத்தை நீங்கள் வாசித்தால், சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்ய விரும்புகிறார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதமான செயல்களை பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சிறுமைப்படுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். கவனிங்கள், நீதிமொழி 29 அதன் 26 வசனத்தை நீங்கள் படித்தால், நியாயம் கர்த்தராலே வரும் என்று எழுதியிருக்கிறது. நியாயம் கர்த்தராலே வரும் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், உலகத்தின் பார்வையில், சமுதாயத்தின் பார்வையில் சிறுமைப்பட்டவர்களாய், யாருமே மதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாதவர்களாய், ஒருவேளை நீங்கள் பல ரீதியில் ஒடுக்கப்பட்டவர்களாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்வார் சீக்கிரத்திலே. ஆமென். பாருங்கள், நம்ம வேதத்தில் எனக்கு ஒரு பகுதி ஞாபகத்திற்கு வருகிறது. 2 புஸ்தகம் 8 நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 8 பாருங்க, இந்த 8 துவக்கத்திலே நம்ம படிக்கும் பொழுது, தேவனுடைய மனிதனாகிய எலிசா சூனேம் ஊராகிய அந்த ஸ்திரியை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார், ஒரு பயங்கரமான பஞ்சம் தேசத்தில் வரப்போகிறது.
ஒரு 7 வருஷம் ஒரு பயங்கரமான பஞ்சம் வரப்போகிறது. அதனால நீ இந்த தேசத்தில் இருந்து வெளியே போய் தப்பித்துக்கொள், பிழைத்துக்கொள், கொடுமையான ஒரு பஞ்சம் ஆரம்பிக்க போகிறது என்று சொல்லியிருந்தாள். ஆகவே இந்த ஸ்திரீயானவள் அந்த பஞ்ச நாட்களில் அந்த தேசத்தை விட்டு அவள் வெளியே போய்விட்டாள். பாருங்கள், காலங்கள் கடந்து போகிறது. 7 வருஷம் அந்த பஞ்ச நாட்கள் முடிந்த பின்பு அந்த தேசத்திற்கு அவள் வருகிறாள். அந்த தேசத்திற்கு வருகிறாள். ஏற்கனவே அந்த தேசத்திலே அவளுக்கு பாருங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இருந்திருக்கிறது. அந்த தேசத்திலே அவள் பல நிலைகளிலே வாழ்ந்து இருந்தவள் என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி தேசத்திற்கு வருகிறாள். அந்நாட்களிலே அந்த நாட்களிலே அவள் தேசத்திற்கு வருகின்ற காலங்களில் தன்னுடைய இடத்தை தனக்கு உண்டான காரியங்களை தேடும் பொழுது அவளுக்கு அது கிடைக்கவில்லை. வருஷங்கள் கடந்து போயிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ ஒரு காரியம் அவளுக்கு வேணும், இப்போ ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறாள். அப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் ராஜாவின் இடத்துல கேயாசி பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் நடந்த சில காரியங்களை, சில சம்பவங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது எலிசாவின் காலத்தில் நடந்த இந்த அற்புதம், இந்த சூனமியாளுக்கு நடந்ததான ஒரு அற்புதம் பாருங்க. அந்த வீட்டில் தேவனுடைய மனிதன் போய் இருந்தார். அந்த வீட்டில் தேவ மனுஷன் போய் இருந்த பிற்பாடு குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்தது. அப்புறம் ஒரு நாள் அந்த பிள்ளை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வியாதிப்பட்டது, மரித்து போய்விட்டது. தேவனுடைய மனுஷன் போனார், அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பிட்டாரு. இப்படி ஒரு பயங்கரமான அற்புதம் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் நடந்தது அப்படின்னு ராஜாவிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்திரீயானவள் ஒரு நியாயத்திற்காக, ஒரு நீதிக்காக அங்கே போகிறாள். அங்கே போன உடனே இந்த கேயாசி ஷாக் ஆயிட்டான். பாருங்க, அப்போ இவள் போய் நிற்கிற உடனே அவள் சொல்றாரு, ராஜாவே நான் உமக்கு சொன்னேன் அல்லவா ஒரு சம்பவம், தீர்க்கதரிசியின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது என்று ஒரு ஸ்திரீயை குறித்து சொன்னேன் அல்லவா, அது வேறு யாரும் அல்ல இந்த ஸ்திரீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்ல கவனிங்க. அப்போ நீங்க வேதத்தில் படிக்கும் பொழுது அவளுடைய நிலைகளை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஒரு காரியம் நடக்கணும், என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்கணும், என்ன வேண்டும், எதற்காக தேடி வந்திருக்கிறாய் என்று சொல்கிற நேரத்தில் என்ன சம்பவிக்கிறது? யா நீங்கள் அவர் நான் இப்படி தீர்க்கதரிசி சொன்னார், இந்த தேசத்தில் பஞ்சவரம்னு சொன்னார், நான் தேசத்தை விட்டு நான் வெளியே போனேன், இப்போ நான் திரும்பி வந்திருக்கிறேன், என்னுடைய நிலங்கள், என்னுடைய இடங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு நியாயம் வேண்டும், எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கிறாள். பாருங்கள் பாருங்கள், அந்த ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? உடனே ஆள் அனுப்பி இவளுடைய அந்த இடத்தையும், இந்த 7 ஆண்டுகள் யார் அதில் அந்த இடத்தை எடுத்தார்கள், அதில் பயிர் செய்தார்கள், அதில் என்ன நன்மைகள் இந்த 7 வருஷம் நடந்தா என்ன கிடைத்திருக்குமோ, இது எல்லாவற்றையும் இவளுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். நல்லா கவனியுங்கள். ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு நியாயத்திற்காக, ஒரு நீதிக்காக ராஜாவின் இடத்துல போகும் பொழுது அந்த காரியம் அவளுக்கு சம்பவிக்கிறது, இந்த காரியம் அவளுக்கு கிடைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் உண்டு. சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். எதினாலே? எதினாலே? நல்லா கவனிங்க. ஒரு வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:10 நம்ம படிக்க போகிறோம். என்ன படிக்கிறோம்? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினால் தமது நாமத்திற்காக காண்பித்த பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்கிறது? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலே தமது நாமத்திற்காக காண்பித்த பிரயாசத்தை அவர் ஒரு நாளும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. நன்றி கவனிங்கள். இந்த இவளுக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்து ஒரு நியாயம் எதினால் கிடைத்தது என்றால், பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், தமது நாமத்திற்கு காண்பிக்கப்பட்ட பிரயாசம். அதை கவனியுங்கள். ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் தேவனுடைய காரியமாக, தேவனுக்குரிய காரியமாக எதை செய்கிறார்களோ அதை அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. இப்போ நான் இதிலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்திரீயானவள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், என்ன ஊழியம் செய்தாள்?
வேதம் சொல்லுகிறது, அந்த தேவ மனிதனாய் எலிசா அந்த ஊருக்கு போன பொழுது இந்த ஸ்திரீயானவள் தன் வீட்டிலே வரவழைத்து அவருக்கு அடிக்கடி விருந்து கொடுத்து வந்தார். இவர் தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான் என்பதை நான் அறிவேன். பாருங்க, அப்போ அந்த ஸ்திரீ கனம் பொருந்திய ஸ்திரீ, அவள் ஒரு ஒரு வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்ந்தவள் அல்ல. இப்போ அவளுடைய இருதயத்தில் இப்படி ஒரு எண்ணம் வருது, இந்த தேவனுடைய மனுஷன் வரும்பொழுதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து தங்கி போகிறது, இல்லாவிட்டால் நம்ம அந்த பரிசுத்தவானுக்கு செய்கிற ஒரு ஊழியம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று அவள் நினைக்கிறாள். அதனால அந்த வீட்டில் மாடி வீடு எடுக்கப்பட்டு தேவ மனுஷன் அந்த மாடி வீட்டில் தங்க வைத்து உணவு கொடுத்து அவளை விசாரிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை அவள் செய்கிறாள். எதி நிமித்தம்? இவர் தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான் அப்படிங்கிற நிலையில தங்க வீட்டில் தங்க வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த தேவ மனுஷன் கேட்கிறார், நான் வந்து போகிறேன், இந்த வீட்டிற்கு வருகிறேன், இங்கே ஒரு குறைவு இருக்கிறதை நான் பார்க்கிறேன், அப்படியானால் ஆண்டவர் இந்த வீட்டின் குறைகளை நிறைவாக்குவார், இந்த வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய அற்புதமான செயல்கள் அங்கே நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரீயானவள் தன் வாழ்க்கையிலே தேவ மனிதனுக்கு செய்த ஊழியம், பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், தமது நாமத்திற்காக காண்பிக்கப்பட்ட பிரயாசத்தை அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நியாயம் செய்கிற ஆண்டவர். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சீக்கிரத்தில் அவர் யாருக்கு நியாயம் செய்வார்? நம் ஆண்டவருக்காக செய்கிற விஷயங்கள், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்கிற தெய்வம் அல்ல, மறக்கிற தெய்வம் அல்ல. ஒரு மனிதன் நம்மிடத்தில் உதவி வாங்குகிறான், சில நேரங்களில் மறந்து போகிறான். சில உதவியை சில மனிதர்கள் மறந்து போவார்கள், சில நன்மையை மறந்து போவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்லங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் படுகிற பிரயாசம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் செய்கிற ஊழியம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் விதைக்கின்றவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் கணக்கில் வச்சிருப்பாரு, கணக்கில் வச்சிருப்பாரு. நன்றி கவனியுங்கள், நம்ம கர்த்தருக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக நம்ம விதைக்கிறோமே, நம்ம கொடுக்கிறோமே, நம்ம தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமே, இது எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருப்பார். நம் அநேக நேரத்தில் உண்மையற்றவர்களாய் வாழும் பொழுது, தேவனுடைய காரியத்தில் உண்மையற்றவர்களாய் ஜீவிக்கும் பொழுது, கடைசி நேரத்தில் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே, இந்த போராட்டத்திலேருந்து விடுதலையாக்குங்க, எனக்கு வேலையில் பிரச்சனை, எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு உதவி செய். கடைசி நேரத்தில் வந்து சில நேரத்தில் கதறோம். நான் சொல்கிறேன், தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்வதில் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதில் நியாயம் செய்ய அவர் உண்மை உள்ளவர். தேவனுக்காக நம்ம நிற்கும் பொழுது நமக்காக தேவன் நிற்பார். தேவனுக்கான காரியங்களை செய்ய முன் வரும் பொழுது நமக்காக ஒரு காரியத்தை செய்ய தேவன் முன் வருவார். ஆண்டவருடைய காரியத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம்? தேவ ராஜ்யத்தை கட்டுவது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்குரிய காரியங்களை நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்காக படுகிற பிரயாசம், எத்தனை விதமான ஊழியங்களை நம்ம செய்கிறோம், அந்த ஊழியத்திற்காக நம்ம விதைக்கிறோம், அதற்காக நம்ம கொடுக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க, மறக்க மாட்டாருங்க. நீங்கள் கர்த்தருக்குன்னு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கில் தேவன் வைத்திருப்பார். அவர் ஞாபகம் வைத்து எந்த நேரத்தில் எந்த விதத்தில் எப்படிப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை சரியான நேரத்தில் ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கிற காரியம், தேவ ராஜ்யத்துக்காய் கொடுக்கிற காரியம், அருமையானவர்களே, நம்ம தப்பா நினைக்க கூடாது, தவறுதலாக யோசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கொடுக்க மறுத்தால், இன்றைக்கு கொடுக்க ஒருவேளை நம்ம ஸ்தோத்திரம் நினைக்காமல் போனால், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் போய் நிற்கும் பொழுது அவர் உங்களுக்கு நியாயம் செய்ய முடியுமா? தேவனுடைய காரியத்தில் நம்ம சரியாய் இருந்து கொண்டே இருக்கணும். அவரை தேடுறதில், அவரை விசுவாசிக்கிறதுல, அவரை ஆராதிக்கிறதுல, அவரை நம்புகிறதுல, ஸ்தோத்திரம், அவருடைய ராஜ்யத்தை கட்ட கொடுக்கறதுல, எல்லா விஷயத்திலும் நாம் கரெக்டாக இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் நீதி உள்ளவராய் வெளிப்படுவார். ஆமென்.
நியாயம் செய்கிறவராய் வெளிப்படுவார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கவனியுங்கள். இப்போ ஒரு அற்புதம், ஒரு அதிசயமான காரியம், ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்து என் இடத்த காணல, என்னுடைய இடம் போயிட்டு, எப்படி எங்க போச்சுன்னு தெரியல, யார் எடுத்தானு தெரியலன்னு சொல்லும் பொழுது அவள் செய்த காரியத்தை நினைவு கூர்ந்து, அவள் செய்த காரியத்தை தேவன் மறக்காமல் ஒரு நியாயத்தை, ஒரு நீதியை ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் செய்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அருமையான இந்த நாளிலே தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் சிறுமைப்பட்டு ஒடுங்கி போனவர்களாய் இருக்கலாம், பயப்படாதீங்க, உங்களுக்காக அவர் நியாயம் செய்வார். நம்ம தேவ கரத்துல, தேவனுடைய பாதத்துல, அவருடைய காரியத்துல நம்ம உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் நியாயம் கிடைக்கும், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். உன் காரியம் ஒதுக்கப்படுதா? உங்க காரியத்தை கண்டுகொள்ளவில்லையா? உங்களுக்கு ஒரு பதிலும் வரவில்லையா? எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆமென். புறக்கணிக்கப்படுகிறோம், நாங்கள் பல நாட்கள் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்படுகிறோம் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்காக கர்த்தர் ஒரு நபரை வச்சிருப்பார், உங்களுக்காக விசாரிக்க, நியாயம் செய்ய, வழிகளை திறக்க, உங்கள் காரியமாக உங்களுக்கு அனுகூலமான காரியத்தை செய்வதற்கு ஒரு ஆளை கர்த்தர் எழுப்புவார், ஒரு நபரை கர்த்தர் எழுப்புவார். நம்ம தேவனுடைய காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அதை நமக்கு செய்ய முடியும். சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் நியாயம் சீக்கிரமாய் செய்வார் என்று சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை கூட நான் வேதத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 3 தொடக்கத்தில் மொர்தெகாய்க்கு எதிராக ஆமானுடைய சதி திட்டங்கள் எழும்பி வருகிறது. அவன் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாரும் நமஸ்கரிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை போட்ட பொழுது மொர்தெகாய் முடியாது என்று சொல்கிறார். மொர்தெகாய் எப்பொழுது முடியாது என்று சொல்கிறானோ அப்பொழுது அவனுக்கு பிரச்சனை வருகிறது, அவனை அழிக்க திட்டமிடுகிறார். இந்த கவனிங்கள், நியாயம் புரட்டப்படுகிறதா? உண்மை உள்ளவனுக்கு எதிராக, ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிறவர்களுக்கு எதிராக, வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு எதிராக இந்த உலகம் எழும்பும், ஆனால் தேவன் விடமாட்டார். சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர்களுடைய தந்திர செயல்களுக்கு தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். மொர்தெகாய் சொல்கிறார், முடியாது, நான் செய்ய முடியாது. ஆமானுடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது, அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவனுடைய மனசு குழம்பி போயிருக்கிறது, எல்லாருக்கும் செய்கிறாங்க, இவன் செய்ய மாட்டேங்கிறான். அப்படியானால் இவனை அழித்து விட வேண்டும். எப்படி அவனை அழிக்கலாம்? இவன் அழிப்பதற்கான காரணம் எப்படி? அவங்க திட்டமிடுகிறார்கள், திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துகிறார்கள், அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 வரும் பொழுது ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவர் அப்படியே புரண்டு படுத்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை எல்லாம் எழுதி வைக்கிற அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வர சொல்லி அதை வாசிக்க சொல்லுகிறார். அகாஸ்வேரு ராஜாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தில் அந்த காரியம் அவருக்கு சம்பவிக்க கூடாதபடிக்கு தப்புவிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது மொர்தெகாய் என்று எழுதியிருக்கிறது. ராஜா வாசித்த பொழுது அவர் கேட்கிறார், இப்படி ஒரு மனிதன் செய்திருக்கிறானா? அப்படியானால் அந்த மனிதனுக்கு ஏதாவது செய்தார்களா? அந்த மனிதனுக்கு ஏதாவது கொடுத்தார்களா? அவனை கனப்படுத்தினான், எவ்வளவு பெரிய காரியத்தை அவன் செய்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. பிரிமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது தான் ஆமான் வருகிறான். இவர் கேட்கிறார், ஒரு ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மொட்டையாக கேட்குறார், என்ன செய்ய வேண்டும்? இவர் நினைக்கிறார், நம்ம தானே, நம்மளை தான் சொல்கிறார் போல அப்படின்னு. ஒரு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அந்த மனிதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ சொன்ன எல்லாவற்றையும் இந்த மொர்தெகாய்க்கு நீ செய். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற மனுஷனுக்காக ஆண்டவர் நியாயம் செய்வார். தேவ மனுஷனுக்கு ஆபத்து வருது, தேவ மனிதனை அழிக்க திட்டமிடுகிறார்கள், தேவ மனிதனுக்கு அருமையான நீதி புரட்டப்படுகிறது, அவன் வேறு எந்த தவறும் செய்யவில்லை, வேறு எந்த தப்பும் செய்யவில்லை, ஆனால் அவனை அழிப்பதற்காக உலகம் முயற்சிக்கும் பொழுது, சத்துரு முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் விடுவாரா?
தப்பே செய்யாமல் தவறே செய்யாமல் உங்கள் மேலே தேவையில்லாத பழிகளை சுமத்தி உங்களை அழிக்க திட்டமிடுகிற சத்துருவின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரா? இல்லை, ஒப்பு கொடுக்க மாட்டார். சூழ்நிலை மாறும், காரியம் மாறும். அருமையானவர்களை, காரியம் மாறுதலாய் முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், கனவீனப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு மருதேகாய்க்கு எவ்வளவு கனம் வருது, எவ்வளவு மேன்மை வருது, எவ்வளவு உயர்வு வருது. ஏன் தெரியுமா? தேவனுக்கு அடுத்த காரியத்தில் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். உங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமா? ஆண்டவருடைய காரியத்தில் கரெக்டாக இருங்க, அவருடைய விஷயத்தில் உண்மையாக இருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நில்லுங்க. உலகம் என்ன சொல்லும்? எல்லாரும் செய்கிறாங்க, நம்ம செய்யணும். எல்லாரும் பின்பற்றுறாங்க, நம்ம பின்பற்றணும். எல்லாரும் இதைத்தானே செய்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் செய்யக்கூடாது? அவங்க கூடவே நம்ம செஞ்சிருவோமே. வேண்டாம், வேண்டாம். உங்களுக்கு, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களோடு தேவன் இருக்கிறார், உங்களை நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் செய்வதை போல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ, அதை செய்ய நம்ம வாழ்க்கையில் பழகிட்டோம்னா, நான் சொல்கிறேன், நீதி உள்ளவர் நமக்கு எப்பொழுதும் நம்ம பக்கத்தில் நிற்பார். நியாயம் செய்கிற தேவன் எப்பவும் நம்ம பக்கத்தில் இருப்பார். உன் வைராக்கியம் மனுஷனுடைய பார்வையில் கனவீனமாக தெரியும், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது விலையேறப்பெற்றதாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிற காரியம், தேவனுக்காக படுகிற பிரயாசம் ஒருவேளை மனுஷனுடைய பார்வையிலே அற்பமாய் தெரியும். எல்லாரும் செய்கிறாங்களே, செஞ்சுட்டு போக வேண்டியது தானே? எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, அவங்க கூட போயிட வேண்டியது தானே? உலகம் சொல்லும், உலகம் சொல்லும். ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை, ஒருவேளை என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நான் எடுத்த தீர்மானத்தில் நான் உறுதியாயிருப்பேன். ஒரு வைராக்கி ஆண்டவருக்காக இன்னைக்கு நம்மளால் நிற்க முடியுதா? ஆண்டவருக்காக செய்ய முடியுதா? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் வைராக்கியமாக நிற்பதற்கு ஒரு பலன் இருக்கா, ஒரு தைரியம் இருக்கா? யோசித்து பாருங்க, நின்று பாருங்க. நியாயம் செய்வார். யார் அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். யார் அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அவன் உயர்த்தப்பட்டான். யார் அழிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக தலை உயர்த்தப்பட்டது. சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா! நிச்சயமாய் சொல்லுகிறேன், சீக்கிரமாய் உனக்கு நியாயம் செய்வார். நீதி புரட்டப்பட்டு விட்டதா? நியாயம் புரட்டப்பட்டு விட்டதா? ஒருவேளை யாரும் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இல்லையா? நீங்கள் நினைக்கலாம், என் பக்கத்தில் யாரும் இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லை, என் காரியத்தை சொல்ல யாரும் இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். உலகமே, குடும்பமே, சமுதாயமே, ஊரே என் பக்கத்தில் இல்லை, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, எல்லாம் எதிராக இருந்தாலும் உன் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். தாவீது சொல்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என் வலது வாரசத்தில் வீற்றிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்று இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீண்ட நாட்களாய் முடிக்கப்படாதவைகள், நீண்ட நாட்களாய் பதில் வராதவைகள், நீண்ட நாட்களாய் அருமையானவர்களை இழுத்து கொண்டே போகிற பிரச்சனைகள் சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகிறது, சீக்கிரமாக நன்மையாய் மாறப்போகிறது. எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்ம தேவனோடு இருப்போம், உண்மையுள்ளவர்களாய் இருப்போம், கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்வோம், தேவனுக்காய் நிற்க வேண்டிய இடத்தில் சரியாய் நிற்போம். நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆண்டவருக்காய் நிற்கிறவர்களை கை தூக்கி எடுப்பார், கை தூக்கி விடுவார் அவர்களை. ஒரு நாளும் தேவன் நம்மளை மறக்கிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. தேவனுக்காக எந்த காரியத்தை செய்தாலும் அதை ஞாபகத்தில் வைத்து அதில் ஒரு நன்மையை செய்வாரே தவிர, ஆமேன், அதில் ஒரு அற்புதத்தை செய்வாரே தவிர, அதில் ஒரு வழியை திறப்பாரே தவிர, அதில் ஒரு கனத்தை தருவாரே தவிர, ஒரு நாளும் நமக்கு எதிரான காரியங்கள் அருமையாக நடக்க தேவன் விடமாட்டார். அனுகூலமாக இருந்து காரியத்தை சீக்கிரமாய் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய காரியங்களிலே சரியாக இருக்கிறோமா? தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறோமா? யோசித்து பாருங்கள். தளர்ந்து விடாதிருங்கள், மனம் தளர்ந்து விடாதிருங்கள்.
ஆண்டவருக்காய் நின்று பாருங்கள், உங்களுக்காக கர்த்தர் நிற்பார். ஹாலேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நீதி உள்ள தேவன். ஒரு அநீதி உள்ள மனுஷன் கூட தன்னை தொந்தரவு செய்யும் பொழுது அவனுக்கு இறங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்குமானால், அவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில், அவர்களுடைய ஜனத்தினுடைய விஷயத்தில் அவர் எப்படிங்க அற்புதம் செய்யாமலே இருப்பார்? ஜெபிக்கிற எனக்கு அற்புதம் நடக்காதா? ஜெபிக்கிற எனக்கு நன்மை நடக்காதா? ஜெபிக்கிற எனக்கு தேவன் காரியத்தை செய்ய மாட்டாரா? நீண்ட காலமாக நான் போராடி போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு அதை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரே. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறாயே, இன்றைக்கு கர்த்தர் உனக்காக யாவையும் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அற்புதம் உனக்கு நடக்க போகிறது. மனம் சோர்ந்து போனீங்களா? மனம் தளர்ந்து போனீர்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் நியாயம் செய்வேன். நீதி உலகத்தில் புரட்டப்பட்டிருக்கலாம், உலக மனுஷனால் புரட்டி போட்டிருக்கலாம். நான் எந்த தீமையும் செய்யல, நான் நன்மையை மட்டும்தான் செய்தேன். ஆனா என் பக்கமா எல்லா பிரச்சனையும் திரும்பிட்டு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நீதி உள்ளவராய் வெளிப்படுவார். உங்களோட தேவன் இருக்கிறதை உங்கள் சத்துருக்கள் காண்பார்கள். உன் ஜெபம் கேட்கப்பட்டு உனக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்கிறதை உன் சத்துருக்கள் காண்பார்கள் காண்பார்கள். கர்த்தர் அது நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். நன்மையான எல்லா ஈவுகளையும் பரத்திலிருந்து கொடும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். என்னென்ன காரியங்களில் அற்புதங்கள் நடக்க நினைக்கிறார்களோ அத்தனை அற்புதங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்பொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் வசித்த வியாபாரி ஒருவன் தன்னுடைய பொருட்களை ஏற்றிச் செல்ல ஒரு கழுதையை பயன்படுத்திக் கொண்டிருந்தான். கிராமத்திலிருந்து வெவ்வேறு விளைபொருட்களை எடுத்துச் சென்று பட்டணத்திலே விற்றுவிட்டு கிராமத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து வருவான். ஒருமுறை அப்படி தன்னுடைய பொருட்களை விற்று கிராமத்தில் உள்ள கடைகளுக்கு தேவையான உப்பு மூட்டையை ஏற்றி வந்தான். வரும் வழியில் இருந்த நீர் ஓடையை கடக்கும் பொழுது கழுதை இடறி விழுந்தது. வியாபாரி கழுதையை நேராக எழுப்ப முயன்ற பொழுது மூடையில் இருந்த உப்பு தண்ணீரில் கரையவே கனம் எளிதானது. இதை புரிந்து கொண்ட கழுதை மீண்டும் மறுநாள் உப்பு கொண்டு வரும் பொழுது இதேபோல் எடையை குறைப்பதற்காக தண்ணீருக்குள் விழுந்தது. இந்த கழுதையின் தந்திரத்தை புரிந்து கொண்ட அந்த வியாபாரி மறுநாள் உப்பு அளவு கனத்திற்கு பஞ்சு மூட்டையை அதன் முதுகில் ஏற்றி கொண்டு வந்தான். தன் முதுகில் உப்புதான் இருக்கிறது என்று நினைத்து கழுதை தண்ணீரில் இடறி விழுவது போல சாய்ந்தது. பாவம் கழுதை, அது எதிர்பார்த்தது போல எடை குறையவில்லை. இப்பொழுது தட்டு தடுமாறி எழும்பிய பொழுது எடை மிக அதிகமாகிவிட்டது. வேலை செய்ய சோம்பல் பட்ட கழுதை தன்னுடைய முட்டாள்தனமான எண்ணத்தினால் வேதனையை அனுபவித்தது. நாமும் நம்முடைய வேலைப்பழுவை குறைப்பதற்காக தந்திரமாக காரியங்களை செய்ய முற்பட்டால் முடிவில் மிக அதிக வேதனையைத்தான் அனுபவிக்க நேரிடும். எனவே பொறுமையோடும் ஞானத்தோடும் கருத்தோடும் நம்முடைய பணிகளை நிறைவேற்ற பிரயாசப்படுவோமா? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்றும், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்றும் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா?

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே,

விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிறேன், என் நிலைமையை பார்த்து, எங்க சூழ்நிலையை பார்த்து ஏளனம் பண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன்.

வாழ்க்கையை தம்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீயிங் த வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்றதையும் பொருட்படுத்தாமல் இருண்டு போன அந்த நிலைமையிலே

அவமானம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் says, all the prison doors opened at once. Hallelujah, what has been stopping

உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரனை போல. Hallelujah. You don't want to listen to your father. You don't want to listen to your elders. You don't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You don't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah. Amen. Amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க மேல தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் உல்லாசத்தோடு ஆண்டவரே. திசைக்கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாலும், பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத மணிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு அமேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 அமேன். பவுல் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவர்னட்ல, புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போதும். இந்த உலகத்துல யாரு என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாமல் எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ கொடுக்குறாங்களோ இல்லையோ மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா உண்மையா தைரியமா? ஹல்லேலூயா, தைரியமா சொல்ல முடியும்.

உலகத்துல உள்ள பொருள் அல்ல, பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால் உண்மையுள்ளவர்களை.

விடுதலையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் ஆண்டவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பு வீராங்க. இந்த கடைசி நாட்கள் நம்முடைய வருகை சமீபத்திருக்கிறதான. இந்த நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. யூஸ் எவ்ரிவன் ஃபார் யுவர் க்ளோரி. ஹல்லேலூயா. லைக் எ வாரியர். ஹல்லேலூயா. லைக் an arrow in the warrior's hand. Use us, O God.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything is you, O God. It's all about you, O God. Lead us and guide us, O God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலை எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

மயில் இருக்கையிலும் அவனோடிருந்தாரும். ஆமர்மையானவர்களே, தாவீது தேவனை பாடி துதித்தான். அதை தேவனே கேட்டார். தேவன் கேட்டு ஆடு மேய்த்தவனாக இருந்த தாவீதை அரசனாக்கி மகிழ்ந்தார். அந்த பாடல் தான் இந்த பாடல். கேட்டு மகிழுங்கள்.

അപ്പോസ്തലർ അധികാരം 22. സഹോദരരെ, പിതാക്കളെ, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் ஜூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரிகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிர்பங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும் படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசீரனாகிய ஜீசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல ஜூதராலும் நல்லவன் என்று சாட்சி

பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபப்பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்ததற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியில் இருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமில்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்து விட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னார்கள். அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுத்த கட்டும் போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு நியாயமா என்றான். நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா? எனக்கு சொல்லென்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானும் இந்த சிலாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருக்கிறவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள். சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் ஜூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 வசனம். 1755 ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் பிரிட்டனுக்காக பிரெஞ்சு அண்ட் இந்தியன் யுத்தத்தில் போரிட்டார். சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதிகள் தினம் என்று கொண்டாடப்படும் ஒரு நாளில் அமெரிக்காவின் காங்கிரஸ் நூலகம் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் எழுதிய 8000 கடிதங்களை இணையத்திலே பதிவிட்டது. அதில் ஒரு கடிதம் யுத்தம் முடிந்த பின்பு அவர் தன் தாயாருக்கு எழுதிய கடிதம். அதில் ஜார்ஜ் வாஷிங்டன் இவ்வாறு எழுதியிருந்தார்: இந்த யுத்தத்தில் நான் ஒரு காயமும் படாமல் மிகவும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துக் கொண்டேன். என்னுடைய சட்டையில் 4 துப்பாக்கி குண்டுகள் பட்டது. என்னை குறிவைத்து குதிரையிலிருந்து சுடப்பட்ட 2 குண்டுகள் எனக்கு கீழே சென்றன என்று எழுதியிருந்தார். 4 குண்டுகள் அவர் அணிந்திருந்த சட்டை வழியாக சென்றும், குதிரையிலிருந்து சுடப்பட்ட 2 குண்டுகள் அவருக்கு அடியில் சென்றும், அவர் சாகாமல் ஒரு காயமும் படாமல் உயிர் பிழைத்துக் கொண்டார் என்றால் பின்னாட்களில் தேவன் அவரை குறித்து மிக உன்னத திட்டம் வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல முடியும். ஆம், பின்னாட்களில் அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அவரை அன்று பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பலவிதமான ஆபத்துகள் வழியாக கடந்து சென்றிருக்கிறோம். ஆனாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி தேவன் இத்தனை நாட்களாக நம்மை காப்பாற்றி வருகிறார் என்றால் தேவன் நம்மீதும் ஒரு உன்னத நோக்கம் வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். எபிரேய குடும்பங்களில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் அல்லது நைல் நதியில் போட்டுவிட வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்ட போது எபிரேய குடும்பத்தில் பிறந்த ஆண் குழந்தைகள் அனைத்தும் கொலை செய்யப்பட்டன. ஆனால் மோசேயை மட்டும் தேவன் பாதுகாத்தார். பார்வோன் அரண்மனையிலேயே வளர தேவன் உதவி செய்தார். காரணம், பின்னாட்களில் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு அழைத்துச் செல்வதற்காக மோசேயை தலைவனாகவும் அதிபதியாகவும் பயன்படுத்த தேவன் திட்டம் வைத்திருந்தார். ஆகவேதான் நைல் நதிக்கும் பார்வோனின் பட்டயத்திற்கும் இரையாகாமல் தேவன் மோசேயை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை இந்நாள் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும் வரை எந்த தீங்கும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆம், தேவ பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு. ஆகவே நம்மை சுற்றி இருக்கும் பயங்கரமான வியாதிகளையும் மரணங்களையும் மரண செய்திகளையும் கேட்டு பயப்படாமல் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுவோம். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் தேவன் நம்மை தமது செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாப்பார். ஆகவே வியாதிகளை பார்த்து பயப்படாமல் விசுவாசத்தோடு இருப்போம். தேவ பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு. அவர் நம்மை கைவிடவே மாட்டார்.

மனிதரை பிடிப்பதற்காய் நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மீனவன், ஃபிஷர்மேன். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 21 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீடருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திய விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானாவரனாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீடரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீடர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, சாப்பிடுகிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சியோன் பேதுரு கேட்ட உடனே தான் ஆடை இல்லாதிருந்தவனாடுபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீடர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கிய போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீடருக்கு அருளிய தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 4:19, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். Follow me, I will make you fishers of men. மீன் பிடிப்பதில் சிறந்து விளங்க ஒரு மீனவனிடம் காணப்பட வேண்டிய காரியங்களை எல்லாம் நாம் இன்று பார்ப்போம். அவைகளை அப்படியே ஆத்தும் ஆதாயத்திற்கென்று நாம் மாற்றிக்கொள்ளலாம். முதலாவதாக, மீனவன் மீன்களை தேடிச் செல்ல வேண்டும். அதுபோல ஆத்தும் ஆதாயம் செய்ய விரும்புவோர் பாவிகளை தேடி அவர்கள் இருக்கும் இடத்திற்கே செல்ல வேண்டும். அவர்கள் நம்மை தேடி வரட்டும் என்று நாம் காத்திருக்க கூடாது. பாவிகளை சந்திக்க இயேசு தாமே பரத்திலிருந்து வந்தார். அது மட்டுமல்ல, பரத்திலிருந்து இகத்திற்கு வந்த பிறகும் பாவிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்தார். ஃபெஸ்டிவல்ஸ், ஆங்காங்கே நடைபெற்ற வைபவங்களுக்கு போனார். ஃபியூனரல்ஸ், ஆங்காங்கே நடைபெற்ற அடக்காராதனைகளுக்கு போனார். சீஷோர்ஸ், கடற்கரைகளுக்கு போனார். கிரேவியார்ட்ஸ், கல்லறை தோட்டங்களுக்கு போனார். He went out where the sinners were. பாவிகள் எங்கே இருந்தார்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சென்று அவர்களை சந்தித்தார். அப்படியே தம்மை பின்பற்றுகிறவர்களையும் பார்த்து அவர் கொடுக்கிற பிரதானமான கட்டளை, புறப்பட்டு போங்கள், கோ. உன்னுடைய நண்பர்களிடத்திலே போய் கடவுள் உனக்கு இறங்கி செய்ததையெல்லாம் சொல்லு என்றார். லூக்காவிலே, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அல்லது ஆங்காங்கே இருக்கிற சந்தைகளிலும் ஆங்காங்கே இருக்கிற தெருக்களிலும் வேலிகள் அருகிலும் நீங்கள் போங்கள் என்று சொன்னார். மார்க்குவிலே, உலகமெங்கும் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தி அறிவிக்கும்படி புறப்பட்டு செல்லுங்கள் என்றார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தம்மை பாவிகளோடு அடையாளப்படுத்திக் கொள்ள அவர் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. பிலிப்பியர் 2 அத்தியாயத்தில் எப்படி வாசிக்கிறோம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மானிட சாயலானார். பிள்ளைகள் சதையும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே சதையும் இரத்தமும் உடையவரானார். பாவிகளை மீட்க வந்த இயேசு பாவிகளின் சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் என்ற பட்டப்பெயரையும் பெற்றுக்கொண்டார். அவரை பின்பற்றிய பவுலும் ஆகையால் தான் சொன்னான், எப்படியாயினும் சிலரை ஆயிலும் ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஐ பிகேம் ஆல் டு ஆல் சோ தட் ஐ மே வின் சம்.
இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ராக்லாண்ட் ஐயர், ரிங்கல் தோபே போன்ற மிஷனரிகள் தங்கள் தொப்பிகளில் கஞ்சியை வாங்கி குடித்து கொண்டு சாலையோரங்களிலும் திண்ணைகளிலும் குளிரில் படுத்துறங்கி இந்தியாவின் ஏழை மக்களோடு ஏழைகளாக வாழ்ந்து அவர்களை ஆதாயப்படுத்தினதால் அன்றோ இன்று நம்மில் பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நமது அந்தஸ்தை, சோக்கால் பிரஸ்டீஜை நாம் கவனியாமல் அதை களைந்து வைக்க வேண்டும். மூன்றாவது, ஆத்ம ஆராயகன் ஒரு மீனவனை போலவே தனது திறமையில், தனது தொழில்நுட்பத்தில் வளருவதில் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். ஹீ ஷுட் பிகம் மோர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் இன் ஹிஸ் ட்ரேட். இதற்கு கண்விழிப்பு வேண்டும், கடின உழைப்பு மிகவும் அவசியம். சீமோன் பேதுருவை பாருங்கள், ஒன்றும் கிடைக்காத நிலையிலும் சோர்ந்து போகாமல் ரா முழுவதும் அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தான். இதுதான் கடின உழைப்பு. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே தள்ளிக்கொண்டு வலைகளை போட்ட போது வலை கிழியத்தக்கதாக ஏராள மீன்களை அவனால் பிடிக்க முடிந்தது. அப்படியே நாமும் கூட திருவசனத்திலிருந்து ஆத்ம ஆதாயத்திற்கு தேவையான புதிய புதிய படிப்பினைகளை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆத்ம ஆதாய கலையில் நாமும் சிறந்து விளங்குவோம். மிஷினரி சரிதைகளை அதிகமாக வாங்கி வாசியுங்கள். கடினமான பாறை போன்ற நிலத்தில் கூட அவர்கள் விடா முயற்சியோடு நின்று எவ்விதமாக திருச்சபைகளை நிறுவினார்கள் என்பதை நாம் வாசிக்கும் பொழுது அநேக நடைமுறை படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை, மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்த போது பேதுரு மற்ற படகில் இருக்கிற பிற மீனவர்கள் தங்களுக்கு உதவி செய்ய வரும் பொழுது அவன் கூப்பிட்டான். அப்பொழுது இரண்டு படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இதுதான் the blessing of partnership, the effectiveness of partnership in the gospel work. ஒருவர் தனியாய் செய்வதை விட இருவர் அல்லது பலர் ஒரு மனதோடு கூடி ஆத்மாதாயம் செய்யும் பொழுது அறுவடை பன்மடங்காய் பெரிதாகும். உபாகமம் 32:30 ஒரு கணக்கு இருக்கிறது, தெரியுமா? ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவர் 2000 பேரை அல்ல 10,000 பேரை துரத்துவார்கள். இது வேனிற்கால விடுமுறையின் நாட்கள். எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சென்று பிரியமானவர்களே நற்செய்தி அறிவியுங்கள். ஆத்மாதாய பயிற்சியும் மிஷினரி பாரமும் கிடைக்கக்கூடிய நல்ல முகாம்களுக்கு சென்று நீங்கள் பலனடையுங்கள். சகோதரி சாரால் நவரோஜி அழகான ஒரு பாடலை ஏற்றினார்கள், அவமானங்கள் பரிகாசங்கள் அடைந்தாலும் நாம் உழைப்போம், ஆத்ம பாரமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம். என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது இரட்சிப்பின் நாள், இது மீட்பின் நாள், இது அறுவடையின் காலம். இந்த நாட்களிலே உம்மை பின்பற்றி வரும்படி நீர் எங்களை பயில் காட்டி அழைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனாலும் கூட நாங்கள் இரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தும் ஆண்டிற்கு ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரையாவது உம்முடைய கிறிஸ்துவின் பாதத்தண்டைக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்காத எங்களுடைய குற்றத்தை, எங்களுடைய பாவத்தை, எங்களுடைய நிர்விசாரத்தை நீர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவிகள் எங்களிடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி சும்மா உட்கார்ந்திராதபடி நாங்கள் அவர்களை தேடி சென்று அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, எப்படி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் தோள்களிலே கரங்களை போட்டு அணைத்து கொண்டு பாவிகளின் சிநேகிதனுடைய பாணியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஜீவனுக்கு ஈடாக ஆத்மாக்களை தருவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்நாட்களிலே தினமும் ஒரு நபருக்காவது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த தீர்மானத்திற்குள், அந்த ஒரு நடைமுறை செயலாற்றத்திற்குள் நிறங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வீணாக கழித்த நாட்கள் போகட்டும், இனி வருகிற காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக அறுவடை நிறைந்த ஒரு காலமாக இருக்கட்டும். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவன் 10,000 பேரை துரத்துவான் என்று சொன்னீர்கள். எல்லாரோடும் எந்த சபையை அவர்கள் சேர்ந்தவர்களாக இருந்தால் கரங்கோத்து ஒரே அறுவடையின் ஆண்டவருக்கு
நாங்கள் அரிக்கட்டுகளை சேர்க்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நேற்றும் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. நீதிமான்களை அல்ல பாவிகளை நேசிப்பதற்கே பூமிக்கு வந்தேன்னு சொன்னார் நம்ம தகப்பன் இயேசப்பா. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னை கழுவி சுத்தப்படுத்தி, நான் ஒரு சாக்கடலையும் கழுவிலையும் இருந்தேங்க, நான் ஒரு புழுவுங்க, என்னை கழுவி சுத்தப்படுத்தி என்னை குளிப்பாட்டி அபிஷேக தைலத்தால் என்னை கழுவி அவருடைய மடியில் வைத்து எனக்கு உங்கள் முன்பாக என்னை சாட்சியாக வைத்தார். என் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் சாட்சி சொல்வதற்கு முன்னாடி நான் எழுதி வச்சிருக்க என்னுடைய பாடலை உங்ககிட்ட பாட நான் விருப்பப்படுகிறேன்.
2: உன் கண்கள் தான

என்னுடைய பேர் வந்து சாய் பிரீத்தி. எங்கள் அம்மா பேர் ஜெயந்தி. எங்கள் அப்பா பேர் ராம்ராஜ். எங்கள் அக்கா சரிதா. எங்கள் பாட்டி இருந்தாங்க எங்கள் கூட, அவங்க பேர் வந்து சுந்தரி. எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க. எங்கள் அம்மாவோட அப்பா வந்து சின்ன வயசில் தாத்தா, அதாவது தாத்தா இறந்துட்டார். இது எங்கள் ஃபேமிலிங்க, கூட்டு ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலி பயங்கரமான ஹிந்து ஃபேமிலி. நாங்கள் வந்து பயங்கரமான ஹிந்து வைராக்கியத்துக்குள்ள ஒரு ஃபேமிலி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை எம்ஜிஆர் நகரில் தான். நான் படித்தது ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா ஹை செகண்டரி ஸ்கூல், வெஸ்ட் மாம்பலம், டி நகர். அங்கே தான் நான் படித்தேன். எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பயங்கரம், அதான் ஹிந்துலேயே நாங்கள் இருந்தவங்க. எங்கள் அம்மாவோட அக்கா, அவங்க பேர் ராணி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இந்து வைராக்கியத்தோட, பயங்கர ஹிந்துவோட ஒரு வைராக்கியம் உள்ளவங்க அவங்க. எங்கள் பெரியம்மா பார்த்தீங்கன்னா குறி சொல்கிறவங்க. குறி எப்படி சொல்வாங்கன்னா, மேல் மருவத்தூருக்கு போயிடுவாங்க. போனாங்கன்னா இதுக்கு எங்கள் அம்மா தான் கூட அசிஸ்டண்ட், எங்கள் அம்மா தான் கூட போவாங்க, ரெண்டு பேர் தான் போவாங்க. போகும்போது எங்கள் பெரியமாக்கு இந்த குறி சொல்லும்போது 10 கோழியும் 100 எலுமிச்சைப்பழமும் கடித்து துப்புவாங்க, குடிச்சு அந்த மாதிரி சொல்லி ஒரு குறி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் பெரியமாக்குள்ளே இருந்த ஆவிகள். இதுக்கு அசிஸ்டண்ட் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா தட்டில் இந்த விபூதி எல்லாம் வச்சுட்டு, கற்பூரம் வச்சுட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு எங்கள் அம்மா தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க. இந்த மாதிரி வைராக்கியமான குடும்பத்தில் இருந்தவ, என் பேர் சாய் பிரீத்தி சொன்னேன் பார்த்தீங்களா. எனக்கு வருஷம் வருஷம் சின்ன வயசில் ஷிரடியில் தான் கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிப்பாங்க, அதில் தான் என் பேர் சாய் பிரீத்தி வந்தது. நான் ரட்சிக்கப்பட்ட பேர் வந்து கிரேஸ் ஐசேக், என் கணவர் பேர் ஐசேக். இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் பெரியமா வந்து பயங்கர வைராக்கியத்துள்ள ஒரு ஹிந்து அவங்க. இந்த மாதிரி குறி சொல்கிற இது அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வெள்ளச்சாரி கட்டிட்டு வந்து எங்கள் பெரியமா நிற்கிறாங்க. நின்றுட்டு எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் அக்கா எல்லாம் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ எனக்கு 5 வயசு. நான் எங்கள் பெரியமா பார்த்து, என்னடா இவங்க முகமே பிரகாசமாக இருக்கே, திடீர்னு வெள்ளச்சாரி கட்டிட்டு வந்து நிற்கிறாங்களே, எனக்கு சின்ன பொண்ணு தெரியாது. அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, என்ன ராணி ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்து நிற்கிற? அதுக்கு எங்கள் பெரியமா சொன்னாங்க, நான் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன், நான் வந்து கிறிஸ்டினாக மாறிட்டேன் அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, யாருக்கும் எதுவும் புரியல. எங்கள் அம்மா பயங்கர சண்டை எங்கள் வீட்டில், நீ வந்து உங்கள் பெத்த தாய்க்கு தகப்பனுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, நீ கேவலமாயிட்ட, நம்ம ஜாதிக்கே நீ அசிங்கப்படுத்திட்ட, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அப்போ எங்கள் பெரியமா என்னை பார்த்து சொன்னாங்க, நீ என்ன என்ன பேசுகிறியோ பேசு, உன்னை விட வைராக, நான் பயங்கர இந்து வைராகத்தை உள்ளவ, என்ன ஆண்டவர் தொட்டார் ஜெயந்தி, உன்னை தொடமாட்டாரா, கண்டிப்பாக உன்னை தொடுவார், நீ வேணா பார், இவ சாய் என் பேர், இந்த சின்ன பொண்ணு வேணா பார், இவ பெரிய ஆளா ஆயி இவ ஊழியக்காரியா வருவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆம் என்றும் அமேன் என்றும் ஆச்சுங்க. எங்க அம்மா அதே மாதிரி மாறினாங்க. அதே மாதிரி எங்க பெரியமா வீட்டுல வரும்போதுலாம் சண்டை தான் நடக்கும். அதே மாதிரி அவங்க வந்துட்டு போனாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஆனா அவங்க வந்தாங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், சின்ன வயசுல அவங்கள மாதிரியே துப்பட்டா இருக்கும் இல்லைங்களா, துப்பட்டாலாம் எடுத்து அதே மாதிரி முக்காடு போட்டுட்டு எங்கள் சாமி ரூம் சொல்லுவாங்க, பூஜை ரூம், அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஃபுல்லாக ஃபோட்டோ தான் இருக்கும், ஃபுல்லாக ஃபோட்டோ, ரூம் ஃபுல்லாக எங்கள் அம்மா ஃபோட்டோ தான் வச்சுருந்தாங்க, இந்து ஃபோட்டோ தான். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், முனங்கால் போட்டு எங்கள் பெரியமா பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்தோன்னே அதே மாதிரி நானும் தலையில் முக்காடு போட்டு, ஏசப்பா நீங்கள் எங்கள் குடும்பத்தை தொடணும், நீங்க சீக்கிரம் வரணும், எங்க குடும்பத்தை தொடணும்னு சொல்லி நான் சின்ன வயசுல ஜெபிச்சேங்க. அப்ப எங்க பெரியமா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஐயோ இவ பாரு, இவ ஊழியக்காரியா வருவா, இவ ஊழியக்காரியா வருவான்னு. எங்க அம்மா பார்த்துட்டோன்னே எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, ஊழியக்காரியா இனிமேல் நீ வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத, நீ வீட்டுக்கு வந்தாலே என் பொண்ணை கெடுத்து விடுற, அவ உன்னை பார்த்து அதே மாதிரி ஜெபிக்கிறா, அதே மாதிரி பண்றா. எங்க பாட்டியை திட்டுவாங்க, மா இனிமேல் இவளை வீட்டுல எல்லாம் சேர்க்காதம்மா, இவ வந்தா இந்த மாதிரிலாம் கெடுத்து விடுறா, கிறிஸ்துவ ஆணவ அப்படியே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்து எங்களெல்லாம் இது பண்ணோம், ஏன் இப்படிலாம் பண்ணோம், அது குழந்தை அது பார்த்து அதே மாதிரி ஜெபிக்குது. பாருங்க, எனக்கு சின்ன வயசுலே ஏசப்பான்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அவர் எவ்வளோ ஃபோட்டோ நிறைய எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க, கொண்டு இருந்தாங்க,
எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு பிடிக்காது. மீன்ஸ் என்ன இது, ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கே அப்படிலாம் நான் நினைப்பேன். அப்போ எனக்கு எங்கள் அம்மா பெரியம்மா பார்க்கும்போது ஒரு ஜபம், அதாவது மற்றவங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள், கிறிஸ்தவங்க மட்டும்தான் பிறருக்காக ஜெபிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் பெரியம்மா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த ஆசையோடு நான் பார்க்குறது, அதை பார்த்து நானும் ஜெபிப்பேன். இந்த மாதிரி தாங்க என் காலகட்டம் போச்சு. அது மட்டும் இல்லை, நான் வந்து 5 வயதுலேருந்து சிங்கர், ப்ரொஃபஷ்னல் சிங்கராக நான் இருந்தேன். எப்படி வந்தேன்னா, எங்கள் அம்மாவோட அண்ணன், அவர் வந்து பெரிய ட்ரம்மர் பிளேயராக இருந்தவர். அவர் பேர் வந்து சிங்பாய், சிங்பாய் ஜெய்சிங் சொல்லுவாங்க. இளையராஜா வந்து அந்த காலத்தில் இளையராஜா சாரோடைய பாட்டுகள் எல்லாம் அதில் ஒரிஜினல் சாங்லாம் எங்கள் மாமா வாசித்தது. இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லைங்களா, சிவமணி சார், சிவமணி அண்ணா வந்து எங்கள் மாமா குரு. அப்போது அந்த மாதிரி பேக்ரவுண்டு, எங்களுடைய பேக்ரவுண்டு சினிஃபீல்டு பேக்ரவுண்டு. அது மட்டும் இல்லை, எங்கள் பாட்டியோட தாத்தா, எங்கள் அம்மாவோட அம்மாவோட அப்பா கொள்ளு தாத்தா, அவர் வந்து அந்த காலத்து நடிகர். அதாவது பரதநாட்டிய இளவரசி படம் வந்தது இல்லைங்களா, எம்ஜிஆர் படம், அதில் வந்து எங்கள் தாத்தா வில்லன் கேரக்டர், அதில் வந்து வில்லன் வருவார். சைலன்ஸ் படம்லாம் இருக்கும்ல, ஊமை படம் சொல்லுவாங்க அந்த காலத்தில், ஊமையாக போகல படம், அந்த படத்துலலாம் எங்கள் தாத்தா அந்த காலத்தில் நடித்தவர். ஏன் இது நான் சொல்கிறேன்னா, என்னடா திடீர்னு 5 வயசுலேருந்து சிங்கருன்றாங்களேன்றீங்க. இல்லை, எங்கள் குடும்பமே வந்து இந்து பேக்ரவுண்டு, கலை குடும்பம், இந்த மாதிரி கச்சேரி ப்ரோக்ராம் சினிமா துறையில் இருந்த ஒரு குடும்பம். அப்போ எங்கள் அக்கா பாடலாம் போவாங்க ப்ரோக்ராமுக்கு, அவங்க பெரிய பேனர்லேருந்து சிறிய பேனர் வரைக்கும் பாட போவாங்க. அப்போ போகும்போது நாங்கள் ஃபேமிலியாக தானே போவோம். அப்போ நான் என்ன பண்ணேன், நானும் பாடுறேன்ட்டு நான் ஏறின மொதல் மேடை 5 வயசில் நான் ஏறினேன். அப்போ பாடினேங்க, ஒரு பாட்டெலாம் பாடினேன், அம்மா உனிய அப்பா உனிய சாங், அதுதான் நான் முத முத பாடின பாடல். அதுலேருந்து தான் நான், ஐயோ நம்ம படித்தா நம்மளுக்கு சம்பாதனை வருதே, நம்ம நல்லா சம்பாதிக்கலாமே. ஆனால் எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு என்னென்னா நல்லா முன்னேறணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், பேர் எடுக்கணும், அப்படி நான் இருந்தவன், நான் அதுலேயே இருந்தவன். பாட்டு தாங்க என் வாழ்க்கை, பாடுவேன் பாடுவேன், நான் நிறைய ப்ரோக்ராம் போவேன். நான் போகாத ஊர்களில் சின்ன வயசுலேருந்து பாடுறேன், 18 வருஷமாக ஃபீல்டில் பாடுறேன். தமிழ்நாடு முழுவதுமாக நான் பாடி வந்திருக்கேன், பெரிய பெரிய சினிமா துறையில் பாடியிருக்கேன், பெரிய மேடையிலேருந்து சிறிய மேடை வரைக்கும் பாடியிருக்கேன். அதாவது சங்கர் கணேஷ் சார், தேவா சார், ஸ்ரீகாந்த் தேவா, அனுராதா, எல்லாரீஸ்வரி இவங்களோடையெல்லாம் நான் பாடியிருக்கேன், சாதக பறவை, அப்புறம் ஜோஸ்வா ஸ்ருதி. அதான் பெரிய பேனர்லேருந்து சிறிய பேனர் வரைக்கும் நான் பாடியிருக்கேன். என்னுடைய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் வந்து சினி ஃபீல்டு ஃபேமிலி, ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கர், சிங்கர்லேயே வாழ்ந்தவன் நான். இது தாங்க என் வாழ்க்கை, இப்படியே போயிட்டு இருந்தது. போயிட்டுருக்கும் போது எனக்கு ஒரு 17 வயசு வந்தது. அந்த 17 வயசு வரும்போது எங்கள் ஃபேமிலி மூலியமாக எனக்கு ஒரு சொந்தம், தூரத்து சொந்தம் ரிலேஷன், அதாவது எங்கள் கணவர் தூரத்து சொந்தமாக எனக்கு வந்தார். அவர் சிங்கப்பூர், அவர் பிறந்து வளர்ந்ததுலாம் சிங்கப்பூர். திடீர்னு தூரத்துலேருந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ரிலேஷன் ஃப்ரெண்டாக நாங்கள் பேசணும் பழகணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எங்கள் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான். இந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 17 வயசு நான் சர்ச்சுக்கெலாம் போவோம், நான் எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அம்மாவும் கிறிஸ்தவங்களாம் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போவோம், நான் மாறலை, நல்லா கேட்டுக்கோங்க, நான் மாறலை, எங்கள் அம்மா மாறிட்டாங்க. நான் வந்து இப்போது சிங்கராகவே இருக்கனால, ஃபீல்டுலேயே போகிறதுனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு தான். அப்போ என்னுடைய வாழ்க்கை என்னென்னா சம்பாதிக்கணும், என் வாழ்க்கை அதுதான், சம்பாதிக்கணும், இது பண்ணணும், அதுதான் என் வாழ்க்கையே. அப்போது நான் வந்து சபைக்கெல்லாம் போவேன், ஹேப்ரான் சர்ச் போவேன், கோடம்பாக்கம் ஹேப்ரான் சர்ச் இருக்கு இல்லைங்களா, பாஸ்டர் எடிசன் பாஸ்டர் அவருடைய சபைக்கு நான் போவேன். அங்கே போனால் நான் வந்து அந்த கிறிஸ்மஸ் டைம் போனேன், அப்போ வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸ் தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு 5000 ரூபாய், செகண்ட் ப்ரைஸுக்கு 3000 ரூபாய், தேர்ட் ப்ரைஸ் வரவங்களுக்கு 2000 ரூபாய், அந்த மாதிரி. அப்போ நான் போகும்போது அந்த சபைக்கு நான் புதுசாக போகிறேன். அப்போல்லாம் போகும்போது நான் இந்த ப்ரைஸ் அந்த இதெல்லாம் வைக்கும்போது நானும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினேன். பாடும்போது திடீர்னு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க.
அப்புறம் 5-6 ரூபாய் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் 5-6 ரூபாய் கிடச்சிது. அப்புறம் நான் வாரம் நாங்கள் சபைக்கு போவேன். ரொம்ப தங்கமான ஒரு ஊழியக்காரங்க சொல்ல வந்து எடிசன் பாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு தங்கமான ஒரு பாஸ்டர் எங்களுக்கு. அவர் வாரம் நான் போவேன். நல்லா பாருங்கள், நான் வந்து கிறிஸ்தவில் ஆகலை, நான் சினிஃபீலில் தான் இருக்கேன். இதுதான் என் வாழ்க்கை. அது இல்லாமல் சினிஃபீலில் இருக்காமல் 4-5 படம் நான் நடிச்சிருக்கேன். நான் அது பேர் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா நான் அது பேர் சொல்லிட்டேன்னா நிறைய பேர் அதை போய் பார்க்குறாங்க, ஓ எந்த படத்தில் நடிச்சிங்க, எந்த படத்தில் வந்தீங்க. அது நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தர் வந்து களியாட்டத்தை அறிவேற்கிறன்றாரு இல்லைங்களா. இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுங்க. அப்போ நான் அந்த ஹேப்ரான் சர்ச்சுக்கு நான் போயிட்டு இருக்கும் போது என்னை கூப்பிட்டு வாரம் பாட சொல்வார். அவர் கூப்பிடும்போது நான் போவேன். போனால் இதால் நான் பாடுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சண்டை போடுவாங்க, ரொம்ப சண்டை போட்டாங்க. எப்படி நீங்கள் வந்து இப்போ வரவங்க அவங்கள எப்படி நீங்கள் பாட வைக்கலாம், அவங்க கிறிஸ்தவங்களே இல்லையே, அவங்க லைட் மியூசிக் சிங்கர் தானே, உங்களுக்காக நாங்கள்லாம் இவ்வளோ பேர் பாடுறோமே, நீங்கள் எப்படி ஐயா பாட வைக்கலாம் சொல்லி எடிசன் பாஸ்டரை திட்டுவாங்களாம். அப்போ அவர் சொல்வார், அது நீங்கள் சொல்லாதீங்க, கர்த்தர் பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் இவங்களை இவ்வளோ சொல்கிறீங்கள, கர்த்தர் பாருங்கள் இவங்க மூலியமாகவே உங்களை வெக்கப்படுத்த போகிறாரு. அவங்க பாருங்கள் திடீர்னு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு முழுசாக வந்து ஆண்டவருடைய பாட்டு படிக்க போகிறாங்க, அப்போல்லாம் நீங்கள் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்கன்னு. ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் முழுக்க முழுக்க கிறிஸ்தவளாகி நானும் என் கணவரும் அங்கே போய் சாட்சி சொல்லி பாடணும். அப்போ அவர் சொன்னார், பார்த்தீங்களா நீங்கள் மேடைக்கு ஏற்ற வேணான்னு சொன்னீங்க, ஆனால் ஆண்டவர் அவங்கள தொட்டு மாற்றிருக்காரு. அதனால் நிறைய தேலந்துள்ளவங்க சபையில் இருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய தேலந்துள்ளவங்க சபையில் இருக்கும் போது அதை எடுத்து பயன்படுத்த மாட்றாங்க. ஒரு சில ஊழியக்காரங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, பயப்படுறாங்க நம்ம எடுத்து பயன்படுத்தினா இவங்க வந்து வேறு சபைக்கு கூட்டத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் மகளாக என்னை பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஊழியக்காரங்க, நான் உங்கள் மகள் போல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க. தேலந்துள்ளவங்களை தயவு செஞ்சு எடுத்து பயன்படுத்துங்க. ஆனால் இது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கோம் அந்த இடத்துல. இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதில் கூட்டத்தை எடுத்துகிட்டு போயிடுவோமா, பயப்படாதீங்க. இது தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குன்றாரு. அதனால் நம்ம தேலந்துள்ளவங்களை எடுத்து பயன்படுத்தணும். அந்த இடத்துல என்னை பாஸ்டர் எடிசன் ஐயா ரொம்ப தைரியத்தை கொடுத்து, வாமா நீ வந்து பாடுமா. நான் அப்போ கூட சொல்லுவேன், எல்லாம் அங்கிள் நான் பாடினா எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறேன், அது யார் சொல்கிறா, அதெல்லாம் நீ பயப்படாதம்மா, நீ வந்து பாடுமா சொல்லி என்ன. ஏன்னா அவருக்கு என்னென்னா, அவருக்கு தெரியும், ஊழியக்கார் பாருங்க, அவருக்கு தெரியும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஆண்டவர் இவர் தொடுவார், இவர் ரட்சிக்கப்படுவான், கண்டிப்பாக இவங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வருவாருன்னு சொன்னபடி அதே மாதிரி ஆச்சு. அதனால் நிறைய தேலந்துள்ளவங்களை எடுத்து தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் போயிட்டுருக்கும் போது நான் என் கணவரை பார்த்தேன். 17 வயசு இப்படியே போயிட்டுருக்கோம். இவர் வருவார், இவர் வந்தார்னா சிங்கப்பூர், இவர் வந்தார்னா நான் இவரை கூட்டிட்டு ஃபீனிக்ஸ் மால் போயிடுவேன். ஆனால் நான் ஃபுல்லாக சினிஃபீல்டில் இருக்கிறேன், என் லைஃபே அதுதான், சினிஃபீல்டு தான் என் வாழ்க்கை. அப்போ இவரை கூட்டிட்டு நான் போயிடுவேன். இவர் ஊர்லேருந்து வந்துட்டார்னா ஃபீனிக்ஸ் மாலு, எக்ஸ்பிரஸ் மாலு, ஃபாரம் மாலு, எல்லா மாலுக்கும் போயிருக்கேங்க. ஆனால் நான் களியாட்டத்தில் உள்ளவன், இவரை கூட்டிட்டு போயிடுவேன், வாங்க நம்ம இன்னைக்கு படம் பார்க்கணும். இவரும் வேறு வழி இல்லாமல் வருவார் என் கூட. என்ன பண்ணுறது, என் ஒய்ஃப் ஆச்சு, என்ன பண்ணுறது, நான் லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், சரி வா போகலாம். அப்போ இவர் சொல்லுவார், ஏன் படம் பார்க்க மாட்டேறீங்கன்னா ஜபம் பண்ணே இருப்பார் மனசில், ஆண்டவரே இவளை தொடுங்க, இவளை தொடுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் படம் போய் உட்காந்து பார்த்தேனா, காலையில் நான் மாலுக்கு போனேன்னா நான் ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் பார்க்காம வீட்டுக்கு வரமாட்டேன், அவ்வளோ வெறி கொண்டு நான் சினிமாவில் இருந்தவ. ஏன்னா என் சினிமா தான் என் லைஃபே பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பாடுறதுனால நான் நடித்ததுனால என் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு சினிமா, சினிமா வந்து சம்பாதிக்கணும் என்னுடைய ஆசை அதுதான். இப்படி போயிட்டுருக்கும் போது இவர் எனக்காக ஜபம் பண்ணுவார், என் கணவர், ஆண்டவரே இந்த மகளை தொடுங்க, சீக்கிரத்தில் தொடுங்க, சீக்கிரமாக ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு வரும்படி கிருபை செய்யுங்க. நான் வந்து ப்ரோக்ராம்லாம் போகும்போதுங்க, பெரிய பெரிய பப்ளிக் ஷோலாம் போவேன், அதாவது தமிழ்நாடு முழுவதும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா போயிருக்கேன்னு, ஊர் தாண்டி மதுரை திருச்சி அந்த மாதிரிலாம் நாங்கள் போவோம். போகும்போது பெரிய பெரிய பப்ளிக் ஷோவில் நான் போகும்போது, இந்த பப்ளிக் ஷோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, லைட் மியூசிக்னா பப்ளிக் ஷோ, திருவிழா வைப்பாங்களே கோவில் திருவிழா, அந்த மாதிரி நான் பாடுவேன்.
ஹிந்து பாட்டுன்னா அப்படியே பயஹேடாக அப்படியே பாடுவேன். நான் ஃபோனில் கூட நான் அந்த பாட்டு வைக்க மாட்டேன், நான் பயஹேடாக பாடுவேன். அந்த மாதிரி நான் இருந்தவன். இப்படி இருக்கும்போது என் கணவர் எனக்காக எப்போவுமே ஜெபிப்பார். இவர் வந்தார்னா நான் இவரை விடமாட்டேன். இவரை கூட்டிட்டு நான் எப்போவுமே வெளில சுற்றுறது. அதே மாதிரி காரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் வச்சுன்னு இருப்பேன், இளையராஜா ஹிட்ஸ் வச்சுன்னு இருப்பேன். இதுதான் என் வாழ்க்கை. எனக்கு இதாலே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப படிக்கலை. ஆனால் படிப்பு நான் கான்சென்ட்ரேட் என்னால் பண்ண முடியாது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபீல்டு ஃபீல்டு ஃபீல்டு ஃபீல்டு வந்ததுனால நான் 7வது வரைக்கும் தான் படித்தேன். 7க்கு மேலே என்னால் படிக்க முடியல. ஆனால் திடீர்னு எக்ஸாம் சொல்லுவாங்க, நாளைக்கு திடீர்னு ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்லுவாங்க. நான் அப்போ தான் ப்ரோக்ராம் போயிருப்பேன், எனக்கு தெரியாது. ஐயோ திடீர்னு இந்த எக்ஸாம் சொல்கிறாங்களா, எனக்கு தெரியலையே. அப்படி அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், படிப்பெல்லாம் விட்டாச்சு. படிப்பு விட்டுட்டு ஃபுல்லாக நான் சினிஃபீல்ல இந்த மாதிரி தானே இருந்தேன். அப்போ எனக்காக என் கணவர் ஜெபிச்சார். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்வார்னா, இல்லை இல்லை நீ எப்போ முழுவதுமாக கிறிஸ்தவலாக மாறுறியோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எங்கள் அம்மாக்கிட்டையும் அதான் சொல்வார், அக்கா இவன் முத கிறிஸ்தவலாக மாறட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்க்கா, இப்படி தான் சொல்வார். நான் பார்ப்போம் பார்ப்போம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூர்டு ஒரு சம்பாதனை இதெல்லாம் வந்த பிறகு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, எல்லா சாமியும் ஒன்று அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சம்பாதனை பார்த்த பிறகுங்க ஆலம்பரமாக ட்ரெஸ் பண்ணுவேன். நான் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பார்த்து, ஆனால் நான் ப்ரோக்ராம்லாம் போகிறதுனால நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். என் ட்ரெஸ்ஸே பார்த்தா 11,000 5,000 அந்த மாதிரி காஸ்ட் தான் நான் வாங்குவேன். ஆனால் நான் பெரிய பெரிய பேனர் போகிறதுனால நான் அந்த மாதிரி தான் நான் போடுவேன். இந்த மாதிரி காலங்கட்ட போயிட்டுருக்கும்போது என் கணவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வந்தால் என் கூட நான் சினிமா கூட்டிகிட்டு போயிடுவேன், ஆண்டவரே இவங்களை தொடணுன்ட்டு. ஏன்னா அவர் முழுவதுமாக கிறிஸ்தவராக இருந்ததுனால என்ன ஆண்டவர் தொடணும்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் ஜபம் பண்ணுவார். என் கூட வந்து படத்தில் உட்காந்தா கூட, ஆண்டவரே இவ சீக்கிரமாக ஆண்டவரே மாறணும் மேயத்துக்கணும்னு சொல்லி எனக்காக உட்காந்து ஜபம் பண்ணே இருப்பார். இவ இன்னும் களியாட்டத்திலே இருக்காளே, இன்னும் சினிமாலே இருக்காளே, ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கு, ஆண்டவரே சீக்கிரத்தில் என்னுடைய என்னை என் வாழ்க்கை துணை சீக்கிரமாக, ஆண்டவரே என் துணை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வரப்போகிறவ இவ சீக்கிரமாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்வார். அப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது ஒரு வயசு வந்ததுங்க, இப்படியே போச்சு. என் காலகட்டம் வந்து இப்படி தான் போயிட்டுருந்தது. ஏன்னா என் சிங்கர் சிங்கர் சிங்கர் அதான் நான் 18 வருஷமாக பாடிட்டுருந்தவ. இப்படி போயிட்டுருக்கும் போது 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு சொல்லும் போது, ஆ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அக்கா, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பதாக இவன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னாரு என் கணவர். அப்போது நான் ஞானஸ்தானம் தானே எடுத்தால் போகுது என்ன இப்போது அப்படிதான். ஆனால் நான் எல்லா சாமியும் ஒன்று, நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் பெரிய பெரிய ப்ரோக்ராம் போகிறதுனால நாம் ஞானஸ்தானம் தானே அப்படி ஆயிடுச்சு. சின்ன வயசில் எங்கள் பெரியமா பார்த்தேன், கிறிஸ்டினா வந்தாங்க கொண்டாங்க, அது நம்ம வளர வளர நம்மளுக்கு அது இருக்காது இல்லைங்களா. இந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்கோம். சரி ஞானஸ்தானம் தானே நான் நீங்கள் நம்மாட்டிங்க, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒப்புக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்தேனே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆன உடனே எங்கள் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் சொன்னேன் இல்லைங்களா, அவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் மூலிமா போயிடுவார் வருவார். அப்போ ஒரு 10 நாள் கழித்து அவர் போயிட்டார் ஊருக்கு திடீர்னு. போனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுங்கன்னா, பயங்கரமான போராட்டம் எங்கள் வீட்டில். என்னன்னா திடீர்னு வெளில ஓடி போயிடுவேன், கத்துவேன், திடீர்னு டென்ஷன் ஆவேன், நைட் ஆனால் கதவு சாத்திட்டு அழுதுன்னு இருப்பேன், யாரும் பேசுகிற மாதிரி இருக்கும், கண்ணாடி இருக்கு இல்லைங்களா பீரோ கண்ணாடிலாம் உடைப்பேன், நடு ராத்திரி ஆனால் வெளில ஓடிப்போம், எங்கள் அம்மா பின்னாடி வரும், ஏன்ப்பா இவளுக்கு இப்படி ஆகுது என்ன ஆகுது ஏதாவது ஒன்றும் புரியலையே என்ன ஆச்சு அப்படிலாம் பார்க்கும்போது, எங்கள் சொந்தத்தில் ரிலேஷனில் எங்கள் அண்ணன் வந்து ஃபேமிலி எங்கள் மாமா பையன் வந்து, அத்தை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீங்கள் எதுக்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னா பயமாக இருக்கு அத்தை, நீங்கள் எதுக்கோ போய் ஒரு தெரிஞ்சவங்க ஒரு மந்திரவாதம் இருக்காங்க போய் பாருங்களேன் அப்படின்னாரு. ஆனால் இது வேற ஏதோ சம்திங் ராங் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. அப்போ போய் மந்திரவாதங்களை பார்த்தாங்க, பார்க்கும்போது சொன்னாங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து சேவனை பண்ணியிருக்குமா அப்படின்னாங்க. இந்த சேவனை எப்படி ஐயா சேவனை, இது எப்படின்னா நான் நிறைய ப்ரோக்ராம் போகிறதுனால இந்த செல்ஃபி எல்லாம் எடுப்பேன், இந்த செல்ஃபி நான் இல்லை நிறைய பேர் எடுப்பாங்க, அந்த செல்ஃபி எடுக்கும் போது அதுலேருந்து யாரோ ஒருத்தவங்க என்னை அடையணுன்றதுக்காக
இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்காக நிறைய செலவும் பண்ணாங்க, நிறைய இது பண்ணாங்க. அப்போ என் கணவருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி திடீர்னு அழுகுறாப்பா, ஓடுறாப்பா, கண்ணாடி ஓடிக்கிறா, ஒன்றும் புரியல. என் தம்பி வந்து சொன்னோடனே நான் அப்போ அவன் சொன்னோடனே போய் பார்க்குறேன், மந்திரவாதிகளை போய் பாருங்க அத்தை சொல்லி சொன்னோடனே நான் போய் பார்த்தேன். பார்த்தா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கப்பா. உடனே இவர் என்ன சொன்னார், அக்கா பயப்படாதீங்க, ஜபம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய். ஏன்னா அந்நேரத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யாருக்கும் ஒன்றும் புரியல, மைண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு எங்களுக்கு. எங்கள் அம்மாவுக்கு நான் சுகமாகணும், என் கணவருக்கு மனைவி சுகமாகணும், இதுதான் மைண்டில் தோணுச்சு. அப்புறம் என் கணவரும் வந்தார். ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், எங்கள் வீட்டில் அவ்வளோ சண்டை நடக்கும். இவர் கூப்பிட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு வீடு தனியாக இருக்கும், நாங்கள் போய் இருந்தேன்னா திடீர்னு சண்டை போடுவேன், திடீர்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். ஒரு வாரம் தாங்க நான் நல்லா இருப்பேன், சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். 20 நாள் 10 நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பேன். அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி இவரே திட்டுவேன், ஏன் என்னை விட்டுட்ட, ஏன் என்னை தனியாக அமிச்சேன். அப்போ இவர் சொல்லுவார், நான் எங்கப்பா உன்னை விட்டேன், நீ ஏன் சண்டை போடுற, திடீர்னு இந்த மாதிரி ஓடி போயிடுற, திடீர்னு இந்த மாதிரி நீ பண்ணுறனோன்னு. அப்போது என் கணவர் என்ன பண்ணுவார், ஜபம் பண்ணுவார், ஜபம் பண்ணினே இருப்பார். இதுதான் இப்படி போயிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மாக்கும், ஏன்பா இவ திடீர்னு இப்படி வரா, இப்படி போகிறா, இப்படி வரா, என்னுடைய அழக்க ரொம்ப அலக்கழிச்சேன். ரொம்ப ரொம்பனா ரொம்ப நம்ம சொல்லிடுறோங்க, ஆனால் அந்த மந்திரத்தில் வந்து அலக்கழிக்கிறோன்றது ரொம்ப ஒரு போராட்டமானது. சொல்ல வந்தா அவ்வளோ ஒரு போராட்டம். இந்த மாதிரி மறுபடியும் போவேன், நல்லா இருப்பேன், சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நைட் ஆனால் உலக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த உலக்கையை எடுத்துட்டு இவரை நெத்தி படுத்துட்டு இருக்கும்போது இவரோட தலைமாட்டாண்ட பெசாம போட்டு அடிச்சிடலாமா, அடிச்சுட்டு இவரை சாவடிச்சுட்டு நம்மளும் போய் செத்துடலாம், நம்மளுக்கு இந்த மாதிரி வேண்டாம், நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படிலாம் தோணும் என் மைண்டு. அதில் பெல்ட் எடுத்து கட்டிக்கலாமா, நைட்டானா நைட்டு நைட்டு விடிய விடிய விடிய விடிய சண்டை, விடிய விடிய விடிய பிரச்சனை. இவருக்கு ஒரு நிம்மதி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை. அப்புறம் அந்த மந்திரவாதிங்க என்ன சொல்கிறாங்க, ஊர் விட்டு ஊர் போனால் சுகமாயிடுவாங்க அப்படின்னோடனே ஊரை விட்டு கடல் தாண்டி சிங்கப்பூரும் போயிட்டு வந்தோம், அப்பவும் சுகமாகலை. இவ்வளோ வலக்கழிச்சோம், இவ்வளோ இது பண்ணியும் எனக்கு சுகமே ஆகலைங்க. அப்போ தான் ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி மோகன் சென்னா 2020 இந்த லாக்டவுனில் 2020 இது போயிட்டுருக்கு. அன்னைக்கின்னு தட்டும்போது அவர் சொல்கிறாரு, மந்திர சேவனை உள்ளவங்க, பிசாசு போராட்டம் உள்ளவங்க இன்னைக்கு அந்த விடுதலை ஆக போகிறீங்க அப்படின்னாரு. அப்போது அது பார்க்குறேன் டிவியில், ஏன்னா அது ஜெபிக்கலாம் வாங்க போகும்போது நானும் என் கணவர் உட்காந்துருக்கோம், எனக்கு கூப்பிட்டு உட்கார இருக்கிறாரு, எனக்கு பிடிக்கல பார்க்க. நான் வந்து அது பார்த்தா கூட வெட்ட வெறுப்பாக தான் நான் பார்ப்பேன், எனக்கு கோவம் வரும். என்ன இப்போ என்ன இப்போ, நான் அப்படி உட்காந்து நான் சொல்கிறது கேளு உட்காரு அப்படின்னோடனே அந்த ஜெபிக்கலாம் வாங்கல சொன்னது, மனைவி கணவர் தலைமையில் கை வைங்க, கணவர் மனைவி தலைமையில் கையை வைங்க, இன்னைக்கு அந்த விடுதலை ஆக போகுதுன்னொடனே என் மனசில் ஏதோ ஒரு பாரமாயிடுச்சு. ஆண்டவரே, ஆமாம் தகப்பனே, சின்ன வயசுலேருந்து ஆண்டவரே நான் உங்களை பார்க்குறேன், ஆனால் நான் உங்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்ளலை, நான் ஒப்புக்கு கிறிஸ்துவலாக தான் ஆண்டவரே இருந்தேன். ஆண்டவரே, என்னால் எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்கள் கணவர் கஷ்டப்படுறாங்க, போதும் ஆண்டவரே, நான் ரொம்ப அலக்கழிக்கிறேன் ஆண்டவரே, இதுலேருந்து எனக்கு முற்றிலும் ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா 10:19 அதிகாரத்தை சொல்லுங்க, இதோ சர்ப்பங்களையும் இதோ தேள்களையும் இதோ பிசாசின் சத்ருத்தரை மெதிக்கவும் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக மெதிச்சு போடுங்க, இன்னைக்கு அந்த பிசாசு விடுதலை ஆகும்னு சொன்னாங்க. இதை பார்க்குற அநேக பேர் பார்க்குறீங்க, இன்னைக்கு அந்த மாதிரி மந்திர சேவனை போராட்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த வசனம் மூலயமா உங்களுக்கும் விடுதலை ஆகும். அல்லேலூயா. அந்த லூக்கா 10:19 அதிகாரத்தை என் தலையில் நான் கையை வைத்து சொன்னேங்க, இதோ சர்ப்பங்களையும் இதோ தேள்களையும் இதோ பிசாசின் சத்ருத்தலை மெதிக்கவும் எனக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கீங்க தகப்பனே அப்படி நான் சொல்லும் போதே அலக்கழிச்சு என்னை விட்டு ஒரு ஆவி பொறுப்பட்டு போனது நான் பார்த்தேன், வாந்தி எடுத்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவரே இவ்வளோ நாள் ஆண்டவரே நான் உங்க முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளலை, இவ்வளோ நாள் நான் உங்க ஏற்றுக்கொள்ளாமல் பாவியாக வாழ்ந்துட்ட ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லி அப்போ தான் ஆண்டவரே நான் யோசித்தேங்க. ஆண்டவரே எனக்காக தானே நீங்கள் முழுக்கிறிடும், எனக்காக தானே முழுக்கிறிடும் உங்களுக்கு சூட்டினாங்க,
எனக்காக தானே ஆண்டவரே உங்கள் வலா வெலும்பில் குத்துனாங்க, எனக்காக தானே ஆண்டவரே உங்கள் கையிலெல்லாம் ஆண்டவரே ஆணி அடித்தாங்களே ஆண்டவரே, எல்லாம் இந்த பாவிக்காக தானே ஆண்டவரே. அப்பா இந்த பாவி உண்மை ஏற்று கொண்டு வர ஆண்டவரே, முழு இதத்தோடு நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லி அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேங்க. சினிமா பார்க்குறத ஒப்பு கொடுத்தேன். மொதல் இவ்வளோ நாள் ஆண்டவரே சினிமாலே நான் ஊர்னவன், சினிஃபீல்டு தான் என் வாழ்க்கை ஆண்டவரே. சினிமா பார்க்குறத நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, டிவி பார்க்குறத ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த குரல் ஆண்டவரே இவ்வளோ நாள் நான் சின்ன வயசுலேருந்து உலகத்துக்கு பாடின ஆண்டவரே, இன்னைக்கு சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்காக நான் பாடுற ஆண்டவரே, இந்த குரல் உமக்காக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இவ்வளோ நாள் பாருங்க நான் உலகத்துக்கு பாடினேன், உலகத்தார் கை தட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு நான் பாடும் போதுங்க பரலோகத்தில் இருக்க தூதர்கள் கை தட்டுறாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப ஒரு சந்தோஷம். அப்போ தான் நான் ஒப்பு கொடுத்தேன்.

இந்த மாதிரி முழு இதயத்தோடு ஒப்பு கொடுத்தேன். அறவேக்காடாக ஒப்பு கொடுக்கலிங்க, முழு இதயத்தோடு ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள், சினிமா தான் வாழ்க்கைன்னு ஊர்னவ, சினிமா தான் என் லைஃபே பார்த்தீங்கன்னா சினிமா சினிமா, பாட்டு பாட்டு, அது இல்லாமல் நான் நடிச்சிருக்கேன், இதுதான் நான் வாழ்க்கைன்னு ஊர்னவ முழுசாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். தகப்பனே, இப்போ என்னை நீங்கள் கழுவி ஆண்டவரே உன் பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீர் எடுத்து என்னை பயன்படுத்தும். தகப்பனே, நீர் பெரியவரும் நான் சிறியவருமா இருக்க வேண்டும்ப்பா, நீங்கள் எடுத்து என்னை பயன்படுத்துங்க. என்ன இந்த மாதிரி என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாருங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்க நிலையில் என் கணவர் வந்து, எனக்கு அவர் தான் மெயின், ஏன்னா பைபிள் சொல்லி கொடுக்குறதும் அவர் தான், எனக்கு ப்ரே பண்ண சொல்லி கொடுத்ததும் அவர் தான். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருந்திருக்க மாட்டேன். எனக்கு கட்டாய் பண்ணி பண்ணி உட்கார வச்சு பைபிள் கற்றுக் கொடுப்பாரு, கட்டாய் பண்ணி உட்கார வச்சு எனக்கு ப்ரே பண்ணுறது சொல்லி கொடுப்பாரு நிறைய எனக்கு என் கணவர். அதாவது எப்படி சொல்கிறது, என்னுடைய அபிஷேகப்படுத்தின என்னை, எனக்கு வந்து ஒரு தகப்பேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா, எனக்கு எல்லாமே அவர் தான். அந்த அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தவர். எனக்கு ஆனால் நான் அவ்வளோ படிக்காதனால, எனக்கு அவ்வளோ படிப்பு இல்லாதனால எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, அதனால எனக்கு உட்கார வச்சு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பார். ஆண்டவர் பற்றி எனக்கு ஒன்றுனா இப்படி ஒரு கதை போல் எனக்கு மனசார எனக்கு முழுவதுமாக எனக்கு ஒரு சொல்லி கொடுத்தது என் கணவர் தான். இந்த மாதிரி போயிட்டுருக்க நேரில் பெரிய சம்பவம் நடந்தது எங்கள் குடும்பத்தில். கணவர் தானே எல்லாம் சொல்லியிருந்தேன், ஆனால் அவர் தானே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நான் ஆண்டவருக்கு முழுவதுமாக வந்துட்டேன் இல்லைங்களா, அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், மகளே நீ உன் கணவரை ரொம்ப நம்புகிற, ஃபோன் எடுத்து பார் அப்படின்னாரு. அப்போது ஃபோன் எடுத்து பார்க்கும்போது எங்கள் எனக்கு ஒரு என்ன எனக்கு எப்படி சொல்கிறது, சொல்ல முடியாத ஒரு மனவேதனை. என்ன பண்ணிட்டாருன்னா, வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார், ஏன்னா அவர் சிங்கப்பூர் போகிறனால ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்தது, விபச்சாரத்தின் ஆவி இருந்தது. அப்படி இருக்கும்போது ஃபோட்டோ கீட்டோலாம் பார்த்தோன்னே ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஆண்டவரே, இவ்வளோ நாள் ஆண்டவர் நான் உலகத்துக்குன்னு இருந்தேன், உண்மை பற்றி எனக்கு எனக்கு சொல்லி கொடுத்ததே இவர் தான், எனக்கு எல்லாமே இவர் தானே சொல்லி கொடுத்தாரு ஆண்டவரே, இவர் தானே எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, இப்போ இவரே இப்படி இருக்காரு ஆண்டவரே, என்ன பண்ணுறதுப்பா சொல்லி ரொம்ப உடஞ்சி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி நானும் அவர் பிரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் பிரிஞ்சு போனால் கூட என் கணவர் எனக்கு எப்படி சொல்கிறது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், சண்டை போட்டுட்டேன், ஏன்னா ரொம்ப பெரிய சண்டை ஆகிடுச்சு. இந்த மாதிரி தொடர்பு இருக்கணும்னு எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சிட்டேன். ஆண்டவரே இந்த மாதிரி பார்த்தோன்னே என்னால் முடியல ஆண்டவரே, நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன், உடஞ்ச பாத்திரமாக இருக்கு ஆண்டவரே. அப்போ தான், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது

0: தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வரம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா.
1: நான் அப்படி உடஞ்சி போய் நிற்கிறேன். நேரம் எந்த கணவரை நான் ரொம்ப இதுவாக நினைச்சனோ, பக்தியில் பயங்கரமான பக்தி அவர் அப்படின்னு நினைச்சனோ, அந்த மாதிரி உடஞ்சி போய் அன்றைக்கி நான் நின்னேன். எங்கள் அம்மா பிரிஞ்சிடலான்ற மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ கூடங்க என் கணவரை நான் சொல்லணுன்னா, ஒரு மனைவிக்கு என்ன சேவை செய்யணுமோ அப்போ கூட என்னை வந்து வந்து ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிருப்பா. நான் பண்ணியது பாவம் பாவம்னு நான் சொல்லுவேன். பா உன்னை தானப்பா நம்பினேன், எப்படிப்பா என்னைய மாற்றிட்டீங்க. அப்போ கூட எங்களுக்கு நாங்கள் ரெண்ட்டு தான் வீடு, அப்போ வாடகைத்து வந்து இந்தா வாடகை கட்டு. ஒரு கணவர் என்ன மனைவிக்கு செய்யணுமோ அது செஞ்சார். அப்போது என்னை கூப்பிட்டாரு, நீ வா நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலான்னு. நான் சொன்னேன் நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு. வா ஏன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் 100 அடி சர்ச்சில் என்னை கூட்டிகிட்டு போய் என் கையை பிடிச்சி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாருங்க. ஆண்டவரே நான் பாவிலும் கேடுகட்ட பாவி ஆண்டவரே, என் மனைவி பக்கத்தில் இருக்கும்போது கூட நான் சொல்லுவேன், எங் உண்மையாங்க எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே அப்படின்வாரு. அப்போ நான் கேட்பேன், என்ன பாவம் பண்ணீங்க, நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க, ஆனால் உன்னா பாவம் பாவம் பண்ணுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என் கணவரை நான் கேட்பேன். அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் மனைவி கூட நான் நீ கேட்டா நான் பாவிலும் கேடுகட்ட பாவி, இந்த பாவி முழுவதுமாக ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், இனிமேல் என் மனைவிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டாண்டவரே, என் மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே இனிமேல் நான் உம்முடைய ஊழியத்தை செய்வாண்டவரே சொல்லி என் கரத்தை பிடித்து அங்கே ஒப்பு கொடுத்தாருங்க. அப்போதான் நான் எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுறானோ அவன் வாழ்வடைவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் கணவர் என் கைப்பிடித்து சொன்ன வார்த்தை. அப்போ தாங்க அவர் சொன்னோன்னே நானும் சரி நான் வரேங்க, நம்ம வாழலாம், நம்ம ஊழியம் செய்யலாம். அப்போ தாங்க எங்களுக்கு எங்கள் ஊழியம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு, தேவனின் கண்கள் ஊழியம், காட் ஐஸ் மினிஸ்ட்ரி ஊழியம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இங்கே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டெல்லாம் பாடுவேன், அவர் பேசுவார். ஏன் நான் சொல்கிறேன்னா, முழுவதுமாக அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அதான் ஒரு மனுஷன் எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுறானோ அவன் வாழ்வடைவான், அவன் பாக்கியவான். நம்ம பாவத்தை நம்ம மனசுலேயே வச்சுருந்தாங்கன்னா அது நல்லது இல்லைங்க. அதனால் பாவத்தை அறிக்கிட்டு விட்டோன்னே அதே மாதிரி கர்த்தரும் சொல்கிறல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல் கணவருக்கு எல்லா விதத்திலையும் கீழ்ப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என் கணவரே எனக்கு மனம் திரும்பிட்டார். அப்போ நான் அவருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து நடக்கணும் இல்லைன்னு சொல்லி நானும் அவரும் கை கோர்த்து ஜெபிச்சு அதுலேருந்து நாங்கள் ஊழியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ஊழியம் இப்படி போயிட்டு இருந்ததுங்க. எங்கள் ஊழியம் போயிட்டுருக்கும் போது இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, என் கணவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அவருக்கு வந்து சிங்கப்பூர்லேயே வந்து பைபாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இருந்த பிளாக் இருந்தது, அவருக்கு இருந்த பிளாக்கில் 2 ஸ்டென்ட் வச்சாங்க. ஸ்டென்ட் வச்சும் அவருக்கு பிளாக் வந்துடுச்சு. பாருங்க, ஒரு பாவத்தை பண்ணோன்னே ஆண்டவர் எவ்வளோ ஒரு இது பண்ணுறாரு பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சிங்கன்னா, அங்கே பைபாஸ் பண்ண சொன்னாங்க. 2 வாட்டி அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார். நான் பண்ணிக்க மாட்டேன்னா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னு பயம். யோசிச்சு பாருங்க, ஒரு உடலை பொழந்து அந்த ஹார்ட் எடுத்து பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அந்த உயிர் இல்லைங்களா. அந்த உயிர் ரொம்ப பயத்துல இருந்தார், ஐயோயோ இது கர்த்தர் கொடுத்த சரீரம், என் கர்த்தர் கொடுத்த சரீரத்தில் நான் கத்தியெல்லாம் வைக்க விட மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இருக்கும் போது இந்த நியூ இயரில், இந்த போன வருஷம் 22 ஸ்டார்ட் ஆகும்போது டிசம்பர் 31 நான் பைபாஸே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவர் வலி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் நரகத்துக்கே போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோ வலிங்க. யாரும் அம்மிக்கல் முன்னாடியும் பின்னாடியும் வச்சு அம்மிக்கல் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வலி வலிக்குமோ அந்த வலி, அப்படி செவத்துலலாம் அடிக்கிறாரு, அவ்வளோ வலி வந்துடுச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா என்னடா ஆண்டவரே ஒன்றுமே புரியலையே, நான் தைலம் எடுத்து தேய்க்கிறேன், சுடுதண்ணி கொடுக்குறேன், அழுகிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து ப்ரேயர் ரூம் நாங்கள் தனியாக வச்சுருப்போம், நாங்கள் அங்கே தான் ஜெபிப்போம் கொள்ளுவோம். அங்கே உடனே ஒரு நான் சொல்கிற சயாங் பேனா எல்லாரையும் கூப்பிட்டுமா ஹாஸ்பிட்டல் போகலாமா, ஒன்றும் செய்யலை வாங்க சொல்லி அந்த ப்ரேயர் ரூம் கூட்டிகிட்டு போனார். நாங்கள் எப்பவுமே கிராஸு பைபிள் எல்லாம் ஆனால் நாங்கள் ப்ரேயர் ரூம் நாங்கள் டெய்லியும் ப்ரே பண்ணுவோம் அந்த ரூமில். போய் முனங்கால் போட்டார். ஆண்டவரே, இந்த பாவியை நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நான் பாவி தான் ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டேனேப்பா. எனக்கு இந்த வழி தாங்க முடியல ஆண்டவரே. இந்த வழி எடுத்து போடுங்க ஆண்டவரே. நான் முழுசாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் உன்ன ஏதாச்சும் குற்றம் குறைவு ஏதா பண்ணியிருந்தேன், என்னை மன்னிங்கன்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ வழியில் துடித்தவர் 5 செகண்டில் அந்த வழி அப்படியே நின்றுச்சிங்க. பெரிய அதிசயம் இல்லைங்களா? பாருங்கள், இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் சாட்சி, இதுதான் சாட்சிங்க, இதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்குது சாட்சி. இப்படி இருக்கும்போது அப்போது நைட்டு ப்ரேயர், ஆனால் நியூ இயருக்கு நம்மளுக்கு எப்பவுமே ப்ரேயர், நைட் ப்ரேயர் போனேன். போகும்போது அங்கே ஒரு புது சபை நாங்கள் போனோம். புது சபை என்ஜிசி சபைன்னு ஓஎம்ஆரில் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போனோம். அங்கே போகும்போது படிக்கட்டு ஏறாரு, மறுபடியும் கொண்டாரு கழிச்சு அந்த வழி வந்துடுச்சு. அப்போது நியூ இயர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சர்ச்சு ஃபுல்லாகவே எல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ அன்னைக்குன்னு பார்த்து 2 சேர் அந்த ஓரமாக இருந்தது. அப்போது ஓடி போய் பொறுமையாக ஒரு ஏற வச்சு உட்கார வச்சு, வலிக்குது, என்னால் முடியல, என்னால் முடியல, நான் அவ்வளோதான் போல அப்படின்னாரு. அப்போ அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், சயாங். அவர் என்னை சயாங்னு கூப்பிடுவார். ஏன்னா அவர் சிங்கப்பூர்னால அந்த சயாங்கன்றது அன்புன்னு சொல்லுவாங்க, அது மலாய் மொழி சொல்லுவாங்க. அவர் என் கைப்பிடித்ததாக சொன்னார், சயா நான் இந்த வருஷம் செத்துருவேன் போல இருக்கு, ஆண்டவர் ஒரு வேளை அதனால தான் என்னை லாஸ்ட்டாக இந்த புது சபை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. பரவாயில்ல சயா, நான் அப்படி செத்துட்டா கூட என்னை இங்கேருந்து எடுத்து போட்டுருவாங்க, ஏன்னா சபையில் இறந்தா அவங்க தூக்கி எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லுவோம், நான் சொன்னேன், அப்படிலாம் எதுவும் ஆகாதுப்பா, ஏன் பயப்படுறீங்க, ஏசப்பா உங்களோட இருக்கிறாரு, அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னோடனே. அப்போ லாஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க, யாராச்சும் பாட்டு பாடுறீங்களா வாங்க அப்படின்னாங்க. அப்போது ஓடி போகிறேன் நான், ஓடி போயிட்டு மைக் எடுத்து இவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் பாடு, நீ போய் பாடுனா என் வழி நிற்கும், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்பார் போ அப்படின்றாரு. நான் ஓடி போகிறேங்க, போயிட்டு மைக் வாங்கி ஒளர்ற, அது அந்த பதத்திட்டல நம்மளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒளரி சொன்னேன். அன்னைக்கு நான் இதே பாட்டு மறுபடியும் பாடினேன், உடஞ்ச பாத்திரம்னா. எல்லாரும் நியூ இயருக்கு சந்தோஷமா பாடுறாங்க அந்த இடத்துல, அந்த இடத்துல நான் நின்று ஒன்னே ஒன்று சொன்னேன், அதே லைன் நான் மறுபடியும் பாடினேன், உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பாயன் படுத்துகிறே இது யாருக்கு புரியும். இதே மாதிரி ஆண்டவரே, நான் உடஞ்ச பாத்திரமா இப்போ இங்கே நிற்கிற ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துறீங்க, நான் உமக்காக எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து வந்துட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்துறீங்கப்பா ஆண்டவரே, நான் உடஞ்சி போய் இந்த இடத்துல நிற்கிறேன், என்னுடைய கஷ்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆண்டவரே, இந்த வழி எப்படியாச்சும் நிறுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, நான் அவரை பார்க்குறேன், என் கணவர் இப்படி சொல்கிறாரு, அதான் நல்லாயிட்டேன் அப்படின்றாரு. நான் இறங்கி போயிட்டு பாடி முடிச்சுட்டு நான் போனோன்னே நான் சொல்கிறப்பா, இப்போ வழி எப்படி இருக்குது, நல்லா ஆயிடுச்சுலா அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரா போரூர் ஹாஸ்பிட்டல், போரூரில் இருக்கு இல்லைங்களா, ஸ்ரீ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், அங்கே தான் இவருக்கு என்ன பண்ணும், ஆப்ரேஷன் பண்ணலாம். அப்புறமா போய் செக் பண்ணி பார்த்தா 5 பிளாக்குன்னு சொல்கிறாங்க. இவருக்கு என்னென்னா பயம், பயத்தில் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன்ப்பா, ஒரு வாட்டி அந்த என்ஜிஓ பார்ப்பாங்க இல்லைங்களா, என்ஜிஓ பார்க்கலாமே, ஆனால் நீங்கள் வலி வலின்னு ரொம்ப சொல்கிறீங்க, ஒரு வேளை பிளாக்கு அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரியலையே, பார்ப்போம். ஆனால் உங்களை அங்கேயே பைபாஸ் பண்ண சொன்னாங்க சிங்கப்பூர்லேயே, நீங்கள் எதுக்கோ பார்க்கலான்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணார், சரி பார்க்கலாம் அப்படின்னோடனே இவருக்கு பயம், அந்த எஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தாங்கன்னா அந்த சிடி போட்டு பார்த்தா ஃபுல்லாக 90% எல்லாமே 5 பிளாக்கு. அந்த குழாய் இருக்குது இல்லைங்களா, ஹார்ட்டோட குழாய், பெரிய குழாய், மேலேருந்து கீழே அது ரத்தம் போகிற இடமே, அந்த மேலேயே வந்து ஃபுல் பிளாக்கு 90%. இன்னும் 10% அவருக்கு வந்ததுன்னா அவர் அவ்வளோதான். அப்போது என்ன ஆயிடுச்சு, விஜயா ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்த்தேன், வடப்பழனி விஜயா ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் என்ஜிஓ பார்த்தேன். எனக்கு பயம் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன்ப்பா, ஹார்ட்டு நம்ம எதுக்கும் நீங்கள் வந்து வாங்க, ஏன்னா எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரிஞ்ச டாக்டர், போரூர் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் அவர், அப்போது அவர் மூலியமாக நாங்கள் இப்போ போகலாம் அப்படின்னோடனே, அவர் வந்து ஒரு ஹார்ட்டு ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஒரு சீஃபு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோன்னே அவர் சீடி போட்டு பார்க்குறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான இதில் இருக்கார். நாலுமே பிளாக்கில் இருக்குது, நாலு குழாய் ஃபுல்லாக பிளாக், அஞ்சு பிளாக் இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலுங்க. ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஸ்டென்ட் வச்சா கூட நாலு ஸ்டென்ட் வைக்கணும். ஒரு ஹார்ட்டில் எத்தனை ஸ்டென்ட் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னோடனே எனக்கு என்ன சொல்கிறேன், இரு காரில் வரமா சொல்கிறார். அவ்வளோதான் சையா, என் வாழ்க்கை முடிய போதும் நான் சொன்னேன். அப்போ கூட நான் இவர்கிட்ட சொன்னேன், இல்லை சையா பயப்படாதீங்க, நீங்கள் கத்தியே வைக்கக்கூடாதுன்னு வேண்டலாம். ஆனால் கர்த்தர் அது நினைக்க மாட்டார்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல நினைக்கலாம்ல. நீங்கள் கத்தி வைக்கக்கூடாதுன்னு வேண்டலாம், ஆண்டவர் நீ வச்சு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீ நல்லா ஆயிடுவப்பா, அப்படி கூட ஆண்டவர் நினைக்கலாம்ல. நீங்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்னோடனே, இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது, அந்த நெஞ்சு பொழுக்கிறது எனக்கு பயம், நான் பண்ணிக்க மாட்டேன் இப்படி தான் சொன்னார். நான் சொன்னேன், அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, புது சர்ச்சுக்கு போனேன்னு. ஜோதி பிரகாஷ் ஐயா அவர்கிட்ட போய் சொன்னோன்னே, ஐயா இந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே, அவர் என்ன சொன்னார்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, நீங்கள் கத்தி வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். இதே வார்த்தை ஐயா சொன்னார். இவருக்கு டபுள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் கூட இருந்து உங்களுக்கு பண்ணுவாருங்க, நீங்கள் பயப்படாமல் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். ஐயா சொன்னோடனே இவருக்கு ஒரு பாருங்க, அவ்வளோ நாள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயந்துட்டு இருந்தவர் அந்த பயமே மைண்ட்லேருந்து போயிடுச்சுன்றாரு. எனக்கு பயம்லாம் போயிடுச்சுலா, வாழா நம்ம போய் அட்மிட் ஆகலாம் அப்படின்றாரு. எப்போ இதுன்னா ஃபிப்ரவரி நடக்குது, ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி இந்த மாதிரிலாம். அப்போது வா நம்ம போய் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னோடனே, சரிங்க நானும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பிப்ரவரி 7ஆம் தேதி தான் நாங்கள் அட்மிட் ஆனோம். 9ஆம் தேதி தான் இவருக்கு சர்ஜரி பண்ணாங்க. 9ஆம் தேதி இவருக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு காலங்காத்தால 5 மணிக்கெலாம், அவங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் பண்ணுனாலே காலங்காத்தாலே எழுப்பிடுவாங்க, அதுவும் பைபாஸ் ஆப்ரேஷனால மேஜர் ஆப்ரேஷன். காலங்காத்தாலே இவர் எழுப்பிட்டாங்க. 4 மணிக்கெலாம் வந்து எழுப்பிட்டு பிபி செக் பண்ணுறாங்க, ஹார்ட் பீட் எப்படி இருக்குது செக் பண்ணுறாங்க, சுகர் செக் பண்ணுறாங்க, எல்லாம் செக்கிங் போயிட்டு இருக்கு. ஷேவ் பண்ணுறாங்க, அந்த ஒரு லிக்விட் கொடுப்பாங்க, அது தேய்ச்சிட்டு குளிச்சா தான் ஆப்ரேஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு 5:30 மணிக்கு எல்லாம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என்னை கையை பிடித்து ரொம்ப அழுதார் என் கணவர். என்னை கட்டி பிடிச்சி ஓன் அழுகுறாரு, சொல்கிறாரு, சயா இவ்வளோ நாள் நான் தடுத்துட்டேன் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு, இப்போ நான் போகிறலா, நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், போயிட்டு வரணும். நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக போங்க, ஆண்டவர் உங்களுக்கு அங்கே நின்று ஆப்ரேஷன் செய்வார், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு. சரிலா நீ எனக்காக ஜபம், நான் உங்களுக்காக ஜபம் பண்ணிக்கிறேன் போங்கன்னொன்னு ட்ரெயினை தள்ளிட்டு அவரை கூட்டிகிட்டு போனாங்க. மேலே போகும்போது 6 மணி, ஃபஸ்ட்டு மேஜர் ஆப்ரேஷன், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனே ஃபஸ்ட்டு இவருக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் ஆகுது. அப்போது கூட்டிகிட்டு போகும்போது என்னை ஒரு பார்வை பார்த்தார், அதாவது நான் போகிறேன், நான் இதோட வருவேன்னு தெரியல. நான் அவர் விட்டுட்டு கீழே வந்து அவர் எதிர்க்கணும் அழுதான் பயந்துருவாருன்ட்டு நான் கீழே வந்து ஊன் அழுகிறேன், ஆண்டவரே நான் விட்டுட்டு வந்துட்டேன், என் கணவரை நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, ஒருவேளை நான் போய் கூட்டிகிட்டு வந்துருட்டுமா, எனக்கு பாருங்க விஸ்வாசம் இருக்குது ஆனால் பயம், ஆண்டவரே இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டாரு அவருக்கு. அவர் அப்போ கூட சொல்கிறாரு, சரி நான் இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டேன், இப்போது எனக்கு பயமாக இருக்கலாம், நான் இப்போ போகிறேன், இப்போ தப்பிக்க முடியாது, நான் இப்போ வந்துட்டேன், மேலே என்னை கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு சொல்லி என்ன அந்த ட்ரெயில தள்ளினே போகிறாங்க, படுத்துட்டு பார்த்துட்டே போகிறாரு என்கிட்ட பேசிட்டு. நான் கீழே வந்து ஒவ்வொன்றும் அழுகுறேங்க, ஐயோ என் கணவராச்சே ஆண்டவரே, நான் ஒரே வார்த்தை சொன்னேன், தகப்பனே உண்மை நம்பி நான் வந்திருக்கேன் தகப்பனே, ஆண்டவரே நான் விக்ரத்தில் இருந்தாண்டவர், சின்ன வயசுலேருந்து நான் சினிஃபீல்டு களியாட்டத்தில் இருந்தாண்டவரே, என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேவலமாக இருந்தாண்டவரே, நான் சாக்கடையில் இருந்தேன், ஒரு காவலர் என்னை தூக்கி என்னை கழுவி என்னை சுத்தப்படுத்தி இன்னைக்கு உம்முடைய ஊழியக்காரியாக என்னை வச்சிருக்கீங்களே தகப்பனே, நீர் என்னை தலைகுனி விடுவீரோ என் தகப்பன் கிட்ட கேட்டு அந்த இடத்துல நான் ஜெபிச்சேங்க. முனங்கால் போட்டு அந்த ரூமில் ஜெபிக்கிறேன். பாருங்க என்கிட்ட டாக்டர் சொன்னார், டோன்ட் வரி, எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம், ஆப்ரேஷன் 4 ஹவர், மிஞ்சி போனால் 4.5 ஹவர், பைபாஸ் ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன்னா 4 ஹவர் 5 ஹவர்ல நான் முடிச்சிருவேன், பயப்படாதீங்க அப்படின்னாரு டாக்டர். போனாருங்க, 7 மணி ஆச்சு, ஆனால் 1 ஹவர் ஆகும் ஆப்ரேஷன் பண்ணும்போது. ஓகே 7 ஆச்சு, எட்டாச்சு, ஒம்போதாச்சு, பத்தாச்சு, பதினொன்னாச்சு, பன்னெண்டாச்சு, பன்னெண்டரை ஆச்சு, ஆறரை மணி நேரம். அவங்க சொன்னதை விட அவர் நாலரை மணி நேரம் முடிச்சிடன்னு சொன்னது ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எனக்கு உதறல் எடுத்துக்கிச்சு பயத்தில். நான் சொன்னேன், எல்லாரும் வந்து கையெழுத்து வாங்குவாங்க, ஆனால் நர்ஸுங்கெல்லாம் வாங்க கையெழுத்து போடுங்க, சந்திரமோகன் பேஷண்ட் வாங்க கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்வாங்க. அப்போது நான் கையெழுத்து போடுறேன், எனக்கு உதறுது கை. நான் சொன்னேன், ஆண்டவரே ஆறரை மணி மேலே ஆயிடுச்சு, ஆண்டவரே ஏழு மணி நேரம் ஆகப்போகுதுப்பா, ஒருவேளை எதுவும் ஆயிடுச்சோ, ஆண்டவரே எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்களேப்பா, நான் உன்னை நம்பி வந்தேனே, நான் தலை குனிஞ்சு போக மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் தலை குனிஞ்சு போனேன், நீங்கள் தலை குனிஞ்சதுக்கு சமம் ஆண்டவரே, என் கணவரை நீங்கள் மீட்டுட்டு கொண்டு வந்தீங்கன்னா தகப்பனே நான் அதே ஐசியு ரூமில் நான் முனங்கால் போட்டு என் தேவனை நான் அங்கேயே நான் துதிச்சு சொல்லுவேன் ஆண்டவரே, உங்க நான் மகிமை படுத்து வாண்டவரேன்னு சொல்கிறேங்க. ஒரு விஷயம் எனக்கு ஆண்டவர் காமிச்சாருங்க, என்னதுன்னா நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன் வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்டு, நான் சொல்லிட்டுருக்கேன் இதே சொல்லிட்டுருக்கேன் வெயிட்டிங் ரூமில் உட்காடுறேன், ஒரு விஷயம் எனக்கு ஆண்டவர் சொன்னார். எப்படின்னா என் கணவர் படுத்திருக்கார் ஆப்ரேஷன் தியேட்டரில், சுத்தி டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு வெள்ள உருவத்தை நான் பார்த்தேங்க, அவர் ஹைட்டும் அவர் அவ்வளோ நல்ல ஹைட், அவர் அவர் முடி பார்த்தீங்கன்னா தங்கமும் சொல்ல முடியாதுங்க, ஒரு மாதிரி மின்னுது அவருடைய முடி, வெளிச்சமான ஒரு உடை, அவரோட உடை எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோ ஒரு பிரகாசமாக அவர் நின்னதை நான் பார்த்தேன். பார்த்துட்டு என்ன பண்ணார்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த டாக்டரோட கையை தட்டி விட்டு அந்த ஹார்ட்டை இப்படி எடுத்து சிரிச்சுக்கிட்டேங்க எடுத்து அந்த ஹார்ட் உள்ளே வச்சாருங்க. வச்சுட்டு அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே நான் டக்குன்னு கண்ணு திறந்துட்டேன். அப்போது சிரித்த முகத்தோடு அந்த ஹார்ட் எடுத்து சிரித்த முகத்தோடு நான் பார்த்தேன், எடுத்து உள்ளே வச்சது. அப்போ நான் சொன்னேன், தகப்பனே நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் புது இருதயத்தை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் அவருக்கு புது இருதயத்தை வச்சுட்டீங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு இருக்கேங்க. நான் பார்த்துட்டேன், அப்போனா நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்துடுவீங்க, நீங்கள் ஐசி கூட்டிகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அஞ்சு நிமிஷத்தில் சந்திரமோகன் பேஷண்ட் வாங்க ஐசிக்கு வந்துட்டாங்கன்றாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், மனசு சந்தோஷம் தாங்க முடியல, ஓடுற இவரை பார்க்கணுன்ட்டு. அந்த ஷூ அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, கோட்டு எல்லாம் போட்டு தான் நம்ம பைபாஸ் பேஷண்ட்டை பார்க்கணும். ஓடுறங்க, இவரை தள்ளிட்டு போகிறாங்க, உள்ளே போய் அந்த வச்சுருக்காங்க பாருங்க. நான் ஓடி போனேன், போனோடனே பார்த்தா இவ்வளோ பெரிய பைப்பு வாயிலேருந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க, ஆனால் பச்சையாக கட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் இவர் கட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து அஞ்சு பிளாக்குங்க, மேஜர் ஆப்ரேஷன், தொட்டைக்கு மேலேருந்து கால் கீழே வரைக்கும் இவ்வளோ பெரிய நரம்பு எடுத்திருக்காங்க இவருக்கு ஆப்ரேஷனுக்கு. அவ்வளோ இந்த பக்கம் ரத்தம், கெட்ட ரத்தம்லாம் வரும்ல, இவ்வளோ பெரிய டேங்க், இந்த பக்கம் டேங்க், இந்த பக்கம் டேங்க், அந்த பிபி சவுண்டு, அந்த ஹார்ட் பீட், அந்த கீக்கின்னு அந்த சவுண்டெல்லாம் அடிக்கும் பாருங்கள், அதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பயம். ஒரு பக்கம் எதுவும் என்ன என்னாச்சு, நான் சொன்னேன், ஆண்டவரே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அந்த ஐசியூல எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்னேன், எப்படிங்க இருக்காரு, பரவாயில்ல, ஒன்றும் பயப்படாதீங்க, நார்மல், நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. என் வாய்ஸ் அவர் கேட்டோன்னே இப்படி இப்படி தலையாட்டுறாரு. நான் போய் முனங்கால் நான் சொன்னேன், சிஸ்டர் நான் ஒரு ப்ரே பண்ணிக்கிட்டுமா அந்த ஐசியூ ரூமில், ஆனால் அந்த ஐசியூ ரூமில் யாரும் ப்ரே பண்ண விடமாட்டாங்க. அன்றைக்கி பாருங்கள் என்னை சொன்னாங்க, ப்ரே பண்ணிக்கோங்கம்மா, கர்த்தர் அங்கேயும் எனக்கு ஒரு மிராக்கல் பண்ணார். ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டவரே அவர் கூட்டிகிட்டு வந்தா நான் ஐசியூவில் முனங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன்னு. அப்போ நான் சொன்னேன், முனங்கால் போட்டேங்க, முனங்கால் போட்டு தலையில் முக்காடு போட்டு நான் சொன்னேன், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது தகப்பனே, இதோ இவ்வளோ நாள் என் காதுகளாலும் உண்மை கேள்விப்பட்டேன், ஆனால் இன்றோ என் கண்களால் உண்மை காணுகிறேன் அப்பா. யோபு 42:2 வசனம் ஆண்டவரே, நான் உண்மை நம்பி வந்த, நீ சகலத்தையும் செய்தீரப்பா. சொல்லுறேன், இவர் இவ்வளோ பெரிய பைப்பு வச்சுன்னு இப்படி இப்படி தலையாட்டுறாரு, கண்ணு திறக்க முடியல, ஆனாலும் அவர் ஆமேன் அந்த ஆன்றாரு, ஆமேன் சொல்றதுக்கு பாருங்க. அப்புறம் நான் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு போனேங்க. அப்போ அவங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது இல்லைங்களா, நான் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு நான் சொன்ன தகப்பனே நீங்கள் தான் இங்கே இருக்கீங்க, உங்களுடைய தூதர்கள் இங்கே இருக்காங்க ஆண்டவரே சொல்லிட்டு நான் தைரியமாக போனேங்க. போயிட்டு 3 ஹவர், ஆனால் நான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து வந்து பார்க்கணும் தானே மனசில் இருக்கும், நம்மளுக்கு எப்படிங்க, நம்மளுக்கு மனசு அதுதானே, போகிறேன் வரேன் போகிறேன் வரேன். அப்புறம் வந்துட்டு மறுபடியும் பேஷண்ட் பார்க்கலாம் வாங்க 6 மணிக்கு மறுபடியும் பார்க்கலான்னு ஈவினிங் மறுபடியும் ஓடி வந்து பார்க்குறேன். அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டு இருக்காரு, நல்லா தூங்கினாரு. அப்போ நான் சொன்னேன், பாப்பா கண்ணு முழிச்சாரா? ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு கிண்ணு முழிச்சு பார்த்தாரா? முழிக்காமையும் இருக்கக்கூடாது இல்லைங்களா அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் ப்ரே பண்ணிட்டு போனீங்க, ஒரு 2 ஹவர் இருக்கும்க்கா, திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தாருக்கா. நான் சொன்ன ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, பயப்படாதீங்கக்கா, பயப்படாதீங்க சார், அண்ணன் பயப்படாதீங்க சார், பயப்படாதீங்க, நாங்களாம் சொல்லிட்டு அவரை இது பண்ணோன்னு படுத்து படுத்துட்டாருக்கா அப்படின்னாங்களா. அப்போ நான் சொன்னேன், சரிங்க சிஸ்டர் சொல்லி. அப்போ என் கணவர் சொல்கிறாரு, நான் போய் மறுபடியும் பார்க்கும்போது 2வது நாள் அவருக்கு மறுபடியும் 2வது நாள் தான் டியூப் எடுத்தாங்களே, ஈவினிங் தான் எடுத்தாங்க, 2வது நாள் தான் எடுத்தாங்க. அப்போ அவரால் பேச முடியல, நான் போய் சொன்னேன், சயா இப்போ எப்படி பேசினார், வலிக்குதுலா, சஃபரிங், நான் ரொம்ப சஃபரிங் பண்ணுறேன், ஆனாலும் பரவாயில்லல்லா, நான் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம், அப்போ நான் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் பரவாயில்லல்லா, நான் கஷ்டப்படுறேன்லா, பரவாயில்லல்லா, நான் பண்ணதில்ல, அப்போ ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நான் பண்ண பாவத்துக்கு, அதனால இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வழி இல்லைல்ல. அப்போ நான் சொல்வேன், என் கணவர் நான் அப்போல்லாம் தைரியப்படுத்துவேன், நான் சொல்வேன், சயா இதுவே உங்களுக்கு வலிக்குதுங்களா, அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆண்டவர் அடித்தாங்கல்ல, ஒரு ஒரு கையிலையும் அவ்வளோ பெரிய பெரிய ஆணி குத்துனாங்கல்ல, அடிக்கும் போது அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அவர் காலில் அடித்தாங்களே சயா, வலா வெலும்பில் குத்துனாங்க சயா, அவருக்கு அவ்வளோ வலி இருந்திருக்கும்ல சயா, அதை விட இது ஒன்றும் இல்லையே, அவருக்கு தைரியம் நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போது ஆமாம் ஆமாம், அதை விட எனக்கு எதுவும் இல்லை, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இது அடையாளமாக கொடுத்துருக்காருல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பண்ண பாவத்துக்கு நீ இதுக்கு சொல்கிறீங்களா, அப்போ ஆண்டவருக்கு அன்றைக்கி எவ்வளோ மனசு அழிச்சிருக்கோம், எனக்கு நான் அடிக்கடி சிலுவையில் அடிக்கிறியப்பான்னு சொல்லி அவர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாரு. ஒன்றும் இல்லை, நல்லா ஆயிட்டீங்க, நீங்கள் எப்போது என்ன ஆச்சுன்னா, அப்போ சொன்னால் நீ போன பிறகு நீ மறுபடியும் வந்தியா சயா, திடீர்னு என்ன மாதிரி ஒரு உருவம் போய், நீ நல்லா ஆயிட்டீங்க, எந்திரிங்க, சூப்பராக ஆயிட்டீங்க, உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு என்ன மாதிரியே உருவத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு பட்டோன்னு திடீர்னு ஏஞ்சி பார்த்தாருங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்லைங்களா, நீங்கள் போனோடனே 2-3 ஹவரில் முழிச்சிட்டா இருக்கான்ட்டு. அதுதாங்க, முழிச்சோடனே ஃபுல்லாக லைட்டாக இருக்குதுங்களாம் சுற்றி, அது என்ன டைம் என்ன நேரம் அது தெரியாது, ஆனால் பேஷண்ட்டுக்கு தெரியாது இல்லைங்களா, ஃபுல்லாக லைட்டாக சுற்றிஞ்சி, நீ என்னை எழுப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு சயா, நான் ஏஞ்சிட்டேன். அப்போ பாருங்கள், ஆண்டவர் கூடவே இருந்திருக்காரு, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனுங்க அவர், அவர் வாக்கு மாறாத தேவனுங்க. இப்படி தாங்க நான் அவர் தைரியப்படுத்திட்டு வந்து நாங்கள் தனி ரூம் எடுத்துருந்தோம், பைபாஸ் பண்ணிட்டு நம்ம தனி ரூம் எடுத்துட்டேன். எடுத்தோன்னே இவர் படுக்க போட்டிருக்காங்க, இவர் படுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி 1, 2, 3, 4, 5வது நாள் அந்த 5வது நாள் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க, 3 நாள் ஐசியூவில் இருந்தார், 2 நாள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 5வது நாள் வரும்போது சண்டே ஓய்வு நாள், சண்டே ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் நம்பமாட்டீங்க, ஓய்வு நாள் எழுந்திரிச்சாருங்க, இவருக்கு ஆக்சிஜன் வச்சுருக்காங்கன்னா இவர் கொஞ்சம் குண்டுனால ஆக்சிஜன் ரொம்ப இதுவாக இருக்குன்னு ஆக்சிஜன் மூக்கிலே வச்சுருந்தாங்க. பாத்ரூம் போனார், எழுந்திரிச்சார், கொஞ்சம் நல்லா நடக்கு பொறுமையாக நடக்க சொன்னாங்க, அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம். 5வது நாள் சொன்னால், இன்றைக்கி சண்டேயா அப்படின்னாரு. ஆமாப்பா, என்ன பண்ணார், ஆக்சிஜன்லாம் எடுத்து, நான் பாத்ரூம் போகணும், கேளுங்க பாத்ரூம் போகணுன்னாரு. சரி பாத்ரூம் தான் போகிறாருன்னு இறக்கி விட்டு பாத்ரூம் கூட்டிகிட்டு போகலானா, 1 நிமிஷம் இற, அப்போது அந்த சேரு உட்கார்ற சேருக்கு 2 ஸ்டாண்டு இருக்கும், அந்த ஸ்டாண்டுக்கு மேலே தான் கால் வைக்கணும், அப்போ தான் அந்த வீக்கம் பிளட் சர்க்குலேஷன் மேலே

பஞ்சா, இவர் எப்படி இவ்வளவு நாள் நடமாடினாரு? உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா, நான் சீடியில் பார்க்கும்போது கூட 4 பிளாக் தான் அவருக்கு இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணும்போது 5 பிளாக் இருந்திருக்கு. 4 வருஷமாக இவருக்கு ஒரு அட்டாக்கு கூட வரல. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க சார். அப்போ நான் மனசில் நினச்சேன், என்னிலும் இருக்கிறவர் உலகத்திலும் பெரியவர். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க டாக்டர், எப்படிம்மா இவ்வளோ நடமாடினாரு, மிராக்கிள் தான், பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ பிளாக் வச்சுட்டு ஒரு அட்டாக் கூட வரலன்றது பெரிய விஷயம். பரவாயில்ல, நீங்கள் அவருக்கு, நாங்கள் இப்போ மோஸ்ட்டாக பைபாஸ் பண்ணுறவங்களுக்கு கீழே கால்லேருந்து முட்டி வரைக்கும் தான் எடுப்பாங்க. இவருக்கு முட்டிக்கும் மேலே தொடக்கி ரொம்ப மேலே எடுத்திருக்காங்க. பைபாஸ் இப்போ 5 பிளாக்கே இருந்தால் கூட 2 நரம்பு இல்லை 3 நரம்பு வச்சு தான் தைப்பாங்க. இவர் என்கிட்ட டாக்டர் சொல்கிறாரு, இந்த சாட்சி பாருங்கள், என்னை டாக்டர் கூப்பிட்டு சொன்னார் அன்னைக்கு, உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா அப்படின்னாரு. சொல்லுங்கள் டாக்டர் சார். நாங்கள் 3 நரம்பு வச்சு தைக்கணும்னா, அதாவது மெயினான ரத்த குழாய், அதாவது இங்கேருந்து இங்கே ரத்தம் போகிறது, அங்கேருந்து அங்கே ரத்தம் போகிறது, நாங்கள் தைச்சா போதும். நான் இவருக்கு 5 இடத்துலையும் ரத்தம் போகிறதுக்கு தைச்சிட்டேன். நீங்கள் சொல்ல வந்தால் நான் புது ஹார்ட் அவருக்கு வச்சுருக்கேன்னாரு. அல்லேலூயா. நான் விஷன் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, புது ஹார்ட் ஆண்டவர் வச்ச மாதிரி சிரித்த முகத்தோட அதே வார்த்தை டாக்டர் சொன்னார், நான் புது ஹார்ட்டை பார்த்தேன், நான் புது ஹார்ட் அவருக்கு வச்சுருக்கேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவருக்கு 5 இடத்துலையும் நான் நரம்பு வச்சுட்டேன். அதனால் இப்போ அவர் புது ஹார்ட்டு, ஒரு குழந்தை ஹார்ட் போல் நான் அவருக்கு வச்சுருக்கேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னாரு. அப்போ பாருங்கள், அதான் இவர் பாத்ரூம் போகிறதுக்கு நான் இவர் பிடிக்கிறேன். இவர் என்ன சொன்னார், கையை விடேன் அப்படின்னாரு. சரி, கையை விட்டு நடக்கிறேன்னு. முடங்கால் 5வது நாளுங்க, 5வது நாள் அந்த ஸ்டாண்ட் இப்படி பிடிச்சி முடங்கால் போடுறாருங்க அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில். நான் பயந்துட்டேன், ஆனால் ஸ்டிச்செல்லாம் அப்படி புண்ணு. எனக்கு அந்த கால் மடக்கும் போது என்னன்னா, ஸ்டிச்சு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மேஜர் ஆப்ரேஷன் இல்லைங்களா, ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தைக்கணுமா நான் சொல்கிறேன். ஆனால் அது இவர் குண்டுன்றனால சதை என்னதுனா முனங்கால் போடும்போது விரியுது. நான் சயாங் சயாங் இப்படி போடாதீங்க என்ன சொன்னார். அப்பால போ சாத்தானே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம், இது கர்த்தர் கொடுத்த ஜீவன்லா. அப்போ சொன்னார், ஆண்டவரே நான் போகும்போது அழுது, ஆண்டவரே நான் இந்த மறுபடியும் இந்த உலகத்தை வந்து பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல, நான் அழுது ஆண்டவர், எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை எனக்கு காணும்படி வைத்திறேன். இந்த சண்டே ஆண்டவர், இந்த ஆராதனை ஆண்டவர, உண்மை நான் துதிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல முனங்கால் போட்டு ஒரு மேஜர் ஆப்ரேஷன், 5 பிளாக் உள்ளவர் ஹார்ட். ஆனால் அவர் நில்டவுன் இப்படி போடும் போதே அந்த ஹார்ட் குலுங்கக்கூடாது, ஆனால் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போட்டு ஜெபிச்சு நான் அப்புறமா அவர் 5 நிமிஷம் அவர் அப்படியே முனங்கால்லே ஜெபிச்சாருங்க. ஜெபிச்சு எந்திரிச்சு உட்காந்தாரு. இது ஆண்டவர் செஞ்ச 2வது அற்புதங்க. பாருங்க, ஆண்டவர் செய்கிறது அற்புதம் 1, 2, 3, 4 அப்படின்னு சொன்னுன்னு சொல்லிக்கிட்டே போவேன் நான். அவ்வளோ அற்புதம் ஏசப்பா செய்கிறாரு. ஜெபிச்சு முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே அவரை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் படுக்க வச்சு அப்புறம் சொல்வார், எனக்கு ஆண்டவர் பற்றியா எனக்கு புது ஹார்ட்டு கொடுத்துட்டாரு, அப்போது என்னை பழசெல்லாம் ஆண்டவர் என்னை கழுவிட்டாரு, எனக்கு புது இருதயத்தை ஆண்டர்னா அப்படிலாம் பேசுவார் என் கனவு. நான் சொல்வேன், தகப்பன் உன்னோடு நம்மளோடு இருக்கிறாருப்பா, சர்வ வல்லமுள்ள தேவனுங்க அவர், அவர் நம்மளோடு இருக்கிறதுக்கு இதுதான் சாட்சிங்க. அல்லேலூயா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அப்படி இருந்தும் இவர் வந்து 2வது மாதத்துலேயே நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா எப்படி சொல்கிறது, அந்த பைபாஸ் பண்ண அந்த அறிகுறியே அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆண்டவர் இவரை மீட்டு கொண்டு வந்து வச்சார். அதே மாதிரி இவர் ஒரு நாளும் கண்ணாடி பார்த்தானா, கண்ணாடி முன்னாடி சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தழும்புலா, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த தழும்புலா அப்படின்வாரு. இதெல்லாம் அதான், எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கிடுறானோ அவன் வாழ்படைவான். அதனால் நம்ம பாவத்தை எப்போவுமே நம்ம அறிக்கிட்டு ஜபிக்கணுங்க, அப்போ தாங்க நம்மளுக்கு. அதே போல் நானும் இது நிறைய பேர் பார்ப்பீங்க, இது என்னடா இது சிஸ்டரு இவ்வளோ பேசுகிறாங்களே டேட்டு குத்திருக்காங்க. ஆமாம், நான் இது டேட்டு குத்திருந்தேன். எப்போனா நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இந்த சினிஃபீல்டில் ப்ரோக்ராம்லாம் போவேன் வருவேன், அப்போ எல்லாம் குத்துவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கும் நம்ம குத்துணும், இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால நான் இதை அப்போ குத்துனேன். இதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, இது உம்முடைய சரீரம், இது நான் தங்கும் ஆலையும் சொல்கிறீங்கப்பா, இந்த டேட்டு நான் குத்திட்டாண்டவரே என்னை மன்னிங்க, நான் அறியாமல் குத்திட்டாண்டவரே, அறிந்து செய்யலாண்டவரே, அப்போ நான் ப்ரோக்ராம்லாம் போவாண்டவரே, நான் தெரியாமல் பண்ணிட்டாண்டவரே, என் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னிங்காண்டவரே சொல்லி
இந்த பாவம் இதுக்கே நான் பாவம்

0: மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பேன். ஆண்டவரே, இது நான் உம்முடைய சரீரம் ஆண்டவரே, நான் தப்பா குத்திட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் உம்முடைய சரீரம் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் தெரியாம குத்திட்டேன் ஆண்டவரே சொல்லி அறியாம நான் அதுதான் நம்ம அறியாம செய்த பாவத்தை நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்போ நம்ம அறிந்து செய்த பாவம் அநேகம். அப்ப அதுவும் நான் சொல்லி சொல்லி நான் ஆண்டவரே நான் அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம், தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே. நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும்ப்பா. நான் இப்படி சொல்லி தாங்க ஜெபிப்பேன். இது தாங்க என்னுடைய வாழ்க்கை. இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஊழியத்தில் போயிட்டுருக்கோம். எங்களுடைய ஊழியம் தேவனின் கண்கள் ஊழியம், காட் ஐஸ் மினிஸ்ட்ரி. யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் போய் நீங்கள் காட் ஐஸ் மினிஸ்ட்ரி போட்டால் நான் பாடுற பாடல்கள், என் கணவர் செய்கிற ஆராதனைகள் வரும். நீங்கள் அப்படி எங்களை கூப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, டேனியல் அண்ணா, பாச டேனியல் அண்ணாவோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா அண்ணாவே எனக்கு சொல்லி உங்களை அமுச்சு விடுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். திடீர்னு நானும் என் கணவரும் ஒரு 3 மணி இருக்கும் எழுப்புறேன் என் கணவரை. நாங்கள் எப்பவுமே 4:30 இல்லை 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிப்போம் விடியகால. 3 மணிக்கு எழுப்பணுன்னு இவர் பயந்துட்டார். என்ன 3 மணி டைம் பார்க்குறாரு, 3 மணி என்னலா என்னப்பா 3 மணிக்கு எழுப்புற அப்படின்னோடனே நான் சொன்னேன், இல்லைங்க ஜெபிக்கலாம் வாங்களேன், நம்ம போய் நம்ம ப்ரேயர் ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இல்லை வாங்க நம்ம ப்ரே பண்ணலாம் அப்படின்னோடனே சரி 3 மணி தானே, சரி வா போகலாம் ஜெபிக்கலாம். அவருக்கு என்னென்னா எப்பவுமே 4 மணிக்கு தானே எழுப்புவேன், 4:30 தானே எழுப்புவேன் திடீர்னு உடனே நான் சொன்னேன், இல்லைங்க வாங்க கர்த்தர் சொல்கிறாருன்னு 3 மணிக்கு நாங்கள் போய் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ உபாசம் எடு அப்படின்னு நிறையா மனசில். இது வந்து நேற்று நைட்லேருந்தே என் மனசில் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. இது என் கணவருக்கு நான் சொல்லலை, சரி இது கர்த்தர் எனக்கு சொன்னது. ஆனால் நீ உபாசிக்கும் போது உன் அரை கதுவை பூட்டி கொண்டு உன் தலைக்கு எண்ணெய் பூசி அந்தகரத்தில் இருக்கு பரமபிதா காணும்படி நீ உபாசின்றாரு. என்னை பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நல்லா பயங்கரமாக சாப்பிட்றவ, திடீர்னு உபாசனா சிரிப்பாங்க என்னை பார்த்து. இல்லை எனக்கு ஆண்டவர் மனசில் சொன்னார் உபாசம் எடுக்க சொன்னார். முக்கியமாக என்ன காரியத்துக்கு எடுக்க சொன்னார்னா, முதலாவது இந்தியா தேசத்துக்காக, இரண்டாவது வந்து நிறைய குழந்தைங்களை கடித்து கொண்டு போகிறாங்க. நிறைய குழந்தைங்களை, பெண் குழந்தைங்க, அதில் விசேஷமாக பெண் குழந்தைங்க நம்ம இந்தியாவில் நிறைய பேர் காணாமல் போகிறாங்க. குழந்தைங்களை கடித்துட்டு கொண்டு போய் விபச்சாரத்தில் விட்டுடுறாங்க, ரெட் லைட்டில் விட்டுடுறாங்க, கண்ணை நோண்டிடுறாங்க, ஆம்பளை பசங்களெல்லாம் கொண்டுட்டு போய் கை காலை உடைச்சி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, கண்ணை நோண்டிடுறாங்க. உற்பத்திகள் வந்து உயிரோடு கட் பண்ணி அந்த கிட்னி அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் என் மனசில் ஏவுறாரு, எனக்கு சொல்லுறாரு, நீ இதற்காக நீ பார் எடுத்து ஜெபிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப இது பாரமாயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், சரி ஆண்டவரே நான் எடுக்கிறேன். ஒரு நாள் போய் மொதல் 3 மணிக்கு எழுந்திரிச்சு நான், தகப்பனே என்னை காண்கின்ற தேவனே இது ஆண்டவரே நான் உபாசிக்கிறேன்ப்பா சொல்லி நான் ஜெபம் பண்ணி அந்த உபாசத்தை எடுத்தேங்க. நான் எப்படி எடுத்தேன்னா, 40 நாள் உபாசம் எடுத்தேன். 40 நாளும் நான் 3 வேளையும் சாப்பிட மாட்டேன். என்னை பார்த்தா நம்ப மாட்டாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, உங்களை பார்த்தா நம்புற மாதிரியா இருக்குது, இவ்வளோ குண்டாக இருக்கீங்களே அப்படின்வாங்க. நான் நல்லா சாப்பிட்றவேன். எனக்கு கர்த்தர் எப்படி அந்த பலத்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. 40 நாளும் நான் 3 வேளையும் என்னுடைய சாப்பாடு வந்து தண்ணி, ஜூஸு, மோர், இதுதான் என் சாப்பாடு, வேறு எதுவுமே இல்லை. இப்படி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பாரம், எனக்கு இந்த குழந்தைங்களை நான் காலங்காத்தால் எந்த ஜெபிக்கிறதே அதுதான், ஆண்டவரே இந்த குழந்தைங்கள்லாம் ஆண்டவரே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்தியாவில் எவ்வளோ போராட்டம், எத்தனை லேடிங்க வந்து இந்த தாஸ்மாக் கடை இதெல்லாம் நிறைய, அதால் எத்தனை குடும்பம் அழிந்து போகுது, அதுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். கரெக்டாக 33வது நாள் அதே மாதிரி அதிகாலையில் நான் எந்திரிச்சு ஜெபிக்கும் போது, ஒரு 4 மணி இருக்கும், எந்திரிச்சு ஜெபிக்கும் போது என் ப்ரேயர் ரூமில் நான் சாஸ்தாங்கமாக ஃபஸ்ட்டு முனங்கால் போட்டேன். முனங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன். என் கணவர் ஜெபிப்பார், நான் முனங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சாஸ்தாங்கமாக விழுந்துட்டேன். அதாவது நம்ம குண்டாக இருக்கனால நம்ம கீழே படுத்தா நம்ம வயிறு எப்படின்னா மூச்சு வாங்குறது நல்லா தெரியும். அந்நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு மூச்சு வாங்குறது எந்த உணர்வும் இல்லை. அப்போ என் கணவர் ஜெபித்து கொண்டே இருக்காரு. இவர் பயந்துட்டாரு, ஐயோ ஒருவேளை சாப்பிடாததுனால ஏதோ ஆயிடுச்சோ, ஒருவேளை எங்கள் கணவர் ஃப்ராங்காக சொல்லணும்னா என் கணவர் என்ன என்ன நினச்சார்னா செத்து போயிட்டாலோ, மூச்சு இல்லையே, அதாவது மூச்சு விடுறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் கூட எனக்கு தெரியல, ஒருவேளை இறந்து போயிட்டாலோ, இப்படி விழுந்து கிடக்குறாளே ஒன்றும் புரியலையே. தட்டி எழுப்புறதுக்கும் பயம். ஆனால் நான் தட்டி எழுப்புனா நான் திட்டுவேன், ஏன் என்னை எழுப்புனீங்க, நான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேனே, டிஸ்டர்ப் பண்ணுறீங்களேன்னு சொல்லி திட்டுவேணுன்ற பயத்தில் அவர் தட்டி எழுப்பவும் பயம். ஆனால் அவர் பயத்திலே ஜபிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, ரெண்டு தூதர்கள் என்னை தூக்கி கொண்டு போய் பரலோகத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஒரு படிக்கட்டில் இறக்கி விட்டாங்க. அந்த படிக்கட்டு எப்படின்னா, ஒரு ஆள் மட்டும்தான் ஏற முடியும் அந்த படிக்கட்டு. அந்த படிக்கட்டு முழுவதுமா தங்க படிக்கட்டு, தங்கத்தில் இருக்கு. என்னை விட்டோடனே ஒரு படிக்கட்டுலையும் எக்கால சத்தம் ஊதிக்கிட்டே இருக்காங்க. தூதர்கள் நிற்கிறாங்க, இந்த பக்கம் தூதர்கள் அதிகமாக நிற்க, இந்த பக்கம் பயங்கரமான தூதர்கள் எல்லாம் எக்காலம் ஊதிக்கிட்டே இருக்காங்க ஒரு படிக்கட்டுலையும். என்னை விட்டோடனே நான் எந்த இடத்துக்கு வந்தேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி திரும்பி பார்க்குறேன், ஒரு தூதர்கள் இறங்கினா இந்த உலகத்தையே அழிச்சு போட்டுருவாங்க போல இருக்காங்க. அவ்வளோ ஹைட் ஹைட்டாக இருக்காங்க. நான் சொல்கிறது ஜீவனுள்ள சாட்சிங்க, நான் பொய் சொல்ல. ஆனால் இது தேவனுக்கு நம்ம இது பொய் சொல்கிற காரியம் இல்லை, இது உபாசங்கிறது விளையாட்டு இல்லை. இதை நான் பார்த்தேங்க. படிக்கட்டில் விட்டோடனே நான் ஏறுறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்த மாதிரி ஆயிடுத்து அந்த இடத்துல. அப்போ எனக்கு நல்லா ஒரு குரல் கேட்டது. ஆணி பாய்ந்த கரத்தோடு நான் அந்த கையை பார்த்தேன். மகளே மேலே வா, அந்த குரல் கேட்டுச்சு. எனக்கு கேட்டோடனே எனக்கு அந்த கரத்தை நான் பார்க்குறேன், கை இப்படி காமிக்கிற மாதிரி மேலே வா அப்படின்றார். அந்த அந்த கை மட்டும்தான் எனக்கு தெரியுது. அந்த கையில் என்னன்னா ஆணி பாய்ந்த கரம், அந்த ஹோல்ஸ் மட்டும் இருக்குது. அதை பார்த்தோன்னே நான் ஏறுறேன். அப்போ இந்த குரல் கேட்டோடனே ஏசப்பா தான், இந்த குரல் ஏசப்பா தான் சொல்லி நான் ஏறுறேன், சந்தோஷமாக ஏறுறேன். மறுபடியும் ஏறும்போது ரெண்டாவது வாட்டியும் அதே குரல் கேட்குது, மகளே மேலே வா. அந்த கரத்தை மட்டும்தான் எனக்கு தெரியுது, ஹோல்ஸாக இருக்கு. நான் ஏறுறேன் ஏறுறேன். அந்த சந்தோஷத்தில் ஏறி போகும்போது படிக்கட்டு ஏறி இருந்தது விசாலமாகச்சு. அந்த படிக்கட்டு யூ மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக. என்னால் நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியல. நான் முனங்கால் போட்டிருக்கேன், என்னால் அவரை பார்க்கக்கூட முடியல. நான் இப்படி தான் நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பயம் வந்துடுச்சு. எனக்கு தெரியுது சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தார். அந்த சேர் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் மின்னுது, இப்படி ராஜா போல் உட்கார்ந்தார். பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் நான் சொன்னேன் இல்லைங்களா, என் ஆணி பாய்ந்த கரம் மேலே வான்னு சொன்னதுன்னு. அப்போது அவர் எனக்காக வழக்காடுற மாதிரி இப்படி இப்படி பேசுகிறாரு, என்னை காமிச்சு காமிச்சு பேசுகிற மாதிரி நான் பார்த்தேன். ஆனால் ரெண்டு பேர் முகமும் என்னால் பார்க்க முடியல. ஆனால் அவ்வளோ சூரியனை விட பல மடங்கு பிரகாசமான ஒரு முகம் ரெண்டு பேர் முகமும் பார்க்க முடியல. ஆனால் அந்த இரண்டு பேர் முகம் அந்த வெளிச்சத்தால் தான் அந்த இடமே வெளிச்சமாக இருக்குது. அல்லேலூயா. இந்த மாதிரி நான் பார்த்தேங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் போது பயந்துட்டார்ல என் கணவர், பயந்துட்டார் சொன்ன பாருங்க. அப்போ என் கணவருடைய குரல் அங்கே கேட்குது, கத்தி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே அப்பா மனம் இறங்குங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அந்த இடத்துல கணீர் கணீர்னு கேட்குது. அந்த குரல் கேட்டோடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, கூட்டிகிட்டு வந்து இறக்குன மாதிரி இருந்துச்சு. நான் படுத்திருந்தவன் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அந்த ஒரு இதுவாக நான் என்னால் முடியாமல் நான் எந்திரிச்சேன். ஒரு மூச்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு உட்கார முடியாமல் நான் உட்காறேன். அப்புறம் என்னால் எந்திரிக்க முடியல, ஆனால் எனக்கு உடம்பு வலி எடுத்துக்கிச்சு. அவ்வளோ உடம்பு வலி மாதிரி ஆயிட்டேன். தண்ணி தண்ணி தண்ணி கேட்குறேன். அப்போ என் கணவர் ஜெபிச்சிருந்தவர் திடீர்னு தண்ணி எடுத்து வந்து பிடிச்சி எனக்கு கொடுத்து அழுதார். என்னாச்சு, நான் பயந்துட்டேன், நான் பயந்துட்டேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னும் போது நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் தரிசனத்தில் என் தேவனை போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே இதாண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் ஆசீர்வதியும் உயிர்த்தெழுந்த வல்லமுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜுன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம். ஒரு பயாலஜிஸ்டும் அவருடைய குழுவும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தாங்க. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, மூணு பூந்தொட்டிகளை எடுத்தாங்க, அதுல சில விதைகளை தூவினாங்க, நல்லா தண்ணி ஊத்துனாங்க. இதுல முதல் தொட்டிய அவங்க தொடவே இல்லை, அதை ஒரு ஜன்னல் பக்கத்துல வச்சாங்க. ரெண்டாவது தொட்டி தான் எதிர்மறை தொட்டி. இவரும் இவருடைய குழுவும் அந்த தொட்டி பக்கத்துல போவாங்க. சின்னதா வளர்ந்த செடிய பார்த்து நாங்க உன்னைய வெறுக்கிறோம், நீ ஒரு முட்டாள் செடி, நீ பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்க, நீ வளர்ந்தாலும் நரங்கி போய் தலைகளைதான் வளருவ. நீ குட்டையா இருப்ப. மத்த செடிகளுக்கு உன்னைய பிடிக்கவே பிடிக்காது. உன்னைய பார்த்தாலே பரிதாபமா இருக்குது. எங்களுக்கு உன்னைய பிடிக்கவே இல்லை. இப்படி எதிர்மறையா அதை பார்த்து சொல்வாங்க. அந்த மூணாவது தொட்டி நேர்மறை தொட்டி. அது பக்கத்துல போய் எல்லாரும் அதை பாராட்டுவாங்க. நீ எவ்வளவு அழகா இருக்க, உனக்கு அழகான பச்சை வர்ணத்துல இலைகள் வரும், அதுவும் அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கும், நீ இருக்கிற இடமே பிரகாசமா இருக்கும், எங்களுக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும், உன்னைய பார்க்கவே பெருமையா இருக்குது, நீ இன்னும் கம்பீரமா உயரமா ஆரோக்கியமா வளருவ. இப்படி தினமும் சொல்வாங்க. ரெண்டாவது தொட்டிக்கிட்ட எதிர்மறையாவும் மூணாவது தொட்டிக்கிட்ட நேர்மறையாவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஒண்ணுமே சொல்லாம கண்டுக்காம விடப்பட்ட முதலாவது தொட்டியில செடி ஓரளவுதான் வளர்ந்து இருந்தது. ரெண்டாவது தொட்டியில் இருந்த செடி, அதாவது எதிர்மறை வார்த்தைகளையே கேட்டு வளர்ந்த செடி, சின்னதா குட்டையா கோணல் மானலா வளர்ந்துருந்துச்சு. அதோட இலைகள் தலைகீழா இருந்துச்சுது. மூணாவது தொட்டியில இருந்த செடி, அதாவது பாராட்டு வார்த்தைகளை கேட்டு வளர்ந்த செடி, உயரமா செழிப்பா அழகா வளர்ந்துருந்துச்சுது. ஆச்சரியமா இருக்குது இல்லையா? சில பள்ளிகள்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட செஞ்சு பார்க்க சொல்றாங்க. அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணா அது அவங்களை எவ்வளவு தூரம் பாதிக்கிறது அப்படிங்கறத பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட செய்ய சொல்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல காமிக்கப்பட்ட மூணு செடிகளுக்கும் ஒரே அளவு சூரிய ஒளி தான் கிடைச்சது, ஒரே அளவு தண்ணி தான் ஊற்றப்பட்டுச்சுது. ஒரே வித்தியாசம் என்னன்னா அந்த செடிகள் கிட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள். நம்முடைய வார்த்தைகள் செடிகளையே இவ்வளவு தூரம் பாதிக்கும்னா மனுஷங்களை எவ்வளவு தூரம் பாதிக்கும்? வார்த்தைகள்ல கவனமா இருப்போம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும்.